நேரம் 5:40. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது சூலமங்கலம் சகோதரிகள் குரலில்.

வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை. அதுதான் குமரி பண்பலை 101.

வெற்றி தரும் வெள்ளிக்கிழமை இனிய காலை பொழுது 5:54 உற்சாகமான காலை வணக்கத்துடன் ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 MHz அலைவரிசையின் இன்றைய பயணம் இனிதே துவங்குகிறது. மலரும் இந்த காலை பொழுது மன மகிழ்ச்சியை தருவதாய் அமையட்டும். புலரும் இந்த புதிய நாள் புன்னகையோடு பூக்கட்டும் என்ற வாழ்த்துக்களோடு FM 101 காற்றலைகளில் உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு சகோதரி சுபா செல்வகுமார். இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 5 திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் ஆனி மாதம் 12 2026 ஜூன் மாதம் 26 வெள்ளிக்கிழமை. வந்தே மாதரம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கனியப்பன். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் இழப்புகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் விவசாயிகள் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையுமாறு மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் கீர்த்தனா அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. ஜெர்மனியில் நடைபெற்ற உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. கோவாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஏ அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 26-24, 25-15, 30-28 என்ற புள்ளி கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: புத்தம் புது காலை 6:02 நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 இன்று பவனி வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள இதோ நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பாப்பாக்குடி அ முருகன் அவர்கள், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். காலை 6:15 குரல் அமுதம், அதனைத் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். காலை 7:00 வட்டார செய்திகள். 7:05 காந்தியஞ்சலி. 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலை, இதில் திரை இசை பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். காலை 7:50 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விபரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விபரம், அணைகளின் நீர்மட்ட நிலவரம், திரை இசை ஆகியன கேட்கலாம். செய்திச் சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00.

பிற்பகல் 3 மணி, மாலை 4 மணி, 5 மணி, இரவு 10 மணி மற்றும் நாளை காலை 6 மணி. இன்று காலை 8:02 மா பொ சி அவர்கள் பிறந்த நாள் உரை வழங்குகிறார் கவிஞர் நா முத்துநிலவன் அவர்கள், படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். காலை 8:30 வந்தே மாதரம் நல்கிய இலக்கிய பேரரசர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்களின் பிறந்த தின உரை வழங்குபவர் விஸ்வபாரதி அவர்கள், படைப்பு சென்னை வானொலி நிலையம். காலை 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. யோகாவின் நன்மைகள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம், படைப்பு சென்னை வானொலி. காலை 9:02 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. அதனைத் தொடர்ந்து 9:07 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை நிகழ்ச்சி. காலை 10:02 இளஞ்சாரல் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. வளர்ச்சிக்கு ஒரு சிந்தனை கருத்துக்கோவை. 10:30 மீனாட்சி விலாசம் குடும்பத்தொடர். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள் நேர்களே, நிகழ்ச்சிகளை தவறாமல் கேட்டு மகிழுங்கள். இன்னும் சில நொடிகளில் வரவிருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை.
0: இது உங்கள் குமரி பண்பலை 101.

காற்றலை வழியாக உங்கள் காதுகளோடு உறவாடி கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 ஆகாஷவாணி நாகர்கோவில். நேரம் இப்போது 6:15. பண்பலை 101 இது குரல் அமுதம் கேட்டு மகிழும் நேரம்.

0: தரும்.
1: ஒருவனுக்கு உறவு முறையாரிடத்தில் உட்பகை தோன்றினால் அதனால் ஏற்படும் அழிவிலிருந்து நம்மை காத்துக் கொள்வது அரிது. குறள் எண் 885 அதிகாரம் உட்பகை.
0: உறள் முறையான் உட்பகை தோன்றின் இரள் முறையான் ஏதம் பலவும் தரும்.
1: ஒருவனுக்கு உறவு முறையாரிடத்தில் உட்பகை தோன்றினால் அதனால் ஏற்படும் அழிவிலிருந்து நம்மை காத்துக் கொள்வது அரிது. குறள் எண் 885 அதிகாரம் உட்பகை.
2: குறள் அமுதம் கேட்டோம். அதன்படி நடந்து வாழ்வில் வளமும் நலமும் பெறுவோம். நேரம் இப்போது 6:16. இனிய காலை நேரத்தில் நம் இல்லங்களிலும் இதயங்களிலும் பக்தி மனத்தை பரப்பிட வருகிறது பக்தி மாலை. நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் அனுராதா ஸ்ரீராம் குரலில்.

6:28 இதயம் நிகழ்ந்து இறைபக்தியில் உறைந்து கொண்டிருக்கிறோம். பண்பலை 101 பக்தி மாலையில் இனிவரும் பாடல் ஜிக்கி பாடியது.

இசையின் வழியே இறைவனை தொழுது கொண்டிருக்கிறோம். குமரி பண்பலை 101 பக்தி மாலையில் ஆறு மணி 36 நிமிடத்தில் பக்தி மாலையில் இனி நாம் கேட்க இருக்கும் பாடல் நாகூர் E.M. ஹனீஃபா பாடியது.

இறைவனின் திருவருளை நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் உணரச் செய்து நிறைவு பெறுகிறது பக்தி மாலை. ஆண்டவனிடம் ஒப்படைத்துவிட்ட நம்மை அவன் அருள் என்றென்றும் காத்து வழி நடத்தும் என்று நம்புவோம். பிற உயிர்களை நாம் நேசித்தால் நாம் இறைவனால் நேசிக்கப்படுவோம். இயன்ற வரையில் அன்பை அனைவரோடும் பகிர்வோம். வாழ்வில் வளமும் நலமும் பெறுவோம். இந்த நாள் இனிய நன்னாளாகட்டும். இன்னும் சில நொடிகளில் வரவிருப்பது மாநில செய்திகள்.

0: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
1: காற்றில் கலந்து காதில் நுழைந்து உங்கள் இதயம் தொட்டுக் கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த குமரி பண்பலை 101. இது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி. நேரம் இப்போது 6:55. பண்பலை 101 இது உழவர் பெருமக்களுக்கான நேரம்.

இன்று பராபவரிடம் ஆனி மாதம் 12 நாள் வெள்ளிக்கிழமை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். உலகத்து உயிர்கள் அனைத்திற்கும் உணவு படைத்திட உழைக்கும் உழவர் பெருமக்களுக்கு வணக்கம். இது வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. எதிர்வரும் 5 நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 29 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும், வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும். காலை நேர அதிகபட்ச வெப்பநிலை 70% பதிவாக வாய்ப்புள்ளது. மதிய நேர அதிகபட்ச வெப்பநிலை 50% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 10 முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். இது வேளாண் அறிவுரை. வளரும் மிளகு கொடிகளை தாங்கும் மரங்களுடன் கட்டிவிடவும். மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் வட்டப்பாத்திகள் அமைத்து மழைநீரை சேமிக்கவும். நெல் மற்றும் தோட்டப்பயிர்களான காய்கறிகள், தென்னை மற்றும் ரப்பர் பயிரிடுவதற்கான ஆரம்ப வேலைகளை செய்ய ஏற்றப்படுவோம். மழை இருப்பதினால் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல், உரமிடுதல் ஆகியவற்றினை தள்ளிப்போடவும். காற்றின் வேகம் மணிக்கு 10 முதல் 14 கிலோமீட்டர் மணி அளவில் இருக்க வாய்ப்புள்ளதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்றளிக்கவும். நெகிழி மழை தடுப்பான்களை மரத்தின் பால்வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் விட்டலாம். அறுவடை செய்யப்பட்ட பலா பழங்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும். தென்னை பழமரங்கள் மற்றும் மரவாசனை பயிர் மரங்களை சுற்றி வட்டப்பாத்திகள் அமைத்து மழைநீரை சேமிக்கவும் என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வளர்க்கப்படும் கால்நடைகளுக்கு 12 இலக்க காது வில்லைகளின் அடையாள எண்ணை பதிவு செய்து கால்நடையின் முழு விவரத்தையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்திட தேசிய டிஜிட்டல் கால்நடை இயக்கத்தினை கால்நடை பராமரிப்புத்துறை வகுத்துள்ளது. அதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கால்நடைகளின் செயற்கை முறை கருவூட்டல், கால்நடை காப்பீட்டு விவரம், சினையூறு சதவிகிதம், கன்று ஈன்ற விவரம், கன்று பிறப்பு விகிதம், உரிமையாளர் பதிவு மற்றும் பெயர் மாற்றம் பருவத்திற்கு ஏற்ப மேற்கொள்ளப்படும். கோமாரி நோய், தோல் கழலை நோய், அடைப்பான் நோய் ஆகியவற்றிற்கான தடுப்பூசி பதிவுகள், நோய் கிளர்ச்சி அறிக்கை, பால் உற்பத்தி பதிவு விவரங்கள் ஆகிய தரவுகள் சேகரிக்கப்பட்டு கால்நடை பராமரிப்புத்துறை தேசிய டிஜிட்டல் கால்நடை இயக்கத்தின் மூலம் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. தரவுகளை பதிவேற்றம் செய்யும்போது கால்நடை உரிமையாளரின் செல்போன் எண் மற்றும் ஆதார் எண் ஆகியவற்றினை ஒருங்கிணைத்து கால்நடை வளர்ப்போரின் செல்போனுக்கு வெளியிடப்படும் கடவுச்சொல் மூலம் கால்நடைகளின் முழு விவரம் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இதன் மூலம் கால்நடைகள் கொள்முதல் மற்றும் விற்பனை ஆகியவற்றினை மேற்கொள்ளும்போது கால்நடைகள் பற்றிய முழு விவரமும் கால்நடை வளர்ப்போர் தெரிந்து கொள்ளலாம். இது தொடர்பாக கிராமங்களுக்கு கால்நடை பராமரிப்புத்துறையினர் வரும்போது கால்நடை வளர்ப்போர் தங்களுக்கு வரும் கடவுச்சொல்லை பகிருமாறும், கேட்கப்படும் விவரங்களை

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்போது காலை 7 மணி.

0: வட்டார செய்திகள். வணக்கம். தலைப்புச் செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொழில் முனைவோருக்கு அதிகபட்சமாக 75 லட்சம் ரூபாய் வரை மானியத்தில் கடனுதவி, மாவட்ட ஆட்சியர் தகவல். நாகர்கோவில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நேற்று முன்தினம் பொதுமக்கள் குறை தீர்க்கும் முகாம். மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் பொதுமக்கள் மனுக்களை அளித்தனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலக நாஞ்சில் குட்டரங்கில் வருகிற ஜூலை 3 தேதியன்று மீனவர் குறை தீர்க்கும் நாள் கூட்டம். இனி விரிவான செய்திகள். தமிழ்நாடு அரசின் புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 33 நபர்களுக்கு 2,89,00,000 ரூபாய் மானிய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் சேவை மற்றும் உற்பத்தி தொழில்களுக்கு 10 லட்சத்திற்கு மேல் 5 கோடி ரூபாய் வரை கடன் பெற பரிந்துரைக்கப்படும். அதிகபட்ச மானியமாக 75 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும். இத்திட்டத்தில் கடன் பெற குறைந்தபட்ச கல்வித் தகுதி +2 தேர்ச்சி பெற்றிருத்தல் வேண்டும். பொது பிரிவினர் ஆண்கள் 45 வயதிற்குள்ளும் ஏனைய பிரிவினருக்கு 55 வயதிற்குள்ளும் இருத்தல் வேண்டும். www.msmeonline.tn.gov.in/needs என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பித்து விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பிக்க பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம், ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, விலைப்புள்ளி, கல்வித் தொகுதி மற்றும் இதர சான்றிதழ்கள் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். கூடுதல் விவரங்களுக்கு நாகர்கோவில் கோணத்தில் உள்ள மாவட்ட தொழில் மைய பொது மேலாளரை நேரிலோ அல்லது செல்போன் மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகங்களிலும் மக்கள் எளிதாக புகார்களை அளிக்கவும் அவற்றின் மீது விசாரணையை துரிதப்படுத்தவும் சிறப்பு மக்கள் குறை தீர்க்கும் முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த முகாம் வாரந்தோறும் புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் நடைபெறுகிறது. இதன்படி நேற்று முன்தினம் நாகர்கோவில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சிறப்பு மக்கள் குறை தீர்க்கும் முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் 30க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனுக்களை அளித்தனர். பொதுமக்களின் புகார் மனு மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட காவலர்களுக்கு அறிவுறுத்தினார். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நாஞ்சில் குட்டரங்கில் வைத்து வருகிற ஜூலை 3 தேதி வெள்ளிக்கிழமையன்று 10:30 மீனவர் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும் மீனவர்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை நேரில் வழங்கிடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இத்துடன் இன்றைய வட்டாரச் செய்திகள் நிறைவு பெற்றன.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
6: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
1: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
7: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ்

0: ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளஞ்சாரல் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் குளுகுளோ ஏசி மேளா. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: நேரம் இப்போது 7:05 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
1: காந்தி அஞ்சலி, மகாத்மா காந்தியின் சுயசரிதையான சத்திய சோதனை.
2: பசுவையும் எருமையையும் பால் கறப்பதற்கு பூக்கா முறையை அனுசரிக்கிறார்கள் என்று எனக்கு தெரிந்ததிலிருந்து நான் இந்த விரதத்தை மேற்கொண்டதை பற்றிய வரலாற்றையும் அவ்விரதத்தின் காரணத்தையும் அவருக்கு எடுத்து கூறினேன். பால் என்றாலே எனக்கு பலமான வெறுப்பு ஏற்பட்டு விட்டது. மேலும் பால் மனிதனுக்கு இயற்கையான ஆகாரம் அல்ல என்றே எப்பொழுதும் கருதி வந்திருக்கிறேன். அதை உபயோகிப்பதை அடியோடு நிறுத்திவிட்டேன் என்றேன். அப்பொழுது கஸ்தூரிபாய் என் படுக்கைக்கு அருகில் நின்று கொண்டு நாங்கள் பேசிக் கொண்டிருந்ததையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தாள். அப்படியானால் ஆட்டுப்பால் சாப்பிடுவதற்கு உங்களுக்கு எந்தவிதமான ஆட்சேபமும் இருப்பதற்கில்லை என்று குறுக்கிட்டு சொன்னாள். டாக்டரும் அவள் கூறியதை தொடர்ந்து பிடித்து கொண்டார். நீங்கள் ஆட்டுப்பால் சாப்பிட்டால் அதுவே எனக்கு போதும் என்றார் அவர். நானும் உடன்பட்டு விட்டேன். சத்தியாகிரக போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று எனக்கிருந்து வந்த தீவிர ஆர்வம், நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்ற பலமான ஆசையை என்னுள் உண்டாக்கிவிட்டது. எனவே விரதத்தை சொல்லளவில் மாத்திரம் அனுசரித்துவிட்டு அதன் உட்கருத்தை தத்தம் செய்துவிட என்னையே திருப்தி செய்து கொண்டேன். நான் விரதம் எடுத்துக்கொண்ட போது பசுவின் பாலும் எருமை பாலுமே என் எண்ணத்தில் இருந்தனவென்றாலும் அதன் இயற்கையான பொருளின்படி எல்லா மிருகங்களின் பாலும் அதில் அடங்கியதே. பால் மனிதனின் இயற்கையான ஆகாரம் அல்ல என்ற கருத்து எனக்கு இருக்கும் வரை எந்த பாலையும் நான் சாப்பிடுவது சரியே அல்ல. இவைகளையெல்லாம் அறிந்திருந்தும் ஆட்டுப்பால் சாப்பிட சம்மதித்தேன். உயிரோடு இருக்க வேண்டும் என்பதில் கொண்ட உறுதி சத்தியத்தினிடம் கொண்ட பற்றை விட பலமானதாக நிரூபிக்கப்பட்டு விட்டது. சத்தியாகிரக போராட்டத்தை நடத்த வேண்டும் என்ற ஆர்வத்தினால் சத்தியத்தை வற்புறுத்தி வந்த நான் தெய்வீகமான கொள்கையை விட்டு கொடுத்து விட்டேன். இச்செய்கையின் நினைவு இன்னும் என் உள்ளத்தில் உறுத்தி கொண்டிருப்பதோடு எனக்கு மனச்சஞ்சலத்தையும் உண்டாக்கி வருகிறது. ஆட்டுப்பால் சாப்பிடுவதை எப்படி விட்டுவிடுவது என்பதை குறித்து சதா சிந்தித்தும் வருகிறேன். ஆனால் சேவை செய்ய வேண்டும் என்ற மிகுந்த அடக்கமான ஆசை எனக்கு இன்னும் இருந்து கொண்டுதான் வருகிறது. அதிலிருந்து விடுபட இன்னும் என்னால் முடியவில்லை. அகிம்சை ஆராய்ச்சியின் ஒரு பகுதியாக உள்ள என்னுடைய ஆகார சோதனைகள் எனக்கு மிகவும் முக்கியமானவை. அவை என் மனத்திற்கு ஆறுதலையும் ஆனந்தத்தையும் அளிக்கின்றன. ஆனால் நான் ஆட்டுப்பால் சாப்பிட்டு வருவது வாக்குறுதியை மீறியதேயாதலால் அகிம்சையை ஒட்டிய ஆகார வகையில் அல்ல என்ற போதிலும் சத்திய வகையில் இன்று எனக்கு அதிக சங்கடமாக இருந்து வருகிறது. அகிம்சையின் லட்சியத்தை விட சத்தியத்தின் லட்சியத்தையே நான் நன்றாக புரிந்து கொள்கிறேன் என்று எனக்கு தோன்றுகிறது. சத்தியத்தில் எனக்கிருக்கும் பிடிப்பை நான் விட்டுவிடுவேனாயின் அகிம்சையின் புதிரை அறிந்து கொள்ள என்னால் என்றுமே முடியாது என்பதை அனுபவம் எனக்கு கூறுகிறது. மேற்கொள்ளும் விரதங்களை அதன் சொல்லுக்கும் பொருளுக்கும் ஏற்ப நிறைவேற்றி வைக்க வேண்டியது சத்தியத்தின் லட்சியத்திற்கு அவசியமாகிறது. இந்த விஷயத்திலோ என் விரதத்தின் பொருளை அதன் ஆன்மாவை கொன்றுவிட்டு அதன் வெளித்தோற்றத்தை

0: அத்திரமே அனுசரிக்கிறேன். எனக்கு இதுதான் வேதனை அளிக்கிறது. ஆனால் இதை நான் தெளிவாக அறிந்திருந்தும் நேரான வழி என் முன்னால் எனக்கு தென்படவில்லை.
1: இன்னும் சொன்னால், நேரான வழியை பின்பற்றுவதற்கு வேண்டிய தைரியம் எனக்கு இல்லை.
0: அடிப்படையில் இரண்டுக்கும் பொருள் ஒன்றுதான். ஏனெனில் எப்பொழுதுமே நம்பிக்கை இல்லாததனாலும் பலவீனத்தினாலுமே சந்தேகம் உண்டாகிறது. ஆகவே ஆண்டவனே, எனக்கு நம்பிக்கையை கொடு என்று நான் இரவு பகலாக பிரார்த்தித்து கொண்டு வருகிறேன். நான் ஆட்டுப்பால் சாப்பிட ஆரம்பித்ததுமே டாக்டர் தலால் எனக்கு ஆசனவாய் கோளாறுக்கு வெற்றிகரமான ரண சிகிச்சை செய்து முடித்தார். என் உடல் பலம் பெற்று வரவே முக்கியமாக கடவுள் நான் செய்வதற்கென்று வேலையை தயாராக வைத்திருந்ததால் உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசை எனக்கு திரும்பவும் பிறந்தது. குணமடைந்து வருகிறேன் என்று நான் உணர ஆரம்பித்ததுமே ரவுலட் கமிட்டியின் அறிக்கையை தற்செயலாக பத்திரிகையில் படித்தேன். அந்த அறிக்கை அப்பொழுதுதான் வெளியாகி இருந்தது. அக்கமிட்டியின் சிபாரிசுகள் என்னை திடுக்குறச் செய்தன. சங்கர்லால் பேங்கரும் உமர் சோபானியும் என்னிடம் வந்து இவ்விஷயத்தில் நான் உடனே ஏதாவது நடவடிக்கை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று யோசனை கூறினார்கள். ஒரு மாதத்தில் நான் அகமதாபாத்திற்கு போனேன். அநேகமாக தினமும் என்னை பார்ப்பதற்கு வல்லவாய் வருவார். அவரிடம் எனக்கிருந்த சந்தேகங்களை கூறினேன். ஏதாவது செய்தாக வேண்டும் என்றேன். அதற்கு அவர், இந்த நிலைமையில் நாம் என்ன செய்ய முடியும் என்று என்னை கேட்டார். நான் சொன்னதாவது, அம்மசோதாக்களை எதிர்ப்பது என்ற பிரதிஞ்சையில் கையெழுத்திட ஒரு சிலர் கிடைத்தாலும் போதும், அதையும் பொருட்படுத்தாமல் சட்டம் செய்யப்பட்டு விடுமானால் நாம் உடனே சத்தியாகிரகத்தை ஆரம்பித்து விட வேண்டியதே. நான் இதுபோல் நோயுற்று கிடக்காமல் இருந்தால் மற்றவர்கள் என்னை பின்பற்றுவார்கள் என்று எதிர்பார்த்து நானே தன்னந்தனியாக அதை எதிர்த்து போராடுவேன். ஆனால் நான் இப்பொழுது இருக்கும் இத்திக்கற்ற நிலைமையில் அந்த வேலை என்னால் ஆகாது என்றே எண்ணுகிறேன். இவ்விதம் நாங்கள் பேசியதன் பேரில் என்னுடன் தொடர்பு வைத்துக் கொண்டிருந்தவர்களையெல்லாம் அழைத்து ஒரு கூட்டம் கூட்டுவது என்று முடிவாயிற்று. ரவுலட் கமிட்டி அறிக்கையில் பிரசுரமாயிருக்கும் சாட்சியங்களை கொண்டு பார்த்தால் அக்கமிட்டியின் சிபாரிசுகள் அவசியமில்லாதவை என்று எனக்கு தோன்றியது. மானமுள்ள யாரும் அந்த சிபாரிசுகளுக்கு உடன்பட்டு இருந்துவிட முடியாது என்று உணர்ந்தேன். முடிவாக அக்கூட்டமும் ஆசிரமத்தில் நடந்தது. 20 பேர் கூட அக்கூட்டத்திற்கு அழைக்கப்படவில்லை. வல்லபாயை தவிர ஸ்ரீமதி சரோஜினி நாயுடு,
1: ஸ்ரீ ஹானிமன்,
0: காலஞ்சென்ற ஸ்ரீ உமர் சோபானி, ஸ்ரீ சங்கர்லால் பேங்கர், ஸ்ரீமதி அனுசுயாபென் ஆகியவர்களே அக்கூட்டத்திற்கு வந்திருந்தார்கள் என்று எனக்கு ஞாபகம். சத்தியாகிரக பிரதிஜை நகலை இக்கூட்டத்தில் தயாரித்தோம். வந்திருந்தவர்கள் எல்லோரும் அதில் கையெழுத்திட்டார்கள் என்றும் எனக்கு ஞாபகம். அச்சமயம் நான் எந்த பத்திரிகையையும் நடத்தவில்லை. ஆனால் என் கருத்துக்களை எப்பொழுதாவது தினப்பத்திரிகைகளின் மூலம் வெளியிட்டு வருவேன். இந்த சமயமும் அவ்வாறே செய்தேன். சங்கர்லால் பேங்கர் இக்கிளர்ச்சியில் தீவிரமாக இறங்கிவிட்டார். வேண்டிய ஏற்பாடுகளை செய்து உறுதியுடன் விடாமல் வேலை செய்வதில் அவருக்கு இருந்த அற்புதமான ஆற்றலை பற்றி முதல் தடவை அப்பொழுதுதான் நான் தெரிந்து கொண்டேன்.
2: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள்.

0: சின்ன சிரிப்புகள்,
1: செல்ல செல்ல குறும்புகள்,
0: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
1: பாடலும் கதையும்,
0: பேச்சும் விளையாட்டும்,
1: அறிவும் ஆற்றலும்,
0: மதியும் மகிழ்ச்சியும்,
1: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
0: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரிப்பண்பலை 101 காலை 7:10
1: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
0: அரும்புகளின் குறும்புகள்,
1: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

நினைவூட்டல். இன்று பிற்பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் மாதவிடாய் நிற்கும் போது பெண்களுக்கு ஏற்படும் மாற்றங்களும் அதற்கான தீர்வுகளும், இதனை குறித்து விளக்கம் அளிக்கிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் எல் வீணா திரேஸ் அவர்கள். நிகழ்ச்சி கேட்டு பயன்பெறுங்கள். இன்று முற்பகல் 11:02 இலக்கியம் பேசுவோம். இதில் திருஞான சம்பந்தரின் வாழ்வும் வாக்கும் குறித்து சிதம்பரம் ஜே ராகவன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 7:15 தொட இருக்கிறது நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் வரவிருப்பது தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர
1: புதுமையாய், பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
0: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
0: குமரி பண்பலை 101
3: கேட்டுட்டே இருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இது என்றென்றும் உங்களோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் ஒரே பண்பலை. நேரம் இப்போது 7:25. விளம்பரங்களை தொடர்ந்து வரவிருப்பது சேவை செய்திகள்.
4: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை,
7: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
6: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
7: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
6: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
7: போன் 7358737358.
3: முருகன் குன்றம் அருள்மிகு வேல்முருகன் திருக்கோவில் ஆனி மாத விசாகத்தை ஒட்டி இன்று காலை 8:30 வழிபாடு, 9:30 சிறப்பு அபிஷேகம், காலை 11:30 சிறப்பு வழிபாடு, மாலை 5:30 கந்தகிரி வலம் வருதல், மாலை 6:30 சிறப்பு வழிபாடு. குருசுமலை திருமூலநகர் புனித தோமையார் திருவிழாவில் இன்று மாலை 6:00 ஜெபமாலை, திருப்பலி.

கருங்கல் பிஎம்எஸ் ஒன்றிய அலுவலக வளாகத்தில் இன்று காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை இலவச கண் மருத்துவ முகாம் நடைபெறுகிறது. நாகர்கோவில் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் மற்றும் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகம் இணைந்து நடத்தும் நிதி ஆப்கே நிகத் 2.0 நாளை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை மயிலாடி எஸ்எம் நகரில் உள்ள எஸ்எம் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறவுள்ளது. ஜூன் மாதம் நிதி அப்கே நிகர் 2.0 கருப்பொருள் கோரிக்கை செயல்முறையை எளிமையாக்குவது. பணம் எடுத்துக்கொள்ளும் நலன்கள் கோரிக்கை செயலாக்கம். எளிமையாக்கப்பட்ட பணம் எடுத்துக்கொள்ளும் விதிகள் பற்றி அறிந்து கொள்வது, பணம் எடுத்துக்கொள்ளும் வரம்புகள் பற்றிய அறிவு, குறைந்த தகுதி நிபந்தனைகள் பற்றி அறிந்திருத்தல், காகிதமில்லா மற்றும் காரணமில்லா கோரிக்கைகளை புரிந்து கொள்ளுதல், டிஜிட்டல் கோரிக்கை தாக்கல் மற்றும் தானாக தீர்த்தல் செயல்முறை, கோரிக்கையில் பொதுவாக தவறும் இடங்களை தவிர்ப்பது ஆகியவை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இம்முகாமில் இன்னும் 3 மாதங்களில் 58 வயதை அடையும் உறுப்பினர்கள் ஓய்வூதிய ஆவணங்களை சமர்ப்பிப்பது தொடர்பான சந்தேகங்களை வைப்பு நிதி உங்கள் அருகில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் நேரடி மாணவர் சேர்க்கை வருகின்ற 30 தேதி வரை நடைபெறவுள்ளது. தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேருவதற்கு வயது வரம்பு ஆண்களுக்கு 14 முதல் 40 வயது வரையாகும், பெண்களுக்கு உச்ச வயது வரம்பு இல்லை. ஐடிஐயில் பல்வேறு பொறியியல் மற்றும் பொறியியல் அல்லாத தொழில் பிரிவுகளில் சேர்ந்து பயிற்சி பெற 8ஆம் வகுப்பு தேர்ச்சி, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, டிப்ளமா, டிகிரி தேர்ச்சி, தோல்வி மற்றும் இடைநின்றோர் அனைவருமே விண்ணப்பிக்கலாம். அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் கோணம் நாகர்கோவிலில் தொழில் 4.0 திட்டத்தின் கீழ் அதிநவீன தொழில்நுட்ப புதிய தொழில் பிரிவுகள் அட்வான்ஸ்டு சிஎன்சி மெஷினிங் டெக்னீஷியன், இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுபேக்சரிங் மற்றும் மெக்கானிக் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் ஆகிய 3 தொழில் பிரிவுகள் துவங்கப்பட்டுள்ளன. அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேரும் மாணவர்களுக்கு கட்டணமின்றி பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேரும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மாதம் 750 ரூபாயும் மற்றும் பேருந்து கட்டண சலுகை, மிதிவண்டி, பாடப்புத்தகங்கள், வரைபட கருவிகள், 2 செட் சீருடைகள், 1 செட் காலணிகள் போன்ற சலுகைகள்

0: அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் 6 முதல் 10 அல்லது 12 வகுப்பு வரை தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கும், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 10 அல்லது 12 வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சேர்க்கை தொடர்பான மேலும் விவரங்களுக்கு நாகர்கோவில் கோணம் அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வரை நேரில் அணுகலாம் அல்லது 0465226164 என்ற தொலைபேசி எண்ணிலோ 9499055806 அல்லது 9499055805 என்ற அலைபேசி எண்களிலோ தொடர்பு கொள்ளலாம். அரசு, தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் அதிக அளவில் வேலைவாய்ப்புகள் உள்ளதால் அனைவரும் அரசு ஐடிஐயில் சேர்ந்து பயன்பெறலாம் என நாகர்கோவில் கோணம் அரசு தொழிற்பயிற்சி நிலைய முதல்வர் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. நேர்களை நேரம் இப்போது 7:31 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் பிரியமான குமரி பண்பலை 101. நேர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
1: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தி.
2: காலை வணக்கம் வாரு மந்திரியாரே. சேனாதிபதியார் இன்னும் வரவில்லை. எங்கே அவர்? அவரை இன்னும் காணவில்லை.
1: மன்னா, இன்று மொஹரம் பண்டிகை அல்லவா? அதுதான் அவர் விடுமுறை எடுத்திருக்கிறார்.
2: அட, ஆமாம், நான் சற்று பிஸியாக வேலைகளில் மூழ்கி இருந்ததால் இன்று மொஹரம் பண்டிகை என்பது எனது நினைவில் வரவில்லை.
1: அது சரி, வழக்கமான சமாளிப்பு.
2: மந்திரியாரி, எனக்கு ஒரு சந்தேகம், அதை நீர்தான் தீர்த்து வைக்க வேண்டும்.
1: கோருங்கள் வேந்தே, தங்களது சந்தேகத்தை தீர்த்து வைப்பதுதானே எனது வேலை.
2: மந்திரியாரி, மொஹரம் என்பதை பண்டிகை என்று அழைக்கிறார்கள். ஆனால் இதை தியாகத்தின் நினைவு கூறும் நாள் என்றும் கூறுகிறார்கள். தியாகத்தை நினைவு கூறும் நாள் எப்படி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது? இது இரண்டில் எது சரி?
1: மன்னா, இரண்டுமே சரிதான்.
2: அது எப்படி மந்திரியாரே?
1: மொஹரம் இஸ்லாமிய ஆண்டின் முதல் மாதம். இது புதிய ஆண்டின் தொடக்கத்தை குறிக்கிறது. இஸ்லாமியர்களின் பார்வையில் ரமலான் மாதத்திற்கு பிறகு இரண்டாவது புனித மாதமாக முஹரம் கருதப்படுகிறது.
2: ஓஹோ, அப்படியா? ஆமாம், அப்படியெனில் கொண்டாட்டம் என்பது தானே சரி?
1: ஆம் மன்னா, அதே நேரத்தில் முஹரம் மாதத்தின் 10ஆம் நாளான ஆஷுரா அன்று கர்பாலா போரில் முகமது தமிகளின் பேரன் இமாம் ஹுசைன் இப்னு அலியின் தியாகத்தை துக்கத்துடன் நினைவு கூறுகிறார்கள்.
2: இதைத்தான் தியாகத்தின் நினைவு நாள் என்று கூறுகிறார்கள். அப்படித்தானே?
1: இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது மன்னா.
2: அப்படியா, அது என்ன விஷயம்?
1: இது மோசஸ் செங்கடலை பிரித்த நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் சில இஸ்லாமிய சகோதரர்கள் நோன்பு நோக்கிறார்கள். மேலும் நபிகள் நாயகம் அவர்களால் இது அல்லாஹ்வின் புனித மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது.
2: ரமலானுக்கு பிறகு முஹரம் மாதத்தை தான் புனித மாதமாக கருதுகிறார்கள் என்று நினைக்கிறேன்.
1: ஆம் மன்னா, கன கச்சிதமாக கருத்தை பிடித்துக் கொண்டீர்கள்.
2: மந்திரியாரே, பார்த்தீரா, வரலாற்றில் ஒவ்வொரு பெரியவர்களும் செய்யும் தியாகம் எவ்வாறெல்லாம் நினைவு கூற

0: ஆமம் வரலாற்றில் இடம்பெற வேண்டும் என்றால் சில பல தியாகங்களை செய்ய வேண்டும் போல் இருக்கிறது.
1: ஆமண்ணா, கண்டிப்பாக செய்ய வேண்டும்.
0: அப்படியெனில் நாம் முதலில் எதை தியாகம் செய்யலாம்?
1: எக்ஸ்ட்ராவாக சாப்பிடும் உணவுகளை தான் தாங்கள் முதலில் தியாகம் செய்ய வேண்டும்.
0: என்ன கூறினீ? எக்ஸ்ட்ரா உணவை நான் விடுவதா? நோ, நெவர்.
2: இன்றைய குறுஞ்செய்தி.

0: நேர்களை கேட்டுட்டே இருக்கிறீங்க. எங்கேயும் எப்போதும் நம்பர் 1 எஃப்எம் நமக்குமர் எஃப்எம் 101 இது ஆகாஷவாணி நாகர்கோவில். நேரம் இப்போது 7:35 ஆயிட்டிருக்கு. நேர்களே, நமக்குமர் எஃப்எம் 101 காலை நேர கலக்கல் நிகழ்ச்சி தென்குமரி தேனலை இதோ சூப்பர்பா ஸ்டார்ட் ஆகுது. ஃபேன்டாஸ்டிக் ஃப்ரைடே, இந்த அழகான மார்னிங் டைமில் நம்ம எஃப்எம் 101 கேட்டுட்ருக்குற அத்தனை நேர்களுக்கும் இந்த வெள்ளிக்கிழமை நல்ல நல்ல வெற்றிகளை தரும் நாளாக அமையட்டும் அப்படின்னு மனசார வாழ்த்துறோம். நம்ம எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் எல்லாமே நல்லதாக அமையும். உள்ளம் இனிதானால் உலகமே இனிதாகும். ஸ்டார்ட் பண்ணலாமா தென்குமரி தேனிலையே?
1: ஆரம்பிக்கலாங்களா?

தென்குமரி தேனலை ஆரம்பிச்சாச்சு நேர்களே. முதல்ல நாம இன்னைக்கான ஜிகே க்வெஸ்சன் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். சிலம்பு செல்வர் என போற்றப்படும் தமிழறிஞர் யார்? சிலம்பு செல்வர் என போற்றப்படும் தமிழறிஞர் யார்? இதுதான் இன்றைக்கான பொது அறிவு கேள்வி. இந்த கேள்விக்கான பதில நாம சீக்கிரம் தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்பாக ஒரு சூப்பரான பாடல் கேட்டுலாமா?

0: கேட்டு ரசித்த பாடல் சிலம்பரசன் மற்றும் ஸ்வேதா மோகன் பாடியது டீசல் திரைப்படத்திற்காக ரோகேஷ் மற்றும் ஜி கே பி எழுதிய இந்த பாடலுக்கு இசை திபு நினான் தாமஸ்.
1: Pontius Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
3: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
7: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
8: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
9: மத்திய அரசு அங்கீகாரத்துடன் சென்ட் சேவியர் பொறியியல் கல்லூரியால் நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
10: மெக்கானிக், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
9: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
10: 10 வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
9: மற்றும் 04651296483. Friends ITI மத்திக்கோடு திக்கணம் கோடு.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளஞ்சாரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர். வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேர்களே, கோஷியும் குதூகலமா நீங்க கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறது குமரி FM 101 காலை நேர கலக்கல் நிகழ்ச்சி. தென்குமரி தேனலை. பாடல் கேட்டு ரசிக்கிறதுக்கு முன்னாடி நாம ஒரு ஜி கே க்வெஸ்சன் கேட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கான பதில இப்ப செக் பண்ணிடலாம். அதற்கு முதல்ல கேள்வியை ஞாபகப்படுத்திடலாமா? சிலம்பு செல்வர் என போற்றப்படும் தமிழறிஞர் யார்? இப்படிதான் நம்ம கேள்வி கேட்டிருந்தோம். இந்த கேள்விக்கான பதில் மாப்போ சிவஞானம் அவர்கள். சிலம்பு செல்வர் என போற்றப்படும் தமிழறிஞர் மாப்போ சிவஞானம் அவர்கள். சிலப்பதிகாரத்தின் மீது இவர் கொண்டிருந்த ஆழ்ந்த புலமைக்காகவும் அதீத பற்றுக்காகவும் அதனை பரப்புவதில் இவர் ஆற்றிய பெரும் பணிகளுக்காகவும் தமிழறிஞர் ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் சிலம்பு செல்வர் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பட்டத்தை மாப்போ சிவஞானம் அவர்களுக்கு வழங்கினார். தமிழ் இலக்கியங்கள்ல மட்டும் இல்ல, தமிழ் மொழி மீதும் தமிழ் நாட்டின் மீதும் தீராத பற்று கொண்டிருந்த மாப்போசி அவர்கள் தமிழர்களுக்கு என தமிழ் நாடு, தமிழ் மாநிலம், தனி மாநிலம் வேண்டும் அப்படின்னு படைத்ததால் தமிழ் மாநில சிற்பி அப்படின்னும் இவர் போற்றப்படுறார். சிலப்பதிகாரமும் தமிழரும் உலக மகா

0: மகாகவி பாரதி, கப்பலோட்டிய தமிழன் போன்ற பல புகழ்பெற்ற நூல்களை படைத்துள்ள ஐயா மாப்பு சிவஞானம் அவர்கள் 1906 இதே நாளில் தான் பிறந்திருக்கிறாரு. தமிழுக்காக, தமிழ்நாட்டிற்காக இவர் ஆற்றிய அரும் பணிகளுக்காகவும் சேவைகளுக்காகவும் இவர் பிறந்த இந்த நன்னாளில் நாம் மனசார இவரை போற்றி பெருமைப்படுத்துவோம். ஸோ இன்றைய பொது அறிவு கேள்வியும் பதிலும் மீண்டும் இதோ ஒரு முறை உங்களுக்காக. சிலம்பு செல்வர் என்று போற்றப்படும் தமிழறிஞர் யார் என்ற கேள்விக்கான பதில் மாப்போ சிவஞானம் அவர்கள். நேரம் இப்போது 7:45 ஆயிடுச்சு. நேர்களே, இப்ப கேட்டுடலாம்
1: தேதியும் செய்தியும்.
0: இன்று ஜூன் மாதம் 26
2: போதைப் பொருளுக்கு எதிரான சர்வதேச தினம் இன்று.

0: போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் கடத்தலை முற்றிலும் ஒழிக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 26ஆம் தேதி அன்று போதைப் பொருள் மற்றும் சட்டவிரோத கடத்தல் ஒழிப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
1: போதை இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குவோம் என்ற எண்ணக்கருவின் கீழ் 1987ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் பொதுச் சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட நாளாக இது கருதப்படுகிறது.
2: சிறகுகள் விரித்தீடு பறக்கலாம், வரும் சிரமங்கள் பொறுத்தீடு சிரிக்கலாம்.
0: துன்புறுத்துதலுக்கு ஆளானோருக்கான சர்வதேச ஆதரவு நாள் இன்று.

0: உலகெங்கும் உடல் உள முறையில் பல்வேறு துன்புறுத்தலுக்கு ஆளானோருக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் ஐக்கிய நாடுகள் சபையினால் இந்நாள் ஓர் விழிப்புணர்வூட்டும் நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
1: மனித சமூகத்தின் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்படுவதன் மூலமே உலகில் விடுதலை, அறம், நீதி மற்றும் அமைதி ஏற்பட வாய்ப்புண்டு என்பதனை இந்நாள் நமக்கு எடுத்துரைக்கிறது.

0: கல்கத்தாவைச் சேர்ந்த புகழ்பெற்ற ஹிந்துஸ்தானி இந்திய பாடகரும் நடன கலைஞருமான கௌஹர் ஜான் அவர்கள் 1873 இதே நாளில் பிறந்தார்.
1: இந்தியாவில் முதன் முதலாக 78 RPM வேகத்தில் இயங்கும் கிராமபோன் இசைத்தட்டுகளில் இவரது பாடல்கள் பதியப்பட்டு இந்திய கிராமபோன் நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது.
0: ஆயிரத்து 1932 புலிட்சர் பரிசும் 1938 நோபல் பரிசும் பெற்ற ஒரு புகழ்பெற்ற அமெரிக்க புதின எழுத்தாளர் பால் எஸ் புக் அவர்கள் 1892 இதே நாளில் பிறந்தார்.
1: தி குட் இயர், ஈஸ்ட் விண்ட், வெஸ்ட் விண்ட் போன்றவை இவர் எழுதிய புதினங்களுள் சிலவாகும்.
0: தமிழறிஞர் மாப்பொ சிவஞானம் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
2: என் தாய் கொடுத்த தமிழுக்கிளை தட்டுப்பாடு.
1: 1906 இதே நாளில் சென்னையில் பிறந்த மாப்பொ சிவஞானம் அவர்கள் 1956 தமிழர்களுக்கென தமிழ்நாடு தனி மாநிலம் படைத்ததால் தமிழ் தேச தந்தையாக போற்றப்படுபவர் ஆவார்.
0: தமிழகத்தைச் சேர்ந்த இந்திய விடுதலை போராட்ட வீரரும் சிறந்த தமிழறிஞருமான இவர் மாப்பொ சி என அழைக்கப்பட்டார்.
1: சிலப்பதிகாரத்தின் மீது இவர் கொண்டிருந்த ஆளுமையின் காரணமாக இவர் சிலம்பு செல்வர் எனவும் அழைக்கப்படுகிறார்.
0: 2006 இவரது நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு தமிழக அரசு இவரது நூல்களை நாட்டுடைமை ஆக்கி இவரை சிறப்பித்தது.
1: மெட்ராஸ் ஸ்டேட் என்பதை மாற்றி தமிழ்நாடு என்ற பெயரை வைக்க இவர் பெரிதும் போராடினார்.
0: மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது ஆந்திரர்கள் சென்னையை கேட்டபோது அதனை எதிர்த்து போராடி தமிழக தலைநகராக சென்னையை இருத்தினார்.
1: வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் நூலுக்காக 1966 சாகித்ய அகாடமி விருது கிடைக்கப் பெற்றுள்ளார்.
0: ஆயிரத்து 1936 இதே நாளில் முதலாவது செயல்முறை ரீதியான ஹெலிகாப்டர் பறக்கவிடப்பட்டது.
1: மீட்டர் உயரம் கொண்ட கனடா நாட்டின் சிஎன் டவர் கோபுரமானது 1976 இதே நாளில்

0: திறக்கப்பட்டது.
1: மக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்ட இந்த கோபுரம் 2010 துபாயில் உள்ள புர்ஜ் கலிஃபா கோபுரம் கட்டி முடிக்கப்படும் வரை உலகின் மிக உயரமான கோபுரமாக சுமார் 34 திகழ்ந்தது.
0: ஆயிரத்து 1995 இதே நாளில் மத்திய பிரதேசம் இந்தியாவின் புலிகள் மாநிலமாக அறிவிக்கப்பட்டது.
1: 1997 இதே நாளில் J.K. ரவுலிங் எழுதிய முதல் ஹாரி பாட்டர் நாவலான ஹாரி பாட்டர் அண்ட் த ஃபிலாசபர்ஸ் ஸ்டோன் வெளியிடப்பட்டது.
2: தேதியும் செய்தியும்
3: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
4: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: தரமே தாரக மந்திரமா 75 பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
6: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
7: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின், லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
8: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
9: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
10: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
9: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
11: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை,
9: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
11: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
9: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற,
11: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
9: போன் 7358737358.
0: நேர்களை நேரம் இப்போது 7:52 ஆயிற்றுக்கு கேட்டுட்டே இருக்கிறீங்க குமரி FM 101 காலை நேர கலக்கல் நிகழ்ச்சி, தென்குமரி தேனலை. நிகழ்ச்சியில இப்ப நாம நம்ம நாகர்கோவில் வடசேரி உழவர் சந்தையில இன்னைக்கு காய்கறி மற்றும் பழங்களின் விலை விவரம் எப்படி எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நாட்டு கத்திரிக்காய் கிலோ ஒன்றுக்கு 90 ரூபாய், கத்திரிக்காய் சாதாரகம் 60 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 45 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 40 ரூபாய், நாட்டு தக்காளி 30 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 40 ரூபாய், நாட்டு மிளகாய் 60 ரூபாய், நாடன் மிளகாய் 100 ரூபாய், சீனி அவரைக்காய் 50 ரூபாய், வெள்ளரிக்காய் 35 ரூபாய், பாகற்காய் 60 ரூபாய், இஞ்சி 210 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சேனைக்கிழங்கு 50 ரூபாய், பல்லாரி 35 ரூபாய், கேரட் 80 ரூபாய், முட்டைக்கோஸ் 60 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 80 ரூபாய், சின்ன வெங்காயம் 80 ரூபாய், பூசணி 20 ரூபாய், தடியங்காய் 18 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 35 ரூபாய், பீன்ஸ் 125 ரூபாய், சவுச்சவ் 150 ரூபாய், தட்டைப்பயிறு 45 ரூபாய், பச்சை மாங்காய் 25 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை 90 ரூபாய், நார்த்தங்காய் 50 ரூபாய், காலிஃபிளவர் 50 ரூபாய், தேங்காய் குடுமையுடன் 42 ரூபாய், குடுமை இல்லாதது 44 ரூபாய், வாழை இலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 60 ரூபாய், புதினா 100 ரூபாய், பால் சேம்பு 70 ரூபாய், வழுதலங்காய் 85 ரூபாய், கோவைக்காய் 55 ரூபாய், சுரைக்காய் 25 ரூபாய், காராமணி 50 ரூபாய், நூல்குள் 70 ரூபாய், ஒட்டு மாங்காய் 70 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 120 ரூபாய். இனி பழங்களின் விலை விவரம். வாழைப்பழம் நேந்திரன் கிலோ ஒன்றுக்கு 56 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், அன்னாசி 50 ரூபாய், நெல்லிக்கனி 60 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
9: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
10: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
9: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
12: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
13: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
8: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: நேரிலே இனி அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2500 ரூபாயாகவும் உள்ளூர் சந்தையில் 1700 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது.
14: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி.

0: மருத்துவமனை நாகர்கோவில் திருநெல்வேலி வள்ளியூர் தூத்துக்குடி.
1: இனி குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம். இன்று காலை பதிவான நிலவரப்படி பேச்சிப்பாறை அணை 35.67 அடி, பெருஞ்சாணி அணை 67.9 அடி, சிற்றாறு 1 14.07 அடி, சிற்றாறு 2 14.17 அடி, பொய்கை அணை 16.2 அடி, மாம்பழத்துறையாறு அணை 38.71 அடி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளஞ்சாரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.

கேட்டு ரசித்த பாடல் டியூக் திரைப்படத்திற்காக ஆதேஷ் கிருஷ்ணா எழுதியது. இந்த பாடலுக்கு இசையும் அமைச்சு ஜோனிட்டா காந்தியோட இணைஞ்சு பாடலை பாடியிருக்கிறாரு சாயபயங்கர். சூப்பர் ஹிட் சாங்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ்னா நம்மளோட மார்னிங் டைமை ரொம்பவே ரெஃப்ரெஷிங்கா கேட்கும் எஃப்எம் 101 காலை நேர கலக்கல் நிகழ்ச்சி தென்குமரி தேனலி இத்துடன் நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளஞ்சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ். நேர்களை நேரம் இப்போது 8 மணியை தொட இருக்கிறது. இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்க இருப்பது 8 மணிக்கான செய்தி.

0: வாசிப்பவர் பாலசுப்ரமணி கண்ணியப்பன். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டையில் நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தில் மாநில கூட்டுறவு அமைச்சர் திரு காந்திராஜ் தொடங்கி வைத்தார். போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பணியில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகள் 15 பேருக்கு முதலமைச்சர் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் சாய தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் நேரிட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 235 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:02. இனி கேட்கலாம்.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
4: சைபால்.
7: யூதேயா மலைப்பகுதி, ஒரு பெரிய கூட்டம். இயேசுநாதர் பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்போ பிரம்மாண்டமான துலாக்கோல் ஒன்ன அந்த ஜனங்களுக்கு காட்டுறார். அது மாதிரி ஒரு தராசை அந்த மக்கள் முன்ன பின்ன பார்த்ததே இல்லை. அவ்வளவு பெரிய தராசு. இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் அந்த தராசுல வச்சு எடை போடுறார் அவர். அந்த பெரிய தராசு ஆகாயத்திலிருந்து தொங்க விட்டது மாதிரி இருக்குது. அந்த தராசுல ஒரு பக்கத்து தட்டுல அந்த யூதேயா மலைப்பகுதியில கண்ணுக்கு தெரிஞ்ச அத்தனை பொருள்களையும் எடுத்து வைக்கிறார். மலைச்சாரல்ல வளர்ந்திருக்கிற ஆலிவ் மரங்களையெல்லாம் எடுத்து அதுல வைக்கிறார். மலையடி வாரத்தில் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த ஆட்டு மந்தைகளையெல்லாம் அதுல தூக்கி வைக்கிறார். அதுவரைக்கும் தோண்டி எடுக்கப்பட்ட தங்கத்தை எல்லாம் அங்க வைக்கிறார். உலகத்தில் உள்ள விலை உயர்ந்த பொருள்களை எல்லாம் வைக்கிறார். இவ்வளவும் இடது பக்கத்தட்டிலேயே வைக்கிறார். மக்கள்லாம் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அத இன்னொரு தட்டுல வைக்கிறதுக்கு மீதி எதுவுமே இல்லையே, எல்லாத்தையும் இந்த பக்கத்து தட்டிலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது அவங்களுடைய சந்தேகம். அவங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் ஒரு பக்க தட்டிலேயே வச்சாச்சு, அவ்வளவையும் ஈடுகட்டுற அளவுக்கு அடுத்த பக்கத்து தட்டுல என்னத்தை வைக்க முடியும்? எல்லாரும் ஆவலோட பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசுநாதர் அப்படி சுற்றுமுற்றும் பார்க்கிறார். அங்க பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன குழந்தையை எடுத்து வலது பக்கத்து தட்டுல வைக்கிறார். அவ்வளவுதான், இடது பக்கத்தட்டு ஆட ஆரம்பிச்சுது, மெதுவா மேல போக ஆரம்பிச்சுது, ரொம்ப ரொம்ப உயரத்துக்கு போயிட்டுது. அதுல இருந்த பொருள்லாம் கீழே விழுந்துருமோன்னு நினைக்கிற அளவுக்கு ஆயிட்டுது. எல்லாரும் ஒன்னும் புரியாம இயேசு பெருமான் முகத்தை பாக்கிறாங்க. அவர் சொல்றார், ஒருத்தன் வந்து தன்னுடைய ஆன்மாவுக்கு கேடு விளைவித்து உலகம் பூராவையும் தனதாக்கி கொள்றதுனால அவனுக்கு வரக்கூடிய பயன் என்ன? ஒருத்தன் தன்னுடைய ஆன்மாவுக்கு ஈடாக எதை கொடுத்துட முடியும் அப்படிங்கிறார். இந்த சம்பவத்திலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா,

0: இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் விட அதிக விலையுடையது எதுன்னு கேட்டா அது மனிதனின் ஆன்மாதான் அப்படிங்கறத இந்த சம்பவம் மூலமா அவர் ஜனங்களுக்கு எடுத்து காட்டுறார். இன்னைக்கு நாம படுற கவலைகளுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? மனிதனுடைய மதிப்பு மனுஷனுக்கு இன்னும் தெரியல, அதை இன்னும் அவன் சரியா புரிஞ்சுக்கல, அதுதான் காரணம். இப்பெல்லாம் உலகத்தில் அங்க இங்க நடக்கிற சம்பவங்களை பார்த்தா மனித உயிர் ரொம்ப மலிவா போயிட்டுதே அப்படிங்கிற நினைப்பு தான் வருது. சமீபத்தில் பத்திரிகையில ஒரு நகைச்சுவை துணுக்கு, அது என்னன்னா ஒரு ராஜா காட்டுக்கு வேட்டைக்கு போயிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கிறார். அப்போ கூட வந்துகிட்டு இருக்கிறவங்க கிட்ட விசாரிக்கிறார், அமைச்சர் இருக்காரா அப்படிங்கிறார் ராஜா. இதோ இருக்கேன் அப்படிங்கிறார் அமைச்சர். சரி, சேவகர் இருக்காரா அப்படிங்கிறார். இதோ இருக்கேங்கிறார் இன்னொரு பக்கத்தில் இருந்த அவரு. தளபதி இருக்கிறாரான்னு கேட்கிறார். இதோ இங்கே இருக்கிறேங்கிறார் அவரு. அப்பாடா, அப்படின்னா நான் சுட்டது கரடியதான் அப்படிங்கிறார் ராஜா. மனிதன் உயிர் மேல மன்னருக்கு எவ்வளவு அக்கறை பாத்தீங்களா?
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: கோலையமங்கும் குதுகலிக்கும் உங்கள் குமரி பண்ணொலை 101 ஆரம்பமாகிறது. வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 260-0240 மற்றொரு எண் 290-722. இணைப்பு எண் 04652. கைபேசி எண் 89032-57039. 10 மணி வரை வலவரும் இந்த நேரலை நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களின் உள்ளம் நிறைந்து உதட முணுமுணுக்கும் பாடல்களை கேட்டு மகிழலாம். உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில் முதல் நேயராக இணைந்திருப்பவர் யார், எங்கிருந்து என்ன பாடல் என்று கேட்கலாம். வணக்கம் குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு.
4: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
3: நலமாக இருக்கிறோம், தாங்களும் நலம் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சிக்குள் வந்து விடலாம். எந்த ஊர்
4: சொன்னீங்க? காத்தோ கல்யாணம்
3: இந்த பாடல் இதோ உங்களுக்காக. உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில் நன்றி.
4: நன்றி மேடம், நன்றி.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
3: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
5: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
6: நேர்களே, உங்கள் குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டறிந்து கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நேயர்கள் தங்களுடைய விருப்ப பாடல்களை காற்றலைகளில் கேட்டு மகிழ்ந்த வண்ணமாக இருக்கிறார்கள். அந்த வகையில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக குமரி பண்பலையோடு இணைந்திருக்கும் நேயர் யார், எங்கிருந்து என்று கேட்கலாம். வணக்கம், குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. வணக்கம்.
7: செட்டியார் மடம்.
6: உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
7: கொக்கு பரப்பர கோழி பரப்பர, அந்த பாடல். நன்றி மேடம், நன்றி.
6: அது பாடல் இதோ உங்களுக்காக, உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில். நன்றி.

0: தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
5: நேற்று உங்கள் குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப

0: நேரலை நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்பப்பாடலை கேட்பதற்காக இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து என்று கேட்கலாம். வணக்கம், குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி.
1: வணக்கம் மேடம், நான் நாங்குநேரியிலிருந்து கணேசன்.
0: நாங்குநேரியிலிருந்து?
1: நெல்லை மாவட்டம் நாங்குநேரி.
0: நாங்குநேரியிலிருந்து பேரு
1: கணேசன்.
0: கணேசன், உங்களுக்கு என்ன படத்திலிருந்து என்ன பாடல் வேணும் சார்?
1: டார்லிங் டார்லிங்கிற படத்துல அழகிய விழிகளில் 60 நடனங்கள் பாட்டு.
0: அந்த பாடல் இதோ உங்களுக்காக. உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில் நன்றி.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.

0: தமிழக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளஞ்சாரல் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். வசந்த் அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் வணக்கம். குமரி பண்பலை 101 வசந்த் அழைப்பு.

0: வணக்கம் குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு.
1: வணக்கம்.
0: வணக்கம் அம்மா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: லட்சுமி புரத்துல இருந்து நிஷா தேவி பேசுறேன்.
0: நிஷா தேவி அம்மா, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
1: துள்ளாத மனமும் துள்ளும் படத்துல இருந்து 20 கோடி நிலவுகள் வந்து பெண்மையானதோ அந்த பாட்டு.
0: அந்த பாடல் இதோ உங்களுக்காக உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில். நன்றி அம்மா.
1: நன்றி.

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி,
1: 0% வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்களே, உங்கள் அபிமான குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்களை நினைவூட்டுகிறோம். 260-2240 மற்றும் ஒரு எண் 290-7222, இணைப்பு எண் 0465-2, கைபேசி எண் 8903-2570-39. நேரம் 9:33. இந்த நேரத்தில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக இணைந்திருக்கும் நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் என்று கேட்கலாம். வணக்கம் குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. சரலூரில் இருந்து நாகலிங்கம். சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
6: எனக்கு கட்ட பஞ்சாயத்து படத்துல இருந்து
5: அந்த பாடல். இதோ உங்களுக்காக உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளை. நன்றி ஐயா.
6: நன்றி.

0: Conscientiously Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously Super Speciality Hospital.
2: அந்த இயரிங்க காட்டுங்க. போச்சு வோ பிரைஸ் மணி. கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல?
3: வரும்போதே பண்ணிட்டேன். மொபைல்ல இருந்து
2: எங்க?
3: கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ல.
2: ஹா,
3: RBI ரீட்டெயில் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்,
2: நோ ப்ரோக்கரேஜ்,
3: நோ ஹிடன் ஃபீஸ்.
2: ஒத்துக்கறேன். உனக்கு இல்ல ஆப்க்கு.
3: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: ஒயாத கடலையாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் உங்கள் குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்து மகிழ்ந்த வண்ணமாக இருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து என்று கேட்கலாம் இப்போது. வணக்கம் குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி.
6: ஹலோ, வணக்கம் மேடம்.
5: வணக்கம் சார், யார், எங்கிருந்து பேசுறீங்க?
6: நான் வெள்ளிச்சந்தில் இருந்து ராபின்சன் பேசுறேன் மேடம்.
5: உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் சார்?
6: திரைப்படத்தில் இருந்து
5: உங்களுக்காக உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில் நன்றி ஐயா.
6: நன்றி.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேர்களே, நேரம் 9:45. இன்று நேரத்தில் உங்கள் குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு நிரல் நிகழ்ச்சியில் இடையவிருக்கும் நேயர் யார் எங்கிருந்து என்று கேட்கலாம்.

0: வணக்கம் குமரி, பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம் அம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க அம்மா?
1: ரேணுகா காளியான் விளையிலிருந்து.
0: ரேணுகா
1: ஆ
0: காளியான் விளை, சரிம்மா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: எங்க தம்பியிலிருந்து மலையோரம் மாங்குருவி.
0: அந்த பாடல் இதோ உங்களுக்காக, உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில். நன்றி அம்மா.
1: நன்றி மேம், நன்றி.

ஒவ்வொரு மூச்சும் ஒரு சக்தி, ஒவ்வொரு அசைவும் ஒரு புத்துணர்ச்சி, ஒவ்வொரு நிமிடமும் ஒரு புதிய தொடக்கம். அழுத்தங்கள் அதிகமான இன்றைய காலத்தில் அமைதியாக வாழ கற்றுத்தரும் இனிய வழிகாட்டி, வயது பாராது எல்லோரையும் ஆரோக்கிய பாதைக்கு அழைக்கும் நல்ல நண்பர், சுறுசுறுப்பான காலை, தெளிவான சிந்தனை, ஆரோக்கியமான உடல், மகிழ்ச்சியான மனம், இவை அனைத்திற்கும் அழகான திறவுகோல் யோகா. இந்த யோகா தினத்தில் நம்முள்ள இருக்கும் நேர்மறை சக்தியை விழிப்போம், மன அமைதியையும் உடல் நலத்தையும் இணைத்து கொண்டாடுவோம். யோகா செய்வோம், நலமுடன் வாழ்வோம், அமைதியுடன் நாளை நோக்கி பயணிப்போம். Thank you.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளஞ்சாரல் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். நேர்களே, உங்கள் குமரி பண்பலை 101 நீங்கள் இணைந்திருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில். நேரம் 9:53. இந்த நேரத்தில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் என்று கேட்கலாம். வணக்கம், குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. வணக்கம், யார், எங்கிருந்து பேசுறீங்க, என்ன பாடல்?
1: காரைக்கால்
0: அந்த பாடல் இதோ உங்களுக்காக. உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில் நன்றி.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது.
1: ஓவியா காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா நமக்கு போலாம், பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
4: கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
5: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று பகல் 1:10 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சியில் நொறுங்குத் தின்றால் 100 வயது உங்களுடைய புரிதலை, அல்லது 100 வயது வரை வாழ்வதற்கு எப்படியான உணவு முறைகளை நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்கிற தகவல்களை உங்கள் குமரி பண்பலை 101 நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 260-2240 மற்றும் 1-290-7222. இணைப்பு எண் 0-4-6-5-2. கைபேசி எண் 8-90-3-2-5-7-0-3-9. வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர்விருப்ப நேரல் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும் கேட்டிருந்த தொடக்கம் நிலையத்தின் சார்பாக நன்றி. இன்னும் சில நொடிகளில் வருவது 10 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து.

0: வந்து மெட்ரோ வந்து தாங்க நம்ம ஃப்ரெண்டு, இதுதாங்க ட்ரெண்டு.
1: ஆகாஷ்வாணி நகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:02. இளஞ்சாரல்
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்த் அண்ட் கோ. சரி சரி வசந்த்,
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ,
6: தட்ஸ் ரைட்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்த் அண்ட் கோ. சரி சரி வசந்த்,
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ,
6: தட்ஸ் ரைட்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்த் அண்ட் கோ. சரி சரி வசந்த்,
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ,
6: தட்ஸ் ரைட்.
2: இளஞ்சாரல்
8: வணக்கம் நேயர்களே, நம்மீதே நமக்கு நம்பிக்கையில குறைவில்லை அப்படின்னா துணிச்சல் துணையா வந்து நிற்கும். இந்த சிந்தனை துளிகளோட இன்றைய இளஞ்சாரல் நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? நாம ஒரு செயல தொய்வில்லாம செய்யணும் அப்படின்னா நமக்கு ஒரு உத்வேகம் கண்டிப்பா வேணும் இல்லையா? அதற்கு யாராவது ஏதாவது ஒரு சின்னதா ஒரு விஷயம் சொன்னா கூட அது நம்மளோட ஆழ் மனதுல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்படி நீங்க ஒரு செயலை சிறப்பா செய்வதற்கு எந்த மாதிரியான வார்த்தைகள் உபயோகமா இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேச போறோம். வளர்ச்சிக்கு ஒரு சிந்தனை அப்படிங்கிற தலைப்புல கல்லூரி மாணவிகளோட கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? நிகழ்ச்சியோட முதல் நேயரா ஜெரிஷா அப்படிங்கிற கல்லூரி மாணவி என்ன கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறாங்கன்னு கேப்போமா?
9: குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு வணக்கம். வளர்ச்சி என்பது மனித வாழ்க்கையின் அடிப்படை தேவையாகும். பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது ஒரு வகையில் வளர்ந்து கொண்டே வருகிறான். உடல் வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, மன வளர்ச்சி, சமூக வளர்ச்சி மற்றும் பொருளாதார வளர்ச்சி என பல வகையான வளர்ச்சிகள் உள்ளன. இவற்றில் அனைத்தும் மனித வாழ்க்கைக்கு சிறப்பாக பங்களிக்கிறது. வளர்ச்சி என்பது ஒரு நாளில் கிடைக்கும் வெற்றி அல்ல, அது தொடர்ந்து செயல்படும் முயற்சிகளின் விளைவு. ஒரு சிறிய விதை மண்ணில் விழுந்து முளைத்து செடியாகி

0: பின்னர் பெரிய மரமாக மாறுகிறது. அதற்கு காலமும் பொறுமையும் தேவை. அதுபோல மனிதனின் வளர்ச்சிக்கு நேரம், உழைப்பு மற்றும் விடாமுயற்சி தேவைப்படுகிறது. வளர்ச்சியின் முதல் படி தன்னம்பிக்கை. என்னால் முடியும் என்ற எண்ணம் மனிதனை உயர்த்தி கொண்டே செல்கிறது. தன்னம்பிக்கை இல்லாத மனிதன் சிறிய தடைகளுக்கே பயப்படுவான். ஆனால் தன்னம்பிக்கை உள்ள மனிதன் எந்த சவாலையும் துணிவுடன் எதிர்கொள்வான். கல்வி வளர்ச்சியின் மிகப்பெரிய கருவியாகும். கல்வி மனிதனுக்கு அறிவை வழங்குகிறது. அறிவு மனிதனுக்கு நல்லதையும் கெட்டதையும் பிரித்தறியும் திறனை அளிக்கிறது. கல்வி கற்ற ஒருவர் தனது வாழ்க்கையை மட்டுமல்ல சமூகத்தையும் முன்னேற்ற முடியும். எனவே மாணவர்கள் கல்வியை வெறும் தேர்வில் மதிப்பு பெறும் கருவியாக மட்டும் பார்க்காமல் வாழ்க்கையை மாற்றும் புதிய சக்தியாக பார்க்க வேண்டும். நேரத்தை மதிப்பதும் வளர்ச்சிக்கு மிகவும் அவசியம். இழந்த பணத்தை மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனால் இழந்த நேரத்தை ஒருபோதும் மீட்டெடுக்க முடியாது. எனவே ஒவ்வொரு நிமிடத்தையும் பயனுள்ள வகையில் பயன்படுத்த வேண்டும். நேரத்தை சரியாக திட்டமிட்டு செயல்படுத்துபவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். கடின உழைப்பு இல்லாமல் எந்த வளர்ச்சியும் சாத்தியமில்லை. உலகின் சாதனை படைத்த ஒவ்வொரு நபரின் பின்னாலும் எண்ணற்ற உழைப்பும் தியாகமும் இருக்கிறது. வெற்றி என்பது அதிர்ஷ்டத்தால் மட்டும் வருவதில்லை, தொடர்ந்து உழைப்பவர்களுக்கே வெற்றி கிடைக்கிறது. வளர்ச்சிக்கு ஒழுக்கமும் முக்கியமானது. ஒழுக்கமில்லாத அறிவு பயனற்றது. நேர்மை, பொறுப்புணர்வு, மரியாதை, அன்பு, பணிவு மற்றும் நல்ல பண்புகள் மனிதனை சிறந்த மனிதனாக மாற்றுகிறது. நல்ல குணங்கள் கொண்டவர்கள் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் பெறுகிறார். தோல்வியை கண்டு நாம் பயப்படக்கூடாது. தோல்வி என்பது வெற்றிக்கான முதல் படி. ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் பொழுது பல முறை கீழே விழுகிறது, ஆனால் அது முயற்சியை கைவிடுவதில்லை, இறுதியில் நடக்க கற்றுக்கொள்கிறது. அதுபோல வாழ்க்கையில் தோல்விகளை கண்டு மீண்டும் எழுந்து எழுந்து முயற்சி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். நல்ல நண்பரின் நட்பு வளர்ச்சிக்கு உதவுகிறது. நல்ல நண்பர்கள் நம்மை சரியான பாதையில் வழி நடத்துவார்கள், கெட்ட பழக்கங்களில் இருந்து விலக்கி வைப்பார்கள், நல்ல செயல்களில் ஈடுபட ஊக்குவிப்பார்கள். எனவே நண்பர்களை தேர்ந்தெடுப்பதிலும் கவனம் தேவை. இன்றைய உலகம் தொழில்நுட்பத்தில் வேகமாக முன்னேறி வருகிறது. புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வதும் வளர்ச்சியின் ஒரு பகுதியாகும். கணினி அறிவு, மொழித்திறன், தகவல் தொடர்பு திறன் மற்றும் தலைமைத்துவ திறன் போன்றவற்றை வளர்த்துக் கொண்டால் எதிர்காலத்தில் சிறந்த வாய்ப்புகள் பெற முடியும். வளர்ச்சி என்பது தனிப்பட்ட முன்னேற்றம் மட்டுமல்ல, நமது வளர்ச்சி பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். பிறருக்கு உதவுவது, சமூக நலனில் அக்கறை கொள்வது மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது போன்ற செயல்களில் உண்மையான வளர்ச்சி அடையாளமாகும். ஒரு குடும்பத்தின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சியுடன் தொடர்புடையது. ஒவ்வொரு குடிமகனும் கல்வி, ஒழுக்கம் மற்றும் பொறுப்புணர்வுடன் செயல்பட்டால் நாடு முன்னேறும். நமது வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சியுடன் இணைத்து பார்க்க வேண்டும். மாணவர்களாகிய நாம் பெரிய கனவுகளை காண வேண்டும். ஆனால் கனவு காண்பது மட்டும் போதாது, அந்த கனவுகளை நனவாக்க கடினமான உழைப்பு வேண்டும். தினமும் புதிதாக ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும். நமது திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இன்றைய முயற்சியே நாளைய வெற்றி என்பதை நினைவில் கொள்ள வேண்டும்.
1: தொடர்ந்து செயல்படும் முயற்சிகளின் தொடர்ச்சி தான் வளர்ச்சி அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி.
0: நன்றி, வணக்கம்.
1: நிகழ்ச்சியில அடுத்ததா ரிஷ்பா அப்படிங்கிற கல்லூரி மாணவி என்ன கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறாங்கன்னு கேப்போமா?
2: குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு வணக்கம். மனித வாழ்க்கையில் வளர்ச்சி என்பது மிகவும் அவசியமான ஒன்று. வளர்ச்சி என்பது பணம் சம்பாதிப்பது அல்ல, உயர்ந்த பதவியை அடைவதும் அல்ல. நல்ல குணங்கள், உயர்ந்த எண்ணங்கள், அறிவு, திறமை மற்றும் மனிதநேயம் ஆகியவற்றில் முன்னேறுவதும் வளர்ச்சியே ஆகும். ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றும் சக்தி அவனுடைய சிந்தனைகளுக்கே உண்டு. நல்ல சிந்தனைகள் நல்ல செயல்களை உருவாக்குகின்றன. நல்ல செயல்கள் நல்ல பழக்கங்களாக மாறுகின்றன. நல்ல பழக்கங்கள் வெற்றிகரமான வாழ்க்கையை உருவாக்குகின்றன. ஒரு சிறிய விதையை நினைத்து பாருங்கள். அந்த விதை மண்ணுக்குள் புதைக்கப்படுகிறது. மழை, வெயில், காற்று என பல சவால்களை சந்திக்கிறது. ஆனால் அது மனம் தளராமல் போராடி முளைத்து பின்னர் பெரிய மரமாக வளர்கிறது. இன்று அது பலருக்கு நிழலும் கனியும் தருகிறது. அதுபோல நாமும் வாழ்க்கையின் சவால்களை கண்டு பயப்படாமல் எதிர்கொண்டால் மட்டுமே வளர்ச்சியை அடைய முடியும். ஒரு கிராமத்தில் குமார் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் படிப்பில் மிகவும் சாதாரணமான மாணவன். எந்த போட்டியிலும் வெற்றி பெறவில்லை. இதனால் அவன் மனம் உடைந்து என்னால் எதுவும் முடியாது என்று எண்ணத் தொடங்கினான். ஒரு நாள் அவனுடைய ஆசிரியர் ஒரு பட்டாம்பூச்சியை காட்டி ஒரு கேள்வி கேட்டார். இந்த பட்டாம்பூச்சி எப்படி உருவானது தெரியுமா?

0: தெரியாது என்றான். ஆசிரியர் கூறினார், முதலில் அது ஒரு சிறிய புழு, பின்னர் கூட்டுக்குள் அடைந்து பல நாட்கள் போராடுகிறது. அந்த போராட்டத்திற்கு பிறகுதான் அழகான பட்டாம்பூச்சியாக மாறுகிறது. பிறகு ஆசிரியர் சொன்னார், வாழ்க்கையிலும் அதேதான், போராட்டங்கள் இல்லாமல் வளர்ச்சி கிடையாது. இந்த வார்த்தைகள் குமாரின் மனதில் ஆழமாக பதிந்தன. அதன் பிறகு அவன் விடாமுயற்சியுடன் படித்தான். தோல்வியைக் கண்டு பயப்படவில்லை. சில ஆண்டுகளுக்கு பிறகு அவன் தனது பள்ளியில் சிறந்த மாணவனாக மாறினான். இந்த கதையின் கருத்து, வெற்றிக்கு முன் சோதனைகள் வரும், வளர்ச்சிக்கு முன் முயற்சிகள் தேவைப்படும். வளர்ச்சிக்கான சில முக்கியமான சிந்தனைகள், நம்மை நாமே நம்ப வேண்டும். தன்னம்பிக்கை இல்லாமல் எந்த சாதனையும் நிகழாது. தோல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தோல்வி என்பது முடிவு அல்ல, அது வெற்றிக்கான படிக்கட்டு. தினமும் புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றல் நிற்கும் இடத்தில் வளர்ச்சியும் நின்றுவிடும். நேரத்தை மதிக்க வேண்டும். நேரம் என்பது வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வமாகும். நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். நம்மை சுற்றி உள்ளவர்கள் நமது சிந்தனையையும் வாழ்க்கையையும் பாதிக்கின்றார்கள். பிறருக்கு உதவ வேண்டும். உதவும் மனப்பான்மை கொண்டவர்களே உண்மையான வளர்ச்சியை அடைகின்றார்கள். ஒரு நல்ல புத்தகத்தை வாசிப்பது, நல்ல பேச்சுக்களை கேட்பது, நல்லவர்களுடன் பழகுவது போன்றவை நமது சிந்தனையை உயர்த்துகின்றன. ஒவ்வொரு நாளும் நாம் நம்மிடம் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும், நேற்றை விட நான் இன்று சிறப்பாக இருக்கின்றேனா என்று. இந்த கேள்விக்கான பதில் ஆம் என்று இருந்தால் அதுவே உண்மையான வளர்ச்சி. விதை மண்ணில் புதையாமல் மரமாக முடியாது. அதுபோல் மனிதன் சவால்களை எதிர்கொள்ளாமல் வளர்ச்சியடைய முடியாது. ஒவ்வொரு நாளும் புதிதாக கற்றுக்கொள்வதும் நல்ல சிந்தனைகளை வளர்த்து கொள்வதும் நம் முன்னேற்றத்தின் அடித்தளமாகும். எனவே நண்பர்களே, நல்ல சிந்தனைகளை விதைப்போம், நம்பிக்கையை வளர்ப்போம், முயற்சியை தொடர்வோம், வளர்ச்சியின் பாதையில் வெற்றியுடன் பணிப்போம். உயர்ந்த சிந்தனை உயர்ந்த வாழ்க்கையை உருவாக்கும். நல்ல எண்ணங்கள் நல்ல எதிர்காலத்தை உருவாக்கும்.
1: உயர்ந்த எண்ணங்களில் உயர்வதுதான் வளர்ச்சி அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி.

0: நிகழ்ச்சியெல்லாம் அடுத்ததா வளர்ச்சிக்கு ஒரு சிந்தனை அப்படிங்கிற தலைப்புல பிரிஷா அப்படிங்கிற கல்லூரி மாணவி என்ன கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறாங்கன்னு கேட்போம்.
1: வணக்கம். மனித வாழ்க்கையில் வளர்ச்சி என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. ஒரு குழந்தை பிறந்தவுடன் அது வளர ஆரம்பிக்கிறது. உடல் வளர்ச்சி மட்டுமல்ல, மன வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, நல்ல குண வளர்ச்சி, இவை அனைத்தும் வாழ்க்கையில் அவசியம். ஆனால் இன்று நாம் நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி உள்ளது. நாம் உண்மையில் வளர்கிறோமா? வயது கூடுவது வளர்ச்சி அல்ல, பணம் சம்பாதிப்பது மட்டும் வளர்ச்சி அல்ல. உண்மையான வளர்ச்சி என்றால் நம்முடைய எண்ணங்கள் உயர வேண்டும், நம்முடைய மனம் பெரியதாக வேண்டும். நம்மால் மற்றவர்களுக்கு உதவ முடிந்தால் அதுவே மிகப்பெரிய வளர்ச்சி. மனிதனின் வளர்ச்சிக்கு நேரம் தேவை, முயற்சி தேவை, தோல்விகள் தேவை. பல நேரங்களில் வாழ்க்கை நம்மை சோதிக்கும். சில சமயம் நாம் தோல்வியடைவோம், சில சமயம் நம்மை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அந்த நேரத்தில் மனமுடைந்து போகலாம், என்னால் முடியாது என்று நினைக்கலாம். ஆனால் அங்கேதான் வளர்ச்சிக்கான சிந்தனை ஆரம்பமாக வேண்டும். தோல்வி என்பது முடிவு அல்ல, அது ஒரு பாடம். கண்ணீர் என்பது பலவீனம் அல்ல, அது நம்முடைய வலியின் மொழி. வலி என்பது தண்டனை அல்ல, அது நம்மை வலிமையாக்கும் ஒரு வழி. நாம் கூட வாழ்க்கையில் விழுந்தாலும் மீண்டும் எழ வேண்டும். இன்றைய உலகத்தில் பலர் மற்றவர்களுடன் தங்களை ஒப்பிடுகிறார்கள். அவனுக்கு இது இருக்கிறது, எனக்கு இல்லை என்று கவலைப்படுகிறார்கள். ஆனால் உண்மையில் ஒவ்வொருவருக்கும் தனி பாதை இருக்கிறது. ஒரு மலர் காலை மலர்கிறது, மற்றொரு மலர் மாலை மலர்கிறது. அதனால் ஒன்றும் குறையாது. நேரம் வந்தால் நாமும் மலர்வோம். வளர்ச்சி என்றால் நம்முடைய கடந்த காலத்தை விட இன்று நல்லவராக இருப்பது, நேற்று செய்த தவறை இன்று திருத்துவது, நேற்று இருந்த பயத்தை இன்று வெல்வது, அதுவே உண்மையான முன்னேற்றம். நாம் பெற்றோர் எத்தனை கஷ்டப்பட்டு நம்மை வளர்க்கிறார்கள் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்களின் கண்ணீரும் உழைப்பும் நம்முடைய வெற்றியில் மறைந்து கிடக்கிறது. நாம் வளர வேண்டும் என்றால் நமக்காக மட்டுமல்ல, அவருக்காகவும் வாழ வேண்டும். வாழ்க்கையில் சிலர் நம்மை இகழ்வார்கள், சிலர் நம்மை தள்ளி விடுவார்கள். ஆனால் அந்த வார்த்தைகளால் நம்மை நிறுத்தி கொள்ளக்கூடாது. கல்லை எரிந்தால் அதை கொண்டு சுவர் கட்டுவது போல வாழ்க்கை எரியும் கஷ்டங்களை வைத்து வெற்றியை கட்ட வேண்டும். ஒரு நல்ல சிந்தனை வாழ்க்கையை மாற்றும். ஒரு நல்ல முடிவு எதிர்காலத்தை மாற்றும். ஒரு நல்ல முயற்சி நம்முடைய விதியை மாற்றும். அதனால் வளர்ச்சிக்காக பெரிய விஷயங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சிறிய நல்ல சிந்தனைகள் போதும். தினமும் ஒரு நல்ல செயல், ஒரு நல்ல வார்த்தை, ஒரு நல்ல முயற்சி, இவையே நம்மை உயர்த்தும். விழுந்தாலும் எழுங்கள், தோற்றாலும் முயற்சி செய்யுங்கள், அழுதாலும் முன்னேறுங்கள். ஏனெனில் வாழ்க்கை நம்மை சோதிக்கலாம், ஆனால் நம்முடைய சிந்தனை தான் நம்மை வளர்க்கும். நல்ல சிந்தனை விதையாயிருந்தால் நல்ல வளர்ச்சி மரமாகும்.
0: தோல்வியில இருந்துதான் வளர்ச்சிக்கான சிந்தனை தோன்றுகிறது அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி.
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில அடுத்ததா தனுஜா அப்படிங்கிற கல்லூரி மாணவி என்ன கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறாங்கன்னு கேப்போமா?

0: வணக்கம். வளர்ச்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் மிகவும் முக்கியமான ஒன்று. ஒரு குழந்தை வளர்ந்து பெரியவனாக மாறுவது உடல் வளர்ச்சி. ஆனால் உண்மையான வளர்ச்சி என்பது நமது அறிவு, சிந்தனை, ஒழுக்கம் மற்றும் செயல்களில் ஏற்படும் முன்னேற்றமாகும். நாம் அனைவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் வெற்றி என்பது திடீரென்று கிடைப்பதில்லை. அதற்கு நல்ல சிந்தனை, கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சி தேவை. மனிதனும் வாழ்க்கையில் வரும் சிரமங்களை தாண்டி முன்னேறும் போது மட்டுமே வளர்ச்சி அடைகிறான். வளர்ச்சியின் முதல் படி நல்ல சிந்தனை. என்னால் முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் எந்த இலக்கையும் அடைய முடியும். ஆனால் என்னால் முடியாது என்ற எண்ணம் நம்மை பின்னோக்கி இழுத்து செல்லும். நமது எண்ணங்களே நமது வாழ்க்கையை உருவாக்குகின்றன. வளர்ச்சிக்கு கடின உழைப்பு அவசியம். உலகில் வெற்றி பெற்ற அனைவரும் கடினமாக உழைத்தவர்களே. உழைப்பு இல்லாமல் எந்த சாதனையும் சாத்தியமில்லை. தோல்வி வந்தாலும் மனம் தளரக்கூடாது. தோல்வி என்பது முடிவு அல்ல, அது ஒரு பாடம். ஒவ்வொரு தோல்வியும் நம்மை வெற்றிக்கு அருகில் கொண்டு செல்கிறது. மேலும் நேரத்தை மதிப்பது வளர்ச்சிக்கான முக்கியமான பழக்கமாகும். இழந்த நேரத்தை மீண்டும் பெற முடியாது. எனவே ஒவ்வொரு நாளும் நமது நேரத்தை பயனுள்ள செயல்களுக்கு பயன்படுத்த வேண்டும். புத்தகங்கள் படிப்பது, புதிய திறன்களை கற்றுக்கொள்வது, ஆசிரியர்களின் ஆலோசனைகளை கேட்பது போன்றவை நம்மை முன்னேற்றும். நல்லவர்களுடன் பழகும் போது நல்ல சிந்தனைகள் உருவாகும். கெட்ட பழக்கங்களிலிருந்து விலகி நல்ல பழக்கங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். தினமும் சிறிய முன்னேற்றத்தை நோக்கி செயல்படுங்கள். ஒரு நாளில் பெரிய மாற்றம் வராது. ஆனால் தொடர்ந்து முயற்சி செய்தால் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை அடைய முடியும். நேற்று இருந்த என்னை விட இன்று நான் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதே வளர்ச்சிக்கான சிறந்த சிந்தனை. நல்ல எண்ணங்கள், கடின உழைப்பு, தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சி இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையலாம். பெரிய கனவுகள் காணுங்கள். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். உங்கள் இலக்கை நோக்கி பயணியுங்கள். வளர்ச்சி நிச்சயம் உங்களை தேடி வரும்.
1: வளர்ச்சியோட முதல் படியே நல்ல சிந்தனை தான் அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி.
0: நன்றி. வணக்கம்.
1: நிகழ்ச்சியோட நிறைவா வளர்ச்சிக்கு ஒரு சிந்தனை அப்படிங்கிற தலைப்புல ஜெசிகா பிரின்சி அப்படிங்கிற கல்லூரி மாணவி என்ன கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறாங்கன்னு கேப்போம்.
2: வணக்கங்கள். நாம் அனைவரும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் ஒரு கேள்வியை நமக்குள் கேட்டு பார்த்திருக்கிறோமா? நான் உண்மையிலே வளர்ந்து கொண்டிருக்கிறேனா, அல்லது வெறும் காலத்தை மட்டுமே கடத்திக் கொண்டிருக்கிறேனா? ஒரு கடிகாரத்தை பாருங்கள். அதன் முட்களை எப்போதும் சுற்றி கொண்டே இருக்கும். ஆனால் ஒவ்வொரு சுற்றிலும் அது முன்னேறிக் கொண்டே இருக்கிறது. அதுபோல நம் வாழ்க்கையிலும் தினமும் ஒரே வேலைகள் நடந்தாலும் ஒவ்வொரு நாளும் நாம் ஏதாவது புதிதாக கற்றுக்கொண்டால் மட்டுமே அது வளர்ச்சியாக மாறும். நம்மில் பலர் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை பற்றி அதிகம் யோசிக்கிறோம். ஆனால் உண்மையில் வாழ்க்கையை மாற்றுவது பெரிய சாதனைகள் அல்ல, தினமும் நாம் செய்யும் சிறிய மாற்றங்கள் தான். ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை கவனித்திருக்கிறீர்களா? ஒரு புத்தகத்தின் முதல் பக்கமும் கடைசி பக்கமும் ஒரே நாளில் எழுதப்படுவதில்லை. ஒவ்வொரு பக்கமாக தான் அது முழுமையான புத்தகமாக மாறுகிறது. அதுபோல நம் வாழ்க்கையும் ஒரு நாளில் மாறாது. ஒவ்வொரு நாளும் நாம் எடுக்கும் நல்ல முடிவுகள், கற்றுக்கொள்ளும் புதிய விஷயங்கள், திருத்திக் கொள்ளும் தவறுகள் ஆகியவையே நம் வாழ்க்கையின் அடுத்த பக்கத்தை எழுதுகின்றன. பலர் தங்களுடைய கனவுகளை ஆரம்பிக்க தயங்குகிறார்கள். காரணம், எல்லாம் சரியான நேரத்தில் நடக்க வேண்டும் என்று நினைப்பது. ஆனால் வாழ்க்கையில் எல்லாம் சரியாக அமைந்த பிறகு தொடங்கியவர்கள் வெற்றி பெற்றதில்லை. தொடங்கிய பிறகுதான் பல விஷயங்களை சரியாக அமைத்திருக்கின்றன. ஒரு பேனாவை எடுத்துக் கொள்ளுங்கள். அதை எழுதும் போது மட்டும் அதன் மதிப்பு தெரிகிறது. மூடி வைத்திருந்தால் அது எவ்வளவு விலை உயர்ந்த பேனாவாக இருந்தாலும் பயனில்லை. அதுபோல நம்முடைய திறமைகளும் பயன்படுத்தும் போதுதான் வளர்ச்சி அடைகின்றன. சில நேரங்களில் நாம் மற்றவர்களின்

வெற்றியை பார்த்து அவர்களுக்கு எவ்வளவு அதிர்ஷ்டம் என்று நினைக்கிறோம். ஆனால் அந்த வெற்றிக்கு பின்னால் எத்தனை காலையிலான முயற்சிகள், எத்தனை தோல்விகள், எத்தனை அமைதியான போராட்டங்கள் இருந்தன என்பதை நாம் பார்ப்பதில்லை. ஒரு வீட்டை கட்டும் போது முதலில் கூரையை அமைக்க மாட்டார்கள், கண்ணுக்கு தெரியாத அஸ்திவாரத்தை முதலில் அமைப்பார்கள். ஏனென்றால் அஸ்திவாரம் பலவாக இருந்தால்தான் வீடு உறுதியாக நிற்கும். அதுபோல வாழ்க்கையிலும் ஒழுக்கம், நேர்மை,

0: வாழ்க்கையிலும் ஒழுக்கம், நேர்மை, பொறுப்பு, விடாமுயற்சி போன்ற குணங்கள் தான் நம் வளர்ச்சியின் அஸ்திவாரம். சில நேரங்களில் நாம் பெரிய மாற்றங்களுக்காக காத்திருக்கிறோம். ஆனால் வாழ்க்கையை மாற்றுவது பெரிய முடிவுகள் அல்ல, தினமும் தொடர்ந்து செய்யப்படும் சிறிய நல்ல செயல்கள் தான். ஒரு நாள் படித்தால் அறிவாளியாக முடியாது, ஒரு நாள் உடற்பயிற்சி செய்தால் ஆரோக்கியம் கிடைக்காது, ஆனால் தினமும் செய்தால் அதுவே நம்மை மாற்றிவிடும். வளர்ச்சி என்பது நமக்கு எல்லாம் தெரியும் என்று நினைப்பதில்லை, இன்னும் கற்றுக்கொள்ள நிறைய இருக்கிறது என்பதை உணர்வதில்தான். ஏனென்றால் நிரம்பிய கோப்பையில் புதிதாக எதையும் ஊற்ற முடியாது. கற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் போது மனம் தானாக தொடர்ந்து வளர்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், வளர்ச்சி என்பது உயரமாக பறப்பது மட்டுமல்ல, பணிவாக இருப்பதும் கூட. மரத்தில் பழங்கள் அதிகமாக வரும்போது அதன் கிளைகள் கீழே வளைவதை பார்த்திருப்போம். அதுபோல உண்மையான வளர்ந்தவர்கள் பெருமை பேசுவதில்லை, அவர்களின் செயல்களை அவர்களை பற்றி பேசுகின்றன. இன்று நீங்கள் எவ்வளவு தூரம் சென்றிருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, நீங்கள் எந்த திசையில் செல்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். ஏனென்றால் மெதுவாக நகரும் கடிகார முட்கள் கூட ஒரு நாளில் முழு சுற்றி முடித்து விடுகின்றன. வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பக்கம் போல். நேற்று எழுதியதை மாற்ற முடியாது, ஆனால் இன்று என்ன எழுதப் போகிறோம் என்பதை நாம் முடிவு செய்யலாம். எனவே இன்று உங்களுக்குள் ஒரு சிறிய கேள்வியை கேட்டு பாருங்கள், நேற்று என்ன, இன்றைய நாள் என்ன விஷயத்தில் சிறப்பாக இருக்கிறேன்? இந்த கேள்விகளுக்கான பதிலை தேடத் தொடங்கும் போது நாளை உங்கள் வளர்ச்சியின் உண்மையான தொடக்கம். ஏனென்றால் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் திடீரென நிகழ்வதில்லை, சிறிய மாற்றங்கள் தொடர்ந்து நிகழும் போது அவை பெரிய மாற்றங்களாக தெரிகின்றன. வளர்ச்சி என்பது வேகமாக ஓடுவதில் இல்லை, சரியான திசையில் தொடர்ந்து நடப்பதில் தான் இருக்கிறது.
1: திறமைகளை பயன்படுத்தும் போதுதான் வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி.
0: நன்றி.
1: உயர்ந்த எண்ணங்களில் உயர்வதுதான் வளர்ச்சி அப்படின்னும், தொடர்ந்து செயல்படும் முயற்சிகளின் தொடர்ச்சி தான் வளர்ச்சி அப்படின்னும் கல்லூரி மாணவிகள் கூறிய கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கோம்னு நாங்க நம்புறோம். இதே போல மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நிகழ்ச்சி தொகுப்பு ஜி எம் தர்ஷினி, நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா,
2: இளஞ்சாரல்.

0: இளஞ்சாரல்
1: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அன்கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அன்கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி
6: தட்ஸ் ரைட்
5: வசந்த் அன்கோ சரி சரி வசந்த்
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோ
6: தட்ஸ் ரைட்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அன்கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அன்கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி
6: தட்ஸ் ரைட்
5: வசந்த் அன்கோ சரி சரி வசந்த்
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோ
6: தட்ஸ் ரைட்.
8: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:31. இனி கேட்கலாம்.
9: மீனாட்சி விலாசம் குடும்பத்தொடர். இதில் பங்கேற்போர் மீனாட்சி அம்மாளாக ஜோதிமணி இளங்கோவன், பழமொழி பாக்கியத்தம்மாளாக ஜோதி ஹரிகிருஷ்ணன், ஆறுமுக பாண்டியாக ரமேஷ் ராஜா, சங்கர பாண்டியாக ஈ சுந்தர்ராஜ். நிகழ்ச்சியில் சுந்தர பாகவதராக பங்கேற்று

0: தொடரை எழுதி அமைப்பவர் டாக்டர் சுந்தர ஆவடையப்பன்.
1: மாமா பாவதர் மாமா,
2: எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, நம் நாட்டிலே இன்னும் எத்தனை காலம்தான்?
3: ஏ அப்பா சுந்தரமா வரே, எப்போ அர்ச்சண்டா இங்க வாப்பா.
2: சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார், சமயம் பார்த்து பல வகையினில் கொள்ளை அடிக்கிறார்.
1: இங்க ஆசைக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு மச்சினையும் கூப்பிடுற, அங்க என்ன பீரோவை திறந்து வச்சுட்டு கச்சேரி பண்ணிட்டு இருக்கிய?
3: எப்பா சீக்கிரம் வந்துருப்பா, இல்லன்னா.
1: ஏ மீனாட்சி, மீனாட்சி
4: தோ வந்துட்டேங்க. இந்த காபிக்கு தானே இம்பு விட்டு கத்து கத்துறீங்க, இந்தாங்க காபி சூடா இருக்கு. அப்புறம் ஏதோ ஒரு ஞாபகத்துல முடக்குன்னு குடிச்சிட்டு சடக்குன்னு சுட்டுச்சே சுட்டுச்சேன்னு கத்தாதீங்க.
1: மாமா மாமா, என்ன எம்புட்டு நேரமா கத்துறது? ஓஹோ காபி சாப்பிடுறீங்களா, சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க.
3: டேய் மாப்ள, அப்ப காபியை குடிக்கட்டும்டா, அப்பனா தானே அவரை தம்பா வெளியில கூட்டிட்டு போக முடியும்.
1: என்னது வெளியிலயா?
4: ஏங்க காபி எப்படி?
1: அப்படியே தான்.
4: அது இல்லைங்க, புது எவர் சில்வர் டம்ளர்ல ஊத்தி கொடுத்துருக்கேனே எப்படின்னு கேட்டேன்.
1: என்னக்கா மாமாவை கேள்வி எல்லாம் கேட்காதக்கா, டம்ளர் மாறினாலும் போட்டு கொடுக்குற, நீ மாறல இல்ல. அப்புறம் காபி அப்போ நீ போடுற கழனி தண்ணி மாதிரி தானே இருக்கும்.
3: சரி சரி, எப்பா காபி குடிச்சிட்டு கிளம்பு கிளம்பு.
4: ஐயா சங்கரவாண்டி, அப்பாவை எங்கயா கூட்டிட்டு போறீங்க?
3: ஏத்தா எங்க போறோம்னு மட்டும் கேட்காத, உனக்கு வேணும்னா நீ வா.
1: என்னங்கடா விளையாடுறீங்களா? நான் எதுவுமே சொல்லாம நீங்களே கதை வசனம் எழுதி நீங்களே கதையை நடத்திடலாம்னு பாக்குறீங்களா? அத எப்படி மாமா, நீங்க இல்லாம கதை வசனம் எழுதுறதுக்கு நாங்க என்ன ஓகோ ப்ரொடக்ஷன் சொல்லப்பாவா? சரி சரி மீனாட்சி, எங்க பீரோவில் என்னோட சட்ட துணிமணி ஒன்னையுமே காணாம லாண்டரிக்கு போனதுக்கெல்லாம் நேத்து வந்துருச்சுங்களே.
4: ஒன்னையுமே காணாம, நல்லா தேடி பாருங்க, ஒன்னு ரெண்டு இருக்கும்.
1: என்னது ஒன்னு ரெண்டு இருக்குமா? நான் எப்பவும் பஞ்சாயத்துக்கு போறப்பெல்லாம் போட்டுக்கோனே சந்தன கலர் ஜிப்பா, அது எங்க?
4: ஏங்க சந்தன கலர் இல்லன்னா ஒரு ஜவாது கலர் எடுத்து போட்டுக்க வேண்டியதுதானே.
1: என்ன பேச்சு பேசுற மீனாச்சி, 15 வருஷமா அந்த சந்தன கலர் ஜிப்பா வச்சுதான் பஞ்சாயத்தையே ஓட்டிக்கிட்டு இருக்கேன், அதோட அருமை தெரியாம பேசாத.
4: சரி சரி, டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, வாங்க முதல்ல சாப்பிடுவோம்.
1: மாமா மாமா, சாப்பாட்டு ஆசையில சமய குட்டுல பூந்துராதீங்க, நம்ம போற வழியில அப்படி நல்ல ஒரு ஹோட்டலா பார்த்து ஒரு புடி புடிச்சுக்குருவோம்.
3: ஆமாப்பா, இந்த மீனாட்சி அத்தாவுக்கு இதே புலப்பா போச்சு, எப்ப பார்த்தாலும் வெந்து போன இட்லி தேங்காய் போட்ட சட்னி, இதை விட்டா வேற தெரியவே தெரியாது.
5: என்ன குடிச்ச நாயி திண்ணையில கிடக்க, எதிர வந்த நாய் உதப்பட்டுக்குச்சா?
4: அப்பா வாங்க பாக்கியத்தம்மா, சரியான நேரத்துல வந்து காப்பாத்தினீங்க.
1: அட என்னங்க பாக்கியத்தம்மா, கையில ஏதோ நிறைய எவர் சில்வர் பாத்திரங்கள் எல்லாம் எடுத்துட்டு வர்றீங்க.
3: டேய் மாப்ள ஆரவ பாண்டி, அது இல்லடா, எங்கயாவது பாத்திர கடையில பாக்கியத்தம்மா திருடி இருக்கும், திருடுனதை பார்த்ததும் நாய் விரட்டி இருக்கும், அதுதான் நாய பத்தி பழமொழியை சொல்லிக்கிட்டு நைசா நம்ம வீட்டுல பூந்துருச்சா.
5: ஏன்பா என்னைய பார்த்த திருடி மாதிரியா தெரியுது? இந்த பாத்திரங்கள்லாம் என்னோட சொந்த முயற்சியில நானே வாங்கினது.
1: சொந்த முயற்சியில வாங்கினா அதை உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறது, அதுகளை ஏன் எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தீங்க? மாமா அக்கா இப்ப டிஃபன் ரெடி அப்படின்னு சொல்லிச்சுல, அதான் அதான் அதேதான் பழமொழி இங்க பாத்திரங்களோட.
4: ஆறுமுக பாண்டி கொஞ்சம் அளந்து பேசப்பா, விட்டா பாக்கியத்தம்மாவை என்னென்னவோ சொல்லி கேலி பண்ணுவோங்க போல் இருக்க, கேலிக்கும் ஒரு அளவு இருக்குப்பா.
5: சரி சரி விடு மீனாட்சி, நெத்திக்கு புருவம் என்ன தூரமா, நம்ம ஆறுமுக பாண்டி தானே, அது கேலி பண்ணலன்னா அது ஆறுமுக பாண்டியே இல்ல.
1: அதானே போங்கப்பா, அரசருக்கே விளங்கி விட்டது. பாக்கியம் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லலையே.
5: வந்துட்டேன் பாகவதர, காலையில எங்க வீட்டுக்கு எவர் சில்வர் பாத்திரக்காரரு வந்தாரு, வாங்கினேன், அப்படியே உங்ககிட்ட எல்லாத்தையும் காமிச்சிட்டு போகலாம்னு வந்தேன்.
1: பாத்திரம் தானே, அதெல்லாம் மீனாட்சியோட செக்ஷன், அதுகிட்டே காமிச்சிருங்க. மீனாட்சி அந்த சந்தன கலர் ஜிப்பா உடனே எடுத்துக்கிட்டு வாயேன்.
4: ஏங்க இத கொஞ்சம் பாருங்க.
5: என்ன மீனாட்சி, அவியல் பொரியல் கூட்டெல்லாம் வச்சுக்கிற கொத்து சட்டி புதுசா இருக்க, நீ வாங்கினியா?
1: ஆஹா சட்டி பிரமாதம்க்கா. டேய் மாப்ள இங்க வந்து பாரா, தேங்காய் சட்னி மட்டும்தான் அக்கா அரைக்கும்னு சொன்னியே, இங்க வந்து பாரா. டேய்
3: ஆத்தா அற்புதம் ஆத்தா, தேங்காய் சட்னி தக்காளி சட்னி கொத்தமல்லி சட்னி கலர் கலரா சட்னி அரைச்சு கிண்ணங்களை போட்டிருக்கியே.
4: ஏங்க இந்த சட்டி எப்படி இருக்குன்னு நீங்க ஒண்ணு சொல்லவே இல்லையே.
1: எனக்கு சட்டிகளை பாக்குறதுக்கெல்லாம் நேரம் இல்ல, நேரம் ஆகிட்டே இருக்கு. அந்த சந்தன கலர் சட்டையை தயவு செய்து எடுத்துட்டு வாயே.
4: இந்த சட்டி பிடிக்கலையா, இருங்க எடுத்துட்டு வர்றேன்.
1: மாமா நேரம் ஆகிக்கொண்டே இருக்கிறது, கிளம்புகிறீர்களா?
3: ஆமாப்பா, நீ எங்களோட வந்தாதான் நாளைக்கு வெளியே தெருவுல எங்களால தலைய காட்ட முடியும். எதுக்கும் கொஞ்சம் பணத்தை அதிகமாவே எடுத்துக்க.
1: இருங்கடா, வயித்துல கட்டின புள்ள பூச்சியாட்டம் ஏன்டா தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க? இன்னைக்கு நானு உங்களோட வர முடியாது, எனக்கு வேற வேலை இருக்கு.
5: உரியில தயிர் இருக்க மோருக்கு அலைவானே,

0: அப்பா சங்கரா, உங்க அப்பா வரலன்னா மீனாட்சியை கூட்டிட்டு போயேன்.
1: ஏங்க, இந்த டிஃபன் கேரியர் எப்படி இருக்கு?
2: ஆஹா, பிரமாதமா இருக்கு. என்னோட சந்தன கரைச்சிப்பா எங்கன்னு கேட்டா வரிசையா பாத்திர கண்காட்சியில் நடத்திக்கிட்டு இருக்க.
3: அக்கா, இந்த டிஃபன் கேரியர் அருமையா இருக்குக்கா. ஆமா, இத வச்சு நீ என்ன செய்ய போற
2: மாப்பிள்ள? நீங்க தான் டெய்லி கலெக்டர் உத்தியோகத்துக்கு போய்கிட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்கு மத்தியான சாப்பாடு வச்சு கொடுத்து விடத்தேன்.
4: ஏய் மாப்பிள்ள, ஆரம்ப பாண்டே அப்ப நமக்கு வேலை வெட்டி இல்லங்கறத வெறுப்பத்துற மாதிரி பேசிட்டு இருக்கறா. இந்த நேரத்துல நாம பொறுமையா இருக்கணும், கோவப்படக்கூடாது. கோவப்பட்டோம் அப்புறம் நாம வெளியில போற வேலை கட்டு போயிரும்.
3: ஆமாடா.
0: மீனாட்சி, எங்க அந்த டிஃபன் கேரியரை காட்டு. நான் வாங்கி இருக்கிறது இதை விட கொஞ்சம் பெருசு.
3: அக்கா, ஒண்ணு செய்யக்கா, நான் தினசரி என்னோட பெட்ரூம்ல இருந்து எந்திரிச்சு அடுப்படிக்கு வந்து சாப்பிடுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால வேலை வேலைக்கு இந்த டிஃபன் கேரியர்லயே சாப்பாட்டை வச்சு என்னோட பெட்ரூம்ல கொண்டு வந்து வச்சிருக்கா. என்ன மாமா, எப்படி நம்ம ஐடியா?
2: எதுக்கு மாப்பிள்ள டிஃபன் கேரியரு? பேசாம அடுப்படியவே உன்னோட பெட்ரூமுக்கு மாத்திட்டா போகுது.
3: வேணாம் மாமா, அது மரியாதை இல்ல, அது மரியாதை இல்ல.
1: என்னங்க டிஃபன் கேரியர் எப்படி இருக்கு சொல்லவே இல்லையே.
2: மீனாட்சி, எனக்கு இப்ப உடனடியா தேவை சந்தன கலர் ஜிப்பா. அதை கொண்டு வந்து முதல்ல குடு, அப்புறமா டிஃபன் கேரியரை பத்தி சொல்றேன்.
1: அது முடியாதுங்க.
2: என்ன அது முடியாது?
1: உங்க சந்தன கலர் ஜிப்பாவையும் டிஃபன் கேரியரையும் ஒன்னா கொண்டு வந்து காட்ட முடியாது அப்படின்னு சொன்னேன்.
2: மாப்பிள்ள ஆறுமுக பாண்டி, உங்க வீட்லயே உங்க அக்கா ஒண்ணுதான் கொஞ்சம் தெளிவுன்னு நினைச்சேன்.
3: அதுக்கு என்ன போ? ஓஹோ, அக்கா இப்ப பேசுறது உங்களுக்கு புரியலன்னு சொல்றீங்களாக்கும். உங்களுக்கு புரியலன்னா அதுக்கு எங்களையே ஒரு மாதிரின்னு சொல்றீங்க.
2: ஓஹோ, அப்ப உனக்கு மட்டும் புரிஞ்சு வச்சா அப்படின்னா அதை விலைக்கு சொல்லு பாப்போம்.
3: எனக்கும் கூட தான் புரியல. நான் என்ன புரியலன்னா சொல்றேன், ஏதோ ஒரு சந்திர கலர்ச்சி பா டிபன் கேருன்னு ரெண்டு வார்த்தை தான் புரியுது.
4: எப்பா புரியாத பத்தி ஏன் ரொம்ப அலட்டிக்கிற? சரி சரி, கிளம்பு கிளம்பு, நேரம் ஆச்சுல.
1: ஏங்க, நான் சொல்றது உங்களுக்கு நிஜமாவே புரியலையா?
0: மீனாட்சி, சில பேரு ஊசி போறத கணக்கு பாப்பாங்க, பூசணிக்கா போறது தெரியாது.
4: யாத்தா, பழமொழி சொல்ற பழமொழிக்கு நீ சொன்னதே தேவலாம். அது இதை விட சுத்தம்.
2: சரி சரி மீனாட்சி, டிஃபன் கேரியர் எடுத்துட்டு போய் உள்ள வச்சுட்டு என்னோட சந்தன கலர் ஜிப்பாவை எடுத்துட்டு வா, நேரம் ஆகுது.
1: எதுக்குங்க சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு? இங்க பாருங்க, நீங்க இந்த வீட்டுல இனிமே உங்க சந்தன கலர் ஜிப்பாவை பார்க்க முடியாதுங்க.
2: அது
1: அப்படி பாக்கணும்னு ஆசை வந்துச்சுன்னா இந்த டிஃபன் கேரியரை பாத்துக்கங்க.
2: மீனாட்சி, நீ என்ன சொல்றனே? விளங்கலையே,
0: விளங்காத மாப்பிள்ளைய விளக்கெண்ண தேய்ச்சி குளிக்க வைன்னானா. நான் விளக்கமா உங்களுக்கு சொல்றேன் பாக்க வதற.
3: எங்க வீட்டு குழப்பத்தை நீங்க எப்படி பாக்கியத்தமா விளக்கெண்ண ஊத்தி விளங்க வைக்க போறீங்க?
0: அருமுக பாண்டி, நான் கொண்டுட்டு வந்திருக்கிற எவர் சில்வர் பாத்திரங்களோட பெயர்களை எல்லாம் வரிசையா சொல்லு பாப்போம். சங்கர பாண்டி, நீயும் மாத்தி மாத்தி சொல்லு. இது என்ன? இல்ல வெங்காய கலர் சேலை. ஆமா, இது என்ன?
4: டிபன் கேரியர்.
0: இல்ல இது கோடு போட்ட சட்டை. இது என்ன?
3: தூக்குச்சட்டி.
0: இல்ல இது எங்க வீட்டுக்காரரோட பட்டுக்கார வச்ச அங்க வஸ்திரம். இது
4: என்ன?
0: இல்ல இது எங்க வீட்டுக்காரரோட சால்வை.
1: பாக்கித்தம்மா பாக்கித்தம்மா, இருங்க இருங்க, நானும் சேர்ந்துக்கிறேன். டே தம்பிகளா, இதுக நான் வாங்கினதுக எங்க வரிசையா சொல்லுங்க பாப்போம். இது என்ன?
3: இது மாமா குடிச்சு வச்ச புது எவர் சில்வர் டம்ளர்.
1: இல்ல இது மாமாவோட பட்டு துண்டு. சரி, இது என்ன?
4: அவியல் பொரியல் போட்டு வைக்கிற கொத்து சட்டி.
1: இல்ல இல்ல, இது நம்ம ஆறுமுக பாண்டியோட ப்ளூ கலர் பேண்ட். இது என்ன?
3: இது டிபன் கேரியர்.
1: இல்ல இல்ல,
2: என்னோட சந்தன கலர் ஜிப்பா. சரியா
1: பாடா பாக்கியத்தம்மா, உங்க தயவால எங்க வீட்டுக்காரருக்கு ஒரு வழியா விளங்க வச்சுட்டேன்.
4: எப்பா எப்பா, சரி கிளம்பு கிளம்பு, நேரம் ஆச்சுல.
3: ஆமா மாமா, உங்களுக்கு இப்ப விளங்கிருச்சுல, கிளம்புங்க கிளம்புங்க, கடை திறக்கிற நேரம் வரப்போகுது.
0: உள்ளூர்ல பூனை பிடிக்காதவன் அசலூர்ல ஆணை பிடிக்க வா போறான். வெளியில கிளம்பி போய் என்ன பண்ண போற சங்கர பாண்டி?
2: பழமுதி பழமொழி, போதும் போதும், விஷயத்தை தச திருப்ப பாக்காதீங்க. மீனாட்சி, இங்க வா. நீ இங்க வாங்கி வச்சிருக்கிற எவர் சில்வர் பாத்திரங்கள்லாம் என்னோட ஜிப்பா அங்க வஸ்திரம் அப்புறம் வேட்டி எல்லாத்தையும் பழைய பாத்திரக்காரர்கிட்ட போட்டு வாங்கினது, அப்படித்தானே?
3: மாமா, உங்களோட துணிமணி மட்டும் இல்ல, என்னோட பேண்ட்டு சட்டை.
4: என்னோட பேண்ட்டு சட்டை எல்லாத்தையும் போட்டு வாங்கினது.
2: மீனாட்சி, இது உனக்கே நல்லா இருக்கா?
0: என்னங்க பாகவதர் இப்படி கேட்டீங்க? நான் கொண்டுட்டு வந்திருக்கிற பாத்திரம் கூட இப்படி எல்லாம் பழச போட்டு நான் வாங்கினதாங்க.
3: நாங்க இங்க துணிமணி இல்லாம தவிக்கிற மாதிரி பாவம் உங்க வீட்டுக்காரரு, அவரு இப்ப அங்க உங்க வீட்டுல புலம்பிக்கிட்டு இருப்பாரு.
4: எப்பா உடனே கிளம்புப்பா, இப்பவே போய் ஜவுளி கடை திறக்க சொல்லி எனக்கு நாலு, மாப்பிள்ளை ஆறு மணிக்கு ஒரு நாலு, பேண்ட் சட்டை எல்லாம் எடுத்து வந்துருவோம்ப்பா.
3: வேணும்னா உங்களுக்கு கூட ரெண்டு ஜிப்பா எடுத்துங்க மாமா.
2: பாத்தியா, இது உனக்கே நல்லா இருக்கா? மீனாச்சி, நான் அந்த சந்தன கலர் ஜிப்பாவை பொத்தி பொத்தி 15 வருஷமா வச்சிருந்தேன், நீ ஒரு நிமிஷத்துல அதை டிஃபன் கேரியரா மாத்திவிட்ட.
1: என்னங்க நீங்க விட்டா ஒரேதா பேசிக்கிட்டே போறீங்க? பழைய துணிமணி எல்லாம் ஓசியாவா கொடுத்துட்டேன், அதுக்கு தக்கன பாத்திரத்தை வாங்கிட்டு தானே கொடுத்துருக்கேன்.
0: பழையன கழிதலும் புதியன புகுதல்.

0: எல்லாம் அப்படின்னு பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்களே பாகவதரே. வீட்டில் தேவையில்லாததை கழிச்சு கட்டினாதானே நாலு புது விஷயம் வந்து சேரும்.
1: அப்படி சொல்லுங்க பாக்கியத்தம்மா, தேவையில்லாததானே கழிச்சு கட்டியிருக்கேன், அதுக்கு நாலு புதுசும் வந்து சேர்ந்திருக்கு.
2: மீனாட்சி, ஒரு பொருள் தேவையில்லை அப்படிங்கறத எப்படி தீர்மானிக்கிறது?
1: எப்படி தீர்மானிக்கிறது? பழசாயிடுச்சுன்னா தேவையில்லாததான்.
2: பல சமயம் உனக்கு தேவையில்லாது எனக்கு தேவையா இருக்கு, எனக்கு தேவையில்லாது உனக்கு தேவையா இருக்கு.
3: மாமா தத்துவம், மாமா தத்துவம்.
2: உன் தம்பி ஆறும பாண்டி எனக்கு தேவையில்லை, உடனே எங்கேயாவது ஓட்டி விட்டுற முடியுமா?
4: அப்பா ரொம்ப நியாயம் பேசாதப்பா, பேச மாற மாற பழசெல்லாம் கழிச்சு கட்டுறது நல்லது தானே?
2: இருந்தாலும் ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சுதான் எதையுமே தேவையில்லைன்னு முடிவு பண்ணணும்.
0: அச்சோ மீனாட்சி, பழச போடுற அவசரத்துல அவரோட பட்டு வேட்டி எங்க கல்யாணத்துக்கு எடுத்தது, அதையும் போட்டுட்டோம் போல இருக்கு. இரு இரு, அந்த பாத்திரக்காரரை பார்த்து வாங்கிட்டு வந்துடுறேன்.
2: பாத்தியா மீனாட்சி, பழமொழியோட அவஸ்தைய?
1: நான் ஒண்ணும் தேவையானதை கழிச்சு கட்டலையே.
2: அது சரி, எந்த பொருள் வேணாம்னு சொல்லி கழிச்சு கட்டினாலும் இல்ல வேணும்னு சொல்லி வாங்க போனாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிக்கணும்.
1: அது சரிங்க, அது கூட தெரியாமலா உங்க கூட 25 வருஷமா குப்பை கொட்டிருப்பேன்.
3: மாமா நேரம் ஆகுது, கிளம்புங்க, கடைக்கு போய் புது துணி எடுக்கணும்ல.
2: டேய் மாப்பிள, இப்பதானே சொன்னேன் புதுசு வாங்க போனாலும் ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிக்கணும்னு. ஒரு நாலு மாசம் போகட்டும், அப்புறமா யோசிக்கலாம்.
3: என்னத்த யோசிச்சீங்க?
5: மீனாட்சி விலாசம், குடும்பத் தொடர் கேட்டீர்கள். இதில் பங்கேற்றோர் மீனாட்சி அம்மாளாக ஜோதிமணி இளங்கோவன், பழமொழி பாக்கியத்தம்மாளாக ஜோதி ஹரிகிருஷ்ணன், ஆறுமுக பாண்டியாக ரமேஷ் ராஜா, சங்கர பாண்டியாக ஈ சுந்தர்ராஜ். தொடரில் சுந்தர பாகவதராக பங்கேற்று நிகழ்ச்சியை எழுதி அமைத்தவர் டாக்டர் சுந்தர ஆவடையப்பன்.
6: உங்கள் குமரி பண்பலை 101 தொடர்வது திரை இசை. திரை இசையில் முதலாவதாக பாவிஜய் வரிகள், எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் ஹரிஹரன் பாடியிருக்கிறார். பிரியமான தோழி திரைப்படத்திற்காய்

0: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
1: நீ நம்ம நாகர்கோயில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
8: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
9: திரு இசையில் அடுத்து வரும் பாடல் ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலிருந்து, யுகேந்திரன், பொன்னியின் குரல்கள், பரத்வாஜ் இசையில்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
3: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: Pontius-Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius-Lee Super Speciality Hospital.
6: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
7: மாமா, என்னாச்சு?
8: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
7: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
9: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
10: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
11: திரு இசையில் அடுத்து வரும் பாடல் நம்பர் உள்ளது.

0: படம் தீபாவளி பாடலை கேட்பதற்கு முன்,
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: பெண்களும் இன்னைக்கு நாங்கள் சாப்பிட்டோம்னா நீ உங்க உழைப்புல சாப்பிட்டோம், எங்க அப்பாவுக்கு நன்றி கிடையாது, ஒரு பொண்ணு தானே உங்களுக்கு தரேன்னு சொன்னேன், கொடுக்காமலேயே விட்டுட்டேன். இப்போ உங்க பேர்ல எனக்கு காதல் இல்லை, இரக்கம் அன்பு செய் நன்றி மறவாமை. அதனால நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எனக்கு இப்ப வயசு வேற அதிகம், 12-15 வயசு வித்தியாசம் இருக்கு. இப்போ இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன் செய் நன்றிக்காக பண்ணிக்கிறேன். இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னா பக்கத்து ஊர்ல போய் பண்ணிக்கணும்.
1: அப்பா ஒத்துக்க மாட்டாரு.
0: ஒத்துக்க மாட்டாரு. ஏன் ஒத்துக்க மாட்டாருன்னா இன்னொருத்த வந்து கேட்கலாம், பெரிய பணக்காரன், கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து அப்பா காலில் விழுந்துட்டா ஒத்துப்பார். ஏதோ ஒரு பொண்ணு கொடுக்கணும்னு நினைச்சான், அவனே கல்யாணம் பண்ணின்னு வந்துட்டான், கொடுத்து விடலான்னு ஆசீர்வாதம் பண்ணிடுவார். எவ்வளவு உளவியல் பார்த்தீங்களா அந்த பெண்ணுடைய.

0: பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லணும். அப்படின்னா பின்னாடி வரக்கூடியது முன்னாடியே நினைப்பாளாம். அதனால இவ்வளவு விஷயம் இந்த பொண்ணு சொல்றா, இந்த பையன் ரொம்ப நல்ல பையன், யோசனை பண்றான் இவ்வளவு விஷயத்தும் சரின்னு கடைசியில ஒத்துக்கிட்டான். பக்கத்துல திருமுருகல் ஊருக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. ராத்திரி ஒரு 11 மணி வாக்குல அங்க போயிட்டாங்க. போயிட்டு படுத்தாச்சு, படியில போய் படுத்தாச்சு. படுத்தா ராத்திரி 1 மணி வாக்குல ஒரு பாம்பு வந்து அந்த செட்டி மணமகன் பையனை வந்து தீண்டி போச்சு, இறந்துட்டான். இப்போ காலை 3 மணி ஆகிற நேரத்துல பார்த்தா அவன் இறந்து கிடக்கிறது தெரிஞ்சது. கொய்யோ முறையோ அழறா. அழும் போதை எப்படி தெரியுமா அழறா? சிவபெருமான் பேரை சொல்லி அழறாங்க. அதாங்க ஆச்சரியம். சடையா எனுமால், பெருமானுக்கு சடையன்னு பாருங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அப்பாவுக்கு பேரே சடையனார் தான். கிராமத்துல சடையன்னு பேர் வச்சிருப்பாங்க. சிவபெருமான் அர்த்தம் சடையா எனுமால், சரணி எனுமால். உன் இடத்துல கல்யாணம் பண்ணிக்கணும்னு சரணாகதிக்காக வந்தோம்பா. சரணி எனுமால் தோண்டு தோண்டு விடுற, வெறுவா விழுமாள். அப்படி எல்லாம் கஷ்டப்படுற அழற. அப்படி கஷ்டப்படும் போது ஞான சமுதர் வர்ற அந்த நேரத்துல இப்படி எல்லாம் அஞ்சாயிடுச்சு. என்னப்பா என்னன்னு அடியார்கள்லாம் அந்த நடந்த நிகழ்ச்சி எல்லாம் சொல்றாங்க. சொல்லும் போது ஏன் இப்படி அழறா? யாரும் சேக்கிழார் சொல்றாரு இந்த இடத்துல அந்த பொண்ணு எப்படி அழறாளா? மாமா மாமா, உங்களை பாம்பு தொடரத்துக்கு கொடுத்து வச்சிருக்கு, தொட்டு தீண்டி இருக்கு, அது கடிச்சு நீங்க இறந்துருக்கீங்க. அப்ப தொட்டு இருக்கு உங்களை, நான் இன்னும் உங்களை தொட முடியல. ஏன்? கல்யாணம் ஆகல. உங்க மேல தொட்டு விழுந்த என்னால அழ முடியலீங்க. கல்யாணம் ஆகினாதானே விழலாம். அதனால எட்டேந்தே அழற. இத பாக்குற இந்த நெறிய இந்த பண்பாடு மயிற்சியில இருக்குதுங்க.
1: தமிழ் பண்பாடும் அங்க சொல்ற.
0: ஆமா, திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கணவன் மனைவி ஒருத்தரை ஒருத்தர் தொடக்கூடாதுங்கிற பெரிய பண்பாடை காட்டுறார். இந்த உலகம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய உண்மையான பாடம் அது. காட்டுறார் அத. அப்படி காட்டின உடனே இன்னும் தொட்டு கூட இல்லையா? அடாடாடா, இந்த பையனை உயிர்ப்பித்து தரணும்னு நினைக்கிறார் ஞான சம்பந்தர். இந்த பெண்ணினுடைய துயரத்தை போக்கணும்னு நினைக்கிறார். அப்ப என்ன சொல்ற? மடையார் குவளை மலரும் மருகளுடையாய், உன்னுடைய மடையில பூ பூத்திருக்கப்பா சிவபெருமானே, உன்னுடைய அகரணை மடைங்கிறது சாதா வயல்வெளி, இங்க பூ பூத்திருக்கு. ஆனா இவ தலையில பூ பூக்கல, சுமங்கலியா இருந்தாலும் பூ வைக்க முடியும். அதனால பூ பூக்கலையப்பா, அவளை எழுப்பி கொடுப்பான்னு சொல்றார். உடனே அந்த பையனை சுவாமி எழுப்பி கொடுக்கிறார். அந்த பெண்ணினுடைய துயரை தீர்க்கிறார். அதனால எப்பேற்பட்ட பாடல்னாக்க, திருமணம் தடை நீக்கும் பாடல் என்றே சொல்லணும். இந்த பாடலை பாடின ஆணும் பாடலாங்க, பெண்ணும் பாடலாம். இவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் சொல்றதுனால இந்த பாடல் உயர்ந்த பாடல்.
1: திருமண தடையை நீக்கும் பாடல்.
0: சடையா எனுமால், சரணி எனுமால், விடையா எனுமால், வெறுமா விழுமால், மடையால் குவளை மலரும் மருகள் உடையாய் தகுமோ இவள் உள் மெலிவேன் சொன்ன உடனே அந்த விடம் தீண்டப்பட்ட பையன் எழுந்துடுறான். அந்த செட்டி பெண்ணுக்கும் இந்த பையனுக்கும் ஞான சம்பந்தரே கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அப்ப ஏற்பட்ட உயர்ந்த பாடல் அது.
1: நிச்சயமா. இப்ப அடுத்ததா, பசிப்பிணி ஆற்றியது வந்து பல்வேறு சான்றோர்கள் நம்ம பகுதியில வாழ்ந்திருக்காங்க. இப்ப அதுல வந்து திருநான சம்பந்தரும் பசிப்பிணி ஆற்றிருக்காரு அப்படிங்கறதுக்கு நம்ம பாடல்கள் மூலியமா எப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம், அதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பசிங்கிறது ஒரு பிணி, பசிப்பிடி அப்படின்னு பிடிச்சுடுது. புத்தரே இங்க புத்தரானது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 4 விஷயத்த பார்த்தா, முதல்ல பசினால உள்ளவன், அப்புறம் நோயினால இருந்தவன், அப்புறம் மூப்புனால போனவன், அப்புறம் இறந்து போனவன். அதனால முதல்ல புத்தரை பாதிச்சதே பசிதான். அதனால இந்த பசிப்பிணிய போக்கணும். அதுக்காக அருளாளர்கள் எத்தனையோ பேர் இருந்திருக்கிறாங்க. ஞான சம்பந்தர் அதுல ஒரு அற்புதமான விஷயத்தை நிகழ்த்தினார். இதோட ஆபுத்திரன் கையில ஒரு அருமையான அட்சய பாத்திரம் இருந்தது. மணிமேகலை கைக்கு கிடைச்ச அட்சய பாத்திரம் இருந்தது. திரௌபதி கையிலும் அட்சய பாத்திரம் இருந்தது. அதெல்லாம் பசிப்பிணி ஆற்றுவதற்கு பயன்பட்டது. அப்போ திருவிழிமிழலைங்கிற ஒரு ஊர் பஞ்சம் வந்து போச்சு. நம்ம தமிழகத்திலயும் ஒரு காலத்துல பஞ்சம் வந்திருக்கு, இந்தியாவிலயே பஞ்சம் வந்திருக்கு, பர்மாவில இருந்து அரிசி வாங்கி சாப்பிட்டுருக்கோம். அப்படி பசிப்பிணி வந்து போச்சு. அப்போ ஞான சம்பந்தர் இறைவன் கிட்ட போய் கெஞ்சுற, அடியார்கள்லாம் பசிப்பிணியினால இறந்துருவாங்க போல் இருக்கு, தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லையே, இந்த ஜெகத்தினை எரித்திருவான் பாரதியார். அப்ப யாருமே பசியினால சாகக்கூடாதுன்னு அருளாளர் நினைக்கிறாங்க. வள்ளலார் பாருங்க, இன்னைய வரைக்கும்
1: அணையா விளக்க அன்னைக்கு ஏற்படுத்தின அந்த அணையா அடுப்பு வந்து இன்னைக்கும் எரிஞ்சுக்கிட்டு
0: இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அதனால இவர் இறைவன் கிட்ட போற போன

0: நீ படிக்காசு கேட்கிற இறைவன் பலிபீடத்துக்கிட்ட படிக்காசு வைக்கிறார். அதை எடுத்து கடையில போய் சாமான் எல்லாம் வாங்கி சாப்பாடு போடுற இவர். இந்த பாடல்ல நான்கு பாடல் முக்கியமா செய்வர்கள் அடியார்கள் பூஜைக்கு மகேஸ்வர பூஜைன்னு பேருங்க, இறைவனுக்கு செய்யக்கூடிய பூஜைக்கு மகேஸ்வர பூஜைன்னு பேரு. ரெண்டுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். நம்ம இறைவனுக்கே நேர பூஜை பண்றோம் பாருங்க, சாதம் வச்சு தேங்காய் எல்லாம் உடைச்சு நைவேத்தியம் பண்றேன், அதுக்கு மகேஸ்வர பூஜைன்னு பேரு. அடியார்களுக்கு சாப்பாடு போடுறோம் பாருங்க, அதுக்கு மகேஸ்வர பூஜைன்னு பேருங்க. அப்ப கொஞ்சம் எஃபெக்ட் கூட மகேஸ்வரன் ஆயிடுறாரு அவரு. அப்போ நாலு பாடல் பாடணும். நம்ம வீட்டுல யாராவது அடியார்களுக்கு சாப்பாடு போட்டா ஒரு பாடல் இந்த சேக்கிழார் இந்த ஊர்ல அதை பதிவு பண்றார் ஞானசம்பந்தர் சார்பார். அல்லார் கண்டத்து அண்டர் பிரான் அல்லார் கண்டம். இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த நீலகண்டத்தை பத்தி சொன்னேன், கண்ட சிவப்பு கருப்பா மாறி போச்சு. அல்லார் கண்டத்து அண்டர் பிரான் அருளால் பெற்ற படிக்காசு பல்லார் என்ற வளம் பெருக பரமநடியாரானார்கள் எல்லாம் எய்து உண்டவென இரண்டு பொழுதும் பறை நிகழ்த்தி சொல்லால் சாற்றி சோரிட்டான் துயர் கூர் வறுமை தொலைத்திட்டார் நமச்சிவாய நமச்சிவாயன் சொல்லி ரெண்டு
1: அடித்து
0: மூளை அடிச்சு சாப்பாடு போட்டாங்க சார். எப்பேற்பட்ட விஷயம் பாத்தீங்களா, சாப்பாடு போய் சாப்பிடுறதுன்னு இல்ல, வாங்க வாங்க வாங்க சாப்பாடு இருக்கு சாப்பாடு இருக்குன்னு கூப்பிட்டு சாப்பாடு போட்டாரா ஞானசம்பந்தர்.
1: இப்ப ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்களேன் கேட்டுட்டு நம்ம பேசுவோம்.
0: பசிய பத்தி கல்யாண சமய சாதம் காய்கறிகளும் பிரமாதம் இதுவே எனக்கு போதும் அப்படின்னு மாயா பஜார்ல ஒரு பாட்டுங்க,
1: ரொம்ப அருமையான ஒரு பாட்டுங்க. அது அந்த காலத்துல திரைக்காட்சியில பார்க்கும் போது லட்டு பெரிய இனிப்பு வகைகள் இதெல்லாம் என்னமோ வரிசையில வந்து கடகட கடகடன்னு ஒரு வாய் உள்ள போற மாதிரி எடுத்திருப்பாங்க. ஏன்னா இப்ப உள்ள தொழில்நுட்பம் வேற, அந்த காலத்துல வந்து அதுக்கு சில தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி எடுத்தாங்க அப்படின்லாம் நம்ம படிக்கும் போது ஒரு ஆச்சரியமா இருக்கும். அந்த காலத்துல அந்த சின்ன வயசுல நான்லாம் படம் பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த காட்சி. அந்த பாடல்ல வந்து இப்ப நம்ம கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
2: கல்யாண சமையல் சாதம்

0: திருநான சம்பந்தரின் வாழ்வும் வாக்கும் பல்வேறு செய்திகள் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப எனக்கு என்னன்னா, அன்றைய சமூகத்துல வந்து மூட நம்பிக்கை இதுவும் இருந்திருக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. இதை தவிர்க்கிறதுக்கு இவர் ஏதாவது பாடலாம் பாடியிருக்காரா, அதை கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
1: திருமறைக்காடுன்னு ஒரு ஊருக்கு ஞான சம்பந்தரும் அப்புறம் அங்க இருக்காங்க.
0: திருமறைக்காடுன்னா

0: வேதாரண்யம், அது அப்படியே நேர் தமிழ் படுத்தினா திருமறைக்காடு, அந்த ஊருக்கு போயிருக்காங்க. அந்த மறை கதவும் திறக்கவும் மூடவும் பண்ணாங்க. அப்போ அப்பர் சுவாமிகள்ட்ட திருஞான சம்பந்தர் சொல்ற, நான் மதுரைக்கு போறேன், எனக்கு ஒரு ஓலை வந்திருக்கு, அங்க இருக்கக்கூடிய மகாராணியும் அமைச்சரும் ஓலை அமைச்சிருக்காங்க, நான் அங்க போயிட்டு அங்க சமண சமயம் மேலோங்கி இருக்கான், சைவ சமயம் குறைந்து இருக்கான் அப்படிங்கறனால அங்க போயிட்டு வரேன். அப்போ திருநாவுக்கரசர் சொல்றார், அப்பர் நாளும் கோளும் சரியில்லை, இப்பொழுது தாங்கள் அங்கே போக வேண்டாம்னு சொல்ற. ஞானசம்பந்தர் சொல்ற, நாலாவது கோளாவது சகுனம் எல்லாம் சிவபெருமானுக்கு நல்லதே செய்யுங்கிற, இப்ப கூட பாருங்க பூனை குறுக்க போச்சுன்னா போக கூடாதுங்கிறான். சகுனங்கள் எல்லாம் பாக்குறோம், இப்பவும் சகுனம் பாக்குறோம்,
1: பள்ளி சத்தம் போட்டா அதுக்கு ஒரு சகுனம் சொல்றேன்.
0: பஞ்சாங்கத்துல தீய சகுனம் நல்ல சகுனம் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க இன்னைய வரைக்கும். ஆனா ஞான சம்பந்தர் தூள் தூளாக்கி காட்டுற, வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடி மேல் அணிந்த நூலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மிகவே நல்லது செய்யுமா, கெட்டதே கூட நல்லதா செய்யும் சகுனம் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை நம்பினால் எந்த சகுனமும் பார்க்க வேண்டியதில்லைன்னு ஒரு பெரிய பாடல். இப்போ உங்க வெளியில போகணும் தெரியும்போது சகுன பெசகு நம்ம நினைச்சா இந்த பாடலை பாடிட்டு போக வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்றாங்க. அதுல இன்னொரு நுணுக்க கூட இருக்குங்க, எம்போடு கொம்படாமை இவை மார்பிலங்கு எருதேறி ஏழையுடனே பொன்பதி மத்த மாலை புனல் சூடி வந்தன் உளமே புகுந்ததனால் ஒன்பது ஒன்று ஏழு பதினெட்டு ஆறு உடனாய நாள்கள் அவைதான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. முதல்ல ஏழு நாளை சொல்லிட்டாருங்களே, ஞாயிறு திங்கள் செவ்வாய் இந்த பாட்டுல ஒன்பதோடு ஒன்று பத்து, ஒன்பதோடு ஒன்று ஏழு, ஒன்பது ஒன்னு பத்து, பத்து ஏழு பதினேழு, அதோடு பதினெட்டு முப்பத்தி அஞ்சாச்சு, அடுத்தது ஒன்பதோடு ஒன்று ஏழு பதினெட்டு ஆறு, அப்ப நாப்பத்தொன்னு வந்துருச்சு. அதுக்கு அப்புறம் வர்றது பௌர்ணமியும் அமாவாசையும். இதுல முக்கியமா சொல்ற, பதினஞ்சு திதிகளாலும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாலும் எந்த தீங்கும் வராதுன்னு ஒரு அருமையான பதிவு பண்ற ரெண்டாவது பாட்டுல. இப்படி சகுனத்தை எல்லாம் உடச்சி எறியக்கூடிய பெரிய பாடலாக இது அமைந்திருக்கிறது. நாமும் சகுனம் பார்க்க வேண்டியதுல இறைவனை நம்பிக்கொண்டு செல்லலாம்.
1: அருமையான கருத்துக்கள்லாம் நிறைய சொல்லிட்டே இருக்கீங்க. இப்ப எனக்கு என்னன்னா, அவருடைய வாழ்க்கை இறுதி, அவர் எங்க முக்தி அடைந்தார், எப்படி அடைஞ்சாரு, இந்த செய்திகள்லாம் கொஞ்சம் சொல்லுங்க, அதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம்.
0: அவர் இறைவனோடு கலக்கும் நிலையை தாங்கள் கேட்டீர்கள் என்றாலும் அவர் தீண்டாமை தீண்டாமை இன்னை வரைக்கும் இருக்குங்களே, அதை ஒழித்தார். அவருக்கு யாழ் வாசித்தவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர், அவர் தீண்டத்தகாத இனத்தை சேர்ந்தவர் என்று கருதப்படக்கூடியவர். அவருக்கு திருநீல நக்கர் என்ற யாழ்ப்பாணர் வீட்டுல வேள்வி பக்கத்துல அவருக்கு இடம் கொடுத்தார். வேள்வி வளஞ்சொழித்தது என்றால் தீண்டாமையை இறைவனே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஞான சம்பந்தர் தீண்டாமையை கண்டிக்கிறாருங்கிற ஒரு பெரிய சமுதாய புரட்சியை செஞ்சிருக்கிறார். இசை நுணுக்கம் பண்ணிருக்கிறாருங்க, இசையில தாளக்கட்டுக்கே பயன்படாத யாழ் மூறி படலம் பாடியிருக்கார். யாராலும் செய்ய முடியாத அற்புதம். மாலை மாற்று பதிக நெடிலே யாழிச்சி மாமான் அப்படி பெருசா பாடியிருப்பார்.
1: நெடில் வார்த்தைகளே,
0: ஆமா, அப்படி குரிலையும் பாடியிருப்பார். பிடி எது முறை உமை கொள்ள மிகுதறி எது வடிகோடு தனதடி வழிபடும் அவர் இடர் கடிகண்ணபதி வர அருளின் மிகு கொடைபடி வேந்தர் பயில் வலிவல முறையிறையே
1: குரில் சொற்களை வச்சே பாடுறது
0: பாடியிருப்பார். ஏகபாகம்னு இப்படி எல்லாம் பிரமாதமான பாடியிருக்கார். அதோட அவருடைய வரலாறுல உயர்ந்ததா எளியன் கருதக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா மயிலை பதியும். மயிலையில அற்புதமான திலம் திலமாக நல்ல அழகான பொருள்களை படைத்து அதிலிருந்து திலோத்தமையை கண்டே பிரம்ம பெருமான் மயங்கினார் என்றால் ஞான சம்பந்தர் பூம்பாவை பேரழகியை உயிர்ப்பித்து அந்த பெண்ணை தன்னுடைய மகளாக பாவித்தார் என்று சொன்னால் இவருடைய ஒழுக்க நிதி என்னன்னு சொல்லுங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த நிலை நிறைவா தாங்கள் கேட்ட அந்த
1: முக்தி நிலை.
0: யாம் பெற்ற இன்பம் இந்த உலகமே பெறணும், அதான் முக்கியங்க. நான் மட்டும் சௌரியமா இருந்தா போதுமா, இந்த உலகமே சௌகரியமா இருக்கு. லோகா சமஸ்தா சுகினோபவந்துன்னு ஒரு வடமொழி சொல், உலகமே வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லு. அன் டு த லாஸ்ட் அப்படின்னா

0: எல்லாரும் நலமா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். மில்டன் உடைய கவிதை இது. அப்போ எல்லாரும் நலமா இருக்கணும்ங்கிறதுனால ஞான சம்பந்தர் கடைசியில நல்லூர் புறமணம், இப்ப ஆச்சாழ்புரம்னு பேரு, அந்த ஊருக்கு போற. ஞான சம்பந்தர் முக்தி அடையலாம் நினைச்சு ஒரு பெரிய வேள்வி குண்டம், பெரிய தீப்பிழம்பு அங்க உருவாக்குறார் இறைவன். இதுல போங்க ஞான சம்பந்தர். ஞான சம்பந்தர் தான் மட்டும் அதுல போக விரும்பல, தந்தையார் தாயார் முருகநாயனார் திருநக்கநாயனார், முதல்ல சொன்ன திருநீலநக்கர் அவருடைய மனைவி, அப்புறம் அங்க வந்திருந்தவங்க எல்லாரும் முக்திக்கு வாங்க, எல்லாரும் முக்திக்கு வாங்க அப்படின்னு சொன்னாராம். எல்லாரும் முக்தியில கலந்து, ஏன்னா ஞான சம்பந்தர் முன்னாடி போயிட்டா மத்தவங்களுக்கு இடம் கிடைக்காம போயிடும், தீ நின்றுடும், எல்லாரையும் மோட்சம் போனாராம். ஒரே ஒரு சிறு கருத்து, அங்க வீட்டு விளக்கான பொண்ணு அங்க இருந்தா, நான் இப்ப போக முடியாதே இருந்தாலும் பெருநெருப்புக்கு ஈரமில்லை நீயும் போம்மா என்று சொல்லி அவளுக்கும் முக்தி கொடுத்துட்டு தானும் அங்கே அந்த முக்தியில் அடைந்தார். அந்த நாள் தான் வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்துல ஆச்சாழ்புரத்துல இன்னும் அந்த உற்சவம் நடக்குதுங்க. அடிக்கடி நான் போயிட்டு இருக்கேன் அந்த உற்சவத்தை கண்ணால காண்பேன். அப்போ எல்லாருக்கும் முக்தி அளிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பாக்கியத்தை ஞான சம்பந்தர் செய்தார். அவர் திருவடி போற்றுவோம் என்று நிறைவு செய்கிறேன்.
1: இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில திருஞான சம்பந்தர் அவருடைய வாழ்வும் வாக்கும் பல்வேறு செய்திகளை பகிர்ந்துகிட்டீங்க. நேயர்களுக்கு ஒரு பிடித்தமான நிகழ்ச்சியா இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்களுக்கு தேர்ந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
2: இதுவரை திருஞான சம்பந்தரின் வாழ்வும் வாக்கும் குறித்து சிதம்பரம் ஜே ராகவன் அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
3: மனதின் குரலாக,
4: சிரிப்பின் மகிழ்வாக,
3: ஆனந்தத்தின் நிறைவாக
4: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
3: குமரி பண்பலை 101.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 12 மணி.

0: நமக்கு எஃப்எம் 101ல உங்களுக்காக இன்னைக்கு என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் வரப்போகுது அப்படிங்கறத நேயர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இதோ நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். அதற்கு முன்பாக
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி,
1: 0% வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜி தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
0: இன்று பிற்பகல் 12:10 மனம் நினையும் மதுர மழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் மாதவிடாய் நிற்கும் போது பெண்களுக்கு ஏற்படும் மாற்றங்களும் அதற்கான தீர்வுகளும் குறித்து விளக்கம் அளிக்கிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் எல் பீனா திரேஸ் அவர்கள். பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா, 1:10 ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி, இதற்கான தலைப்பு நொறுங்க தின்றால் 100 வயது. 1:55 திரை இசை, 2:15 திரை இசை, 2:55 வானிலை அறிக்கை கேட்கலாம், 3:02 தேநீர் நேரம், இதில் வாராய்தோழி பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி, உங்கள் வீட்டு மாடி தோட்டமும் உரமாகும் காய்கறி கழிவுகளும் எனும் தலைப்பில் நேரலை நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், தொடர்ந்து வானிலை அறிக்கை, அதனைத் தொடர்ந்து நாளும் யோகா நலமுடன் வாழ்வு தகவல்களை தருகிறார் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே வி ரேகா அவர்கள். தொடர்ந்து திரைசை கேட்கலாம். மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி, 5:02 முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். இன்று மாலை 6 மணிக்கு மீண்டும் நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம், 6:10 சேவை செய்திகள், 6:15 3 in 1, 6:20 மெல்லிசை, 6:40 திரை இசை, 7 மணிக்கு தியாகம் மாற்றம் மறுமலர்ச்சியின் தொடக்கம் மொஹரம் தின உரை, வழங்குபவர் ஆன்மீக சொற்பொழிவாளர்.

0: எஸ் என் சிக்கந்தர் அவர்கள். 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ மோகன் அவர்கள். 7:25 உழவர் உலகம். இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து, உழவருக்கு ஒரு சிந்தனை. வாழையில் ஊடு பயிராக மஞ்சள் சாகுபடி. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கண்ணங்கோடு ஜே ராஜசேகர் அவர்கள். கேத் பச்சாவோ அபியான், விளை நிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். தொடர்ந்து அமுது சுரபி, இதில் சிறுபான்மையருக்கான அரசின் நலத்திட்டங்கள் குறித்த உரையாடல் இடம்பெற கேட்கலாம். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் தோட்டக்கலை பயிர்கள் பராமரிப்பு தகவல்களை தருகிறார் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜே டி நிர்மலதா அவர்கள். இன்றிரவு 8 செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. 8:30 திரைக்களஞ்சியம். மீனாட்சிபுரம் பாலசுப்ரமணியம் என்ற நேயர் தொகுத்து அனுப்பியுள்ள பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். 9:15 செய்தி சுடர். 9:30 திரைசை. இன்றிரவு 10:05 நிலாமுற்றம் திரைப்பட பாடல்கள் நேரலை நிகழ்ச்சி. 11:00 மனசு மயங்கும் திரைசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரைசை. நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள் நேர்களே. குமரி பண்பலை 101 நிகழ்ச்சிகளையும் தவறாமல் கேட்டு மகிழுங்கள்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில்,
2: உழவருக்கு ஒரு சிந்தனை, வாழையில் ஊடுபயிராக மஞ்சள் சாகுபடி, கண்ணங்கோடு எஸ் ராஜசேகர் அவர்களுடன் நேர்முகம், கேத் பச்சாவோ அபியான், விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்து திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள், அமுத சுரபி, சிறுபான்மையினருக்கான அரசின் நலத்திட்டங்கள் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், தோட்டக்கலை பயிர்கள் பராமரிப்பு, பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜே டி நிர்மலதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
0: நேர்களை தொடர்ந்து வரவிருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
3: This is Akashvani, the news read by Valsa Williams. UP police has arrested 8 people named in the first FIR filed in the Sri Ram Janmabhoomi Tirth Kshetra donation case. The FIR was filed following recommendations made by the Special Investigation Team, SIT, constituted on the directions of Chief Minister Yogi Adityanath. The case was registered at the Sri Ram Janmabhoomi Police Station on the written complaint of Trust member Krishna Mohan. The FIR names Avinash Shukla, Anukalp Mishra, Lavkush Mishra, Manish Kumar Yadav, Karunesh Pandey, Rama Shankar Mishra, Subhash Srivastava and Sri Ram Shankar Yadav alias Tinnu, along with other unidentified accused. The SIT headed by Lucknow Divisional Commissioner Vijay Vishwas Pant submitted its preliminary report to the government on Tuesday, making strict recommendations in the matter. Following this, the FIR was registered yesterday. The case came to light after allegations of theft involving offerings and donations received by the Sri Ram Janmabhoomi Tirth Kshetra Trust emerged. India, along with 34 nations, has signed a US-led initiative to build trusted and resilient supply chains to power artificial intelligence AI technologies at the second Pax Silica Summit in Washington yesterday. US Undersecretary of State for Economic Affairs Jacob Hellberg said the joint statement on AI opportunity, under which participating countries aligned behind a pro-growth, pro-innovation regulatory approach for the AI era. Home Minister Amit Shah has lauded the efforts of those who are engaged in the fight against drugs. On the International Day Against Drug Abuse, Mr. Shah said India has waged the strongest battle against the global challenge of drug abuse. In a social media post, he said narco cartels have been ruthlessly dismantled.

0: கான்ஷியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பார்வதிபுரம் நாகர்கோயில் எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்ஷியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: நேர்களை 12:16 நீங்கள் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இது மனம் நனையும் மதுரமழை தேரல் சுவையில் சாரலிசை. பதினாறு வயது பருவமங்கையவளின் கண்கள் இரண்டின் அசைவினிலும் பறிபோகிறதாம் காதல் கொண்ட இவர் நெஞ்சம். பின்ன காதல்னா சும்மாவா?

0: கேட்டு ரசித்த அந்த பாடல் அன்னை இல்லம் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் எழுதி கே வி மகாதேவன் இசையமைத்து டி எம் சவுந்தரராஜன் பாடியது.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி.

அன்பலை 101 மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. நிகழ்ச்சியில் இனி நாம் கேட்க இருக்கும் பாடல் அன்புத்தாயவள் இன்பத்தமிழில் தன் குழந்தைக்கு பாடும் ஒரு தாலாட்டு. கேட்கலாம் பஞ்சவர்ண கிளி திரைப்பட பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், பி சுஷீலா பாடியது.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-249-6458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0444-249-6458. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.
3: எத்தனை ஆண்டுகளான பின்பும் நினைத்தாலே மனதை இனிக்கச் செய்யும் பழைய திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறீங்க நேர்களே. இது குமரி பண்பலை 101 மனம் நனையும் மதுரமழை தேரல் சுவையில் சாரலிசை. ஒருவருக்கு ஒருவர் உள்ளத்தை பரிமாறிக்கொண்ட பின்பு அங்கு பிரிவு என்பது ஏது? கேட்க

0: வீக்கெண்ட்ல ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
1: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
0: சனிக்கிழமை
1: தோறும் காலை 10:02
0: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.

பிற்பகல் 3:02 தேநீர் நேரம் வாராய்த்தொழி நிகழ்ச்சிக்கான தலைப்பு, உங்கள் வீட்டு மாடி தோட்டமும் உரமாகும் காய்கறி கழிவுகளும். இந்த தலைப்புல உங்க வீட்டுல நீங்க எப்படி மாடி தோட்டம் பராமரிக்கிறீங்க, இந்த மாதிரியான தகவல்கள் நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். நீங்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 260-2240 அல்லது 290-7222. இந்த 2 நம்பர்ல நீங்க எந்த நம்பருக்கு டயல் பண்ணாலும் 0462 இந்த கோட் நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க. அலைபேசி எண் 8903257309.

நேர்களை நேரம் இப்போது 12:31 நேர்கள் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் பிரியமான குமரி பண்பலை 101. தோழிகளே, இது உங்களுக்கான ரிமைண்டர். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சோ உங்களுக்கு டபுள் தமாக்கா காத்துட்டே இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு 2 லைவ் ஷோஸ் இருக்கு தோழிகளே. இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சி, இன்னொன்னு பிற்பகல் 3:02 தேநீர் நேரத்துல வாராய் தோழி. இந்த ரெண்டு நேரலைக்கான தலைப்பு சொல்றோம், நோட் பண்ணிக்கங்க. பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சிக்கான தலைப்பு, நொறுங்க தின்றால் 100 வயது. நொறுங்க தின்றால் 100 வயது. இந்த தலைப்புல உங்களுக்கு என்னென்ன தோணுதோ எல்லாம் இப்பவே யோசிச்சு வச்சுக்கோங்க. வந்து 1:10 பேசி அசத்திடுங்க.

12:33 நொடியாயிற்று நேர்களே, மனம் நனையும் மதுரமழை நிகழ்ச்சியில நம்ம மனசை எல்லாம் நனைய வைக்க வர அடுத்த பாடல் 1971 வருஷம் வெளிவந்த ஒரு பாடல். காதல் ரசம் சொட்டு சொட்ட வரும் இந்த பாடலை குமரிக்கோட்டம் திரைப்படத்திற்காக வாலிப கவிஞர் வாலி அவர்கள் எழுதியிருக்கிறாரு. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில இந்த பாடலை டி எம் சவுந்தரராஜன் எல்ஆர் ஈஸ்வரி இணைஞ்சு பாடியிருக்கிறாங்க. பட்டப்பகல்ல வெயில் தானே சுட்டரிக்கும், ஆனா பாருங்க கவிஞருங்க இந்த காதல் ஜோடிக்கு பட்ட பகலினில் நிலவெறிக்க அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கண்கள் காதல் கண்கள் காதலை அங்கீகரித்து கொண்ட அந்த ஓர் நொடியினில் காதல் பூ பூத்திருச்சாம். காதல் தேவதை இவர்களை வாழ்த்தட்டும்.

0: நேயர்களே, கடந்த அரை மணி நேரமாக நம் மனங்களை எல்லாம் நனைய வைத்த, மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை நிகழ்ச்சி கேட்டு ரசித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது.
1: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
2: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
1: பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
2: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
1: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
2: தினமும் மாலை 5-2 முல்லைச் சரம்,
1: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
2: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
1: முல்லைச் சரம்.

0: நேர்களை இன்றைய நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்து மீண்டும் இறைவன் தரும் ஒரு இனிய வாய்ப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு கலந்த நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரி சுபா செல்வகுமார். இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்க இருப்பது தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முன்னோடியாக உருவெடுத்து வருவதாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் திரு பிலிப் ஆக்கர்மேன் கூறியுள்ளார். சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழ் மொழியின் வரலாற்று பெருமையை உலகறிய செய்தவர் மாப்பு சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள நெதர்லாந்து அரசி மேக்சிமா உடனான சந்திப்பு குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவின் டிஜிட்டல் கட்டமைப்பு நாட்டு மக்கள் அனைவரையும் சென்றடைந்துள்ளதாக கூறினார். கூடுதல் செலவினங்கள் ஏதுமின்றி மக்கள் இதனை பயன்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் டிஜிட்டல் கட்டமைப்பை உலக நாடுகளுடன் பகிர்ந்து கொள்வதில் இந்தியா மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் பிரதமர் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். ஐநா பொதுச் செயலாளரின் நிதி தொடர்பான சிறப்பு வழக்கறிஞராகவும் செயலாற்றி வரும் மேக்சிமாவின் இந்திய பயணம் மின்னணு பொது கட்டமைப்பின் வளர்ச்சி மற்றும் நீடித்த பொருளாதார மேம்பாட்டிற்கு வழிவகுக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முன்னோடியாக உருவெடுத்து வருவதாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் திரு பிலிப் ஆக்கர்மேன் கூறியுள்ளார். புதுதில்லியில் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர், இந்தியாவும் ஜெர்மனியும் பசுமை மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான எரிசக்தி திட்டங்களில் இணைந்து பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். வர்த்தகம், அரசியல் உள்ளிட்ட துறைகளிலும் ஒத்துழைப்பு வலுப்பெற்று வருவதாகவும் அவர் கூறினார். இந்தியா ஐரோப்பிய தாராள வர்த்தக ஒப்பந்தம் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஜெர்மன் தொழிலதிபர்கள் அதிக அளவில் இந்தியாவில் முதலீடு செய்ய ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திரு பிலிப் ஆக்கர்மேன் குறிப்பிட்டார். மொஹரம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி இஸ்லாமியர்கள் நாடு முழுவதும் முகமது நபியின் பேரனான ஹஸ்ரத் இமாம்

0: ஹுசைன் மற்றும் அவருக்கு துணையாய் நின்றவர்களின் தியாகத்தை நினைவுகூறும் வகையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்றனர். இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் இமாம் ஹுசைனின் தியாகத்தை நினைவுகூர்ந்துள்ளார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் மன உறுதியுடன் போராடி தியாகம் செய்ததை மக்கள் என்றும் நினைவில் கொண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அமைதி மற்றும் சமூக நல்லிணக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்நாள் அமைந்துள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் ஹஸ்ரத் இமாம் ஹுசைனின் தியாகம் போற்றுதலுக்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். உயிரையும் துச்சமென மதித்து மன வலிமையுடன் போராடிய அவரது செயல் என்றும் போற்றுதலுக்கு உரியது என்றும் பிரதமர் கூறியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் போதைப்பொருள் பயன்பாடற்ற இந்தியாவை கட்டமைப்பதில் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். போதைப்பொருள் பழக்கம் மற்றும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலை தடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் நடைபெற்று வரும் நிலையில் பல்கலைக்கழகங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகள் போதைப்பொருளுக்கு எதிரான இயக்கத்தை முன்னெடுத்துச் செல்வதில் சிறப்பாக பணியாற்றி வருவதற்கு திரு சி பி ராதாகிருஷ்ணன் பாராட்டு தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில் போதைப்பொருளுக்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொண்டு வரும் அனைவரின் முயற்சிகளுக்கும் தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் புழக்கத்திற்கு துணையாக நிற்கும் கட்டமைப்புகளை ஈவு இரக்கமின்றி அழிக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள செய்தியில் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாத்து குற்றங்களை தடுக்கவும் போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கவும் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் அவசியம் என்று கூறியுள்ளார். இந்நாளையொட்டி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டங்கள் நடைபெற்றன. போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகள் குறித்து சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியின் இணை பேராசிரியர் டாக்டர் சுகந்தி செல்வராஜன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: போதைப்பொருள் பயன்பாடு என்பது ஒருவரின் உடல் நலத்தை மட்டுமல்ல, குடும்பம், கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சமூக வாழ்க்கையையும் பாதிக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகும். ஆர்வத்திற்காகவோ நண்பர்களின் அழுத்தத்தினாலோ மன அழுத்தத்தை சமாளிக்கவோ போதைப்பொருளை ஒருபோதும் முயற்சிக்க வேண்டாம். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் திறந்த மனதுடன் பேசுங்கள். ஆசிரியர்கள், நண்பர்கள் மற்றும் சமூகமும் இணைந்து போதைப்பொருள் இல்லாத ஆரோக்கியமான சூழலை உருவாக்குவோம். போதைக்கு இல்லை என்று சொல்லுங்கள், ஆரோக்கியமான வாழ்விற்கு ஆம் என்று சொல்லுங்கள்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக நாளை செஷல்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். அந்நாட்டின் பொன்விழா கொண்டாட்டங்களில் பிரதமர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். இந்த விழாவில் இந்திய ராணுவ படைப்பிரிவினரும் 2 கடற்படை கப்பல்களும் பங்கேற்க உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் தமது பயணத்தின்போது செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மனியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க உள்ளார். மண்டல மற்றும் சர்வதேச அளவிலான முக்கிய விஷயங்கள் குறித்தும் அதிபருடன் அவர் பேச்சு நடத்த உள்ளார். செஷல்ஸ் நாடாளுமன்றத்தில் உரையாற்ற உள்ள திரு நரேந்திர மோடி அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து பேச உள்ளார். வந்தே மாதரம் பாடலை இயற்றிய பங்கிம் சந்திர சட்டர்ஜியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். தமிழ் இனத்தின் மொழி, பண்பாடு மற்றும் வரலாற்று பெருமையை உலகறிய செய்தவர் மாப்பு சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மாப்பூசியின் பிறந்த நாளையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழுக்காக அவர் ஆற்றிய பணிகளையும் அர்ப்பணிப்பையும் நன்றியுடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மொழி வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய பங்களிப்பு போற்றுதலுக்கு உரியது என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமரின் இல்லங்களில் சூரிய மின்சக்தி அமைக்கும் திட்டம் தமிழகத்தின் அரியலூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மானிய உதவியுடன் கடனுதவியும் அளிக்கப்படுவதால் பொதுமக்கள் இத்திட்டத்தில் ஆர்வம் காட்டி வருவதாக இத்திட்டத்தின் பயனாளி ராஜா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: மத்திய அரசாங்கத்தில் இந்த சோலார் திட்டங்களை வந்து மானியத்தோட தராங்கிறதுக்கு

0: கேள்விப்பட்டு அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற சிறப்பாக செயல்படக்கூடிய கம்பெனியை தேர்ந்தெடுத்து நான் அவங்ககிட்ட 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3500 ரூபா நான் பில் கட்டுறேன் அப்படின்னோடனே அவங்க என்னோட வீட்டுக்கு வந்து 2 கிலோவாட் சோலார் பேனல் போட்டிருக்காங்க. 2 கிலோவாட் சோலார் பேனல் வந்து ஆன்கிரிட் மெத்தட் அப்படிங்கிற மெத்தடில் பண்ணியிருக்காங்க. அதாவது பேட்டரி கிடையாது, ஒன்லி இதில் இன்வெர்டர் மட்டும் தான். இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து என்னால் மொத்தமாக பணம் எடுக்க முடியலன்ட்டு பாரத ஸ்டேட் வங்கி அரியலூர் வங்கி கிளையில் வந்து நான் லோனுக்கு அப்ளை பண்ணேன். உடனே லோனும் கொடுத்தாங்க. இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து எனக்கு வங்கி கடன் வசதி 5.75 தான் வட்டி. இந்த வட்டியில் எனக்கு கிடச்சிது. இதுக்கு மானியம் வந்து 60,000 ரூபா கொடுத்தாங்க. நான் லோன் அப்ளை பண்ணேன், 1 மாதத்துக்குள்ளே எனக்கு மானியம் 60,000 ரூபா வந்துருச்சு. இப்போ நான் 3500 ரூபா போல் பில் கட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த பில்லும் இப்போ எனக்கு வரதில்லை. அதனால் இப்போ நான் என்னோடய வீட்டில் வந்து ஏசி, மிக்சி, கிரைண்டரு, லைட்டு, ஃபேன் எல்லாமே நான் சொல்லல் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இது எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. பாரத பிரதமருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கோங்க.
1: வலுவான நம்பிக்கை மிகுந்த விநியோக கட்டமைப்பை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டமைப்பதற்கான 2வது பாக் சிலிக்கா உச்சி மாநாடு வாஷிங்டனில் நடைபெற்றது. அமெரிக்கா தலைமையேற்று நடத்தும் இம்மாநாட்டில் இந்தியா உள்ளிட்ட 34 நாடுகள் பங்கேற்றன. இந்தியாவின் சார்பில் மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகள் பங்கேற்றனர். செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு மற்றும் விநியோக கட்டமைப்பிற்கான தொழில்நுட்பம் உள்ளிட்டவை குறித்து இந்திய பிரதிநிதிகள் தங்களது கருத்துக்களை இம்மாநாட்டில் முன்வைத்தனர். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஜி ஜியா லீயை வென்றார். இப்போட்டியின் ஒற்றையர் பிரிவுகளில் ரவுனக் சௌகான், தன்வி சர்மா, தேவிகா ஷிகாக், ரக்ஷிதா ஸ்ரீ ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. லண்டனில் இப்போட்டி 20:10 தொடங்குகிறது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரன் சியான் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முன்னோடியாக உருவெடுத்து வருவதாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் திரு பிலிப் அக்கர்மன் கூறியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழ் மொழியின் வரலாற்று பெருமையை உலகறிய செய்தவர் மாப்பு சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலையின் 1:00. நேரம் 12:50. நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர் கேட்பதற்கு முன்,
4: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: நலமாய் வாழ்வோம்.
7: மாதவிடாய் நிற்கும் போது பெண்களுக்கு ஏற்படும் மாற்றங்களும் அதற்கான தீர்வுகளும். தகவல்களை தருகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் பீனாத்ரேஸ் அவர்கள்.
8: பெண்களுக்கு ஏற்படும் பெரிமெனோபாசல் சிண்ட்ரோம் பற்றி பார்க்கலாம். அதாவது மாதவிடாய் நிரந்தரமாக நிற்பதற்கு முன்பாக பெண்களுக்கு உடலிலும் மனதிலும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இதை பெரிமெனோபாசல் சிண்ட்ரோம் என்றும், அதாவது மாதவிடாய் நிற்பதற்கு முந்தைய காலகட்டத்தில் ஏற்படும் மாற்றம் என்றும், நின்ற பிறகு மெனோபாசல் பீரியட் என்றும் கூறப்படுகிறது. பெரிமெனோபாஸ் சமயத்தில் பெண்களுக்கு உடலில் சில மாற்றங்கள் ஏற்படும். முதலில் ஹார்மோன் மாற்றங்கள், குறிப்பாக ஈஸ்ட்ரோஜன் அளவுகள் மாறத் தொடங்கும். இதனால் மாதவிடாய் மாற்றங்கள், குறிப்பாக ஒழுங்கற்ற மாதவிடாய், சில மாதங்களில் அதிக இரத்தப்போக்கு அல்லது குறைவான இரத்தப்போக்கு வரலாம். சில நேரம் குறிப்பிட்ட நாளுக்கு முன்போ பின்போ வரலாம். திடீரென உடல் சூடு அதிகரிக்கும், அதாவது ஹாட் ஃபிளாஷஸ் என்று சொல்லப்படுகிறது. இது திடீரென முகம், கழுத்து, மார்பு பகுதிகளில் சூடு ஏற்படலாம். இரவில் அதிக

0: வியர்வை, தூக்கத்தின் போது அதிக வியர்வை, தூங்க சிரமப்படுவது, அடிக்கடி விழித்து கொள்வது, சோர்வு, சக்தி குறைவாக உணர்வது, எடை அதிகரித்தல், குறிப்பாக வயிற்று பகுதியில் கொழுப்பு படிந்து வயிற்று பகுதி சதை பெரிதாக காணப்படுவது, மூட்டு மற்றும் தசைகளில் வீக்கம் வலி ஏற்படுவது, பெண்களுக்கு உடல் வலி அதிகமாக உணரப்படுவது, தோலில் சில மாற்றங்கள் வரும், குறிப்பாக தோலில் பளபளப்பு குறைந்து கரும்புள்ளிகள் மற்றும் மெலாஸ்மா என்று சொல்லக்கூடிய கருந்திட்டுகள் முகத்தில் ஏற்படலாம். சில நேரங்களில் தோல் உலர்வாக மாறலாம். முடி உதிர்வு ஏற்படும். முடி மெலிதாக காணப்படும். இது உடல் ரீதியான மாற்றம் என்று கூறப்படுகிறது. மேலும் மனநிலையில் அதிக மாற்றங்கள் வரும். எரிச்சல், மனப்பதட்டம், மன அழுத்தம், கவலை, மனசோர்வு, கவனக்குறைவு, நினைவாற்றல் குறைவு போன்றவை மன பாதிப்பு என்று சொல்லலாம். பொதுவாக பெண்களுக்கு 40 முதல் 50 வயதிற்குள் இந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்கலாம். சில பெண்களுக்கு இதற்கு முன்பும் ஏற்படலாம். இது ஒரு நோய் அல்ல, இது பெண்களின் வாழ்க்கையில் இயல்பாக நடைபெறும் ஒரு மாற்றம். சில பழக்க வழக்கங்கள் மூலம் இதை எளிதாக கையாளலாம். உடலுக்கு நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, ஆசன பயிற்சிகள் கொடுக்கலாம். பகல் தூக்கத்தை தவிர்த்து வீட்டு வேலைகளில் கவனத்தை செலுத்துவது, மாடி தோட்டங்கள் அமைப்பது, அதில் கவனத்தை செலுத்துவது போன்றவை உடலை சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவும். மனதிற்கு சில நல்ல புத்தகங்கள் படிப்பது, நல்ல படங்கள் பார்த்தால் காமெடியான படங்களை தேர்வு செய்து பார்ப்பது, அழுகையை ஏற்படுத்தும் படங்கள் சீரியல்களை தவிர்ப்பது, பிடித்த பாடல்கள் கேட்பது, மூச்சு பயிற்சிகள், தியான பயிற்சிகள் செய்வது எப்போதுமே மனதை புத்துணர்வுடன் வைத்திருக்கும். அதற்கு மேல் வாரத்திற்கு ஒரு முறை மசாஜ், நீராவி குளியல் எடுப்பது உடலை சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கும். மேலும் இடுப்பு குளியல் எடுக்கலாம். சத்தான உணவுகள், குறிப்பாக பழங்கள், காய்கறிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் போது மாதவிடாய் நிற்பதற்கு முந்தைய காலகட்டத்தை எளிதில் கடந்து ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்புடனும் வாழலாம்.
1: மாதவிடாய் நிற்கும் போது பெண்களுக்கு ஏற்படும் மாற்றங்களும் அதற்கான தீர்வுகளும். தகவல்களை தந்தவர் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் பீநாத்ரேஸ் அவர்கள்.
2: Ponchesley Super Speciality Hospital Parvathipuram Nagarkoil Emergency Services 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
4: தொடர்வது திரை இசை. திரை இசையில் வரும் பாடலின் படம் மாவீரன்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்டொலை 101. நேரம் 1:00. செய்தி தெரியுமா? போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினம் இன்று.

சமூக சீர்கேட்டிற்கு பெரும் காரணமாக விளங்கும் போதைப் பொருட்களை ஒழிக்கவும், உலக அளவில் போதைப்பொருள் இல்லாத சமூகத்தை உருவாக்கவும், அதன் தீமைகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் வேண்டும் என்கிற நோக்கில் ஐக்கிய நாடுகள் சபை அறிவிப்பின்படி 1987 முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 26 நாள் சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் ஒழிப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தால் இம்மாதம் 17 முதல் இன்று வரை, அதாவது ஜூன் 26 வரை, போதைப்பொருள் இல்லாத இந்தியா வாரமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.

போதைப்பொருள் இல்லாத இந்தியா திட்டம் வளர்ச்சியடைந்த இந்தியாவின் அடையாளம் என்ற கருப்பொருளோடு விழிப்புணர்வு பேரணிகள், கட்டுரை போட்டிகள், இணையவழி கருத்தரங்குகள், நிபுணர்களோடு கலந்துரையாடல், வீதி நாடகங்கள், நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள், கலாச்சார நிகழ்ச்சிகள், இளைஞர்கள் தலைமையிலான பிரச்சாரங்கள் என பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டது அமைச்சகம். போதைப் பழக்கத்திற்கு அடிமையானவர்களுக்கு எவ்வித பாகுபாடுமின்றி உரிய மருத்துவம் மற்றும் உளவியல் உதவிகளை வழங்குவதும் இந்நாளின் முக்கிய நோக்கமாகும். உலகம் முழுவதும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சுமார் 30 கோடிக்கும் மேற்பட்டோர் போதைப்பொருளுக்கு அடிமையாகியிருப்பதாக புள்ளி விவரம் சொல்கிறது.

இதில் 85% படித்தவர்கள் என்பதும் 75% இளைஞர்கள் என்பதும் அதிர்ச்சி அளிக்கிறது. மனித சமூகத்தை சீர்கெடுப்பதில் முதலிடம் வகிக்கும் போதைப் பொருள் மனித அறிவை மழுங்கச் செய்து தவறான பாதைக்கு அழைத்துச் செல்வதால் இதன் விபரீதங்களை புரிந்து கொண்டு ஒவ்வொரு குடிமக்களும் அரசோடு கைகோர்த்து போதையில்லா சமூகம் படைக்க பணியாற்ற வேண்டும்.

0: கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று மாலை 4:05 நாளும் யோகா நலமுடன் வாழ்வு. தகவல்களை தருகிறார் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே.வி. ரேகா அவர்கள்.

இன்றிரவு 7 மணிக்கு தியாகம் மாற்றம் மறுமலர்ச்சியின் தொடக்கம் முகரம் தின உரை வழங்குபவர் ஆன்மீக சொற்பொழிவாளர் எஸ் என் சிக்கந்தர் அவர்கள். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

இனம் சில நொடிகளில் அடுத்து வர இருக்கும் நிகழ்ச்சி ஹாய் சிநேகிதியே. இதில் இன்றைக்கு தோழியர்கள் எதை குறித்து பேசலாம் அப்படின்னு சொன்னா, நொறுக்கத்தென்றால் 100 வயது, இது குறித்து உங்களுடைய புரிதல்கள் எப்படி இருக்கிறது, இதை நாம் எப்படி நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே கையாளுகின்றோம், 100 வயது வரை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்காக என்னென்ன செய்ய வேண்டும், இப்படியான உங்களுடைய எண்ண கருத்துக்களை நீங்கள் உங்கள் அபிமான குமரி பண்பலையோடு பகிர்ந்து கொள்ளலாம். அதற்காக தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் ஒரு எண் 290-722, இழப்பு எண் 046-52, கைபேசி எண் 890-32-570-39.

0: இதழோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 1:10. ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. இப்போது தொடங்கி 1:45 வரை வலம் வரும் இந்த நேரலை நிகழ்ச்சியில் இன்றைக்கு நீங்கள் எது குறித்து பேசலாம்? நொறுங்கு தின்றால் 100 வயது, இதனை நாம் எப்படி இன்றைக்கு புரிந்து கொண்டிருக்கிறோம்? அதனுடைய சரியான புரிதலை நோக்கி நாம் பயணிக்கிறோமா? அங்கிருந்து தொடங்கலாம். நிகழ்ச்சியில் பேசுவதற்காக தோழிகள் வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். வருகிற வேகத்தை பார்த்தால் என்ன சொல்கிறார்கள் என்கிற ஆவலோடு நாம் இடையலாம். வணக்கம், குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதிய நேரலை நிகழ்ச்சி. வணக்கம் அம்மா. பேசுங்க ராஜேஸ்வரி அம்மா.
3: 100 வயது. 100 வயதுன்னு சொல்லிய நேரத்துல மேடம், நம்ம பசி அறிந்து உண்ண வேண்டும். பசிக்கு முன்ன சாப்பிடக்கூடாது. பசி அறிந்து சாப்பிட்டால் பசி ருசியா இருக்கும்.
2: பசித்து புசி
3: மெதுவாக மென்று சாப்பிட வேண்டும். அதுபோக முன்னால் இருந்தவர் சொல்வார்கள், பைய திண்டாலும் பனைய திங்கலான். அவங்க பனையில திங்கது மேடம், பனை மரத்துல உள்ள கிழங்கு, அந்த கிழங்கு வந்து நம்ம மெதுவா தான் சாப்பிடணும்.
2: அதனாலதான்
3: அவர்கள் சொன்னது, பைய தின்றால் பனையும் திங்களா. அந்த பனைகளுக்கு தின்போது நமக்கு உடலுக்கு வலிமை வருகிறது, பணம் வருகிறது, மனித சக்தி வரும்.
2: சரி,
3: அதனாலதான் அவர்கள் சொன்னார்கள், பைய தின்னு பனையும் தின்னலாம். பைய தின்ன தின்னா பனையும் தின்னலாம்.
2: அதைத்தான் நொறுங்கி தின்றா, அதாவது நொறுங்க தின்றால் 100 வயது அப்படிங்கறத அப்படின்னா, இப்ப நீங்க சொல்ற இந்த பழமொழியோடு சேர்த்து நொறுக்கி தின்றால் 100 வயதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது வந்த உடனேயே பசிச்ச பிறகுதான் சாப்பிடணும், பசித்து புசி.

0: பையம் தின்றால் பனையும் திங்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி, நொறுங்கு தின்றால் 100 வயதுக்கு என்ன அப்படிங்கிற உங்களுடைய புரிதல் எப்படி இருக்கிறது, அதனால் எவ்வளவு நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுகிறது அப்படிங்கறத ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருக்கீங்கம்மா. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி.
1: நன்றியம்மா, நன்றி.
0: வணக்கம். குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சி.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் அம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: பெரிய உலகிலிருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
0: விஜயா அம்மா சொல்லுங்க.
1: நொறுங்க திண்டா 100 வயது, அது மாற்றமே இல்ல. அது நொறுங்க திண்டா 100 வயதுங்கிறது கூட அர்த்தம் எப்படின்னா, அது ஒரு உணவா இருந்தா நம்ம வந்து அமர்ந்த நிலையில உட்கார்ந்து கரைகளை விரிச்சு விரிச்சு அதுல உட்கார்ந்து அமர்ந்து சமணக்காலிட்டுதான் சாப்பிடணும்.
0: சரி,
1: சாப்பிடும்போது அந்த உணவு எப்படினாக்கி, அந்த உணவை நல்லா கையால பிசைஞ்சு அப்படி அள்ளி சாப்பிடும்போது வாய் வந்து திறக்க கூடாது, மூடன நிலையில வச்சு அதை சவைச்சு நின்று நல்லா அரைச்சுதான் அதை சாப்பிடணும். இப்படி அந்த வாணி துரப்பியோடு நம்ம சாப்பிடுவோம். அந்த உணவு ஜீரணம் வந்து நல்ல மாதிரி எந்தெந்த சத்துக்கள் தேவை எல்லாமே எழுதுல நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு இருக்க காலச்சூழல்ல நம்ம இதை யாருமே கையாளல. அடப்புடனே அவசரமா அள்ளி போடும் தண்ணிய ஊத்தும் அப்படி போய்கிட்டே இருக்கு. அதனால பழைய பாரம்பரியமா எப்படி சாப்பிட்டோம், ஒரு தடுக்கு விரிச்சு அந்த மாதிரி எல்லாம் இருந்து அந்த கோட்பாடு போல இருந்த பெரியவங்க ஒரு பல்லு கூட இன்னைக்கு ஆடல.
0: இன்னைக்கு
1: நம்ம பிறந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே சொத்த. இனி ஒரு பழமா இருந்தாலும் அந்த பழத்தை வந்து கடிச்சு சாப்பிடா கடிச்சு சாப்பிட எல்லாமே ஜூஸ் ஆக்கிருந்தோம் நம்ம. லெகுவான வேலனை அப்ப இதெல்லாம் மாறும்போது எல்லாமே மாறிச்சு. நம்ம வந்து அந்த நொறுந்துட்டுனா 100 வயசுன்னு வேணும்னு நினைச்சா முன்னோர்கள் எப்படி எல்லாம் கடைபிடிச்சாங்களோ அந்த வழிமுறைய கையாளணும்.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது உணவு உண்பதற்கென்று ஒரு முறை இருக்கிறது, அப்படித்தான் நாம் அந்த உணவை உண்ண வேண்டும் சொன்னது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், அந்த வாயில ஒரு கவளம் எடுத்து அல்லது நம்முடைய கைக்கு ஒரு உருண்டை எடுத்து அல்லது ஒரு கைப்பிடி எடுத்து வாயில போட்டுட்டு வாயை மூடி வச்சுட்டு நம்ம வாயை மென்று சாப்பிடணும். அது அந்த உமிழ்நீர்
1: அது வந்து காட்டு புகும்போது நம்ம வயிற்றுக்குள்ள வாயு அதிகமா போகுது. இதனால பாதிக்கப்பட்டதுனால சொல்றேன், எனக்கு சொல்லி கொடுத்தாங்க நம்ம பாதி மருந்து எடுத்த இடத்துல. அதனால நான் அதை சொல்லுங்க.
0: இல்ல, அதுதான் நீங்க சொல்றது மிக சரியான முறை என்பதால் தான் மீண்டும் ஒரு முறை அதை நம்ம இன்னொரு முறை எடுத்து சொல்றோம். சரியா, அதையே நம்ம வந்து வாயை மூடிட்டு சாப்பிடணும்னு சொல்லும் போது நிறைய பேருக்கு என்னன்னு யோசனை இருக்கும். இன்னைக்கு நம்ம வந்து சாப்பிட உட்கார்ந்தோம்னா அந்த நேரத்துல மட்டும்தான் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும் இணைகிறோம், அப்பதான் நம்ம நிறைய கதைகளையும் அங்க பேசுறோம். ஆனா உணவு உண்ணும் போது பேசாமல் உணவு உண்ண வேண்டும்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. அப்பதான் நம்ம வாயை மூடி மெல்லுவோம்.
1: அன்னைக்கு
0: ஏன் நமக்கு தெரியாது, அதாவது எதுக்கு பேசாம சாப்பிட சொல்றாங்கிறது காரணம் தெரியல. ஆனா அது எவ்வளவு பெரிய அறிவியலை நம்முடைய உடற்கூறியலை உள்ளடக்கி இருந்திருக்கிறது இல்லையா? அதுதான் ரொம்ப அழகான விஷயம். ஞாபகப்படுத்துறது மட்டும் இல்ல, அதை இன்றைக்கு இன்றைய தலைமுறைக்கு பாத்தீங்கன்னா எதை சொன்னாலும் சரி, ஒரு அதுக்கான காரணத்தை நீங்க சொன்னாதான் நாங்க கேட்போம். அது காரணம் மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு கணக்கீடு கூட சில நேரங்களில் கேட்கறாங்க. அதனாலயே இன்றைக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, அத நீங்க ஒரு வாய் உணவெடுத்து வாயில வச்ச உடனே வாயை மூடிட்டு கண்ணையும் மூடிருங்க. ஏன்னா கண்களுக்கும் நீங்க வேலை கொடுக்க கூடாது. 32 முறை ஒவ்வொரு வாய் உணவு வந்து 32 முறை அரைக்கப்பட வேண்டும். அப்படின்னா தான் அது உமிழ்நீரோடு கலந்து கலவையாகி கூழாகி, அதை விட இன்னும் ரொம்ப அழமா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கட்டிப்பட்ட உணவுகளை நீ குடிக்க வேண்டும், நீரை நீங்கள் வந்து சாப்பிட வேண்டும். சரி, இன்னும் நம்ம பேசிட்டே இருந்தோம்னா நிறைய பேசிட்டே இருக்கலாம். அடுத்து வரக்கூடியவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி அம்மா.
1: நன்றி மேடம், நன்றி.
2: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
0: நேர்களை உங்கள் அபிமான குமரி பண்பலை 101 தோழியர்கள் பங்கேற்கும் ஹாய் சிநேகிதியே நேரல் நிகழ்ச்சி பலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இன்றைக்கு நொறுங்கு தின்றால் 100 வயது என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தோழிகள் மிக அருமையாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அடுத்து ஒரு தோழி இணைப்பில் வருகிறாங்க, பார்க்கலாம். வணக்கம் குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதியே. வணக்கம். சரி, தோழிகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், இணைப்பு கிடைக்கிறதுக்காக நிறைய பேர் போராடிட்டு இருக்கிறாங்க. இணைப்பு கிடைச்ச உடனே மிக லாபகமாக பொறுமையாக நிதானமாக அதே நேரத்தில் உடனடியாக நீங்கள் பேசிவிட்டால் தொடர்ந்து ஒவ்வொருவருக்கும் நாம் வாய்ப்பு கொடுப்பதற்கு வசதியாக இருக்கும். வணக்கம் குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சி.

0: வணக்கம் அம்மா. யார்?
1: சவரியம்மாள் வடக்கு போனா நல்லா இருக்கீங்களா மேம்?
0: நல்லா இருக்கிறோம் சவரியம்மாள், வாங்க சொல்லுங்க.
1: மேம் நாங்கள முன்னாடி சின்ன பிள்ளைங்கள என்ன சாப்பிட்டாலும் அங்கே ஜீரணம் ஆகும் மேம்.
0: ஓ
1: ஏன்னு சொன்னா அப்பனா அவள் சாப்பிட்டு போயிருப்போம். அதுல கொஞ்சம் கழிச்சு பாத்தீங்கன்னா பணம் பழம் சுட்டு தருவாங்க அம்மா. பணம் பழம், பணம் கிழங்கு அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டாலும் உடனே நமக்கு ஜீரணம் ஆகும் மேம். ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க விளையாடுவோம் மேம்.
0: வாய்க்குள்ளேயே வாய்க்கான அதாவது வயிற்றுக்கு போக முன்னால பாதி வேலையும் வாய் முடிச்சிடணும். அப்பதான் உங்களுடைய ஜீரண சக்தி மேம்படும். ஆனா சவரியம்மாள் பேசும்போது எப்படி பாதி பாதி சாப்பாடு அப்படியே முழுங்குறமோ அதே மாதிரி பாதி பாதி வார்த்தைகள் மட்டுமே வந்து வந்து கேக்குது.
1: அப்படியா?
0: அப்படியா என்கிறது மட்டும் தெளிவாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் சொன்ன விஷயங்களை புரிந்து கொள்ள முடிந்தது. அதாவது அம்மா என்ன கொடுத்தாலும் நாங்கள் அன்றைக்கு சாப்பிட்டோம், இன்றைக்கு என்ன கொடுத்தாலும் பிள்ளைகள் சாப்பிட மறுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னோம். இன்னொன்று, சாப்பிடுகிற போது அந்த உணவோடு சேர்த்து நீரையும் கலந்து பருகக்கூடாது. ஏன்னா ரெண்டும் கலந்துருச்சுன்னா ஜீரண சக்திக்கு அங்கே வந்து பிரச்சனை ஆகிடுது. அதனால சாப்பிடுவதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்பு நீரை பருகலாம். ஆனால் நீர் பக்கத்தில் வச்சுக்கணும். ஒருவேளை வைக்கிச்சுன்னா தண்ணி குடிச்சே ஆகணும். ஆனால் கடகடன்னு குடிக்கக்கூடாது. சிறப்பம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி அம்மா. வணக்கம் குபரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதியே. சரி, தொடர்ந்து நம்ம ஒரு பாடலை கேட்டுட்டு அதுக்கப்புறமா தோழிகளோடு பேசலாம். பாடலின் படம் ஜோதா அக்பர்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி ஃபினான்ஸில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி ஃபினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: Pontiously Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
0: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontiously Super Speciality Hospital.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
3: நேர்களை, உங்கள் குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதியே நேர்களை நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இன்றைக்கு நொறுங்க தின்றால் 100 வயது தோழியர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அடுத்த தோழி, வணக்கம். குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதியே நேரலை.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம் அம்மா.
4: நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கிறோம். தாங்களும் நலம் தானே?
4: நலம்.
3: சொல்லுங்களம்மா. உங்களுடைய குரல் முழுமையா கேக்கல, பகுதி பகுதியா கேக்குது. கொஞ்சம் நீங்க நின்னு பேசுங்களா? சரிமா, பேசுங்கம்மா.
4: தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் நொறுங்கிறது என்ன சொல்றாங்க, பல வகை உணவு.
3: ஓஹோ,
4: ஒரே நேரத்துல ஒரே உணவா சாப்பிடக்கூடாது.
3: ஓஹோ,
4: உணவுக்கு வந்து நமக்கு நிறைய வகைகள், உடம்புல சத்து ஏறணும், எல்லா சத்துக்களும் கிடைக்கணும்.

0: சரி.
1: அதுக்காக ஒவ்வொரு உணவுகள் பல வகை எங்க ஊர் சொல்லுவாங்க.
0: ஓ
1: பயறு கடலை கொஞ்சம் காடா உள்ள பொருட்கள் அவங்க
0: அம்மா, நீங்க பேசுறது பழையபடியும் விட்டு விட்டு கேக்குது. ஆ, இப்ப பேசுங்க.
1: இப்போ தேங்காய் எல்லாம் போட்டு இடிச்சு அழகாக உருண்டையாகவே தந்துடுவாங்க.
0: சரி.
1: அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கும் நமக்கு ஜீரணிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். பல வகை சத்துக்களும் நமக்கு ஒரே நாள் கிடைக்கும். அது ஒவ்வொரு நாளும் பல சத்துக்கள் நமக்கு கிடைக்கும் போது 100 வயசு வரை வாழலாம்.
0: அதாவது நீங்க சொல்ற அந்த விஷயத்துல பல வகை உணவுகள் சாப்பிட்டால் அப்படிங்கிறீங்க. நீங்க எவ்வகை உணவை சாப்பிட்டாலும் வாயில்ல, நீங்க வாய் என்பதை ஒரு அரவை இயந்திரமாகவே நீங்க நினைத்து கொண்டு வாய்க்குள்ள நல்ல கூழாக்கி உங்க வயிற்றுக்கு அனுப்புனீங்கன்னா

0: நீங்க நினைத்து கொண்டு
1: கண்டிப்பா
0: வாய்க்குள்ள நல்ல கூழாக்கி உங்க வயிற்றுக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுடைய ஜீரண மண்டலம் ரொம்ப சிரமப்படாது. அப்படி சிரமப்படாம இருக்கும்போது அது போய் சேருகிற போது அதனுடைய சத்துக்களை பிரிக்கிற வேலையெல்லாம் மிக எளிதாக நடக்கும், மிக சரியாக நடக்கும் என்பதுதான் இதனுடைய முழு பொருளாக இருக்கிறது. சரியா சொன்னீங்கம்மா, நன்றியம்மா, நன்றி. வணக்கம் குமரி பண்பலை நூற்று ஒன்றின் ஹாய் சிநேகிதியே.
2: வணக்கம்மா, அகிலா நார்பலிருந்து பேசுறேன்.
0: அகிலாம்மா சொல்லுங்க.
2: அதாவது உணவை சுவைத்து சுவைத்து நம்ம சாப்பிட்டாலும் மனதுல வந்து என்னன்னா வேற கஷ்டங்களையோ துன்பங்களையோ வேற பிரச்சனைகளையோ நினைச்சு நம்ம சாப்பிட கூடாது,
0: உடம்போட போய் சேராது,
2: சேரவே செய்யாது. இன்னொன்னு செல்ல பாத்துக்கிட்டு டிவிய பாத்துக்கிட்டு வேற ஏதாவது பாத்துக்கிட்டு அந்த நினைவுகள் வந்து எப்பவுமே அந்த சாப்பாட்டோடதான் இருக்கணும். அப்பதான் நமக்கு வந்து அந்த உணவு வந்து கிரகிக்கப்படும், மூளை அப்பதான் சவிச்சை பண்ணும், செமிக்க கூடாது.
0: அதனாலதான் என்ன சொன்னோம், சாப்பாட்டு மேசையில வந்து உட்கார்ந்தாலோ இல்ல சாப்பிடக்கூடிய அந்த இடத்துல வந்து உட்காரும் போதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம சாப்பாட கண்ணு பார்க்கணும், அந்த பார்க்கிற அந்த ரசனையில நாக்குல எச்சில் ஊறணும், வயிற்றுக்குள்ள வாய்க்குள்ள போடணும், நல்ல கண்ணை மூடிட்டு ஒரு 32 முறை பற்களால் அதை அரைத்து வயிற்றுக்குள்ள போடணும்.
2: அதுக்கப்புறம் அரை மணிக்கூர் கழிந்தா தண்ணி குடிக்கணும். தண்ணி வந்து உடனே குடிக்க கூடாது, இடையிலயும் குடிக்க கூடாது. நல்ல சின்ன சின்ன உருண்டையா எடுத்து மென்று நல்லபடியா சவைச்சு அந்த துமிழ் நீர் வந்து நிறைய போகணும். அப்ப நமக்கு நொறுங்கத்தான் 100 வயது,
0: நொறுங்கத்தின்றால் 100 வயது. ஆனா இருக்கிற இதை விட என்னன்னா 100 வயது வரை இருக்கிறோங்கிறதும் இருக்கிற காலம் வரை ஆரோக்கியமாக இருக்கலாம் என்பதற்கு இது ஒரு முக்கிய இது இல்லையா. குறிப்பா அம்மா வந்து திரும்பி திரும்பி சொல்றத பார்க்கும் போதே தெரியுது பிள்ளைங்க கிட்ட சொல்லி சொல்லி பிள்ளைங்க கேட்டபாடு
2: இல்லைன்னு.
0: அதுதான் நீங்க சொல்லும் போதே தெரியுது கேட்டபாடு இல்லப்பா, இப்படி குமரி பண்பலை வழியாவது சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்ற மாதிரியே இருக்குது.
2: பிள்ளைகள் மட்டும் இல்ல மேம், நான் ஒர்க்கிங் ஏரியாலயே பாக்குறேன், அதை பாத்துக்கிட்டேதான் சாப்பிடுறாங்க, என்ன சாப்பிடுறாங்கன்னே தெரியாது.
0: இல்ல நீங்க சொல்லக்கூடிய இல்ல நீங்க சொல்லக்கூடிய விஷயம் மிக மிக உண்மை. இன்றைக்கு வந்து நம்ம அதனால்தான் அன்னைக்கு சொன்னாங்க செய்வன திருந்தச்சை, அது நீங்கள் எதை செய்தாலும் செய்தி செய்கிற அந்த வேலையில் கவனம் ரொம்ப முக்கியம்.
2: கண்டிப்பா கண்டிப்பா,
0: ரொம்ப அழகா சொன்னீங்க, ஒரு நல்ல நினைவூட்டலாகவும் இருந்தது. எப்படி இருக்க வேண்டும் என்று சிறுவர்கள் முதல் பெரியவர் வரை எல்லோரும் இந்த இதற்குள் தான் சிக்கி கிடக்கிறோம் அப்படிங்கறத நல்லா பதிவு பண்ணிருக்கீங்க. நன்றி அம்மா.
2: நன்றி அம்மா, நன்றி.
0: வணக்கம் குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதியே. வணக்கம் அம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஏமா இவ்வளவு ரொம்ப அமைதியா பசிச்ச வயித்தோட வந்து பேசுற மாதிரி இருக்கு. அப்படிலாம் நீங்க யோசிக்க கூடாது, எல்லாரும் சொல்லட்டும், நீங்க சொல்லுங்க, நீங்க உங்களுடைய பாணியில் சொல்லுங்க.
3: ஆமா, அதாவது நம்ம சாப்பிடுறதுக்கு முன்னால நம்ம கைகளை நம்ம எவ்வாறு சுத்தப்படுத்துவோமோ அதே மாதிரி உடலையும் மனதையும் சுத்தமாக வைத்து கொண்டு நம்ம சாப்பிடும் போது நம்ம வந்து நம்ம நமக்கு நல்லா இருக்கும். உடம்பும் மனதும் சுத்தமா இருக்கும் போது நம்ம சாப்பிடுற சாப்பாடு நமக்கு உடம்புலையும் ஒத்துக்கும். அதே மாதிரி மென்று சாப்பிடும், மென்று சாப்பிடக்கூடிய நேரத்துல நமக்கு வந்து செரிமான பிரச்சனைகள் வந்து குறைவா இருக்கும். குறைவாக இருக்கக்கூடிய நேரத்துல வந்து இந்த உடல் சம்பந்தமான நோய்கள் ஒண்ணும் வராம நமக்கு நம்ம நம்ம பாதுகாத்துக்கலாம். அப்புறமா வந்து அரை வயிறு சாப்பாடு காவயிறு தண்ணி, காவயிறு காலியா போட்டுக்கணும். அப்படி இருந்தாலும் அதனால நமக்கு இருக்கோம் மென்று சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வயிறு முட்டை நம்ம சாப்பிட்டுக்கிட்டு கோஷம் விட முடியாம அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறமா வந்து என்ன பண்ணாங்க, இந்த இது கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது வாங்கி கடையில இருந்து வாங்கி சோடா எல்லாம் வாங்கி வச்சு குடிக்காங்க நிறைய.
0: அதாவது என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க சொல்றது விஷயம் வந்து எல்லாரும் சொன்னதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசமாவும் சொல்லிருக்கீங்க, வேறொரு சிந்தனை மாற்று சிந்தனையும் சொல்லிருக்கீங்க. என்னன்னா சாப்பிடும் போது நம்ம நல்லா கூழாக்கி தானே சாப்பிடுறோம், அதனால எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம் சாப்பிடலாம்னு வயிறு முட்டை முட்டை சாப்பிடாம பாதி சாப்பாடு அரை கால் வயிறு தண்ணி கால் வயிறு காலினீங்கல்ல, அது எப்படி அந்த அது எப்படி நமக்கு தெரியுது அப்படின்னா அடுத்த ஒரு வாய் சாப்பிட்டா நல்லா இருக்கும், அடுத்த ஒரு வாய் சாப்பிடுறதுக்கு என் வயிற்றுக்குள்ள இடம் இருக்குன்னு நினைக்கும் போதே நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். இல்ல ஃபுல்லா போட்டு அடைக்க கூடாது,
3: அதாவது கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த சிந்தனை வரும் போதே சாப்பாடை நிறுத்திடணும்.
0: அதுதான். அதனால என்ன இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம்னா, இப்படி எல்லாம் நீங்க சாப்பிடுறதுக்கு ஆனா இந்த தலைப்பு திசை மாறி போயிடக்கூடாது. ஆனால் நீங்க சொன்னதுக்காக சொல்றேன், ஒரு தட்டத்தை எடுத்து வைக்கும் போதே சாதம், சாதத்துக்கு பக்கத்துல காய் எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல ஒரு தட்டத்துல எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப நீங்க அளவான அளவா சாப்பிட்டுப்பீங்க, எல்லா காயும் சேர்த்துரும்.
3: நமக்கு ஒரு ஒரு லிமிட் இருக்குல்ல, அது கணக்கு பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிடும்.

0: சாப்பிடுவோம். அதே மாதிரி இடைக்கிடைக்கு நீங்க சொன்ன மாதிரி விட்டல் வந்தாச்சுன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும் எடுத்து வச்சுக்கணும். வயிறு மூட்டா நமக்கு தண்ணி அப்பவே எடுக்க கூடாது. நம்ம சாப்பிட்டு முடிச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சுட்டு நமக்கு தண்ணி வந்து கொடுத்துக்கலாம். அதாவது சாப்பிடும் போது பொறுமையாகவும் நிதானமாகவும் நம்ம ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டோம் ஆயாச்சுங்கன்னாக்க நமக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும், திருப்தியா இருக்கும், நமக்கு செரிமானம் சீக்கிரமாகும், நல்ல சந்தோஷமா இருக்கும்.
1: சந்தோஷமா இருக்கு. இப்ப நீங்க பேசின போது எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு. வரும்போது அப்பாடா ஐயோ என்ன சொல்றதுன்னு வந்தீங்க, இப்ப ஆஹா நான் இப்படி எல்லாம் சொல்றேன்பா அப்படின்னு சந்தோஷமா சொல்லிட்டு கிளம்புறீங்க. நன்றி.
0: நன்றி.
2: மாமா என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: நேரலை உங்களுக்கு மறி பண்பலை 101 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இன்றைக்கு நொறுங்க தின்றால் 100 வயது. வணக்கம் குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சி. இப்ராஹிமாமா சொல்லுங்க. தலைப்பு சரியாக புரியல. பசித்து புசி அல்ல, நொறுங்க தின்றால் 100 வயது.
6: நொறுங்க தின்றால் 100 வயதா? அதுக்கு அதான், அதுக்கு முதல்ல பசித்து புசிக்கணும், ருசித்து புசிக்கணும், ரசித்து புசிக்கணும்.
1: பசித்து புசிக்கணும், ருசித்து புசிக்கணும், அப்புறம் என்னது?
6: ரசித்து புசிக்கணும், முதல்ல பசித்து புசிக்கணும்.
1: சரி,
6: பசித்து முதல்ல சாப்பிடணும்.
1: சரி,
6: சாப்பிட்டா நமக்கு 100 வயசு தான். அதே மாதிரி எந்த சாப்பாடா இருந்தாலுமே அந்த சாப்பாடு அது
1: எனக்கு பசிக்குதுப்பா, எனக்கு பிடிச்ச சாப்பாடு அள்ளி அள்ளி போட்டுட்டோம்னா
6: நமக்கு
1: அல்ல, அதுதான் பசித்து புசி. இல்ல, பசித்து புசி என்பது மட்டுமல்ல, எப்போ நீங்க சாப்பிட்டாலும் சரி, ஒன்னாவது பசித்து புசி என்பது முக்கியமான விஷயமாக இருந்தாலும் கூட, சாப்பிடுகிற உணவை நன்கு நொறுக்கி சாப்பிட வேண்டும்.
6: குடிக்க
1: கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க என்ன கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சுக்கணும்.
6: குடிக்கணும் மேடம், தண்ணி சாப்பிடும் போது. அதாவது நபிகள் நாயகம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு முழு வயிறு இருக்குன்னா அரை வயிறு சாப்பாடு, கால் வயிறு தண்ணி, கால் வயிறு வெற்றிடம்.
1: ஆனா அந்த கால் வயிறு தண்ணீரை நீங்க சாப்பாட்டுக்கு இடையிடையே நீங்க குடிக்க கூடாது. இருக்கிற சாப்பாட, நீங்க கடினமான சாப்பாடா இருந்தா கூட அதை கூழாக்கி உள்ளே நீங்க தள்ளுகிற போது அது என்ன ஆயிரும், நிச்சயமாக தண்ணீருக்கான தேவை இடையில இருக்காது. ஆனால் தேவைப்படுகிற அளவாக நீங்க கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கலாம். ஆனா ஒரு வாய் உணவு, இன்னொரு ஒரு மடக்கு தண்ணி அப்படி குடிக்க கூடாதுங்கிறது
6: தான். அரைவாசி சாப்பாடா, கால்வாசி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குடிச்சுக்கணும்.
1: சரி,
6: ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா குடி, நமக்கு அந்த அந்த உணவு ஜீரணம் ஆகிறதுக்கும் ஒரு நன்மையா இருக்கு, அதுக்கு ஒரு பயன் கிடைக்கும்ல அந்த தண்ணியால.
1: சரி அம்மா, சரி சரி,
6: நீங்க சொன்னதுக்குதான் சாப்பிடணும். நொறுங்கத்துனா 100 வயசு தான், நொறுக்கிதான் எல்லாமே சாப்பிடணும். யாரு அது நொறுக்கி சாப்பிடுறதா?
1: இதுதான் இதுதான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொன்ன வழிமுறைகள்.
6: ஆமா ஆமா, நொறுக்கிதான் சாப்பிடணும், இல்ல சவிச்சிடும்
1: ஆரம்பத்திலேயே. நொறுங்க தின்றால் 100 வயதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அந்த நொறுக்கு தீனி மாதிரி சாப்பிட்டே இருக்க கூடாது. நொறுக்கி தின்றால் 100 வயது
6: சரியா வரல,
1: பரவாயில்லம்மா. அதனாலதான் நொறுங்க தின்றால் 100 வயது என்பதை நொறுக்கி தின்றால் 100 வயது அப்படின்னு சொல்லிக்கலாம்.
4: முழுமையான
7: எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
1: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வவுண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

இந்திய பாரம்பரியத்தின் விலைமதிப்பற்ற கொடை யோகா. மனம் மற்றும் உடலின் ஒற்றுமை, எண்ணம் மற்றும் செயல் கட்டுப்பாடு இணைந்ததுதான் யோகா. சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும். உடலும் உள்ளமும் நலம் பெற, முதுமையிலும் இளமையாக, உடல் திறனுடன் திடகாத்திரமாக நாம் இருக்க, அன்றாட வாழ்வின் அங்கமாக யோகாவை மேற்கொள்வோம். யோகா அது நம் பெருமை, அதுவே நம் வாழ்வின் வளமை.

நேர்களே, நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய தருணத்துக்கு வந்துட்டோம். இன்றைக்கு ஹாய் சிநேகிதே நேரலை நிகழ்ச்சியில் நொறுங்கு தின்றால் 100 வயது அப்படின்னு தலைப்பு கொடுத்திருந்தோம். ஒவ்வொரு தோழிகளும் வந்து ரொம்ப அழகாக பசித்து புசியில் தொடங்கி பையை தின்றால் பனையும் திங்கலாம் என்பதில் தொடங்கி எப்படியெல்லாம் உணவை உண்ண வேண்டும், அதுதான் நம்முடைய ஆரோக்கியத்திற்கு எவ்வாறு வழிவகுக்கிறது என்பதை குறித்து மிக அழகாக பதிவு செய்தார்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்ற தோழியருக்கும் கேட்டரிசித்த நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. இத்துடன் இன்றைய ஹாய் சிநேகிதே நேரல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. எனும் சொல்லொடிகளில் வருவது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக சீஷெல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். போதைப் பொருளுக்கு எதிரான ஒருங்கிணைந்த போராட்டத்தின் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கு விழிப்புணர்வு மிக அவசியம் என முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சட்டவிரோத சாய ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி எச்சரித்துள்ளார். பெல்பாஸ்டில் இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக சீஷெல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். அந்நாட்டின் தேசிய தின பொன்விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் பிரதமர் அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மினேவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். சீஷெல்ஸ் நாடாளுமன்றத்தில் பிரதமர் உரையாற்றுவதோடு இந்திய வம்சாவளியினருடனும் கலந்துரையாடுகிறார். பொன்விழா கொண்டாட்டங்களில் இந்திய பாதுகாப்பு படையினர் மற்றும் இந்திய கடற்படையின் இரு கப்பல்களும் பங்கேற்கும் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக நாளை மறுநாள் காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூ டியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்த நிகழ்வு நேரடியாக ஒலிபரப்பாகும். தொடர்ந்து 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் இதன் மொழியாக்கம் இடம்பெறும். வந்தே மாதரம் தேசிய பாடலை இயற்றிய பங்கிம் சந்திர சாட்டர்ஜியின் 188வது பிறந்தநாளையொட்டி பிரதமர் அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு நிறைவை நாடு கொண்டாடி வரும் இந்த தருணத்தில் இந்த பாடல் மூலம் இந்திய விடுதலை இயக்கத்திற்கு எழுச்சியூட்டி அனைவருக்கும் உத்வேகத்தை அவர் ஏற்படுத்தியிருப்பதாக பிரதமர் புகழாரம் சூட்டினார். சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் உறுதியேற்க அழைப்பு விடுத்துள்ளார். புதுடெல்லியில் போதைப் பொருள் தடுப்பு உயர்நிலைக் கூட்டத்தில் உரையாற்றிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா போதைப் பொருள் சங்கிலியை தகர்க்க தொடர் பிரச்சாரத்தின் அவசியத்தை வலியுறுத்தினார். அனைவரும் ஒருங்கிணைந்து போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட அழைப்பு விடுத்த அவர் ஆன்மீக தலைவர்கள், இளைஞர்கள், தாய்மார்கள் ஒரே தளத்தில் இணைந்து போராட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். போதைப் பொருள் தொடர்பாக தகர்க்கும்போது போதைப் பொருள் ஒழிப்பில் நாம் வெற்றியை எட்ட முடியும் என தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள செய்தியில் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் குற்றங்களை தடுக்கவும் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என கூறியுள்ளார். போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு தமிழக அரசின் முயற்சிக்கு அனைவரும் துணை நின்று போதைப் பொருள் இல்லா பாதுகாப்பான ஆரோக்கியமான தமிழ்நாட்டை உருவாக்க உறுதியேற்க வலியுறுத்தினார். தமிழ்நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் இன்று நடைபெற்றது. சென்னையில் மாரத்தான் ஓட்டத்தை துவக்கி வைத்த முதலமைச்சர் தலைமையில் உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது.
1: நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன், மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன்.

0: போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதை பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதை பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன்.
1: தஞ்சை அன்னை சத்யா விளையாட்டரங்கில் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தை மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டையில் போதையில்லா தமிழ்நாடு என்பதை வலியுறுத்தும் விழிப்புணர்வு மாரத்தானை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜும், விருதுநகரில் மாநில சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரியும் தொடங்கி வைத்தனர். அரியலூர், பெரம்பலூர், தருமபுரி, தூத்துக்குடி, விழுப்புரம் உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை தொடங்கி வைத்தனர். இதனிடையே போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்புப் பணிகளில் அர்ப்பணிப்புடன் செயலாற்றிய கடலூர், ராமநாதபுரம் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் உட்பட 15 பேருக்கு முதலமைச்சர் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த பதக்கங்கள் வரும் சுதந்திர தினத்தன்று முதலமைச்சரால் வழங்கப்படும். வளர்ச்சியடைந்த இந்தியா 2047 என்ற இலக்கை அடைய பெண்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய பெண்கள் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். கிர்கிஸ்தானின் பிஸ்கெக் நகரில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மகளிர் கூட்டத்தில் காணொலி மூலம் இன்று உரையாற்றிய அவர், பெண்கள் தலைமையிலான வளர்ச்சியில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாக கூறினார். நம் நாட்டில் 10 கோடிக்கும் அதிகமான பெண்கள் சுய உதவிக் குழுக்களாக ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பதாகவும், மகளிர் சக்தி மற்றும் இரண்டாம் கட்ட ஊட்டச்சத்து இயக்க திட்டங்களினால் பெண்களின் பாதுகாப்பு, நலவாழ்வு, பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறினார். ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகளுடன் பெண்களின் பொருளாதார தலைமைத்துவம் குறித்த அனுபவங்களை பகிர தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்தியா இங்கிலாந்து இடையே விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் இரட்டை பங்களிப்பு ஒப்பந்தம் வரும் 15 முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இங்கிலாந்து நாட்டின் வர்த்தக அமைச்சர் பீட்டர் கெய்லுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை வலுப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டதாக தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தியாகத்தை நினைவு கூறும் மொஹரம் இஸ்லாமிய பெருமக்களால் இன்று அனுசரிக்கப்படுகிறது. நபிகள் நாயகத்தின் பேரன் இமாம் ஹுசைன் உண்மை, அறம் மற்றும் நீதியை நிலைநாட்ட தமது இன்னுயிரை ஈந்த தியாகத்தை நினைவு கூறும் வகையில் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில், உண்மை மற்றும் நீதியை நிலைநாட்டும் முயற்சியில் ஹசரத் இமாம் ஹுசைனின் உறுதி அனைவருக்கும் ஊக்கமளிப்பதாக கூறியுள்ளார். இந்த தினத்தையொட்டி நாகூர் தர்காவில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமானோர் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆன்மீக தலமாகவும் இஸ்லாமியர்களின் புனித தலங்களில் ஒன்றாகவும் நாகூர் தர்கா விளங்குகிறது. இந்த தர்காவில் இன்று மொஹரம் அனுசரிக்கும் விதமாக சிறப்பு துவா ஓதப்பட்டது. நபிகள் நாயகத்தின் பேரன் இமாம் ஹுசைன் மறைவினை அனுசரிக்கும் விதமாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. நாகூர் தர்காவில் இன்று நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் இஸ்லாமியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். நாகூர் வீதியில் இஸ்லாமியர்கள் மர்சியா என்னும் பைத்து பாடல்களை பாடி மொஹரம் அனுசரிக்கப்பட்டது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
1: வேலூரில் இஸ்லாமியர்கள் மகரத்தையொட்டி துக்க பாடல்களை பாடிய வண்ணம் கருப்பு உடை அணிந்து ஊர்வலமாக சென்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம், குமாரபாளையம் பகுதிகளில் சட்டவிரோதமாக செயல்படும் சாய ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி எச்சரித்துள்ளார். இந்த பகுதிகளில் நள்ளிரவு ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர், இந்த ஆலைகள் இன்னும் 1 மாதத்திற்குள் கழிவு நீரை சுத்திகரிப்பு செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உத்தரவிட்டார்.
4: இங்க வந்து சட்டத்துக்கு புறமா சீல் வச்ச ஃபேக்டரி 4 மாசம் ஆச்சு. நைட் டைம் வந்து ஓட்டுறதா வந்து தகவல் வந்துச்சு. அதனால நாங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணலான் வந்தோம். அதே மாதிரியே வந்துட்டு சீல் வச்ச சாயப்பட்டறையில வந்துட்டு ஓபன் பண்ணி ஓட்டிட்டு இருக்காங்க நைட்டு. இப்ப நாங்க வந்து கையங்கலமா புடிச்சிருக்கோம். சட்டத்துக்கு விரோதமா எது பண்ணாலும் நாங்க வந்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும்.
1: விடுதலை போராட்ட வீரர் மாப்போ சிவஞானத்தின் 121வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை தியாகராஜர் சாலையில் அமைந்துள்ள அன்னாரின் திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு வெங்கட் ரமணன், திரு ராஜ்மோகன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தேசிய போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. தமிழகத்தில் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள் உள்ளிட்ட 43,051 மையங்களில் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது.

0: சிவகங்கை மாவட்டத்தில் சமூக விரோதிகள் அதிகம் உள்ள பகுதிகளில் GPS பொருத்திய இருசக்கர வாகனங்களில் ரோந்து பணியை மேற்கொள்ள ஆல்பா அணி போலீஸ் என்ற புதிய திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சிவபிரசாத் கூறியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
1: சிவகங்கை மாவட்டத்தில் 24 மணி நேர ரோந்து பணி மேற்கொள்ளும் விதமாக ஆல்பா அணி போலீஸ் என்ற புதிய திட்டத்தினை தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதாக கண்காணிப்பாளர் சிவபிரசாத் கூறியுள்ளார். முதற்கட்டமாக சிவகங்கை, காரைக்குடி, திருப்பாச்சேத்தி உள்ளிட்ட 8 காவல் நிலையங்களில் துவங்கப்பட்டுள்ளது எனவும், இதற்காக 16 வாகனங்கள் வழங்கப்பட்டு 32 காவலர்கள் ஈடுபட்டு உள்ளனர் என்றும் அவர் கூறியுள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக தமிழகத்தின் ஒருசில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கிடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மாலை 6 மணிக்கு பெல்ஃபாஸ்டில் நடைபெறுகிறது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் நாக் அவுட் சுற்றுக்கு ஆஸ்திரேலியா, ஈக்வடார், ஐவரிகோஸ்ட், ஜப்பான், ஸ்வீடன் அணிகள் முன்னேறியுள்ளன. லண்டனில் நடைபெறும் சர்வதேச ஹாக்கி புரோ லீக் போட்டியில் இந்தியா இன்றிரவு பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக சீஷெல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். போதைப் பொருளுக்கு எதிரான ஒருங்கிணைந்த போராட்டத்தின் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கு விழிப்புணர்வு மிக அவசியம் என முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சட்டவிரோத சாய ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி எச்சரித்துள்ளார். பெல்ஃபாஸ்டில் இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கிடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்டலை 101, நேரம் 1:55, திரை இசை கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம்.

திரை சீக்கட்டீர்கள். என்னும் சொல்லோடுகளில் வருவது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

0: Tunisia by 3-1 in Kansas City to top Group F and set up a knockout clash with Morocco. In another Group F fixture, both Japan and Sweden stormed into the round of 32 as they played a 1-1 draw at the Dallas Stadium this morning. Japan will now face five-time champion Brazil in the next round. Ecuador also advanced to the knockout stage, beating Germany 2-1 in a Group E clash at the New Jersey Stadium early this morning. In men's hockey, India will face arch rivals Pakistan in its penultimate FIH Pro League match at the Lee Valley Hockey and Tennis Centre in London this evening. The match is scheduled to begin at 10:20 p.m. And now before we end the bulletin, the headlines once again. Home Minister Amit Shah calls for united fight against drugs, says drug menace poses threat to national security and future of youth. Uttar Pradesh police arrest 8 people in connection with Ram Mandir donation embezzlement case. India, along with 34 nations, signs US-led initiative to build resilient AI supply chains. Prime Minister Narendra Modi recalls sacrifices of Hazrat Imam Hussein on Muharram. In men's cricket, India to take on hosts Ireland in T20 International in Belfast this evening. All eyes on debutant prodigy Vaibhav Suryavanshi. And Australia qualify for knockout stage after goalless draw against Paraguay in Group D clash in FIFA World Cup. With that, we end the midday news.
1: சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 2:15. இனி கேட்கலாம்.
4: மாப்போ சிவஞானம் வாழ்வும் பணியும். சுதந்திர போராட்ட வீரர் மாப்போ சிவஞானம் அவர்களின் பிறந்த தின உரை வழங்குகிறார் கன்னியாகுமரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பேராசிரியர் முனைவர் எஸ் சுந்தர் அவர்கள்.

வணக்கம். எனது பெயர் முனைவர் சுசுந்தர். கன்னியாகுமரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். தமிழர் வரலாற்றில் இன்று முக்கியமான ஒரு நாள். தமிழ், தமிழர் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம் போன்றவற்றிற்காக பாடுபட்ட நம் பாசத்திற்குரிய மாப்போசி அவர்களுடைய பிறந்த நாள் இன்று. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்பது புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் புகழ்பெற்ற வரிகளில் ஒன்று. தமிழ் மொழிக்கும் அதன் இலக்கிய பண்பாட்டு பரவலுக்கும் தன் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர்களின் புகழ் அவர்கள் மறைந்தாலும் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் மாப்போசி என்ற மயிலாப்பூர் பொன்னுசாமி சிவஞானம் ஆவார். தமிழகத்தின் இன்றைய எல்லை அமைப்பின் உருவாக்கத்திற்கு பாடுபட்ட தமிழ் மாநில சிற்பிகளில் ஒருவராக விளங்குபவர். சிறந்த விடுதலை போராட்ட வீரர். சிலப்பதிகாரத்தின் மீது மிகப்பெரும் காதல் கொண்ட இலக்கிய வித்தகர். வள்ளலார், பாரதி, வஉசி, வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற ஆளுமைகளின் புகழ் பரப்பிய முன்னோடி. திருக்குறளிலும் சங்க இலக்கியத்திலும் ஈடுபாடு கொண்ட தமிழ் காதலர். இப்படியே அவருக்கு பல முகங்கள் உண்டு. மாப்போசி என்ற பெயர் தமிழ் மொழி இன இலக்கிய பண்பாட்டு வரலாற்றில் குறிப்பிடத்தக்க இடத்தை இன்று பெற்றுள்ளது. தமிழ் மொழி வளர்ச்சிக்கும் இலக்கிய வளர்ச்சிக்கும் மாப்போசி ஆற்றிய பணி மகத்தானது. தமிழ் இனத்தவர்க்கு தமிழ்தான் தாய்மொழி. தமிழரின் உரிமை வாழ்விற்கு தாய்மொழியாம் தமிழ்மொழி என்று தாம் கொண்ட கருத்தை துணிவோடு கூறிய பெரியார் மாப்போசி ஆவார். பொங்கல் திருவிழாவினை தமிழர் திருநாளாக கொண்டாட ஏற்பாடு செய்தவர் அவர்தான். தமிழ் இனத்திற்கென்று தனித்த பண்பாடு உண்டு என்பதை பல்வேறு இலக்கிய சான்றுகளை கொண்டு பல மேடைகளில் முழங்கியவர் மாப்போசி. இத்தகைய சிறப்பு கருத்துக்களாம் ஒழிய மாப்போசியின் பிறந்த நாள் இன்று. அன்னாரின் வாழ்வையும் தமிழ் பணியையும் குறித்து நாம் இங்கு காண்போம். மாப்போசி சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள சால்வன் குப்பம் என்ற பகுதியில் 26/6/1906 பொன்னுசாமி சிவகாமி இணையருக்கு மகனாக பிறந்தார். மாப்போசி 5ஆம் வயதில் சென்னை புரசைவாக்கம் கிறிஸ்தவ மிஷனரி பள்ளியில் முதல் வகுப்பில் சேர்க்கப்பட்டார். இவரின் தந்தையார் கள்ளிறக்கும் தொழிலிலும் நெசவுத் தொழிலிலும் ஈடுபட்டிருந்தாலும் குடும்பத்தின் வறுமை அகலவில்லை. இதன் காரணமாக மாப்போசி 3ஆம் வகுப்பிற்கு மேல் கல்வியை தொடர முடியவில்லை. அன்னை சிவகாமி அம்மையார் கல்வி அறிவு பெற்றவர் என்பதால் அவரிடமே மாப்போசி கல்வி பயின்று தன் எழுத்தறிவை வளர்த்துக் கொண்டார். தேவாரம், திருவாசகம், திருவருட்பா போன்ற சமய பாடல்களை தன் தாயாரிடமிருந்து கற்றுக்கொண்டு இளம் வயதிலேயே இலக்கிய

இலக்கிய அறிவிலும் சிறந்தவராக திகழ்ந்தார். பேராய கட்சியின் புகழ்மிக்க தலைவர் வரதராஜுலு நாயுடு அவர்கள் நடத்திய தமிழ்நாடு என்ற இதழில் அச்சுக்கோப்பாளராக 7 ஆண்டுகள் பணியாற்றினார். அங்கிருந்தே இந்திய விடுதலை உணர்வை பெற்ற மாப்பூசி 1927 பேராய கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். பேராய கட்சி நடத்திய உப்பு சத்தியாகிரகம், சட்டமறுப்பு இயக்கம், தீண்டாமை ஒழிப்பு, மதுக்கடை மறியல் ஆகிய அனைத்து போராட்டங்களிலும் பங்கெடுத்து சிறை சென்றார். 1937 திருவாட்டி ராஜேஸ்வரி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். 1942 ஆகஸ்ட் புரட்சி போரில் ஈடுபட்டு மாப்பூசி, சென்னை, வேலூர், தஞ்சை, அமராவதி போன்ற சிறைகளில் அடைக்கப்பட்டார். அங்கு தரப்பட்ட தரமில்லாத உணவு அவருக்கு ஒத்துக்கொள்ளாமல் கடும் வயிற்று வலிக்கு ஆளானார். அந்த வயிற்று வலிதான் அவர் சாகும் வரையிலும் துன்பத்தை தந்தது. உடல் எடை குறைந்து இனி பிழைக்க மாட்டார் என்ற நிலையில் 6/11/1943 விடுவிக்கப்பட்டார். மாப்பூசி அமராவதி சிறையில் இருக்கும்போது சிறைச்சாலையை தமிழ் கல்லூரியாக்கிக் கொண்டார். சங்க இலக்கிய நூல்களை வரவழைத்து ஆழ்ந்து கசடர கற்றார். புறநானூற்றை படித்த பிறகே தான் ஒரு தமிழன் என்னும் இன உணர்வும், தமிழர்கள் தனி தேசிய இனத்தவர் என்ற தெளிவும் அவருக்கு பிறந்தது. பிற்காலத்தில் அவர் நடத்திய எல்லை மீட்பு போருக்கு சிலப்பதிகாரமே அடித்தளமானது. அவர் கூறுகிறார், தமிழகத்தை தமிழரே ஆண்ட காலத்தில் பிறந்த புறநானூற்றிலும் சிலப்பதிகாரத்திலும் தமிழகத்தின் வடக்கல்லை வேங்கடமலையாகவும் தெற்கல்லை குமரிமுனையாகவும் கூறப்படுவதனை படித்தபோது எனது நெஞ்சம் இரும்போது எய்தியது. மலையும் கடலும் ஒரு நாட்டின் இயற்கை எல்லைகளாக அமைவது என்பது அந்த நாட்டின் தவப்பயனாகும். அந்த எல்லைகளை பெண் தெய்வமும் ஆண் தெய்வமும் காவல் புரிந்து வருகின்றன என்ற செய்தியை சிலம்பின் மூலம்தான் நான் முதன் முதலாக அறிந்தேன். அந்த தெய்வீக எல்லைகளை இன்றைய தமிழகம் இழந்துவிட்டது என்பதனை நினைத்து என் நெஞ்சம் வருந்தியது. அவற்றை மீட்க வேண்டும் என்ற ஆர்வமும் என் நெஞ்சத்தில் அரும்படுத்தது என்று கூறுகிறார். தனது லட்சிய கனவை வெளிப்படுத்த 1946 தமிழ் முரசு என்ற ஏட்டை தொடங்கினார் மாப்பூசி. அதில் தமிழ் வளர, தமிழர் வளர, தமிழ்நாடு செழிக்க, தமிழரசு வேண்டும் என்றும் தமிழருக்கு சுயர் நிர்ணய உரிமை அளிப்பதன் மூலமே இதனை சாதிக்க முடியும் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். மாப்பூசி தன் சிறு வயதில் தன் தாய் மூலம் பெற்ற புராணக் கதைகள் மற்றும் நீதிக் கதைகள் தான் தன்னை ஒரு சிந்தனையாளராக மாற்றியதாக குறிப்பிடுகிறார். தன் சொந்த முயற்சியில் படித்து தமிழ் இலக்கிய தேர்ச்சி பெற்றார். தான் துவங்கிய தமிழரசு கழகம் மூலம் 1950 முதன் முதலில் சிலப்பதிகார மாநாட்டை ஒருங்கிணைத்தார். பின் சிலப்பதிகார விழாவை ஆண்டுதோறும் நடத்த வழிவகை செய்தார். வீரபாண்டிய கட்டபொம்மன், வஉசி ஆகியோரின் வாழ்க்கை வரலாற்றை விளக்கி நூல்கள் பல எழுதினார். 1966 வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றார். கப்பலோட்டிய தமிழன் வஉசியின் புகழ் பரப்பும் வேலையை எப்போதும் கொண்டிருந்தார் மாப்பூசி. வஉசி அவர்களின் தியாகங்களை உலகறியச் செய்தவரும் மாப்பூசியே ஆவார். கப்பலோட்டிய தமிழன் என்ற நூலை தழுவியே கப்பலோட்டிய தமிழன் என்ற திரைப்படமும் உருவானது. 3ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த மாப்பூசி சங்க இலக்கியத்தில் மிகச்சிறந்து விளங்க காரணம் அவருக்கு ஏற்பட்ட சிறைவாசம்தான் என்றால் வியப்பு ஏற்படுகிறது. அவர் தன் வாழ்நாளில் 700 நாட்கள் சிறைவாசம் அனுபவித்தார். சிலப்பதிகாரம், பாரதியின் படைப்புகள் உள்ளிட்ட படைப்புகளை அவர் அங்கிருந்துதான் கற்றுக்கொண்டார். பாரதியின் படைப்புகள் மீது மாப்பூசிக்கு தனியாத காதல் இருந்தது. மாப்பூசி எழுதிய நூல்கள் பெரும் புகழ் பெற்ற சிறந்த திறனாய்வு நூலாக கருதப்பட காரணம் அவரின் ஆழ்ந்த புலமை மற்றும் சிந்தனை ஞானம்தான். இவருடைய சிலப்பதிகார அறிவினை பாராட்டிய சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை மாப்பூசிக்கு சிலம்பு செல்வர் என்று பட்டமளித்து பாராட்டினார். மாப்பூசியின் பார்வையில் தமிழ் மொழி வீர வழிபாட்டிற்குரிய தொல்பெரும் மரபை சார்ந்ததாக விதந்தோதப்பட்டாலும் தாய்மொழியை போர்க்கருவியாக கொண்டு தாய்மொழியின் மீதான அனைத்து ஆதிக்கங்களையும் எதிர்த்து போரிட்டவர் மாப்பூசி. இந்திய தேசிய விடுதலை போராட்ட களத்திலும் தமிழ் தேசிய போராட்ட களத்திலும் அவர் தமிழ் மொழியை போர்க்கருவியாகவே பயன்படுத்தினார். தமிழ் இனத்தவருக்கு தமிழ்தான் தாய்மொழி. பிறந்த குழந்தை தன்னை பெற்றவளை அம்மா என்று அழைக்கின்றது. பெற்றவளும் கண்ணே என்று தன் குழந்தையை அழைக்கிறாள். இப்படி தாயை அழைத்த மொழி, தாயாலும் அழைக்கப்பட்ட மொழி தமிழே ஆதலால் அது நம் தாய்மொழி ஆகிறது என்று தம் பார்வையில் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொள்ள வரைவிலக்கணம் கூறியுள்ளார் மாப்பூசி. தமிழனின் உரிமை வாழ்விற்கு தாய்மொழியாம் தமிழ் மொழியே ஆதாரமானது எனும் தமது கருத்தை விளக்கும் இடத்தில் மாப்பூசி கூறும் கருத்து இங்கு சுட்டத்தக்கது. உலகில் மொழியை கொண்டுதான் ஒரு நாடு இன்னொரு நாட்டை அடிமைப்படுத்துகிறது. மொழியை கொண்டுதான் ஒரு மதத்தை அழித்து இன்னொரு மதம் வளர்ந்தது. மொழியை கொண்டுதான் ஒரு இனத்து பண்பாட்டை பாழாக்கும் வேறோர் இனம் வளர்ந்தது. எனவே தமிழன் மீண்டும் உரிமை வாழ்வு வாழ வேண்டுமானால் தாய்மொழியாம் தமிழுக்கு நேர்ந்துள்ள எல்லா எடுக்கண்களையும் தகர்த்தெறியப்பட வேண்டும். 3000 ஆண்டுகளுக்கு முன்பே தனக்கென ஓர் இலக்கணத்தை பெற்று அதற்கு முன்னும் பின்னுமாக நீண்டதொரு இலக்கிய பாரம்பரியத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்த மொழி தமிழ்மொழி. தன்னேர் இல்லாத தனி மொழியே என்றாலும் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு ஆகிய சேய் மொழிகளின் தாய்மொழியாக இருப்பினும் ஒரு காலகட்டத்திலே பிராகிருதம், சமஸ்கிருதம் ஆகிய வடமொழிகளின் தொடர்பையும் பெற்றது நம் தமிழ் மொழி. தமிழகத்தின் மீது ஆங்கிலேயர் அரசியல் ஆதிக்கம் பெறுவதற்கு முன்பு வேற்று மொழி இனத்தவர் பலர் இங்கு மாறி மாறி ஆதிக்கம் பெற்றனர். அவர்கள் பல்லவரும், ஆந்திரரும், மராத்தியரும்,
முகலாயரும் ஆவர். அவர்

காலத்திலே தான் சமஸ்கிருத மொழிக்கும் தாய்மொழிக்கும் இருந்த உறவு நிலையில் விரும்பத்தகாத மாறுதல்கள் ஏற்பட்டதாக அறிய முடிகிறது. இம்மாறுதல்களில் சிக்கியிருந்த தமிழை தனித்தமிழ் மூலம் மீட்க பெருமுயற்சி செய்தவர் மாப்போசி. மாப்போசியின் பார்வையில் தமிழ் மொழி எனும் நோக்கில் பார்க்கும் பொழுது அவருடைய தமிழ் இயக்கத்திற்காக உருவாக்கிய முழக்கம்தான் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பதாகும். இன்று பரவலாக ஒலிக்கப்பெறும் இந்த தமிழ் முழக்கத்தை முதன் முதலில் அவர்தான் வழங்கினார். 8வது உலக தமிழ் மாநாடு தஞ்சாவூரில் 1995 நடைபெற்ற பொழுது எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் எனும் முழக்கம் ஒலித்ததை குறித்து மாப்போசி தமது செங்கோல் என்ற வார இதழில் குறிப்பிடுகிறார். கட்சி அரசியல் பேசாமல் பொது அரசியலை பேசவே தமிழரசு கழகத்தை தோற்றுவித்ததாக கூறும் மாப்போசி, தமிழர்களுக்கு பொதுவான கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழினமே ஒன்றுபடு என்ற முழக்கத்தையும் எழுப்பினார். 1946 ஜனவரி 14 இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு சென்னை கோகலே மன்றத்தில் மாப்போசி தலைமையில் தமிழர் திருவிழா நடந்தது. இந்த விழாவில் மூதறிஞர் ராஜாஜி, பெருந்தலைவர் காமராஜர், தமிழ் தென்றல் திருவிக்கா முதலானோர் கலந்து கொண்டனர். அன்று மூதறிஞர் ராஜாஜியும் பெருந்தலைவர் காமராசரும் சற்று பிணக்குற்றிருந்தனர். கருத்து வேற்றுமை கொண்ட இருவருக்கும் இடையே தமிழ் தமிழர் நலன்களில் ஒற்றுமை காண வேண்டிய மாப்போசி அன்றைய விழாவில் தமிழினமே ஒன்றுபடு எனும் கால தேவைக்கேற்ற கோஷத்தை கொடுத்தார். வியப்பாக இக்கோஷமே அவர்கள் இருவரையும் ஒன்றிணைத்தது. மாப்போசி அவர்கள் 1940-41 மறைமலையடிகள், தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர், பல புலவர்கள் அறிஞர்கள் தளத்தில் திருக்குறள் மாநாடுகளை நடத்தியுள்ளார். மட்டுமின்றி சிலப்பதிகாரத்திற்காக முதன் முதலில் ஒரு மாநாட்டை மாப்போசிதான் நடத்தினார். 24/3/1951 சென்னை ராயப்பேட்டையில் கண்ணகி பந்தலில் டாக்டர் மூவா தலைமையில் பேராசிரியர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார், பேரறிஞர் ராபி சேதுப்பிள்ளை, டாக்டர் நா சஞ்சீவி முதலான தமிழ் அறிஞர்கள் பங்கேற்ற முதல் சிலப்பதிகார மாநாடு நடைபெற்றது. தமிழின் வரலாற்றில் முதன் முதலாக நடந்த சிலப்பதிகார மாநாடு என்று மாப்போசி குறிப்பிடுகிறார் இம்மாநாட்டை. இதற்கு தலைமையேற்ற டாக்டர் மூவாவும் பல நூற்றாண்டுகளாக தமிழ் பொதுமக்கள் மறந்திருந்த கண்ணகியின் புகழ் மீண்டும் இன்று மாப்போசியால் விளங்கத் தொடங்குகிறது என்கிறார். முதல் நாள் சிலப்பதிகார மாநாடு, அடுத்த நாள் அரசியல் மாநாடு என்று மாப்போசி ஏற்பாடு செய்தது அக்காலத்தில் புதிய முயற்சியாகவும் பேசப்பட்டது. மானுடவியல் ஆய்வின் ஒரு பகுதியான இனவியல் ஆய்வையும் மாப்போசியே முதன் முதலாக தமிழ்ச்சூழருக்கு அறிமுகப்படுத்தினார். தமிழ் இலக்கிய ஆய்வு உலகில் மாப்போசிக்கு முன் எவரும் இந்த வகையான இனவியல் ஆய்வு முறைகளில் சிந்தித்ததாக தெரியவில்லை. மாப்போசி தான் துணிந்து இந்த ஆய்விற்கு வழிவகுத்தார். 10/2/1975 முதல் 27/7/1976 வரையில் செங்கோலில் தொடராக வெளிவந்த இந்த இனவியல் பற்றிய ஆய்வு 1976 தனி நூலாகவும் வெளிவந்தது. மொழிவெளி மாநிலமாக தமிழ் மாநிலம் 1956 நவம்பர் 1 தோன்றிய பிறகு தமிழினம் பற்றிய வரலாற்றாய்வின் தேவையை மாப்போசி நிறைவு செய்தார். இந்திய தேசிய ஒருமைப்பாட்டின் அடிப்படையில் இன ஒருமைப்பாடு எய்தவும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த இன ஒருமைப்பாட்டை அழித்து இந்திய தேசிய ஒருமைப்பாடு வாழ்வதோ, இந்திய தேசிய ஒருமைப்பாட்டை அழித்து இன ஒருமைப்பாடு நிலைப்பதோ இனி சாத்தியமில்லை. இந்த நல்ல சூழ்நிலை உருவாகியிருக்கும் நேரத்தில் தமிழ் இன உணர்ச்சியை வளர்க்க பாடுபடுவது தமிழர் கடமையாகிறது. தமது இனவியல் ஆய்வில் தமிழ் தேசியத்தையும் இந்திய தேசியத்தையும் இணைத்துச் செல்வதில் மாப்போசி அசைக்க முடியாத உறுதியுடன் இருந்தார். மாப்போசி அவருடைய எல்லை போராட்ட வரலாறும் மிக முக்கியமானது. தலைநகர் சென்னை என இன்று நாம் போற்றிக் கொண்டாடும் சென்னை ஒரு நாள் நம்மை விட்டு செல்லும் நிலை வந்தபோது பெரும் போராட்டங்களை நடத்தி அதை நமக்கு மீட்டுக் கொடுத்த பெருமைக்குரிய தலைவர் மாப்போசி ஆவார். தேசியத்தையும் போற்றினார், தமிழின் பெருமையையும் காக்க பாடுபட்டார். விடுதலைக்கு பின் இந்தியா மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட போது தமிழின் தகுதியை, தமிழினத்தின் சிறப்பை எடுத்துரைப்பதில் நாட்டம் காட்டினார். அதற்காகவே தமிழரசு கழகம் என்ற அமைப்பை 1946 ஏற்படுத்தினார். இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் தெலுங்கு மொழி பேசும் மக்களுக்காக தனி ஒரு மாநிலம் வேண்டும் என்று அன்றைய சென்னை மாகாணத்தில் இருந்த ஆந்திரர்களிடமிருந்து கோரிக்கை வலுத்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆந்திராவில் நடைபெற்ற கூட்டங்களில் பேசிய மாப்போசியை கிராமணியே திரும்பிப்போ என்று தாக்குதல் நடத்தி விரட்டினர். ஹைதராபாத்தை தலைநகராக கொண்டு ஆந்திர மாநிலத்தை அப்போதைய அரசு உருவாக்கியது. மாநிலத்தை பிரித்துக் கொண்ட ஆந்திர மக்களின் அடுத்த இலக்கு சென்னையாக இருந்தது. 1958 மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது மதராஸ் மனதே என்ற கோஷத்துடன் ஆந்திரர்கள் சென்னையையும் கேட்டு போராட்டங்கள் மேற்கொண்டனர். வடசென்னை ஆந்திராவின் தலைநகராகவும் தென் சென்னை சென்னை மாகாணத்தின் தலைநகராகவும் இருக்க வேண்டும் என்ற அபாய கோரிக்கையை முன்வைத்து போராடினர். அப்போது சென்னையை காக்க இங்கிருந்து புறப்பட்ட ஒரே தலைவர் மாப்போசி அவர்களே ஆவார். மதராஸ் மனதே என்று ஆந்திரர்கள் எழுப்பிய குரலுக்கு தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று வீர முழக்கம் எழுப்பியவர் மாப்போசி.
ஒரு கட்டத்தில் சென்னையை பொது தலைநகரமாக ஆக்கலாம் அல்லது

இரண்டாக பிரிக்கலாம் என்று கூட அன்றைய அரசு நினைத்தது. சென்னை நகரின் மீது தமிழர்களுக்கு உள்ள உரிமையை வலியுறுத்தி அன்றைய மத்திய அமைச்சர் அவர்களுக்கு தந்திகள் அனுப்பும் இயக்கத்தை மாப்போசி நடத்தினார். இதன் தாக்கத்தால் மத்திய அரசின் முடிவினை மறுபரிசீலனை செய்வதாகவும் அன்றைய அமைச்சர் உறுதி கூறினார். மாப்போசியின் கடும் போராட்டத்தை தாங்க முடியாமல் அவரை கைது பண்ண வேண்டிய நிலைமையும் ஏற்பட்டது. எல்லா வழிகளிலும் தனது போராட்டங்களை தீவிரமாக முன்னெடுத்து தமிழகத்தில்

0: தீவிரமாக முன்னெடுத்து தமிழகத்தின் தலைநகரான சென்னையை மீட்டுக் கொடுத்தார் மாப்போசி. இறுதியாக மாப்போசியின் எண்ணம் போல் சென்னை தமிழ்நாட்டின் தலைநகரானது. திருப்பதியும் திருத்தணியும் ஆந்திரர் வசம் செல்ல இருந்த நிலையில் தனது வலுவான போராட்டங்கள் மூலம் அதையும் முடக்கினார் மாப்போசி. ஆனாலும் திருத்தணியை மட்டுமே நம்மால் தக்க வைக்க முடிந்தது. குமரி மாவட்டம் செங்கோட்டை, பீர்மேடு, தேவிகுளம் போன்ற இடங்கள் தமிழகத்துக்கு கிடைக்க போராடினார். குமரியும் செங்கோட்டையும் தமிழகத்துக்கு கிடைத்த போதிலும் பீர்மேடு, தேவிகுளம் கேரளத்துடன் இணைக்கப்பட்டன. இப்படி தமிழர்கள் வாழ்வின் நில வளங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அவற்றை காக்க போராடிய தலைவர் மாப்போசி. சென்னையை காக்க அவரிட்ட முழக்கம் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என சென்னையை காக்கும் போரில் இளைஞர்கள் எழுச்சியடைய செய்த பெருமை அவருக்கே உண்டு. தமிழ் மொழி பேசும் மக்கள் வாழும் மாநிலம் சென்னை மாகாணம் என்றே அழைக்கப்பட்டு வந்தது. எனவே இதனை மாற்றி தமிழ்நாடு என பெயர் சூட்ட வேண்டும் என கூறி 1961 ஆண்டில் தமிழரசு கழகம் மூலம் போராட்டம் நடத்தினார் மாப்போசி. இதன் ஒரு பகுதியாக திருவல்லிக்கேணி வெங்கடேஸ்வரா மாணவர் விடுதியின் வாயிலில் இருந்து நடிக மேதை அவ்வைத்திகா சண்முகம் தலைமையில் போராடினார்கள். தமிழர்களுக்கென தமிழ்நாடு தனி மாநிலம் படைத்ததால் தமிழ் தேச தந்தையாக போற்றப்பட்டார் மாப்போசி. 1967 ஆண்டில் சென்னை மாகாண சட்டசபை உறுப்பினரான மாப்போசி தமிழ்நாடு என்று பெயர் மாற்றுவதற்கு கோரிக்கையை எழுப்பினார். 18-7-1967 மெட்ராஸ் மாகாணம் என்றிருந்த நமது மாநிலம் அப்போதைய முதலமைச்சர் அறிஞர் அண்ணா அவர்களால் தமிழ்நாடு என ஆனது. இதற்கான தீர்மானம் அன்றைய சட்டமன்றத்தில் நிறைவேற்ற பொழுது முதல்வர் அண்ணாவால் பெரிதும் பாராட்டி பேசப்பட்டவர் மாப்போசி. அந்த பெயர் மாற்றத்திற்கு பின்னணியாக நடந்த கால போராட்டங்களில் மாப்போசியின் தியாகமும் அர்ப்பணிப்பும் அதிகம் இருந்தன. அதை நினைவு கூர்ந்து முதல்வராகிய அண்ணா அவர்கள் தமிழ்நாடு என பெயரை மாற்றிய போது மாப்போசியை வானளாவி பாராட்டி பேசினார். சென்னை 1000 விளக்கு பகுதியில் சாலவன் குப்பத்தில் பிறந்த அவர் இந்தியா முழுவதும் பேசப்படும் தலைவராக மாப்போசி கொண்டாடப்பட்டார். தமிழ், தமிழர், தமிழகம் என தன் இறுதி மூச்சு வரை தமிழ் தொண்டு புரிந்த மாப்போசி 1995 ஆண்டு அக்டோபர் 3 உடல் நலம் குன்றி தனது 89 வயதில் காலமானார். அவரது மறைவிற்கு பிறகும் அவர் மகள் மாதவி தமிழ் என்ற உணர்வை வளர்த்து வருகிறார். இன்று நாம் காணும் தமிழ்நாட்டின் வரலாற்றை அமைத்ததில் மிக முக்கியமான சிற்பியாக விளங்கியவர் மாப்போசி. அவரை எந்நாளும் நாம் மறவாது இருப்போமாக. நன்றி.
1: இதுவரை மாப்போ சிவஞானம் வாழ்வும் பணியும் சுதந்திர போராட்ட வீரர் மாப்போ சிவஞானம் அவர்களின் பிறந்த தின உரை கேட்டீர்கள். உரை வழங்கியவர் கன்னியாகுமரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பேராசிரியர் முனைவர் எஸ் சுந்தர் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு PS சபரி வெண்ணிலா. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்தினா.
2: தொடர்வது திரை இசை. திரை இசையில் முதலாவதாக வரும் பாடல் தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திலிருந்து KJ யேசுதாஸ் சித்ராவின் குரல்கள், இசை இளையராஜா, வரிகள் பஞ்சு அருணாச்சலம்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டில்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: வீக்கெண்ட்ல ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
3: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி FM 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
2: சனிக்கிழமை
3: தோறும் காலை 10:02
2: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி FM 101 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.

0: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
1: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள்

டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு

திதிக்கும் திரை இசை பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது உங்கள் அபிமான குமரி பண்பலை நூற்று ஒன்றிலிருந்து. ஓயாத கடலலையாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் உங்கள் குமரி பண்பலை நூற்று ஒன்றின் திரை இசையில் அடுத்து வரும் பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் மனதில் உறுதி வேண்டும். பாடலை பாடியிருப்பவர்கள் கே ஜே எஸ் தஸ்சித்ரா ஆகியோர். இசை இளையராஜா, வரிகள் வாலி.

0: urgently in Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services, 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு urgently Super Speciality Hospital. அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். திரைசையில் இனிவரும் பாடல். சின்னத்தம்பி பெரியதம்பி திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியின் குரலில் கங்கை அமரன் இசை, வைரமுத்துவின் வரிகள்.

வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் 3 சென்டிமீட்டர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம், திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர், ஆவடி, சென்னை மேடவாக்கம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், பள்ளிக்கரணை, காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர், சென்னை சென்ட்ரல், பொன்னமராவதி, ஒக்கியம் துறைப்பாக்கம், திருவள்ளூர் மாவட்டம் பூழல், ஆயனாவரம் வட்டாட்சியர் அலுவலகம், நீலகிரி மாவட்டம் ஆலக்கரை, சென்னை கண்ணகி நகர், ஈஞ்சம்பாக்கம், பாரிமுனை, மதுரவாயல், அண்ணாநகர், செம்பரம்பாக்கம், சென்னை நீலாங்கரை, மாதவரம், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், பெரம்பூர், பேசின்பாலம், வாலாஜா ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பையொட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 40.5 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. குன்னூரில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.4 டிகிரி செல்சியஸ். சென்னை, கடலூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகள வெப்பநிலை உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர், மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை, கடலூர், ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நீலகிரி, கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளை மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் 28ஆம் தேதியன்று பலத்த காற்றுடன் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, கன்னியாகுமரி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும்.

0: மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. 29ஆம் தேதி அன்று நீலகிரி, தேனி, கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். 30ஆம் தேதி முதல் வரும் 2ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வெப்பநிலை அதிக அளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 31.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.7 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி இத்துடன் சென்னை மத்திய அலை 700.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளில் அனைவரும் ஒருங்கிணைந்து பங்கேற்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் சிறு குறு தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகளிர் தலைமையிலான மேம்பாட்டில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் ஜன் விஸ்வாஸ் சட்ட சீர்திருத்தங்கள் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. தவேக அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அது தொடர்பான ஏமாற்று அறிவிப்புகளை வெளியிடுவதாக திமுக குறை கூறியுள்ளது. தவேக அரசின் திறனற்ற நிர்வாகத்தின் காரணமாக மருத்துவ கட்டமைப்பு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. காவிரி கோதாவரி இணைப்பு பணிகளை மத்திய அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக கூறியுள்ளது. மாநகராட்சிகளில் தூய்மைப் பணிகளை தனியாருடன் இணைந்து மேற்கொள்வதற்காக ஆலோசகர்களை நியமிப்பதற்கான ஒப்பந்த புள்ளிகளை மாநில அரசு ரத்து செய்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தின் 3% பங்குகளை விற்பனை செய்யும் முடிவினை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் நடைபெறவுள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 421 ரன் எடுத்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான 2வது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகந்த் கதம் மற்றும் நவீன் சிவக்குமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: தேமதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 3:02. தேநீர் நேரம். இதில் இன்று வலம் வருவது வாராய்த்தோழி. வாராய்த்தோழி நேரலை நிகழ்ச்சி தோழியருக்கானது. தோழியர்கள் மட்டுமே பங்கேற்கும் இந்த நேரலை உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில் 4 மணி வரை வலம் வரும். சரி, இன்றைக்கு என்ன தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்கள் வீட்டு மாடித்தோட்டமும் உரமாகும் காய்கறி கழிவுகளும் குறித்து தோழியர்கள் பங்கேற்று பேசலாம். சரி, மாடித்தோட்டம் பத்தி என்ன பேசலாம் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் மாடித்தோட்டம் அமைத்திருக்கிருந்தால் அந்த மாடித்தோட்டத்தை நீங்கள் முதல் முதலாக மாடித்தோட்டம் வைக்கும்போது என்ன விதமான சிரமங்களை எல்லாம் மேற்கொண்டீர்கள், இல்லை வைக்கும்போது உங்களுக்கு எப்படி ஆசை வந்தது, எப்படி தொடங்குனீங்க, அதுக்கப்புறம் படிப்படியாக அதில் எப்படியெல்லாம் வளர்ச்சி கண்டீர்கள், அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறி எல்லாம் எப்படி உரமாக மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள், இப்படியான பல்வேறு கேள்விகளுக்கு நீங்கள் வந்து கேள்விகளுக்கு அப்படிங்கிறத விட உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அதற்காக தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய

தொலைபேசி எண்கள் 260240 மற்றும் ஒரு எண் 290722, இணைப்பு எண் 046552, கைபேசி எண் 8903252709.

தெரியும், ஒரு ஆத்திரம் பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும். சாந்து புட்டு.

0: கட்டிக்கலாமா?
1: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: நேர்களே, உங்கள் குமரி பண்பலை 101 ஆரம்பமாக இருப்பது பாராய் தோழி நேரலை நிகழ்ச்சி. தோழியர்கள் மட்டுமே பங்கேற்கும் இந்த நேரலை நிகழ்ச்சியில் இன்றைக்கு உங்கள் வீட்டு மாடித்தோட்டமும் உரமாகும் காய்கறி கழிவுகளும் அப்படின்னு சொல்லி நம்ம தலைப்பு கொடுத்திருந்தோம். தோழிகள் வந்த வண்ணமாக இருக்கிறார்கள், அவர்களோடு நாம் இப்போது பேசலாம். வணக்கம் குமரி பண்பலை 101 வாராய் தோழி நேரலை நிகழ்ச்சி. வணக்கம். சரி, தோழிகள் வராங்க, ஏன்னா அவங்களோட நம்மளால பேச முடியல, பரவாயில்ல. நம்ம வந்து இன்னைக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது, உங்கள் வீட்டு மாடி தோட்டமும் உரமாகும் காய்கறி கழிவுகளும். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்பதற்கு தோழிகள் தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்களை மீண்டும் ஒரு முறை சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள வரலாம். 260-2400 மற்றும் ஒரு எண் 290-7222, இணைப்பு எண் 04652, கைபேசி எண் 8930-3257309. 4 வரை இந்த வலவரும் நேரலை நிகழ்ச்சியில் தோழியர்கள் மட்டுமே பங்கேற்று உங்களுடைய அனுபவங்களை அல்லது உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய கருத்துக்களை உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில் பகிர்ந்து கொள்ளலாம். சரி, இப்போது உங்கள் வீட்டு மாடித்தோட்டமும் உரமாகும் காய்கறி கழிவுகளும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறோம். மாடித்தோட்டம் அப்படிங்கும் போது முதல்ல இந்த மாடித்தோட்டம் அமைப்பதற்கு முதல் என்னெல்லாம் தேவைப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு மாடித்தோட்டம் வைக்கணும்னா, ஐயோ ஒரு மாடித்தோட்டம் நாம வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரணும். அப்படி எண்ணம் வந்தா மட்டும்தான் தினசரி ஒரு மாடித்தோட்டம் அமைப்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அந்த மாடித்தோட்டத்திற்கு நம்ம போய் தினம் தினம் நீர் பாய்ச்ச வேண்டும். எப்படி நமக்கு ஒரு நாளைக்கு உணவு தேவைப்படுகிறதோ, நீர் தேவைப்படுகிறதோ, அதே மாதிரி அந்த செடிகளுக்கு தேவையான நீரையும் ஊட்டச்சத்துக்களையும் நாம் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அப்போ அந்த எண்ணம் நமக்குள்ள வர வேண்டும். அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா அடுத்து அதற்கான தேடல்கள் நமக்குள்ள தொடங்கிவிடும். சரி, நம்ம வந்து மாடித்தோட்டம் அமைக்கணும்னா முதல்ல ஒரு செடி வைக்கணும் அப்படின்னாலே நமக்கு வந்து சேகரிப்பு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து மண் சேகரிக்கணும்னு நினைப்போம். ஏன்னா மண் வளமாக இருந்தால் மட்டும்தான் அதுல வந்து செழித்து செடிகள் வளர முடியும். அப்படி செடிகள் செழித்து வளரணும் அப்படிங்கும்போது மண் அப்படின்னா இறுக்கமான மண்ணாக மட்டும் இருந்துவிடக்கூடாது. மண் அதற்கு அந்த மண்ணை இன்னும் இழக்கமாக வைத்திருப்பதற்காக அது கூட நம்ம தென்னைநார் கழிவுகள் சேர்த்துக்கலாம். சரி, இந்த ரெண்டும் போதுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது போக அது கூட சேர்த்துக்கிடுவதற்கு நமக்கு வந்து என்ன சொல்லலாம், உரங்கள். உரங்கள் அப்படின்னு சொல்லும்போது மண்புழு உரம் வாங்கி நம்ம முதல் முதலாக செய்யும் போது இந்த மண்புழு உரத்தையும் வாங்கி கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். சரி, மண்ணெல்லாம் நம்ம சேர்த்துட்டோம், மண்ணை மட்டும் சேர்த்து வச்சிருந்தா போதுமானா, இல்லை அதை எடுத்து எதில் வைக்கலாம், அதற்கு என்னென்ன மாதிரியான உபகரணங்கள்லாம் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். பாடலின் படம் அண்ணாமலை.

0: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
1: நேர்களை உங்கள் குமரி பண்பலை 101 வாராய்த்தோழி நேரலை நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இன்றைக்கு உங்கள் வீட்டு மாடி தோட்டமும் உரமாகும் காய்கறி கழிவுகளும் அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுத்திருக்கிறோம். தோழிகள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். சிலரோடு பேசுவதற்கான தொடர்ந்து நம்ம பேச முடியல. இப்போ ஒரு தோழி வந்திருக்காங்க, அவங்களோடு பேச முடிகிறதா என்று பார்க்கலாம். வணக்கம் குமரி பண்பலை 101 காற்றலைகளில் வாராய்த்தோழி. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? பெரிய விலையிலிருந்து விஜயாமா சொல்லுங்க.
2: மாடித்தோட்டம் முதல்ல நான் வச்சிருந்தேன் மேடம்.
1: சரி,
2: அத நிறைய பூக்கள் காய்கறி எல்லாம் வச்சிருந்தேன். அப்ப என்ன ஆயிட்டுனா, ஒரு சென்னையில ஒரு குஞ்சான நோய் வருவில்ல மேடம், அந்த நோயினால நிறைய தொட்டிகள் வேஸ்ட் ஆகிடுச்சு.
1: ஓ,
2: அப்படியே கரிஞ்சு அந்த செடியே ஒரு மாதிரி கமலே ஆயிட்டு. அது அந்த நோய்க்கு எந்த மருந்துமே நிவாரணம் இல்லை.

0: அது முறைக்கு அந்த பூச்செடிகள் எல்லாம் மேல வைக்கிறது விட்டுட்டு தொட்டியில வச்சுட்டு தரை தளத்துல அப்படி வச்சிருக்கோம்.
1: தொட்டியில வச்சு தரைத்தளத்துல வச்சிருக்கிறோம்னா அதுவும் வந்து மணல் மண் இல்ல, சும்மா தொட்டியில ஃபுல்லா செடி வச்சு வச்சிருக்கீங்க. மாடியில எப்படி வச்சிருப்போமோ அதான் நீங்க தரையில வச்சிருக்கீங்க.
0: தரையில வச்சிருக்கோம்.
1: சரி,
0: அப்படி வச்சுதான் இன்னைக்கு அப்படி இருக்கும்போது என்ன செய்யணும், சில செடிகள் வந்து எதை போட்டு நம்ம முளைக்கிறதா இருக்கும்.
1: சரி,
0: அழகா முளை, ஆனா கழுத்து பூக்குது, அந்த காய் வராது.
1: எதுனால அப்படி?
0: அதாவது அது எதனாலனா, அவங்க இப்ப நம்ம வாங்க இடத்துல காயோடி காய்க்கோடி அதை தாராக வந்து இது பண்ணும் போது காய்க்க மாட்டேங்குது.
1: ஓஹோ,
0: அது என்ன இப்ப உள்ள ரசாயனத்தினாலதானாங்கறத அது உறுதியா அப்படிதான் இருக்கு.
1: தெரியல, ஆனா என்ன காரணம் நமக்கு தெரியல. ஆனா சில நேரங்கள்ல இப்படியான பிரச்சனையை சந்திக்கிறோம்.
0: ஆனா அங்க வாங்க விதையா இருந்தா வாங்கி வைக்கிறோம்ல மேம், அந்த விதை வந்து நல்ல முளைப்பு திறனோட நல்ல காய் இருக்குது.
1: ஓ, நீங்க என்ன சொல்றீங்க, நம்ம வீட்டுல உள்ளது போடாம விதை வாங்கி போட்டா வருதுன்னு சொல்றீங்க?
0: ஆமா ஆமா, அதுல நல்ல காய் எடுக்கலாம்.
1: ஓஹோ,
0: வெண்டெல்லாம் நம்ம இதுல வந்து விவசாயத்துல வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு விதை வச்சாலும் அந்த செடி கரெக்டா தடுத்து நல்ல ஒரு இது காய் கிடைக்குது.
1: ஓ சரி சரி,
0: வீட்டுல வாங்குற பழங்கள்ல ஒரு விதை உளுந்து அதுல முளைக்கல செடியில.
1: ஆமா,
0: அது காய்க்காது.
1: அப்படின்னா இப்ப நீங்க சொல்றது பார்த்தா கொஞ்சம் பயமா எல்லாம் இருக்கு. அப்ப நம்ம சாப்பிடுறதுதான் சத்து இல்லாம இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது.
0: நான் கண்டிப்பா அனுபவிக்கிறதுனாலதான் சொல்றேன் மேடம்.
1: சரி,
0: நிறைய தக்காளி பெருசு பெருசா வளரும், நம்ம வீட்டுல ஆவாதனி போட்டது முளைக்குமா, அது அழகா நிக்கும் மழை நேரத்துல, அதை புடிங்கி தனித்தனியா ஊனுவோம்.
1: சரி,
0: கொத்து கொத்தனும் பூக்கும், ஆனா காயே வராது.
1: ஓஹோஹோ,
0: அதே இது நம்ம அந்த விவசாயத்துல வாங்குகமே
1: விற்பனை
0: கூடத்துல வாங்கக்கூடிய விதை ஒரு விதை வச்சாலும் கரெக்டா தாளிச்சு அந்த செடி நல்லா செழிப்பா வரும்.
1: இதுதான் இதுல முக்கியமான விஷயம். அதாவது மாடித்தோட்டம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆர்வம் இருக்கலாம். இப்ப நீங்க அது மாடியில வச்சாலும் சரி, இல்ல முற்றத்துல வச்சாலும் சரி, ஆனா தொட்டிகளில் வளர்க்கக்கூடிய அந்த செடிகள் பத்தி தான் நம்ம இப்ப பேசுறோம். வைக்கணுங்கிற ஆர்வத்துல வீட்டில் உள்ள எதையோ போட்டு கொஞ்சம் அது ஃபர்ஸ்ட் ஒரு துளிர் வந்த உடனே அந்த செடியை பார்க்கற போது அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். நம்ம என்னன்னா இதுவரை நம்ம அந்த மாதிரி செடிகள் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காரு. சரி, தொட்டியில் ஒன்று வைக்கும் போது அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். ஆனால் அது நாள்பட நாள்பட அது வளரும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு பூக்கும் போது அதை விட சந்தோஷம். ஆனால் அது காய்க்கலைங்கும் போது அந்த சந்தோஷம் படிப்படியா அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும்.
0: அதே போல ஒரு பூச்செடி வாங்கின மேடம், அந்த பூ வந்து அந்த கம்ப்ளீட்டா இலை சுருட்டு நோய் வந்து பட்டு போச்சு. அப்ப எவ்வளவு மருந்து அடிச்சு பார்த்து ரசாயன மருந்துல வர அது கட்டுப்படுத்த முடியல. இயற்கை மருந்து அதை இப்ப கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா எல்லாரும் ஆசைப்பட்டு பூனா நல்லா விரும்புவோமா நம்மள போல உள்ளவங்க.
1: சரி,
0: அது என்னன்னா இஞ்சி ஒரு துண்டு,
1: இஞ்சி ஒரு துண்டு,
0: மிளகு இல்லைன்னா பச்சை மிளகு.
1: சரி,
0: அது ஒரு ரெண்டு சின்ன உள்ளி, அந்த வெங்காயம் பொடி வெங்காயம் அது நல்ல நாட்டு உள்ளியா இருக்கணும். கொஞ்சம் உள்ளியும் எடுத்து இந்த மூணையும் நல்ல மை போல அரைக்கணும். அரைச்சு துணியில வச்சு நல்லா வடிகட்டணும்.
1: சரி,
0: வடிகட்டி இந்த நீரை வந்து ஒரு நாள் ஃபுல்லா அது வந்து நம்ம கரிமையா ஒரு இணல் உள்ள இடத்துல வச்சிடணும்.
1: சரி,
0: அது வரைக்கும் நம்ம பம்புல அடிக்கப்புல அடிச்சா போதுமா, இந்த இதுக்கு அந்த நோய் கட்டுப்பட்டு அந்த பட்டு போன செடி எனக்கு துளிர் விட்டு ரெண்டாவது அழகா பூக்கும் மேடம்.
1: அதாவது இதை வந்து இலைகளுக்கு மேல அடிக்கணுங்கிறீங்களா, இல்ல அந்த மண்ணுல விடணுங்கிறீங்களா?
0: இலைக்கு அடிச்சு கொடுத்தா போதும். ஏன்னா அந்த இப்ப சுருண்ட இலைய அடுத்து எடுத்துக்கிட்டு அந்த கம்புக்கு மட்டும் அடிச்சு கொடுத்தாலே போதும்.
1: ஓ சரி சரி சரி சரி, ரொம்ப ஒரு நல்ல அருமையான மாடித்தோட்ட பிரியர்களுக்காகவே ஒரு அருமையான செய்தியை சொல்லியிருக்கீங்க. ஆனால் நிறைய பேர் இப்படி தெரியாமல் இருப்பாங்க, என்னடா வச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தத்தில் மாடித்தோட்டம் வைக்கிறதையே விட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க.
0: ஆமாம், அதே போல இந்த காய்கறிகள் எல்லாம் நேரடியாக கொட்டக்கூடாது மேடம்.
1: ஓஹோ,
0: அதை வந்து தனியாக சாக்கில் இது பண்ணிடலாம். அந்த அந்த உள்ளி தோல் பூண்டு தோடு இதுகளாம் நம்ம வந்து உரமாட்டம் அதை தோண்டி உள்ள கொடுக்கலாமே தவிர, அதே போல உளுந்து நம்ம அந்த தொலி உளுந்து எடுத்து காப்பி போடுறோமே அரைக்கேது, அந்த உளுந்த கூட வச்சவர நல்லா செழிப்பா வருவது. ரசாயன உரமே வேண்டாம், இந்த மாதிரி பட்டதெல்லாம் வச்சு அந்த செடி அழகா கும்மணி தழுத்து எப்போதும் ஒரே தரத்துல இருக்கும்.
1: சரிம்மா, ரொம்ப நல்ல விஷயம், நல்லா சொல்லியிருக்கிறீங்க. அதாவது முக்கியமா ஆரம்ப காலத்தில் செடி வளர்த்து அதனால் ஐயோ நொந்து போய் இனிமே நான் செடி வளர்க்க வேண்டாம் நினைக்கிறவங்களுக்கு இந்த பட்டு போகிறதுக்கு இஞ்சி அப்புறம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் அல்லது காந்தாரி மிளகு இந்த கலவையில அரைச்சி அதை அந்த நீரை தெளிச்சு அரிச்சு எடுத்துட்டு அதை ஒரு நாள் வைத்திருந்து அடுத்த நாள் தெளிக்கலாம்னு ஒரு நல்ல ஒரு இது சொல்லியிருக்கிறீங்க, குறிப்பு சொல்லியிருக்கிறீங்க. நன்றிம்மா.
0: நன்றி மேடம்.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச், மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பு.

0: ஆகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஹெச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: நேர்களே, உங்கள் குமரி பாண்டோலை 101 நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது வாராய் தோழி நேரலை. இந்நிகழ்ச்சியில் இன்றைக்கு உங்கள் வீட்டு மாடி தோட்டமும் உரமாகும் காய்கறி கழிவுகளும் சொல்லி நம்ம தலைப்பு கொடுத்திருக்கோம். தோழிகள் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க, நல்ல அற்புதமான ஒரு குறிப்பு வேற சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அடுத்து ஒரு தோழி வராங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம் குமரி பண்பலை 101 வாராய் தோழி.
2: வணக்கம் மேம், சவரியம்மாள் வடக்கு கோணம்.
1: சவரியம்மாள் வாங்க சொல்லுங்க.
2: மேம், நாங்க மாடியில வைக்கல, கீழ வீட்டுல வச்சிருக்கோம். நிறைய
1: பெரிய தொட்டியா இருக்கணும் முருங்கை மரம் நீங்க அதுல வைக்கணும்னா?
2: ஒரு பக்கெட் வச்சா போதும்.
1: அப்படியா?
2: ஒரு பெரிய பக்கெட்ல கொஞ்சம் மண் வச்சு,
1: சரி,
2: அதுல முருங்கை கம்பு வச்சிருக்கோம். அது நிறைய காய்ச்சிருக்கலாம் செய்யுது மேம்.
1: ஓஹோ, முருங்கை கம்புன்னா நீங்க வந்து சும்மா முருங்கை மரத்துல இருந்து ஒரு கம்பு எடுத்துட்டு வந்து வச்சா போதும்?
2: அப்படி வச்சா போதும். சும்மா ஒடிச்சு விடுவோம்ல கீழே நிக்க முருங்கை கம்புல.
1: சரி,
2: அதான் நெட்டு வச்சாலே போதும் மேம்.
1: அப்ப அது எப்படி அவ்வளவு அந்த ஒரு ஒரு பக்கெட்ல வச்சு ஒரு முருங்கை மரம் பெரிதா வளரக்கூடிய அளவு இருக்குன்னா அதுக்கு என்னெல்லாம் குடுக்கறீங்க, எப்படி அது வளருது?
2: உங்களுக்கு வந்து அது ரொம்ப வளராது.
1: சரி,
2: அத நம்ம நுள்ளி நுள்ளி வச்சோம் நீங்களா கீழே அழகா படர்ந்து நிக்கும்.
1: நகர்புறங்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த முருங்கை இலைகள் வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை கூட எடுத்துக்கலாம் இல்லையா?
2: அதுக்காக தான் நாங்களும் வச்சிருக்கோம்.
1: சரி,
2: கீரைக்கு வெளியில போண்டாமே அப்படின்னு.
1: இல்ல, அது காய்க்க வேற செய்யுதுன்னு சொல்றீங்க இல்லையா? அப்ப அதுக்கு என்ன மாதிரியான உரங்கள் குடுக்கறீங்களா, இல்ல அதுல பூச்சிகள் வருதா, அதை நீங்க எப்படி பாதுகாக்கறீங்க அத சொல்லுங்க.
2: உங்களுக்கு வந்து கதம்ப தூள் இருக்கலாம்.
1: ஆமா,
2: அதுவும் செம்மனை மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் மேம்.
1: சரி,
2: உங்களுக்கு எப்பவுமே இந்த ஈரப்பதம் இருக்கும்.
1: ஆஹா,
2: அது காயாது.
1: சரி,
2: அப்புறமா அது வந்து பூச்சி வந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணோம்னா அந்த கரையம்பூட்டி வீட்டுல தீட்டு போடுறோம்னு சொல்லுவாங்களா?
1: சரி,
2: அதை லைட்டா ஒரு வேப்பிலைய விட்டு ஒரு தண்ணி கரைச்சி தொட்டு பிடிச்சி,
1: வேப்பிலைய
2: எடுத்து நான் பக்கெட்ல கொஞ்சம் கரைச்சி வச்சிருப்பேன் கரையம்புடிய.
1: சரி,
2: அந்த வேப்பில கொழுந்து எடுத்து அதை வச்சு முட்டி லைட்டா அந்த
1: நாளைக்கு நீங்க இந்த மாதிரி குடுக்கறீங்கன்னா அதுக்கப்புறம் எவ்வளவு நாளைக்கு அதை சாப்பிடக்கூடாது? கேக்கலையே.
2: வழுதலங்காய்.
1: பரவாயில்லையே, உங்களுக்கு எல்லாமே நிறைய காய்ச்சிருக்குது. இப்போ இதுக்கு முன்னால ஒரு அம்மா பேசும்போது சொன்னாங்க, பூக்கள் வருது ஆனா காய்க்க மாட்டேங்குது, விதை வாங்கி போட்டா மட்டும்தான் அது விளைச்சலை தருது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நீங்க அப்படி இல்ல, அப்படிலாம் இல்லப்பா, நாங்க வீட்டுல இருக்கிறதே போடுறோம், எங்களுக்கு நல்லா வளருது காய்க்குது அப்படின்னு சொல்றீங்களே. காய்கறி கழிவிலிருந்து முளைத்து வரக்கூடிய சந்தோஷமா இருக்கு. ஏதாவது நீங்க அதுக்காக என்ன குடுக்கறீங்க?

0: அவ்வளவுதான். நான் பெருசா எதுவும் குடுக்கலப்பா, ஆனா எனக்கு அது நிறைய நிறைய காய் எல்லாம் குடுக்குது அப்படின்னு சொல்றீங்க.
1: காய் பறிக்கிறது சந்தோஷமாவும் இருக்கும், குழம்பு அதை விட டேஸ்டா.
0: இது நல்லா இருக்கு, காய் வர்றது சந்தோஷமாவும் இருக்கும், அதை எடுத்து குழம்பு வச்சா டேஸ்டாவும் இருக்கும், அதே நேரத்துல உடம்புக்கு ஆரோக்கியமாவும் இருக்கும் இல்லையா?
1: சாப்பிடறதுல சந்தோஷம் இல்ல, நம்ம வீட்டுல
0: அதாவது உடலுக்கும் உள்ளத்திற்கும் சேர்ந்தாப்புல ஒரு விஷயம் இருக்குன்னா அது மாடி தோட்டதான்ப்பா அப்படின்னு சொல்லி அழகா பதிவு பண்ணிருக்கீங்க. நன்றிமா.
1: நன்றி மேம்.
0: வணக்கம், குமரி பண்பலை நூற்று ஒன்றின் வாராய் தோழி, இணைப்புல இருக்கிறீங்க, பேசுறீங்களா?
2: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
2: 0% வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும்

0: வட்டியில் ஈசிஇஎம்ஐயுடன் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லாண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
4: ஏழை உங்கள் குமரி பண்பலை 101 வாராய் தோழி நேரலை நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் வணக்கம் குமரி பண்பலை 101 வாராய் தோழி. வணக்கம் அம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? தாராளமா பேசுங்க, இங்க பேசுறதுக்காக தான் உங்களுக்கு நேரலை நிகழ்ச்சிகளே கொடுக்கறோம். விஜயலட்சுமி அம்மா சுசீந்திரத்திலிருந்து. சரி, வாராய் தோழி நிகழ்ச்சியில இன்னைக்கு மாடி தோட்டமும் உரமாகும் காய்கறி கழிவுகளும் அதன் பயன்கள் அப்படிங்கறத விட, காய்கறியுடைய பயன்கள் அப்படிங்கறத விட, அந்த மாடித்தோட்டத்தை வந்து எப்படி வைக்கிறது, எப்படி பராமரிக்கிறது, அதுல இருந்து எப்படி நாம் காய் எடுப்பது, எப்படி எப்படி எப்படி எப்படி என்று சொல்லுங்கள்.
5: நிறைய காய்கறி போடலாம் அப்படின்னா, இப்போ வேர் வந்து அதிகமான காய்கறிகளை போட முடியாது நமக்கு. இது வந்து சின்ன சின்ன காய்கறிகள், ஏன்னா வெண்டைக்காய், கத்திரிக்காய், கோவைக்காய், பாவைக்காய்
4: இதெல்லாம் போடல. நீங்க போட்டிருக்கீங்களா அம்மா?
5: பொடி வகை சேர்ந்தது இது.
4: அம்மா நீங்க போட்டிருக்கீங்களா?
5: போடுவோம்
4: அது ரெண்டு நாளையில காய்கறி கழிவு, காய்கறி கழிவு வந்து மட்காது இல்லாமா?
5: இல்ல, அப்படி அந்த இது குழு குழுன்னு ஆகி
4: காடி
5: ரொம்ப அது செடிமெண்டோட அப்படி இருக்கும்.
4: ஓ,
5: அத வந்து நம்ம எல்லாம் சேர்த்து எடுத்து போட்டு பிசைஞ்சு போகும்போது அது ஒரு நல்ல சத்து.
4: நல்ல சத்து.
5: அது வந்து பீட்ரூட் இல்ல பொடி உள்ளி தோலி இதெல்லாம் சேர்த்து.
4: சரி, இப்ப இந்த அம்மா இந்த கஞ்சி தண்ணியில இத போட்டு அப்படின்னு சொல்லும் போது
5: அரிசி கழனி தண்ணி,
4: அரிசி கழனி தண்ணி. சரி,
5: ஆமா, அதுல ரெண்டு நாள் போட்டு ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு எடுத்து போடும் போது வித்தியாசமா இருக்கும் அந்த தண்ணி.
4: ஆனா அதுல எறும்பெல்லாம் வருமா இப்படி போடும் போது?
5: வராது, வராது,
4: வராது. சரி, வந்தா என்ன பண்றது? வராது, வந்தா என்ன பண்றது? இதுவரை உங்களுக்கு வரல அப்படிங்கறது அனுபவம். வாழ்க
5: வளமுடன்.
4: சரி, அப்ப நீங்க அடுத்து வரக்கூடியவங்களை நம்ம பேசி சொல்லுவோமா?
5: கோவைக்காய்
4: ஒரு மாத காலத்திலே வளர்ந்து எடுத்திருக்கேன்னு சொல்லிருக்கீங்க, கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்து வர்றவங்க என்ன சொல்றாங்க, நீங்க சொல்ற கருத்தையே அவங்களும் சொல்றாங்களா, இல்ல இதுக்கு எனக்கு இந்த மாதிரி இருந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்களான்னு கேட்கலாம். சரியா? நன்றி அம்மா, நன்றி. வணக்கம் குமரி பண்பலை 101. சரி, இந்த நேரில் நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டு மாடி தோட்டமும் உரமாகும் காய்கறி கழிவுகளும் குறித்து தோழிகள் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து காய்கறி நாங்க எடுத்தோங்கிறாங்க, வீட்டில் உள்ள அந்த கழிவுகளிலிருந்தேயே செடி முளைத்து அதிலிருந்து விளைச்சல் எடுத்தோங்கிறாங்க, இல்ல நாங்க காய்கறியுடைய விதையை வாங்கி போட்டா மட்டும்தான் விளைச்சல் நல்லா இருக்குங்கிறாங்க. இல்லை, அதுல பூச்சி வருது, இல்லைனா ஏதோ ஒரு இலை வந்து சுருண்டி போகுது அப்படின்னு சொன்னா, இஞ்சி உள்ளி அப்புறம் அந்த பச்சை மிளகாய் அல்லது காந்தாரி மிளகு இதை அரைச்சி அதுல சாறு எடுத்து வடிகட்டி அதை அப்புறம் நீங்க தெளிச்சிங்கன்னா பட்டுப்போன செடி கூட எனக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க. இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து ஒரு தோழி இணைப்பில். வணக்கம் குமரி பண்பலை 101 வாராய் தோழி நேரலை நிகழ்ச்சி. அகிலா அம்மா நாகர்கோவில் இருந்து பேசுறீங்க, சொல்லுங்க.
6: மாடி
4: தோட்டம்
6: உரம் மட்டும் சாணி உரம்

0: சரி.
1: ஆட்டு வளர்ப்போம், ஆட்டு
0: ஓஹோ
1: புழுக்கை,
0: ஓஹோ
1: அப்புறம் கலம்ப எல்லாத்தையும் வேற சுற்றி கலம்ப வச்சிருப்போம்.
0: ஓஹோ ஓஹோ
1: தண்ணி ஊத்துட்டோமே அந்த கலம்பையோட ஈரம் வந்து அதே இருந்துக்கணும். மாடியில வந்து ரொம்ப வெயில் படும்,
0: சரி.
1: அதனால அந்த தண்ணியை ஈர்க்கக்கூடிய சக்தியை வந்து அந்த கலம்ப வச்சுக்கணும் செடிகளுக்கு வேர்ல.
0: ஓஹோ ஹோ
1: ஆமா, அப்போ வந்து சுற்றி தண்ணி ஊத்திரும். அப்புறம் ரொம்ப பூச்சிகள் அந்த மண்ணுல அட்டை அதெல்லாம் வந்துட்டா ஆப்பச்சோடா இருக்கா
0: ஆமா.
1: அதை தூவி சுத்தியும் தூவி
0: ஓ, அப்பச்சோட சும்மா சுத்தி தூவினா போதும்.
1: சுத்தி தூவி வச்சிருவோம்.
0: அதாவது
1: ஆமா
0: அந்த எந்த இதுல வளர்க்குறீங்களோ, அல்ல க்ரோ பேக்கோ
1: ஆமா, அந்த
0: இல்லைன்னு
1: செடிக்கு
0: சொன்னா,
1: மேல மணல்ல போட்டுட்டா போதும்.
0: அல்ல இல்ல செடிக்கு, அதாவது செடிக்கு மண்ணுல போடணுமா இல்ல செடிக்கு கீழே அதை தொட்டி
1: மண்ணுல
0: சுத்தி
1: மண்ணுல
0: போடணுமா?
1: மண்ணுல மண்ணுல
0: மண்ணுல
1: மண்ணுல
0: போடணும். ஆப்பச்சோடா போட்டா போதுங்கிறீங்க.
1: அந்த பூச்சி இந்த அட்டை இந்த மாதிரி உள்ள எல்லாம் கருப்பு அட்டை எல்லாம் ஒண்ணும் வராது.
0: வராது, சரி.
1: அதுக்கப்புறம் அந்த வேப்ப எண்ணெய் வாங்கி வச்சிருக்கேன் கடையில இருந்து,
0: சரி.
1: அத தண்ணியில கலக்கி அதை ஸ்ப்ரே பண்ணு. அந்த பூச்சி வந்த வெள்ளை பூச்சி வந்தா மாட்டோம்,
0: மாவு
1: ரொம்ப
0: பூச்சின்னு
1: வரல.
0: சொல்லுவாங்க, மாவு பூச்சின்னு
1: மாவு
0: சொல்லுவாங்க.
1: பூச்சி அது ரொம்ப வரல வந்தா
0: அது
1: ரொம்ப
0: வந்தா, இப்ப
1: வேலை
0: வந்து
1: இருக்கு.
0: வேப்ப எண்ணெய் வச்சிருக்கிறேன்னு சொல்றீங்க, எவ்வளவு தண்ணியில எவ்வளவு எண்ணெய் கலக்கணும்னு எது விகிதாச்சாரம் இருக்குதா என்ன?
1: அந்த கடையில சொல்லி தந்தாங்க, ஒரு ஒரு மூடி போட்டு அதுல 1 லிட்டர் தண்ணி ஊத்தி அதை ஸ்ப்ரே பண்ணணும்.
0: ஓஹோ, அப்புறம் நம்ம அப்படி கலந்து வச்சிருக்க கூடியத நீங்க வந்து, சிலர் வந்து ஒரு 4-5 செடி வச்சிருப்பாங்க, அதுக்கு அவ்வளவு தேவைப்படாதுன்னா அதை வச்சிருந்து திரும்பி அடிக்கலாமா?
1: எல்லா செடிக்குமே அடிச்சிருவேன், இருக்கோ இல்லையோ அந்த வேப்ப ஸ்மெல்லுக்கு பூச்சிகள் வந்து காட்டுல வரக்கூடியது வராது.
0: இல்ல, நான் என்ன கேக்குறேன், செடிகள் ஒரு 4-5 செடி தான் வச்சிருக்காங்க, இந்த நீங்க சொல்றீங்க ஒரு முடி 1 லிட்டர் தண்ணிங்கும் போது அவ்வளவும் தேவைப்படலைன்னா நம்ம அதை வச்சிருந்து திரும்பி பயன்படுத்தலாமான்னு கேக்குறேன்.
1: இல்ல, அதை பயன்படுத்த கூடாது,
0: பயன்படுத்த
1: வேற
0: கூடாது.
1: செடிகளுக்கு நம்ம வீட்டுல மண்ணில ஏதாவது செடிகள் இருந்தா அதை யூஸ் பண்ணிக்கலாம்.
0: சரி
1: அப்ப
0: சரி,
1: அதுக்கு தக்கன சொட்டு குறைச்சு விட்டு தண்ணி குறைச்சு வச்சு 4 செடிகளுக்கு தக்கன ஊத்தாங்க.
0: அருமை அருமை, சரிம்மா, சிறப்பா சொன்னீங்க, நன்றிம்மா, நன்றி.
1: நன்றிமா, நன்றி.
0: வணக்கம். குமரி பண்பலை நூற்று ஒன்றின் ஹாய் சிநேகிதிய நேரலை நிகழ்ச்சி.
2: ஹலோ, வணக்கம்.
0: வாராய் தோழி நிகழ்ச்சியில் இருக்கிறீங்க.
2: ஹலோ, வணக்கம். நான் மல்லிகா முளமுட்டில.
0: மல்லிகாமா, சொல்லுங்க சொல்லுங்க.
2: தோட்டம், வாடி தோட்டத்துல நான் நிறைய வச்சிருக்கேன், லிஸ்ட் எல்லாம் சொல்ல போனா நிறைய இன்னைக்கு முழுசுன்னு சொல்லிட்டு இருக்கு.
0: நீங்க லிஸ்ட் சொல்றதை விட என்ன, அதாவது புதுசா ஒருத்தங்க வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்ன லிஸ்ட்ங்கிறது தேவைப்படாது, பட் அதை எப்படி வைக்கணும்னு தான் தேவைப்படும்.
2: அதான் சொல்ல வரேன். அது மண்ணு, கதம்பத்தூள், வேப்பம் புண்ணாக்கு, அப்புறம் இந்த சாணிப்பொடி,
0: ஓ
2: மண்புழு உரம், இது எவ்வளவுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு தொட்டியில நம்ம நிரப்பணும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு அரை தொட்டி மாதிரி இத நிரப்பிட்டு இடையில ஒரு அங்கங்க ஒவ்வொரு அந்த தொட்டி ஓரத்துல சுத்தி கதம்ப வச்சிடணும்.
0: ஓஹோ,
2: மாடியில வைக்கிறதுனால.
0: சரி சரி,
2: அது வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் மண்ணை போட்டு ஃபில் பண்ணிட்டு நீங்க செடியை நடணும். அப்படி நட்டி நட்டீங்கன்னா நீங்க 1-2 நாள் நீங்க வீட்டுல இல்லைன்னாலும் அந்த செடி தாங்கும். அது சீலிங் பாதிக்காம இருக்கணும்னா நிறைய பேரு செங்கல் அது இதெல்லாம் வைப்பாங்க, ஒன்னும் வேண்டாம், ஒரு சின்ன கேப் இருந்தா போதும். அதனால தட்டையான கல்லு, அந்த மாதிரி தட்டையான கல்லு வந்து அந்த தொட்டி கடியில கொஞ்சம் கொஞ்சம் வச்சு விட்டுச்சிங்க, ஒரு 2-3 வச்சு விட்டீங்கன்னா போதும், தொட்டி சாஞ்சி விழாத மாதிரி வைக்கணும். த்ரோ பேக்ல வைக்கிறதா இருந்தா சிரட்டை கமத்தி போட்டு அதுக்கு மேல அந்த த்ரோ பேக்ஸ் எல்லாம் தூக்கி வைக்கணும். அப்ப வந்து சீலிங் பாதிக்காது, தண்ணி வந்து வடிஞ்சாலும் உடனே காஞ்சு போயிடும்.
0: சரி சரி,
2: இதுல நான் வச்சிருக்கிறது புஷ்பபர் வச்சிருக்கேன். இப்போ இவங்க எல்லாம் சொன்ன எல்லா செடியுமே இருக்கு, வெண்டைக்கா, கோவக்கா அதெல்லாம் நிறைய இருக்கு. அது போக கீரை நிறைய வச்சிருக்கேன், வெண்டையிலயும் பல கலர் வச்சிருக்கேன், புஷ்பபர் வச்சிருக்கேன். அது புஷ்பபர் நல்லா எப்பவும் காய் இருந்துட்டே இருக்கும்.
0: அதாவது நீங்க அந்த புஷ் பெப்பர் அப்படின்னு சொல்றது நல்ல மிளகு வந்து குடை வடிவுல வளரக்கூடியது,
2: தொட்டியில வளர்க்கிற நல்ல மிளகு.
0: ஓ சரி சரி, தொட்டியில வளர்க்கக்கூடிய நல்ல மிளகு வளர்க்கும் போது செடி வாங்கி வைக்கணுமா? அது சொல்லு, நீங்க சொல்றது கேக்கல, சொல்லுங்கம்மா.
2: தொட்டியில வளர்க்கிற மிளகு அது வந்து நர்சரியில கிடைக்கும், கிடைக்கிறத வாங்கி வைக்கணும்.
0: வாங்கி வைக்கணும், அது வந்து வெட்டி விடணும் அல்ல, அதை பராமரிக்கிறதுக்கு அப்படி ஏதேனும் இருக்குதா?
2: அது ரொம்ப எல்லாம் வளருது, ஒரு அப்படியே அதிகமா வளர்ந்துச்சுன்னா ஒரு 5 அடி வளரும்.
0: ஓஹோ ஹோ,
2: அதுக்கு மேல வளர்க்கறாது. நம்ம மாதிரி உள்ள கம்பி, ஒரு 6 mm கம்பி வச்சு கட்டி விட்டாலும் சரி, இல்ல அதுக்கு கம்பெல்லாம் நட்டோம்னா கொஞ்ச நாளையில அது சாஞ்சிடும். அதனால கம்பி மாதிரி என்னதான் வச்சு.
0: ஆனா அதுக்கு ஒரு தொட்டி போதுமான அளவா இருக்குதா?
2: தொட்டி வந்து நல்ல பெரிய தொட்டியா வச்சதுன்னா லாங்கா ரொம்ப நாள் இருக்கும்.
0: ஓ

0: மாடியிலேயே
1: சரி சரி.
0: அது வந்து ஒரு தார்பால் வந்து
1: நீங்க பேசுறது கேக்கலையே. ஒரு டார்பான் சொன்னீங்க, அப்புறம் ஒண்ணும் கேக்கலையே.
0: அசோலா பாசி வளர்க்கறேன்னு
1: சொன்னேன். ஆமா,
0: அது வந்து ஒரு மூணு மூணு சைஸ்ல தொட்டி மாதிரி சைடுல வந்து அந்த சிமெண்ட் கட்டைகளை வச்சு,
1: சரி,
0: உள்ள தார்பால போட்டு அடியில வந்து நல்ல வளமான மண் போட்டு அதுக்கு மேல தண்ணிய ஊத்தி அதுக்கு மேல பாசி கொஞ்சம் போட்டுட்டோம்னா அது ஸ்ப்ரெட் ஆயிரும். அப்பப்ப அதை எடுத்து செடிகளுக்கு போட்டுக்கலாம். இதுக்கு மேல மீன் அம்பலம் தயார் பண்றேன்.
1: சரி,
0: அந்த மீன் அம்பலம் தயார் பண்ணியாச்சுன்னா அதுகளுக்கு வேற எந்த பூச்சிகளும் வராதது மாதிரி வேற எந்த உரமும் சரி, பூச்சி கொல்லியாவும் சரி, பூச்சி விரட்டி இல்ல பூச்சி விரட்டி எல்லாத்துக்குமே இந்த மீன் அம்பலம் போதும்.
1: சரி சரி.
0: இது வந்து மீன் வேஸ்ட், எவ்வளவு எவ்வளவு கேஜி எடுக்கிறோமோ அவ்வளவு அவ்வளவுக்கு கொஞ்சம் கூட நாட்டு சக்கரை,
1: ஓஹோ,
0: வெள்ளம் போடக்கூடாது, வெள்ளத்துல கொஞ்சம் உப்பு உப்பு தன்மை இருக்கும், அதனால ஃபெர்மெண்டேஷன் ஆகாது. அதுக்காக வந்து நாட்டு சக்கரை தான் போடும்.
1: சரி சரி சரி. நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் தோழிகள்கிட்ட நம்ம கேட்கலாம். அதுக்கு முன்னால ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். பாடலின் படம் தெய்வ வாக்கு.

0: மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: மத்திய அரசு அங்கீகாரத்துடன் சென்ட் சேவியர் பொறியியல் கல்லூரியால் நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
4: மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
3: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
4: 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
3: மற்றும் 0465129648 ஃப்ரெண்ட்ஸ் ஐடிஐ மத்திக்கோடு திக்கணம் கோடு.
5: ஏர்லி உங்கள் குமரி பண்பலை 101 வானாய் தோழி நேர்களை நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் வணக்கம் குமரி பண்பலை 101. மீண்டும் நானே வந்தேன். ஓடி ஓடி வந்த காரணம் என்னவோ?
6: காரணம்
5: மீனம் எல்லாம் சொல்லியே தீருவேன். நான் வந்து இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஒருத்தருக்கு உதவணுங்கிற மனப்பான்மையில மீண்டும் வந்து அந்த ஒரு விஷயத்தை சொல்லுங்க. நீங்க மீனம்
6: மீன் நம்ம எவ்வளவு எடுக்கிறோமோ அதை விட கூட, அதாவது 1 கிலோ மீன் 1.5 கிலோ நாட்டு
5: சக்கரை,
6: 1-2 முட்டை, கனிஞ்ச பழம், அப்புறம் தயிர், அது கரும்பு சாறு.
5: நீங்க பெரிய லிஸ்டா சொல்லுவீங்க போல இருக்க. மீண்டும் ஒரு முறை சொல்லிருங்களே.
6: கனிஞ்ச
5: பழம்,
6: தயிர், கரும்பு சாறு,
5: சரி,
6: இத்தனையும் போட்டு நல்லா பிசைஞ்சி நம்ம வச்சிடணும். ஒரு 2-3 நாள் கழிச்சு திறந்து
5: இன்னொரு கலக்கி விடணும். சரி, கேக்கலையே அம்மா, கலக்கி விடணும் சொன்னீங்க. அம்மா அம்மா மல்லிகா அம்மா கலக்கி விடணும் சொன்னீங்க. அப்புறமா
6: கலக்கி விடணும்.
5: சரி,
6: நல்ல நைஸ் பகுதி எல்லாம் இருக்கலாம் இல்ல, அதுல ஒரு மாசத்துல எல்லாம் வந்து கரைஞ்சோம்.
5: சரி,
6: அதுல ஃபுல்லா இருந்துச்சு 3 மாசம் வரைக்கும் அடியிலே கிடக்கும். ஆனா நம்ம 2 மாசம்.
5: சரி,
6: ஆனா நல்ல ஒரு பழ வாசனை வச்சு மாதிரி நல்ல ஒரு வாசனை வரும்.
5: ஓ,
6: அந்த இதுல நம்ம வந்து எந்த அருவருப்பும் நம்ம சொல்லு நேரம் ஒரு அருவருப்பு மாதிரி தெரியும். ஆனா வச்சுட்டோம் சொல்லியாச்சுன்னா ஒரு தடவை வச்சுட்டோம்னா திரும்ப திரும்ப வைக்கணும்னு தோணும். நல்ல ஒரு டேம் மாசம் வரும். 8 மாசம் வருத்தோம்னா அதை புத்தர் பண்ணி எடுத்து செடிகளுக்கு மோட்லயும் ஊத்தலாம், செடிகளுக்கு தளிச்சு விடலாம்.
5: நான்
6: வந்து எல்லா செடிகளுக்கும், தூக்குற செடிகளுக்கும், பூச்செடிகளுக்கா இருந்தாலும் சரி, கீரைகளுக்கு, கீரைகள் வந்து ரொம்ப நல்ல வந்து திராணியா

0: கீரைகள் நல்ல செழிப்பா வளரும்னு சொல்லி இருக்கிறீங்க. கீரை கீரை
1: எல்லா வகையான கீரைகளும் இருக்கு. அந்த கீரைகள் வந்து எந்த குச்சி அண்டாம எந்த
0: சரி.
1: நான் வந்து ஒரு மீட்டருக்கும் அவசியம் இல்ல பயிர் வச்சிருக்கேன். கொடி வகைகள்ல இவ்வளவு நாளும் சொல்லாததுல பயிர் வந்து ஒரு மீட்டர் நீளம் வரைக்கும் வரும்.
0: ஓ,
1: அது முத்தினால நார் வராது. அந்த மாதிரி நல்ல சாஃப்டா இருக்கும்.
0: ஓஹோஹோ,
1: நிறைய பூச்செடிகள் இருக்கு. எல்லா செடிகளுக்கும் இதையே தளிச்சுடுவேன், நல்லா பூக்குது, எந்த பூச்சியும் வராது.
0: சரி சரி சரிம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. ரொம்ப அழகான ஒரு, அதாவது அவசியமான அழகான அருமையான ஒரு தகவலை சொல்லி இருக்கிறீங்க. நீங்க ஒவ்வொரு செடி வச்சுட்டு ஒவ்வொன்னா ஒவ்வொரு மருந்து அது இது நீங்க தேடி போக வேண்டாம். எல்லாத்துக்கும் சேர்த்து உரமாகவும் மருந்தாகவும் இருக்கிற ஒன்று மீன் அமிலம் அப்படின்னு சொல்லி.
1: அது வந்து நம்ம மூலிகை செடிகள்
0: ஒட்டுமொத்தமாக நம்ம என்னெல்லாம் செடி வளர்க்கணும் நினைக்கிறோமோ எல்லாத்துக்கும் பயன்படும்ங்கிறது ஒரு சிறப்பு தகவலை சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றியம்மா. நன்றி.
2: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
3: நீ நம்ம நாகர்கோயில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ், ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
5: அந்த ஏறிங்க காட்டுங்க,
6: போச்சுவோ பிரைஸ் மணி.
5: கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல?
6: வரும்போதே பண்ணிட்டேன். மொபைல்ல இருந்து
5: எங்க?
6: கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ல. RBI ரீட்டெயில் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்,
5: நோ ப்ரோக்கரேஜ்,
6: நோ ஹிடன் ஃபீஸ்.
5: ஒத்துக்கறேன். உனக்கு இல்ல ஆப்க்கு.
6: RBI சொல்கிறது,
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். உங்கள் குமரி பண்பலை 101 வாராய் தோழி நிகழ்ச்சியில் இன்றைக்கு மாடித்தோட்டம், அதில் காய்கறி கழிவுகள், இந்த இரண்டையும் வைத்து எப்படி பயன்படுத்துகிறோம், அல்லது அதிலிருந்து நாம் எப்படி விளைச்சலை எடுக்கிறோம், அதை செடி வச்சாச்சுன்னா அதில் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறோம், அந்த பிரச்சனைகளுக்கு எப்படியான தீர்வு, இதற்கு நம்ம வேற எங்கேனும் போகணுமா, இல்லை அதுவும் நம்ம கைவசமே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களையும் மிகச்சிறப்பாக தோழிகள் வந்து பகிர்ந்த வண்ணமாக இருக்கிறார்கள். அடுத்து நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் தோழிகளோடு தொடர்ந்து பேசலாம். பாடலின் படம் தூள்.
8: ஓ பல்லி, ஓ சேரா, ஓ சித்தே.

0: வாராய் தொழில்
1: நேரில் நிகழ்ச்சியில்
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் அம்மா, நீங்க தான் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போறீங்க. சுருக்கமா பேசிருங்க, யாருன்னு சொல்லிருங்க.
2: கடையில பல்லாரில
0: அம்மா நீங்க யார், உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன?
2: சுல்தானி. சுல்தானி ஏர்வாடியில இருந்து. சுல்தானி
0: ஏர்வாடி. சுல்தானி அம்மா சொல்லுங்க.
2: மாடி தோட்டத்துக்கு அந்த பல்லாரி உள்ள தொழில்களை மூட கணக்குல எங்க வீட்டுல வேங்கிட்டு வந்து தண்ணியில பெரிய கொப்புற கணக்கு அதுல போட்டு வச்சிருவோம் மேடம். ரெண்டு நாள் மூணு நாள் அப்படி செக்க செவேர்னு வந்துரும். உரத்துக்கு உரமாவும் ஆச்சு, பூச்சி கொல்லியாவும் ஆச்சு.
0: ஓஹோ,
2: வெள்ள பூச்சியெல்லாம் வரும்போது வேப்பலைய வேப்ப இலைய பச்சை இலைய பறிச்சுட்டு வருவேன். என் விட்டு மிக்சர போட்டு அரைச்சி அதை தொளிச்சு அந்த மூடுக்கும் ஊத்திடுவேன். எங்க கிட்ட இப்ப அந்த வெள்ள பூச்சியே இல்ல.
0: இல்ல
2: இல்ல, கத்திரிக்காய்க்கெல்லாம் வெள்ள பூச்சி நிறைய, தக்காளி எல்லாம் சுருட்டு நோய் வரும். கொஞ்ச நாள் அந்த பிரச்சனையே இல்ல மேடம்.
0: சரிம்மா, சிறப்பா நிகழ்ச்சியுடைய நிறைவா வந்து ஒரு நிறைவு கருத்தாக நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி அம்மா. நன்றி
2: நன்றி நன்றி மேடம்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில்
4: உழவருக்கு ஒரு சிந்தனை. வாழையில் ஊடுபயிராக மஞ்சள் சாகுபடி, கண்ணங்கோடு எஸ் ராஜசேகர் அவர்களுடன் நேர்முகம். கேத் பஜாவோ அபியான், விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்து திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள். அமுத சுரபி, சிறுபான்மையினருக்கான அரசின் நலத்திட்டங்கள் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், தோட்டக்கலை பயிர்கள் பராமரிப்பு. பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜே டி நிர்மலதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
0: தேர்தலை வாரை தொழில் நிகழ்ச்சியில் வீணாகும் காய்கறிகளில் விளைச்சல் தரும் மாடித்தோட்டம். ஒவ்வொரு தொழிலும் வந்து அவர்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார்கள். மாடித்தோட்டம் அப்படி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, நம்ம எளிதாவே செய்யலாம். ஆர்வம் இருக்கணும், இருந்தாச்சுன்னு சொன்னா

0: சின்ன விஷயங்கள் மட்டும்தான். அதை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்க வீட்டிலேயே உங்களுக்கு தேவையான காய்கறிகளை எல்லாம் நீங்கள் விளைச்சலை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி, அதுவும் உரங்கள் இல்லாத நல்ல நாட்டு காய்கறிகளை நம்ம எடுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அத்தனை தோழியருக்கும் இல்லையத்தின் சார்பாக நன்றி. இத்துடன் இந்த நேரலை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு ஆர் ஸ்ரீ சுப்புலட்சுமி. இன்னும் சில நொடிகளில் வருவது 4 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து.
1: தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளில் அனைவரும் ஒருங்கிணைந்து பங்கேற்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் சிறு குறு தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகளிர் தலைமையிலான மேம்பாட்டில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் ஜன் விஸ்வாஸ் சட்ட சீர்திருத்தங்கள் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. தாவேக அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அது தொடர்பான ஏமாற்று அறிவிப்புகளை வெளியிடுவதாக திமுக குறை கூறியுள்ளது. தாவேக அரசின் திறனற்ற நிர்வாகத்தின் காரணமாக மருத்துவ கட்டமைப்பு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. காவிரி கோதாவரி இணைப்பு பணிகளை மத்திய அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. மாநகராட்சிகளில் தூய்மைப் பணிகளை தனியாருடன் இணைந்து மேற்கொள்வதற்கான ஆலோசகர்களை நியமிப்பதற்கான ஒப்பந்த புள்ளிகளை மாநில அரசு ரத்து செய்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தின் 3% பங்குகளை விற்பனை செய்யும் முடிவினை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்பாஸ்டில் நடைபெறவுள்ளது. கல்லையில் நடைபெற்று வரும் இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் எடுப்பிற்கு 452 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான 2வது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகந்த் கடம் மற்றும் நவீன் சிவக்குமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: செந்தமிழ் சொல்லெடுத்து
4: பைந்தமிழ் பாட்டிசைத்து
3: பாங்குடன் பவனி வந்து
4: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
3: உங்கள் குமரிப்பண்பலை 101.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:02. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்கலாம்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம். பிரதான் மந்திரி மத்ஸ்ய கிசான் சம்ரிதி யோஜனா, அதாவது மீன் விவசாய பதப்படுத்தும் குழுக்கள் மேம்பாட்டு நிதி உதவி திட்டம் குறித்து. மனிதன் இந்த பூமியில் தன் வாழ்வை தொடங்கிய காலந்தொட்டே எதெல்லாம் தனக்கு பயன் தர வல்லதோ அதையெல்லாம் தனக்கு தொழிலாக ஆக்கி கொண்டான். ஆடு மாடு நீர் நிலம் மீன் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். கடலில் வலை வீசும் மீனவர்கள் வாழ்வும் உழவர்கள் வாழ்வு போலவே இடர்கள் நிறைந்தது. தனது குடிமக்கள் துயருற்றால் ஆதரவு கரம் நீட்டுவது அரசின் ராஜ தர்மம். பல்வேறு காரணிகளால் அவதியுற்ற விவசாயிகளுக்கு வருடந்தோறும் 6,000 ரூபாய் அளிப்பது போல மீனவர்களுக்கும் நீர் வாழ் உயிரினம் சார்ந்த மதிப்பு கூட்டு நிறுவனங்களுக்கும் நிதியுதவி அளிக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டதே பிரதமரின் மீன் விவசாய பதப்படுத்தும் குழுக்கள் மேம்பாட்டு நிதியுதவி திட்டம். அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் 2023-24 நிதியாண்டு முதல் 2026-27 நிதியாண்டு வரையிலான 4 ஆண்டுகளில் மீன்வளத்துறையை முறைப்படுத்துவதற்கும் மீன்வள குறு மற்றும் சிறு நிறுவனங்களுக்கு ஆதரவளிப்பதற்கும் பிரதமரின் மத்ஸ்ய சம்பதா திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் துணை திட்டமான பிரதமரின் மத்ஸ்ய கிசான் சம்ரிதி சா திட்டத்திற்கு 2024 ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த துணை திட்டம் மத்திய துறை துணை திட்டமாக 6,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். இதில் 50%, அதாவது 3,000 கோடி ரூபாய் உலக வங்கி மற்றும் AFD

0: நிதி உட்பட பொது நிதி மீதமுள்ள 50%, அதாவது 3,000 கோடி ரூபாய் பயனாளிகள் தனியார் துறையிடமிருந்து எதிர்பார்க்கப்படும் முதலீடாக இருக்கும். இது அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 2023-24 நிதியாண்டு முதல் 2026-27 நிதியாண்டு வரை 4 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும். பயனாளிகள் குறித்து அறியலாம். மீனவர்கள், நீர்வாழ் உயிரின வளர்ப்பு விவசாயிகள், மீன்பிடி தொழிலாளர்கள், மீன் விற்பனையாளர்கள் அல்லது மீன்பிடி மதிப்பு சங்கிலியில் நேரடியாக ஈடுபட்டுள்ள நபர்கள், இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட தனியுரிமை நிறுவனங்கள், கூட்டாண்மை நிறுவனங்கள், சங்கங்கள், வரையறுக்கப்பட்ட பொறுப்பு கூட்டாண்மை LLP கூட்டுறவுகள், கூட்டமைப்புகள், சுய உதவி குழுக்கள், மீன் உற்பத்தியாளர் அமைப்புகள் FFPO, மீன் வளம் மற்றும் மீன் வளர்ப்பு மதிப்பு தொடர்களில் ஈடுபட்டுள்ள புத்தொழில் நிறுவனங்கள் போன்ற கிராம அளவிலான அமைப்புகள் இதில் பயன்பெறலாம். வேலைவாய்ப்பை உருவாக்கும் திறன் உட்பட முக்கிய தாக்கங்கள் குறித்து அறியலாம். 40 லட்சம் சிறு மற்றும் குறு தொழில் நிறுவனங்களுக்கு வேலை அடிப்படையிலான அடையாளங்களை வழங்க தேசிய மீன்வள டிஜிட்டல் தளத்தை உருவாக்குதல், மீன்வளத்துறையை படிப்படியாக முறைப்படுத்துதல் மற்றும் நிறுவன கடன்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகரித்தல், இந்த முன்முயற்சியால் 6.4 லட்சம் குறுந்தொழில் நிறுவனங்களுக்கும் 5,500 மீன்வள கூட்டுறவு அமைப்புகளுக்கும் நிறுவன கடன் கிடைக்க உதவும். இந்த திட்டம் மதிப்பு தொடர் செயல்திறனை மேம்படுத்தி 55,000 குறு மற்றும் சிறு நிறுவனங்களுக்கு ஆதரவளிப்பதன் மூலம் பாதுகாப்பான தரமான மீன்களை உறுதி செய்வதில் கவனம் செலுத்துகிறது. சுற்றுச்சூழல் மற்றும் நிலைத்தன்மை முயற்சிகளை ஊக்குவிக்கின்றது. வணிகம் செய்வதை எளிதாக்குதல் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்துதல், உள்நாட்டு சந்தையில் மீன் மற்றும் மீன் உற்பத்திகளின் தரத்தை மேம்படுத்துதல், உள்நாட்டு சந்தைகளை வலுப்படுத்துதல், வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் வியாபார வாய்ப்புகளை உருவாக்குதல், வேலைகள் மற்றும் பாதுகாப்பான பணியிடத்தை உருவாக்குவதன் மூலம் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், 1.7 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும், 75,000 மகளிருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கவும், குறு மற்றும் சிறு தொழில் மதிப்பு தொடரில் தொடர்ந்து 5.4 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொண்டோம். பிரதான் மந்திரி மத்ஸ்ய கிசான் சம்ருதி சா யோஜனா, அதாவது பிரதமரின் மீன் விவசாய பதப்படுத்தும் குழுக்கள் மேம்பாட்டு நிதி உதவி திட்டம் குறித்து.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:08. குமரி பண்பலை 101 நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: சத்ரபதி ஷாஹு மகாராஜ் பிறந்த தின சிற்றுரை.
3: கோலாப்பூர் அரச குடும்பத்தால் தத்தெடுக்கப்பட்டு சத்ரபதி ஷாஹு மகாராஜ் என்று அழைக்கப்பட்டார். அவர் ஒரு சிறந்த அரசராக மட்டுமல்லாமல் ஏழை மக்களின் நண்பராகவும் சமூக சமத்துவத்தை விரும்பிய தலைவராகவும் விளங்கினார். அந்த காலத்தில் சமூகத்தில் சாதி அடிப்படையிலான வேறுபாடுகள் அதிகமாக இருந்தன. கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் அனைவருக்கும் சம வாய்ப்பு கிடைக்கவில்லை. இத்தகைய சூழ்நிலையில் சாஹு மகாராஜ் சமூகத்தில் பின்தங்கிய மக்களின் முன்னேற்றத்திற்காக பல சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டார். கல்வி என்பது மனித வாழ்க்கையை மாற்றும் சக்தி என்பதை அவர் நன்கு உணர்ந்திருந்தார். எனவே ஏழை மற்றும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு கல்வி பெற உதவித்தொகைகள், விடுதிகள் மற்றும் பல்வேறு வசதிகளையும் ஏற்படுத்தினார். அனைவரும் கல்வி பெற வேண்டும் என்பதில் அவர் மிகுந்த அக்கறை கொண்டிருந்தார். மேலும் இந்தியாவில் இடஒதுக்கீட்டு முறையை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர்களில் முக்கியமானவராக சாஹு மகாராஜ் கருதப்படுகிறார். 1902 சமூகத்தில் பின்தங்கிய மக்களுக்கு அரசு பணிகளில் இடஒதுக்கீட்டை வழங்கினார். இந்த நடவடிக்கை சமூக நீதிக்கான மிகப்பெரிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. பெண்களின் முன்னேற்றத்திற்கும் அவர் பெரும் பங்கு வகித்தார். பெண்கள் கல்வி பெற வேண்டும், விதவை மறுமணம் நடைபெற வேண்டும், குழந்தை திருமணம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். பெண்களுக்கும் சம உரிமை கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவர் ஆதரித்தார். சாஹு மகாராஜ் தனது ஆட்சியை மக்களின் நலனுக்காக பயன்படுத்தினார். ஏழைகள், விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களின் வாழ்க்கை மேம்பட பல திட்டங்களை உருவாக்கினார். சமூகத்தில் ஒற்றுமை மற்றும் சமத்துவம் நிலவ வேண்டும் என்பதே அவரது முக்கிய

0: நோக்கமாக இருந்தது. இன்றைய காலத்தில் நாம் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதன் நோக்கம் அவரது சாதனைகளை நினைவு கூறுவது மட்டுமல்ல, அவர் பின்பற்றிய மனிதநேயம், சமத்துவம் மற்றும் சமூக நீதி போன்ற பண்புகளை நமது வாழ்க்கையிலும் பின்பற்றுவதற்காகவும் தான்.
1: இதுவரை சத்ரபதி ஷாஹு மகராஜ் பிறந்த தின சிற்றுரை இடம்பெற கேட்டோம்.
2: குமரி பண்பலை 101 இலிருந்து இனி கேட்கலாம்
3: ஆகாஷ்வாணி.

0: பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்களின் பிறந்த தின உரை.
1: இன்று June 26. இந்திய வரலாற்றில் வந்தே மாதரம் என்ற ஒற்றை சொல்லால் ஒட்டுமொத்த இந்தியாவையும் தேசபக்தி நெருப்பில் நனைய வைத்த இலக்கிய பேரரசர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்களின் பிறந்த நாள் இன்று. 1838 June 27 மேற்கு வங்காளத்தில் உள்ள நைஹாட்டி என்ற கிராமத்தில் பிறந்தார் பங்கிம் சந்திரர். இளமையிலேயே படிப்பில் அசாத்திய திறமை காட்டிய அவர் கல்கத்தா பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட போது அதன் முதல் 2 பட்டதாரிகளில் ஒருவராக தேர்ச்சி பெற்று சாதனை படைத்தார். அவருடைய திறமையை பார்த்து வியந்த பிரிட்டிஷ் அரசு அவருக்கு மிக உயரிய பதவியான டெபுட்டி மெஜிஸ்ட்ரேட் மற்றும் டெபுட்டி கலெக்டர் பதவிகளை வழங்கியது. 1870களின் ஒரு மாலை பொழுதில் ஹூக்ளி நதிக்கரையில் அமர்ந்திருந்த போதுதான் வந்தே மாதரம் என்ற 6 பக்திகள் கொண்ட பாடலை அவர் எழுதினார். 1882 அவர் எழுதிய ஆனந்த மடம் என்ற வரலாற்று நாவலில் இந்த பாடலை இணைத்தார். 1896 நடந்த கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் நோபல் பரிசு பெற்ற கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் இந்த பாடலுக்கு மிக அற்புதமான ராகம் அமைத்து முதன் முதலில் 1000,000 மக்கள் முன்னிலையில் மேடையில் பாடினார். அதேபோல இந்திய இலக்கிய வரலாற்றில் அவர் படைத்த மற்றொரு மிகப்பெரிய சாதனை ஆங்கிலத்தில் அவர் எழுதிய ராஜ்மோகன்ஸ் வைஃப் என்ற நாவல்தான். அவருடைய எழுத்துக்களின் வீரியத்தையும் அது மக்களிடம் ஏற்படுத்திய எழுச்சியையும் பார்த்து பயந்து நடுங்கிய பிரிட்டிஷ் அரசு அவரது ஆனந்த மடம் புத்தகத்திற்கு பல ஆண்டுகள் தடையும் விதித்தது. அவருடைய வாழ்நாளின் இறுதி பகுதியில் ஆன்மீகத்தின் பக்கமும் அவர் திரும்பினார். பகவத்கீதைக்கு அவர் எழுதிய விளக்க உரை இன்றும் மிகச்சிறந்த தத்துவ படைப்பாக போற்றப்படுகிறது. ஆங்கிலேய அரசு பங்கிம் சந்திரரின் அசாத்தியமான நிர்வாக திறமையை பார்த்து அவரை பகைத்து கொள்ள முடியாமல் அவருக்கு ராய் பகதூர் பட்டத்தையும் கம்பானியன் ஆஃப் தி மோஸ்ட் எமினன்ட் ஆர்டர் ஆஃப் தி இந்தியன் எம்பையர் என்ற உயரிய விருதையும் வழங்கி கௌரவித்தது.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:13. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்கலாம்.
1: நாளும் யோகா நலமுடன் வாழ்வு. யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே.வி. ரேகா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
2: ஃபேஸ் யோகா வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபேஸ் யோகா எதுக்காக நம்ம பண்றோம்? நம்மளுடைய முகத்தை பொலிவுபடுத்துவதற்காக மட்டும் கிடையாது, நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய தசைகளை கரெக்டா சீரா வச்சுக்கிறதுக்கு. நம்ம வந்து கைகள் அசைக்கிறோம், கால்கள் அசைக்கிறோம், ஆனா ஃபேஸ் அசைக்கும் போது எந்த ஒரு மசில்ஸுமே ஒர்க் ஆகாது. ஆனா கழுத்து நல்ல ஒர்க் ஆகும். ஆனா நம்ம ஃபேஸ் அசைக்கும் போது எந்த ஒரு சேஞ்சஸும் நமக்கு அவ்வளவு சீக்கிரமா தெரியாது. ஆனா நம்ம வந்து ஃபேஸ் யோகால வந்து கொஞ்சம் நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கு. வாய மூடிட்டு ஊதுறது, அப்புறம் ஆ இ ஊ இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது நம்மளுடைய ஃபேஸ்ல முகத்துல

0: இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே நல்ல ஸ்ட்ரெச்சிங், நல்ல ஸ்டிமுலேஷன் இதெல்லாம் கிடைக்கும் போது அங்கேயும் நல்ல பிளட் சர்க்குலேஷன் போகும். அதே மாதிரி கைகள் மூலமா சின்ன சின்ன மசாஜிங் மூமெண்ட்ஸ் செய்து கொடுக்கும் பண்ணி கொடுக்கும் போது முகத்துக்கு வந்து நல்ல ஒரு பொலிவு கொண்டு வரும், நல்ல ஒரு பிரைட்னஸ் கொண்டு வரும். அதே மாதிரி நெக் மூமெண்ட் நம்ம அதிகமா பண்ணும் போது தாடியில் இருக்கக்கூடிய டபுள்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தசைகள் வந்து ரொம்ப சோர்வா அதாவது வீக் ஆகி கீழே அப்படி லூஸா விழுறதெல்லாம் வந்து நம்மளுடைய ரொம்ப வயதானவர்களாக நம்ம காணிக்கும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்போ இந்த ஃபேஸ் யோகா, நெக் மூவ்மெண்ட் அண்ட் ஃபேஸ் யோகா வந்து நமக்கு நம்மளுடைய முகத்தை நல்லா புலிவாக்குறது மட்டும் இல்லாம நம்மளுடைய தோற்றத்தை 40 வயசா இருக்கக்கூடியவங்களை ஒரு 30-32 வயசு இருக்கக்கூடியவங்களை மாதிரி காமிக்கிறதுக்கு அந்த ஃபேஸ் யோகா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஃபேஸ் யோகா பண்ணும்போது நம்ம அந்த கரெக்டான பொசிஷன், கரெக்டான மூமெண்ட்ஸ்ல நம்ம பண்ணும்போது நல்ல நல்ல ஃபேஸுக்கு நல்ல ஒரு ஸ்டிமுலேஷன் டோன் பண்ணிவிடும். நம்மளுடைய முகத்துல இருக்கக்கூடிய மசில்ஸை வந்து டோன் பண்ணி விடுறது மூலமா முகத்துடைய பொலிவையும் கூட்டி நம்மளுடைய அழகையும், நம்மளுடைய முகத்தின் அழகையும் இன்னும் அழகாக்குகிறது.
1: இதுவரை நாளும் யோகா நலமுடன் வாழ்வு தகவல்களை தந்தவர் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே.வி. ரேகா அவர்கள்.

வானிலை அறிக்கை 26/6/2026 முதல் 30/6/2026 வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இந்த நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:17. இனிமையான மாலை பொழுதில் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்கலாம். திரை இசையில் முதலில் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது இளையராஜா இசையில் கங்கை அமரன் பாடல் வரிகள்ல ஸ்வர்ணலதா, மனோ ஆகியோர் குரல்கள்ல சின்னவர் திரைப்பட பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில்
2: உழவருக்கு ஒரு சிந்தனை. வாழையில் ஊடுபயிராக மஞ்சள் சாகுபடி, கண்ணங்கோடு எஸ் ராஜசேகர் அவர்களுடன் நேர்முகம். கேத் பஜாவோ அபியான், விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்து திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள். அமுத சுரபி, சிறுபான்மையினருக்கான அரசின் நலத்திட்டங்கள் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், தோட்டக்கலை பயிர்கள் பராமரிப்பு. பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் JD நிர்மலதா

0: அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
1: திரை இசையில் நிறைவாக கேட்கலாம். இளையராஜா இசையில் வாலி பாடல் வரிகள்ல மனோஜ், வர்ணலதா குரல்கள்ல சின்ன மாப்பிள்ளை திரைப்பட பாடலை.

நேயர்கள் இதுவரை குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டோம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:30. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்கலாம்.

நேயர்கள், இதுவரை குமரி பண்பலை 101 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்டோம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்னும் சற்று

0: நேரத்தில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் சிறு குறு தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகளிர் தலைமையிலான மேம்பாட்டில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் ஜன் விஸ்வாஸ் சட்ட திருத்தங்கள் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். தாவிக்கு அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அது தொடர்பான ஏமாற்று அறிவிப்புகளை வெளியிடுவதாக திமுக குறை கூறியுள்ளது. தாவிக்கு அரசின் திறனற்ற நிர்வாகத்தின் காரணமாக மருத்துவ கட்டமைப்பு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தாவிக்கு அரசு மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. காவிரி கோதாவரி இணைப்பு பணிகளை மத்திய அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. மாநகராட்சிகளில் தூய்மைப் பணிகளை தனியாருடன் இணைந்து மேற்கொள்வதற்காக ஆலோசகர்களை நியமிப்பதற்கான ஒப்பந்த புள்ளிகளை மாநில அரசு ரத்து செய்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தின் 3% பங்குகளை விற்பனை செய்யும் முடிவினை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று பெல்பாஸ்டில் நடைபெறவுள்ளது. காலையில் நடைபெற்று வரும் இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 452 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான இரண்டாவது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகந்த் கடம் மற்றும் நவீன் சிவகுமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: காலை நேர புதுமையாய்,
2: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
3: இரவு பொழுதின் இனிமையாய்,
2: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
3: குமரி பண்பலை 101.
2: குமரி பண்பலை 101.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:03. குமரி பண்பலை 101 ஆரம்பமாயாச்சு முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். நலமா என்னும் விசாரிப்பு, பத்திரமாயிரு என்னும் சிறிய அக்கறை, நான் இருக்கிறேன் என்னும் சிறிய ஆறுதல், அவ்வளவுதான் காதல் ராஜ்யத்தின் அன்பின் அளவீடுகள். முதலில் உங்களுக்காகவே வந்துட்டு விஸ்வநாதன் இசையில் வாலி பாடல் வரிகள்ல TM சவுந்தரராஜன் பி சுஷீலா குரல்கள்ல மன்னவன் வந்தானடி திரைப்பட பாடல்.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 5:07. இனிமையான மாலை பொழுதில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். நமக்காக ஒருவர் அருகில் இருக்கும் போது நம்மை சுற்றி யார் இருந்தாலும் கவலை இல்லை, நாம் நாமாக இருக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா உங்களுக்காகவே வந்துட்டு கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசன் பாடல் வரிகள், டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா ஆகியோர் பாடிய எங்கள் தங்கராஜா திரைப்பட பாடல்.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:13. இனிமையான மாலை பொழுதில் குமரி பண்பலை 101 முல்லை சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம் கேட்டு இருக்கோம். ஒவ்வொரு வரிகளும் அவளுக்கானவை என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும். இருந்தாலும் ஒரு வரி கூட பேச மாட்டாள். மயக்கம் தரும் உன் உரையாடல்களோடு உன்னை நினைக்கிறேன், நீதான் பேச மறுக்கிறாய். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம் இளையராஜா இசையில் வாலி பாடல் வரிகள்ல ஜெயச்சந்திரன் பி சுஷிலா ஆகியோர் பாடிய நானே ராஜா நானே மந்திரி திரைப்பட பாடல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:19 நிமிடம். இனிமையான மாலை பொழுதில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். வீசுகின்ற தென்றலே ஓய்வை விடுத்து வந்துவிடு. ஆதவனின் கதிர்கள் அனல் வீசுகிறது, மறந்துதான் போகிறது. நீ இல்லாத பொழுதுகளின் வலிகள் யாவும் உன்னை காணும் போது என்

இருக்கிறார். நம்ம நிகழ்ச்சியில இனி உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது ஏ ஆர் ரகுமான் இசையில் வைரமுத்து பாடல் வரிகள்ல எஸ் பி பாலசுப்ரமணியம் சுஜாதா குரல்கள்ல ரோஜா திரைப்பட பாடல்.

0: அம்மு என்ன இது, பிள்ளை உன் மேல ஏறி மிதிச்சுருக்கா, நீ பேசாம படுத்திருக்க. டேய் டேய் இறங்குடா, அம்மாக்கு வலிக்குள்ள, நல்ல பிள்ளைல இறங்கு மக்களே.
1: ஐயோ அக்கா, நான் தான் மிதிக்க சொன்னேன், குறுக்கு பயங்கர வலி, குறுக்குல கொஞ்சம் மிதிச்சா எதம்மா இருக்கும், அதனாலதான்.
0: குறுக்கு வலி போக நீ குறுக்கு வழி தேடுறியாக்கும். உன்னோட இந்த குறுக்கு வலிக்கு, அதாம்மா முதுகு வலிக்கு முறையான ட்ரீட்மெண்ட் நான் சொல்லட்டுமா?
1: இதத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏதாவது புது ட்ரீட்மெண்ட் அக்கா? அதுக்கு எங்க போகணும்?
0: எங்கயும் போக வேண்டாம், நம்ம பழங்கால முறைதான், சிம்பிள் ட்ரீட்மெண்ட், பயிற்சி எடுத்துக்கிட்டா வீட்டிலேயே தொடர்ந்து பண்ணலாம்.
1: சீக்கிரமா சொல்லுங்கக்கா.
0: யோகாசனம் இருக்கு தெரியும்ல, அதத்தான் சொல்ல வந்தேன்.
1: யோகாசனம் தெரியும், யோகாசனம் செஞ்சா முதுகுவலி குறைஞ்சிருமா என்ன?
0: யோகாசனம் செஞ்சா முதுகுவலி மட்டுமில்ல, எத்தனையோ பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும்.
1: நிஜமாவா? சரி இப்ப மத்த பிரச்சனைகளை விடுங்க, ஆசனங்கள் நிறைய இருக்குதானே, என்னோட முதுகு வலிக்கு ஒரு ஆசனம் சொல்லுங்க பாப்போம்.
0: முதுகு வலிக்கு எத்தனையோ ஆசனங்கள் இருந்தா கூட, இப்போ ஈஸியா கத்துக்கிற மாதிரி, எளிமையா செய்யற மாதிரி ஒரு ஆசனம் சொல்றேன். அதுக்கு பேரு சேது பந்தாசனம் அப்படின்னு சொல்றாங்க. பிரத்யேகமா முதுகு வலிக்கான ஆசனமாக மட்டுமே இது சொல்லப்படுது. தரையில ஒரு விரிப்ப போட்டு அதுல நேரா வானத்தை பார்த்து படுத்துச்சு, நம்மளோட கைகள் ரெண்டையும் உடம்போட சேர்த்து நேரா நீட்டி வச்சுக்கணும், அந்த காலை வந்து மடக்கி வச்சுக்கணும். முடிஞ்சதுன்னா காலோட அந்த கணுக்கால் இருக்குல்ல, அந்த காலை வந்து நம்ம பிடிச்சு வச்சுக்கலாம். உடம்பு முழுதையும் மெல்லமா நம்ம தூக்க ஆரம்பிக்கணும். அப்படி தூக்கிட்டு ஒரு 10 எண்ணிக்கை வர நம்ம சொல்லிட்டு மெதுவா அந்த உடம்ப நம்ம கீழே வைக்கும் போதே நமக்கு அந்த வலியில ஒரு சின்ன மாற்றம் இருக்கத உணர முடியும்.
1: அப்படியாக்கா? அப்ப நான் உடனே நீங்க சொன்ன மாதிரி சேது பந்தாசனம் செஞ்சு பாக்கவா?
0: ஏய் ஏய் என்ன பண்ற, இப்பவே யோகா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவ போல இருக்க. நான் உனக்கு முறையா எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லித்தரேன், அப்புறமா நீ முயற்சி பண்ணு. முறையான ஒரு யோகா பயிற்சி சொல்லித்தரக்கூடியவங்களை போய் பார்த்து அவங்க கிட்ட கத்துக்கிட்டு வந்து நீ யோகா செய்யறதுதான் சரியா இருக்கும்.
1: சரிக்கா, நம்ம ஆரோக்கியத்துக்கும் நல்வாழ்வுக்கும் ஒரு முழுமையான வழிய சொல்லித்தருது இந்த யோகாசனம், அப்படித்தானேக்கா?
0: சரியா சொன்ன, உடலுக்கும் மனதுக்குமான ஒரே பயிற்சி யோகாதான்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:28. இனிமையான மாலை பொழுதில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். என்னை தேட வைப்பதில் உனக்கு ஏன் இத்தனை ஆசை? நீ இல்லாத நாட்கள் கொஞ்சம் கடினமாகவே நகர்கிறது. காற்றில் என் கைகளை நீட்டி உன்னை தேடுகிறேன். இந்த காற்று உன் வாசலை வந்தடையும் என்ற நம்பிக்கையில். நம்ம நிகழ்ச்சியில இனி உங்களுக்காகவே வரப்போகுது ஏஆர் ரஹ்மான் இசையில் கிருஷ்ணமூர்த்தி உன்னிகிருஷ்ணன் ஆகியோர் பாடிய ரிதம் திரைப்பட பாடல்.

நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்றிரவு 7 மணிக்கு தியாகம் மாற்றம் மறுமலர்ச்சியின் தொடக்கம் முகரம் தின உரை கேட்கலாம். வழங்குகிறார் ஆன்மீக சொற்பொழிவாளர் எஸ் என் சிக்கந்தர் அவர்கள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:35. இனிமையான மாலை பொழுதில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். அன்பை காதலை உணர்த்த பூக்களை விட சிறந்த ஒன்றில்லை. அது எவ்வளவு விலை உயர்ந்த பொருளாக இருந்தாலும் ஒற்றை பூ உணர்த்திடும் அன்பை விட பெரிது ஒன்றுமே இல்லை என்கிறார் இவர். முல்லைச்சரத்தில் இனி உங்களுக்காகவே வரப்போகுது ஜிவி பிரகாஷ்.

நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்கலாம். தொடர்ந்து வாழையில் ஊடு பயிராக மஞ்சள் சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கண்ணங்கோடு ஜே ராஜசேகர் அவர்கள். தொடர்ந்து கேட் பச்சாபோ அபியான் விளை நிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். தொடர்ந்து அமுத சுரபி இதில் சிறுபான்மையினருக்கான அரசின் நலத்திட்டங்கள் உரையாடல் கேட்கலாம். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள் தோட்டக்கலை பயிர்கள் பராமரிப்பு தகவல்களை தருகிறார் பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜே டி நிர்மலதா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:44. இனிமையான மாலை பொழுதில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். உன்னோடு நான் இருக்கையில் எனக்கான உலகம் மிக பெரியது. வாழ்க்கை பயணம் முடிவுறும் வரை உன் நினைவுகளுடன் கண்களில் கண்டது பாதி வரும் கற்பனை தந்தது மீதி என்கிறார் இவர். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாய் ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் கபிலன் பாடல் வரிகள்ல சித் ஸ்ரீராம் சுனிதா சாரதி குரல்கள்ல ஐ திரைப்பட பாடலை கேட்கலாம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:50. இனிமையான மாலை பொழுதில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். எவ்வளவு எளிதாக என்னை கடந்து சென்று விட்டாய் நீ, ஆனால் நானோ உன் சாயலில் யாரேனும் கண்டால் கூட இரண்டொரு

ஒரு நிமிடங்கள் கழித்தே நினைவுக்கு திரும்புகின்றேன் என்கிறார் இவர். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில ஹரிச்சரன் பாடிய தாம் தூம் திரைப்பட பாடல் வந்துட்டு இருக்குது. பாடல் கேட்கலாம்.

நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 8:05 நமது குமரி பண்பலை 101 குழந்தைகளுக்காகவே ஒரு நிகழ்ச்சி வரப்போகிறது. அழகான மழலை செல்வங்களே, துள்ளி திரியும் பட்டாம்பூச்சிகளே, உங்கள் பேச்சிலே உள்ளத்தை மகிழ வைத்து கள்ளமில்லாத சிரிப்பில் நெஞ்சத்தை நிகழ வைக்கும் அழகான மழலை செல்வங்களே, உங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:54. குமரி பண்பலை 101 முல்லை சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம் கேட்டுட்டு இருக்கோம். யார் இவள், யார் தான் இவள், இவள் தானா என் தேவதை, இவள் தானா என் தாரகை, மங்கையின் காலடியில் நான் விழ, நங்கையின் மனதில் நான் எழ, பறக்க துடிக்குது என் உயிர் என்கிறார் இவர். நம்ம நிகழ்ச்சியில நிறைவாக கேட்கலாம் ஜிப்ரான் இசையில் கார்த்திக் நேதா பாடல் வரிகள்ல சதா பரதி, சின்மயி ஆகியோர் பாடிய திருமணம் என்னும் நிக்கா திரைப்பட பாடல் வரப்பகுதி கேட்கலாம்.

0: இத்துடன் நிறைவு பெறுகிறது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்.
1: காற்றில் மிதக்கும் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளியில் சும்பன்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

0: நேயர்களே, இன்றைக்கு நம்ம குமரி பண்பலை 101 இனி என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒளிபரப்பாகுது தெரிஞ்சுக்கலாமா? நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:10 சேவை செய்திகள், 6:15 3-in-1, 6:20 மெல்லிசை, 6:40 திரை இசை கேட்கலாம். இன்று இரவு 7 தியாகம் மாற்றம் மறுமலர்ச்சியின் தொடக்கம் முகரம் தின உரை கேட்கலாம். வழங்குகிறார் ஆன்மீக சொற்பொழிவாளர் S.N. சிக்கந்தர் அவர்கள். இன்று இரவு 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் A. மோகன் அவர்கள். இன்று இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்கலாம். தொடர்ந்து வாழையில் ஊடு பயிராக மஞ்சள் சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கண்ணங்கோடு S. ராஜசேகர் அவர்கள். தொடர்ந்து கேத் பச்சாபோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் S. சுரேஷ் அவர்கள். தொடர்ந்து அமுத சுரபி சிறுபான்மையினருக்கான அரசின் நலத்திட்டங்கள் உரையாடல் கேட்கலாம். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள் தோட்டக்கலை பயிர்கள் பராமரிப்பு தகவல்களை தருகிறார் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் J.D. நிர்மலதா அவர்கள். இன்றிரவு 8 செய்தி அறிக்கை கேட்கலாம். 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 திரைக்களஞ்சியம் மீனாட்சிபுரம் பாலசுப்பிரமணியம் என்ற நேயர் எழுதி அனுப்பியுள்ள பாடல்களை கேட்கலாம். 9:15 செய்தி சுடர், 9:30 திரை இசை கேட்கலாம். இன்று இரவு 10:05 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி, 11:00 மனசு மயங்கும் திரை இசை, நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை கேட்கலாம். நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம் இடம்பெறும். இனி நாளைக்கு நம்ம குமரி பண்பலை 101 என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒளிபரப்பாகுது தெரிஞ்சுக்கலாமா? நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் புலவர் உதயை மு வீரையன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். நாளை காலை 6:15 குரலமுதம் கேட்கலாம். தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:00 வட்டார செய்திகள். 7:05 முற்றத்தில் இன்று. 7:10 அரும்புகளின் குறும்புகள் கேட்கலாம். நாளை காலை 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலையில் திரை இசை கேட்கலாம். பொது அறிவு வினாவிடையை தொடர்ந்து தேதியும் செய்தியும் இடம்பெறும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் நாளை காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00 மற்றும் 5:00. 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விபரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விபரம், அணைகளின் நீர்மட்ட விபரம், திரை இசை ஆகியன கேட்கலாம். நாளை காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைப்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. தொடர்ந்து K.K. எக்ஸ்பிரஸ். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேயர்கள், இதுவரை குமரி பண்பலை 101 நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். நிகழ்ச்சிகளையும் தவறாம கேளுங்க. இன்னும் சற்று நேரத்தில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra. Home Minister Amit Shah laid a detailed roadmap to achieve the vision of a drug-free India today. During a meeting organized by the Narcotics Control Bureau, the Home Minister launched the vision document on narcotics control from 2026 to 2029. Earlier, addressing the 10th APEC level meeting of the Narco Coordination Centre in New Delhi, the Home Minister called for a united war against drugs, saying that drug menace threatens national security, social stability,

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:10. சேவை செய்திகள் கேட்கலாம். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் நேரடி மாணவர் சேர்க்கை இம்மாதம் 30 தேதி வரை நடைபெற உள்ளது. தொழிற்பயிற்சி

0: பள்ளியில் சேருவதற்கு வயது வரம்பு ஆண்களுக்கு 14 முதல் 40 வயது வரை ஆகும். பெண்களுக்கு உச்ச வயது வரம்பு இல்லை. ITIயில் பல்வேறு பொறியியல் மற்றும் பொறியியல் இல்லாத தொழில் பிரிவுகளில் சேர்ந்து பயிற்சி பெற 8ஆம் வகுப்பு தேர்ச்சி, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு டிப்ளமோ, டிகிரி தேர்ச்சி, தோல்வி மற்றும் இடைநின்றோர் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் கோணம் நாகர்கோவிலில் தொழில் 4.0 திட்டத்தின் கீழ் அதிநவீன தொழில்நுட்ப புதிய பிரிவுகள் தொடங்கப்பட உள்ளன. அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேரும் மாணவர்களுக்கு கட்டணமின்றி பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேரும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மாதம் 750 ரூபாயும் மற்றும் பேருந்து கட்டண சலுகை, மிதிவண்டி, பாட புத்தகங்கள், வரைபட கருவிகள், 2 செட் சீருடைகள், 1 செட் காலணிகள் போன்ற சலுகைகள் அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் 6 முதல் 10 அல்லது 12ஆம் வகுப்பு வரை தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கும், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 10 அல்லது 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கும் மாதம் ரூபாய் 1000 கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. சேர்க்கை தொடர்பான மேலும் விவரங்களுக்கு நாகர்கோவில் கோணம் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் முதல்வரை நேரில் அணுகலாம். மேலும் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0462-262-461-463, மற்றொரு எண் 9499-055-580-6. அரசு மற்றும் தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் அதிகளவில் வேலைவாய்ப்பு உள்ளதால் அனைவரும் அரசு ITIயில் சேர்ந்து பயன்பெறலாம் என நாகர்கோவில் கோணம் அரசு தொழிற்பயிற்சி நிலைய முதல்வர் தெரிவித்துள்ளார். நாகர்கோவில் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் மற்றும் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகம் இணைந்து நடத்தும் நிதி ஆப்கே நிகத் 2.0 வைப்பு நிதி உங்கள் அருகில் மற்றும் சுவிதா சமாரம் என்ற குறைதீர்ப்பு முகாம் வரும் 27ஆம் தேதி, அதாவது நாளை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை, SM மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி, SM நகர், மயிலாடி இதில் வைத்து நடைபெற உள்ளது. இம்முகாமில் இன்னும் 3 மாதங்களில் 58 வயதை அடையும் உறுப்பினர்கள் ஓய்வூதிய ஆவணங்களை சமர்ப்பிப்பது தொடர்பான சந்தேகங்களை வைப்பு நிதி உங்கள் அருகில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். நேயர்கள், இதுவரை குமரி பண்பலை 101 சேவை செய்திகள் கேட்டோம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:15. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்கலாம்.
1: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில்.
2: குட் ஈவினிங் நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியுடைய முதலாவது பகுதி தமிழ். இன்னைக்கு தமிழ்ல நாம கத்துக்கக்கூடிய வார்த்தை கிரி. கிரி அப்படின்னா உயர்ந்து நிற்கும் மலை அப்படின்னு அர்த்தம். கிரிவலம் வருதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு மலையை பக்தியோட சுற்றி வரும் வழிபாட்டு முறைக்கு தான் கிரிவலம் அப்படின்னு சொல்றோம்.
3: இதற்கான உதாரணமா தொண்டரடி பொடியாழ்வார் எழுதிய திருமாலை, அதுல நாம ஒரு வரியை பார்க்கலாம். பச்சை மா மலை போல் மேனி பவளவாய் செங்கண் அச்சுதா சிவப்பொற்கிரியே அப்படிங்கிற அந்த வரியில சிவப்பொற்கிரியே அப்படிங்கறது சிவந்த பொன் மலை போன்ற அழகும் வலிமையும் உடைய திருமாலை அப்படின்னு அந்த விஷ்ணு பகவான குறிக்கிறது. இதுல இருந்து கிரி அப்படின்னா மலை அப்படிங்கறது நமக்கு புரியுது.
2: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ். This is the first time I knew we're getting
3: together. இங்கிலீஷ்ல இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போற வேர்ட் அபெட்மெண்ட், ABETMENT, அபெட்மெண்ட்.

0: அப்படின்னா தூண்டுறது அல்லது உடந்தையா இருக்கிறது. அதாவது ஒருத்தர் வந்து ஒரு குற்றத்தை செய்யலனா கூட அந்த குற்றம் நடக்கிறதுக்கு உதவி செய்தாலோ அல்லது மற்றவரை தூண்டிவிட்டாலோ அது வந்து அபட்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையால குறிக்கப்படுது.
1: இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ப்ரொவைடிங் வெப்பன்ஸ் ஃபார் அ கிரைம் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் அபட்மெண்ட். அதாவது ஒரு குற்றத்திற்காக ஆயுதங்களை வழங்குவது அக்குற்றத்திற்கு உடந்தையாகும் அப்படிங்கறதா இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம்.
0: நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம், சயின்ஸ்.
1: இன்னைக்கான சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, காலையில எந்திரிச்ச உடனே நாம எல்லாருமே பாக்குற முதல் முகம் நம்ம முகம் தான், அதுவும் கண்ணாடியில. ஆனா அந்த கண்ணாடி எப்படி நம்ம முகத்தை காட்டுது அப்படின்னு நாம என்னைக்காவது யோசிச்சு பாத்துருக்கோமா? கண்டிப்பா இல்ல. சோ இன்னைக்கான சயின்ஸ் செக்மெண்ட்ல இதை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம்.
0: வெறுமனே நாம ஒரு கண்ணாடி துண்டுக்கு முன்னாடி போய் நிக்கிறோம் அப்படின்னா நம்ம முகம் வந்து அதுல தெரியாது. அந்த கண்ணாடி துண்டுடைய பின்புறத்துல லைட்ட வந்து ரொம்ப நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய வெள்ளி அல்லது அலுமினியம் மாதிரியான உலோகத்தை ரொம்ப மெல்லிய படலமா பூசுவாங்க. இதுக்கு மேல அந்த லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்புது. இதே லைட் வந்து சுவர்லயோ அல்லது மரக்கட்டையிலயோ பட்டுச்சு அப்படின்னா அது வந்து சிதறிடும். ஆனா இந்த கிளாஸோட அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கிறதுனால அது மேல விழுற அந்த ஒளி கதிர்கள் வந்து எங்கேயும் சிதறி போகாமல் விழுந்த அதே கோணத்தில் நேர்த்தியா திரும்பி ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதனாலதான் கண்ணாடியில நம்மளால தெளிவான பிம்பத்தை பார்க்க முடியுது.
1: இப்போ கண்ணாடி முன்னாடி நின்று நாம வலது கையை தூக்கினா கண்ணாடியில இருக்கக்கூடிய நம்மளுடைய பிம்பமானது இடது கையை தூக்குறது மாதிரி தான் தோணும். இதுக்கு லேட்ரல் இன்வர்ஷன் அப்படின்னு பேரு. நம்ம கண்ணு முன்னாடி வர வெளிச்சத்தை கண்ணாடி அப்படியே திருப்பி அனுப்பி நமக்கு காட்டுது. அதனாலதான் கண்ணாடி முன்னாடி நாம நிக்கிறது நம்ம பிம்பம் கிடையாது, அது ஒரு ஒளியோட மேஜிக் அப்படிங்கறது புரியுது. இந்த கண்ணாடியில சாதாரணமா பார்த்தா நம்மளுடைய முகம் தெரியாது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? சோ எப்படி முகம் பார்க்க கண்ணாடி உருவாக்கப்படுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம்.
0: ஒரு சாதாரண கண்ணாடி துண்டை எடுத்து அதை முதல்ல நல்லா சுத்தப்படுத்திட்டு அப்புறமா அதுல சில்வர் நைட்ரேட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை தெளிக்கிறாங்க. அந்த கெமிக்கல் கண்ணாடி மேல ஒரு மெல்லிய வெள்ளி படல வந்து உருவாக்குது. ஆனா அந்த வெள்ளி வந்து சீக்கிரமா கருத்து போயிடக் கூடாது அப்படிங்கறதுக்காக அதுக்கு மேல இன்னொரு காப்பர் கோட்டிங் கொடுத்து கடைசியா இன்னும் அதுல பெயிண்டும் அடிப்பாங்க. சோ ஒரு சாதாரண கண்ணாடி நாம முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியா மாறுறது இந்த வழியில தான்.
1: இன்னைக்கு புதுசா நாம மூணு விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
0: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குழாய் அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 6:20.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. மெல்லிசை கேட்பதற்கு முன்,
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: பிரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
4: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
3: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
4: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
3: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
4: போன் 7358737358.
5: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
6: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
7: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
8: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
9: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
10: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
11: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
12: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
11: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
12: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
13: நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
14: மெக்கானிக், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
13: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
14: 10th தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
13: மற்றும் 0465129 6483. ஃப்ரெண்ட்ஸ் ITI, மத்திக்கோடு, திக்கணம் கோடு.
0: குமரி பண்பலை 101 மெல்லிசை கேட்கலாம். மெல்லிசையின் முதலில்
15: அன்பின் உருவம் என தொடங்கும் ஷியாமலா சுவாமி இசையமைப்பில் உருவான பாடலை இயற்றியவர் பகதூர் ஷா. பாடலை பாடுவோர் சுனந்தா விஸ்வநாதன், கீதா விஸ்வநாதன் ஆகியோர்.

நேயர்கள் இதுவரை குமரி பண்பலை 101 மெல்லிசை கேட்டோம். நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 7 மணிக்கு தியாகம் மாற்றம் மறுமலர்ச்சியின் தொடக்கம் முஹரம் தின உரை கேட்கலாம். வழங்குகிறார் ஆன்மீக சொற்பொழிவாளர் S.N. சிக்கந்தர் அவர்கள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.

0: இன்னும் சற்று நேரத்தில் மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று

பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் திரு பி எல் வர்மா எழுதியுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக

0: ஒழிப்பு நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக உருவெடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் நிதி நெருக்கடி உள்ளது என்பதை வெள்ளை அறிக்கை எடுத்துரைப்பதாக தெரிவித்தார்.
1: வருவாய்த்துறையை பொறுத்தவரை தேவையான பணிகள் நிரப்பப்பட்டிருக்கிறது. கூடுதலாக பணிகள் எங்கெங்கே தேவை என்பதை நிறைவேற்றுவதற்கு பல்வேறு நடவடிக்கை விரைந்து எடுக்கப்பட்டு வருகிறது. இன்று தமிழ்நாட்டில் இருக்கிற நிதிநிலையை பார்க்கின்ற போது வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. நிதி நெருக்கடி இருக்கிறது என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற முறையில் அது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய முதல்வரை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டிலே வாழ்கிற அத்தனை பேருக்கும் முழு பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்று பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு அறிவித்து வருகிறார். பெண்களுக்கு பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, போதையில்லா நகரத்து தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சிய பயணமாக இருக்கிறது.
0: தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வாக்குறுதியை நிறைவேற்றுவது போல் ஏமாற்று அறிவிப்பு வெளியிடப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளது. இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதை தவிர்த்து வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தாவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திமுக கோரியுள்ளது. தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த சில நாட்களாக நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை சுட்டிக்காட்டியுள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க உரிய நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகளில் தூய்மைப் பணிகளை தனியார் பங்களிப்புடன் மேற்கொள்வதற்காக ஆலோசகர்களை நியமிக்க கோரப்பட்ட ஒப்பந்த புள்ளிகளை மாநில அரசு ரத்து செய்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தூய்மைப் பணியாளர்களின் ஊதியத்தையும் நிரந்தர பணி வாய்ப்பையும் பறிப்பதற்கான எந்த நடவடிக்கையையும் அரசு மேற்கொள்ளக்கூடாது என்று கூறியுள்ளார். தூய்மைப் பணியாளர்களை தமிழக அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் மாநில அரசின் இந்த முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். காவிரி கோதாவரி இணைப்புப் பணிகளை மத்திய அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்காக தென் மாநில முதலமைச்சர்களின் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் எச் வி ஹண்டேயை இன்று சென்னையில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது பிரதமர் திரு நரேந்திரமோடியின் 12 ஆண்டு சாதனைகள் மற்றும் நாட்டின் வளர்ச்சிப் பயணம் குறித்த சிறப்பு நூலை மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஹண்டேயிடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தினத்தந்தி குழுமத்தின் தலைவர் திரு பாலசுப்பிரமணியனையும் டாக்டர் எல் முருகன் சந்தித்து பேசினார். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சாதாரண சாமானியர்களும் பத்ம விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகின்றனர். இதன் அடிப்படையில் பத்மஸ்ரீ விருதினை பெற்று சேலம் திரும்பிய சிற்பி ராஜா ஸ்தபதிக்கு கண்ணங்குறிச்சி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: சேலம் கண்ணங்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த ராஜா ஸ்தபதி கடந்த 51 ஆண்டுகளுக்கு மேலாக உலோகங்களால் ஆன கடவுள் சிலைகளை இயந்திரங்களின்றி கைவேலைப்பாடுகளால் உருவாக்கி வருகிறார். கடந்த ஆண்டு உலகிலேயே உயரமான நர்த்தன நடராஜர் சிலையை வடிவமைத்த ராஜஸ்தபதி மலேசியாவில் உள்ள வெண்கல முருகன் சிலை, 2013 ஆம் ஆண்டு மலேசியாவில் ராஜராஜேஸ்வரி கோயில் கட்டுமான பணி வடிவமைப்பு, சிங்கப்பூரில் தர்ம முனீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள வாராகி அம்மன் வெண்கல சிலை உள்ளிட்ட வேறு சிலைகளை 5 அங்கீகரிக்கும் விதமாகவும் மத்திய அரசு ராஜஸ்தபதிக்கு பத்மஸ்ரீ விருதினை வழங்கியுள்ளது. விருதினை பெற்ற பிறகு முதல் முறையாக சொந்த ஊருக்கு வந்த ராஜா ஸ்தபதிக்கு கண்ணங்குறிச்சி ஊர் மக்கள் 1-2 உற்சாக வரவேற்பு அளித்தனர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: தன்னை போன்ற சாமானியர்களுக்கும் நாட்டின் உயரிய விருது கிடைத்ததற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக

0: ராஜாஸ்தபதி தெரிவித்தார்.
1: கடந்த 51 ஆண்டு காலம் சிற்பக்கலைத்துறையில் என்னை இணைச்சி பயணிச்சுட்டு வரேன். பல்வேறு சிறப்பம்சங்கள் கொண்ட இந்த சிற்பக்கலையில் 100% ஆகமத்துக்குட்பட்டு செய்யக்கூடிய ஒரு சிற்பக்கலை கூடம் என்பது சொல்லிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு மாநில அரசு, மத்திய அரசு போன்ற பல்வேறு நிலையில் விருதுகள் வழங்கியிருந்தால் கூட இந்த பத்மஸ்ரீ விருதானது சாதாரண ஒரு கிராமத்தில் சாமானியனாக பிறந்த என்னுடைய சிறப்பம்சங்களை கண்டறிஞ்சு மத்திய அரசாங்கம் இதற்கு இந்தியாவினுடைய உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவப்படுத்தியிருப்பது நமது தேசத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் தேர்வுக்குழு அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன்.
0: தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதியம்மன் கோவில் தேரோட்டத்திற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக நெல்லை மாநகர காவல்துறை ஆணையர் திரு தேஷ்முக் சேகர் சஞ்சய் கூறியுள்ளார். இன்று திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: வர 28ஆம் தேதி திருநெல்வேலி மாநகரத்தில் நெல்லையப்பர் கோவில் தேர் ஊர்வலம் நடக்க போகுது. இந்த தேருக்காக லட்சக்கணக்கான மக்கள் பக்தர்கள் வருவாங்க. நாங்க எதிர்பார்க்கிறோம். தேவையான சட்ட ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் நெல்லை மாநகர் காவல்துறை சார்பாக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். 1200க்கும் மேற்பட்ட காவலர்கள் மற்றும் காவல் அதிகாரிகள் பணி செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் சுமார் 250 சிசிடிவி கேமராக்கள், ஒரு 3 ட்ரோன், ஒரு 10 கிரைம் டீம்ஸ் இந்த பகுதியில பணி செய்வாங்க. வர பக்தர்களுக்காக பார்க்கிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் 18 இடங்கள்ல நாங்க செஞ்சிருக்கோம். அதே மாதிரி ஆம்புலன்ஸ் அண்ட் மெடிக்கல் டீம்ஸ், ஃபயர் சர்வீஸ் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல ரிக்வெஸ்ட் கொடுத்து போதுமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஞாயிற்றுக்கிழமை இங்கே ரெடியா இருக்கும். காவலர்களோட நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். நெல்லை மாநகர் காவல்துறை சார்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் வேண்டுகோள்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். திருவண்ணாமலையில் சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியில் 5000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரை கான்பூர் இடையே அடுத்த மாதம் 4ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை சனிக்கிழமை தோறும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. இந்தியா முதல் போட்டியில் 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் பிலிப்பைன்ஸை வென்றது. இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி சற்று முன் பெல்ஃபாஸ்டில் தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்ததை அடுத்து அயர்லாந்து பேட் செய்து வருகிறது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. கல்லேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 452 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:40. குமரி பண்பலை 101 திரை இசை கேட்கலாம். திரை இசையில் முதலில் உங்களுக்காகவே வரப்போகுது ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்து பாடல் வரிகள்ல நித்யஸ்ரீ மகாதேவன் குரல்ல ஜீம்ஸ் திரைப்பட பாடல்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:46. குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டுட்டு இருக்கோம். திரை இசையில் இனி உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது சங்கர் மகாதேவ்.

0: மகாதேவன் இசையில் கமலஹாசன் பாடல், வரிகள் சங்கர் மகாதேவன், கமலஹாசன் குரல்ல விஸ்வரூபம் திரைப்பட பாடல். பாடல் கேட்கலாமா?
1: அபிநய ராஜா கோகுல பாலா கோடி பிரகாஷா விரக நரக ஸ்ரீ ரட்சக மாலா எத்தனை முறை நான் எங்கிச்சாவே இத்தவணை என ஆட்கொள்வாயா சூடிய வாடல் சூடிய வாக்கள வாடிய சிந்தை குறும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா
2: மாயா
1: ஆயர்தம் மாயா நீவா
2: மாயா

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: வாசல் கதவில் பூட்டை போட்டு வைத்தால் வருமா புதிதாய் காற்று.
3: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே, அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே. வாசிப்பை நாளும் நேசிப்போம், நல்ல நூல்களை சுவாசிப்போம். கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
4: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
3: வாசிப்பை சுவாசிப்போம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:53. இனிமையான மாலை பொழுதில் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டு இருக்கோம். திரை இசையில் நிறைவாக கேட்கலாம் ஏஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்து பாடல் வரிகள்ல ஸ்ரீனிவாஸ் ஸ்ரீராம் நித்யஸ்ரீ மகாதேவன் குரல்கள்ல படையப்பா திரைப்பட பாடலை.

0: நேயர்கள் இதுவரை குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டோம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 7:00.
2: ஆகாஷ்வாணி தியாகம் மாற்றம் மறுமலர்ச்சியின் தொடக்கம் மொஹரம் தின உரை வழங்குகிறார் ஆன்மீக சொற்பொழிவாளர் எஸ் என் சிக்கந்தர் அவர்கள்.
3: முஹர்ரம் மாதம் பிறந்திருக்கிறது. முஹர்ரம் என்றால் தியாகம் மாற்றம் மறுமலர்ச்சியின் தொடக்கம் என்று சொல்லலாம். அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், ரமலானுக்கு பிறகு சிறப்பான ஒரு மாதத்தின் நோன்பு இருக்கிறது என்று சொன்னால் அது முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பாகும். அதற்கு பெயர் ஆஷுரா என்று சொன்னார்கள். இந்த நோன்பு வைப்பதன் மூலமாக ஏற்படக்கூடிய பயன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த ஓராண்டில் நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நூஹு நபி அவர்கள் வெள்ளத்திலே மிதந்து சென்ற பொழுது அவர்கள் சென்ற கப்பல் மீட்கப்பட்ட மாதம் இந்த முஹர்ரம்.

அர்த்தம்தான். மூசா நபி அவர்கள் ஃபிரௌனிடமிருந்து அந்த மக்களை காப்பாற்றியது இந்த முஹர்ரம் மாதம்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டது இந்த முஹர்ரம் மாதம்தான். ஆக இப்படி எண்ணற்ற சிறப்புகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக இந்த முஹர்ரம் மாதம் என்பது வெறும் கலண்டர் மாற்றம் மட்டுமல்ல, மாறாக கடந்த ஆண்டை சுய பரிசோதனை செய்யக்கூடிய நேரம், புதிய ஆண்டிற்கான இலக்குகளை வகுக்கக்கூடிய நேரம், புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நேரம் இந்த முஹர்ரம் மாதமாகும். உமர் அலி அல்லாஹ்வுன்கு அவர்கள் ஆட்சி பொறுப்பிலே இருந்த பொழுது இஸ்லாமிய கேலண்டர் ஏற்படுத்த வேண்டும் என்ற தேவை ஏற்பட்டது. அப்பொழுது ஆங்கில மாதம் புழக்கத்தில் இல்லை, மாறாக யானை ஆண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண்டு நடைமுறை அன்றைக்கு இருந்தது. ஆக அவர்களுக்கு மத்தியிலே எந்த மாதத்தை அடிப்படையாக வைத்து, எந்த நாளை அடிப்படையாக வைத்து இஸ்லாமிய கேலண்டர் ஹிஜ்ரத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் ஆலோசித்த பொழுது அவர்களுக்கு முன்னால் பல்வேறு செய்திகள் வந்தன. சில கருத்துக்கள் இப்படி கூட வந்தன, நபிகள் நாயகம் அவர்கள் பிறந்த நாளை ஆண்டினுடைய முதல் மாதமாக நாம் வைத்துக் கொள்ளலாம். இன்னும் சில பேர் சொன்னார்கள், நபிகள் நாயகம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்ற நாளை நாம் வைத்துக் கொள்ளலாம். இன்னும் சில பேர் சொன்னார்கள், நபிகள் நாயகம் அவர்கள் மக்கா வெற்றி பெற்ற அந்த நாளை நாம் வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். கடைசியில என்ன முடிவாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புலம் பெயர்ந்து சென்ற அந்த நாளை தான் ஹிஜ்ரி ஆண்டாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கணக்கிலே வைத்தார்கள். அன்று முதல் எப்படி ஆங்கில மாதத்திலே நாம் ஜனவரி பிப்ரவரி என்று சொல்கின்றோமோ, முஹர்ரம் மாதம் என்பது இஸ்லாமிய கேலண்டரனுடைய முதல் மாதமாகும். அந்த மாதத்தை பற்றி திருக்குரான் சொல்லுகின்ற பொழுது 9வது அத்தியாயத்திலே 36வது வசனத்திலே இறைவன் இப்படி குறிப்பிடுகின்றான், நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே மாதங்களுடைய எண்ணிக்கை 12, அவற்றில் 4 புனிதமான மாதம் என்று கூறுகின்றான். இந்த 4 மாதங்களிலே ஒன்று இந்த முஹர்ரம் மாதம் தான். ஆக முஹர்ரம் மாதம் பாவங்களை விட்டு நம்மை விலக்கி வைக்கிறது, முஹர்ரம் மாதம் நன்மைகளை அதிகமாக செய்வதற்கு உற்சாகம் அளிக்கிறது, அல்லாஹ்வோடு இறைவனோடு நம்முடைய உறவை புதுப்பித்துக் கொள்வதற்கு வழிவகை செய்கிறது. இந்த மாதத்தில்தான் பிரபலமான ஆஷுரா நோன்பை உலகெங்கும் உள்ள முஸ்லிம்கள் வைக்கின்றார்கள். அடுத்து நாம் பார்க்கின்ற ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நபிகள் நாயகம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றார்கள் என்று நான் சொன்னேன் அல்லவா. அப்படி செல்லும் பொழுது எதிரிகளுடைய கண்களில் படாமல் இருப்பதற்காக தவுர் என்ற குகையிலே அவர்கள் மறைந்திருக்கின்றார்கள் 3 நாட்கள். அவரை தேடி எதிரிகள் வருகிறார்கள், அவங்க இருந்த குகையை நெருங்கிடுறாங்க. எதிரிகளுடைய குரலை இவர்கள் 2 பேரும் கேட்கின்றார்கள். அந்த எதிரிகள் சற்று குனிந்து பார்த்தால் நபிகள் நாயகம் அவர்களும் அபுபக்கர் அவர்களும் இருப்பதை தெரிந்து கொள்ளலாம். ஆக அபுபக்கர் அவர்கள் கலங்கி விடுகிறார்கள், பயந்து விடுகிறார்கள். அவர்கள் சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நபிகள் அவர்களே, நம்ம 2 பேரும் வசமா மாட்டிக்கிட்டோமே, இங்க நம்ம 2 பேர் மட்டும்தானே இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அதற்கு ஆறுதலாக நபிகள் நாயகம் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள், அபுபக்கரே, அஞ்சாதீர்கள், நாம் இருவர் அல்ல, நம்மோடு இறைவனும் இருக்கின்றான் என்று சொன்னார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த 2 பேர் பேசிக்கொண்ட பேச்சை இறைவன் திருக்குறானிலே இடம்பெற செய்கின்றான். நீங்கள் அஞ்சாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்பதாக நபிகள் நாயகம் சொன்னதை திருக்குறான் படம் பிடித்து காட்டுகிறது. அந்த ஹிஜ்ரத் பயணம் செய்ததனுடைய நோக்கத்தை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் என்ன தெரியுமா எழுதுகிறார்கள், மதீனாவிலே நீதிமிக்க சமுதாயத்தை உருவாக்குவதற்கு, சகோதரத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு, தீய பழக்கங்களை கைவிட்ட நல்லவர்களை அதிகப்படுத்த கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காக அவர்கள் சென்றார்கள் என்பதனை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். ஆக இந்த முஹர்ரம் மாதத்திலே மிகப்பெரிய தியாகத்தை நாம் நினைவு கூற வேண்டிய இடத்தில் இருக்கின்றோம். இமாம் ஹுசைன் அவர்களை பற்றி நாம் இங்கே கண்டிப்பாக சொல்லித்தான் ஆக வேண்டும். மனித குல வரலாற்றிலே ஒரு அற்புதமான ஒரு பாடத்தை அவர்கள் சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சர்வாதிகாரத்தை எதிர்த்து இந்த கர்பலாவிலே அவர்கள் போரிட்டார்கள். இவர்களிடத்திலே மிக குறைந்த எண்ணிக்கை இருந்தாலும் கூட நியாயத்திற்காக போராட வேண்டும், நீதிக்காக போராட வேண்டும், சமத்துவத்திற்காக போராட வேண்டும், இறை நெறி மேலோங்க செய்வதற்காக போராட வேண்டும் என்பதற்காக சிறந்த போராட்டத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள். அதனை கர்பலா என்று இஸ்லாமிய சமூகத்திலே அடைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி எண்ணற்ற செய்திகள் இந்த முஹர்ரம் மாதத்திலே இருக்கின்றது. திருக்குறானிலே 13வது அத்தியாயத்திலே 11வது வசனத்திலே இறைவன் சுட்டிக்காட்டுகிறான்,
ஒரு சமுதாயம் தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ள

0: வரை அவர்களுடைய நிலையை இறைவன் மாற்றமாட்டான். ஆக மாற்றம் என்பது நம்மிலிருந்து வர வேண்டும். தனிநபர்கள் மாற வேண்டும், குடும்பங்கள் மாற வேண்டும், சமூகங்கள் மாற வேண்டும். இப்படி மாற்றம் இருக்கிறதே படிப்படியாக ஒரு கட்டத்திலே நாட்டில் உள்ள மக்கள் எல்லோருமே மாறுவார்கள். இந்த முஹர்ரம் மாதத்திலே பல்வேறு உறுதிமொழிகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதிலே முதலாவது நம்முடைய இறை நம்பிக்கையை வலுப்படுத்துவோம். ஏனென்றால் நபிகள் நாயகம் அவர்கள் இதற்கு மிகுந்த முக்கியத்துவம் தந்திருக்கின்றார்கள். எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் கூட, எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் கூட, அது இறைவன் புறத்திலிருந்தான் வருகிறது என்பதனை நாம் ஆழமாக நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு எப்படி தெரியுமோ இருக்க வேண்டும். நம்மிடத்திலே ஒரு இன்பம் வந்தது என்று சொன்னால் நாம் பெருமை பாராட்டக்கூடாது. மாறாக இது இறைவன் எனக்கு அளித்த அற்கொடை என்று அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதே போன்று நமக்கு ஏதாவது சோதனைகள் வந்தால் சோர்ந்து போய்விடக்கூடாது. இது இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய சோதனை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொண்டு பொறுமையோடு இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் அவர்கள் இப்படிப்பட்ட நடத்தி உள்ளவர்களை பார்த்து வியப்படைவதாக இமாம்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். ஒருமுறை நபிகள் நாயகம் சொன்னார்கள், அந்த இறை நம்பிக்கையாளரை பார்த்தால் எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? அவனுக்கு இறைவன் ஒரு நன்மையை கொடுத்தால் அவன் பூரிப்படைவதில்லை, மாறாக அவன் நன்றி செலுத்துகின்றான், பணிந்து விடுகிறான். இறைவன் அவனுக்கு ஒரு சோதனையை கொடுத்தால் அவன் இறைவனை நிந்திப்பதில்லை, முடங்கி போய் அமர்ந்து விடுவதில்லை, மாறாக பொறுமையை மேற்கொள்கின்றான். எனவே அவனுக்கு நன்மை வந்து நன்றி செலுத்தினால் மீண்டும் இறைவன் அவனுக்கு நன்மையை தந்து விடுகிறான். அவனுக்கு சோதனை வந்து அதிலே அவன் பொறுமையை மேற்கொண்டதனால் அதற்கும் அவனுக்கு நல்ல நன்மைகளை இறைவன் எழுதி விடுகிறான். ஹிஜ்ரத் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, தவறான சூழ்நிலையில இருந்து நாம் வெளியேறிவிட வேண்டும், தீய பழக்கங்களை கைவிட வேண்டும், புதிய நல்ல வாழ்க்கையை தொடங்க வேண்டும். தனிநபர் மாற்றம் சமூக மாற்றமாக வளர வேண்டும். தியாகத்தினுடைய உச்சம் கர்பலா. முஹர்ரம் மாதம் வந்தால் கர்பலாவை மறக்க முடியாது. நபிகள் நாயகம் அவர்களுடைய பேரரான இமாம் ஹுசேன் அவர்கள் நீதிக்காகவும் சத்தியத்திற்காகவும் தன்னையும் தனது குடும்பத்தினரையும் தியாகம் செய்தார்கள். கர்பலா நமக்கு கற்பிப்பது எண்ணிக்கையினுடைய பலம் முக்கியமல்ல, உண்மையின் பலம்தான் முக்கியம். முஹர்ரம் நமக்கு தியாகத்தினுடைய அவசியத்தை நினைவூட்டுகிறது. மறுமலர்ச்சியினுடைய தொடக்கம் நம்மிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். முஹர்ரம் நமக்கு தரக்கூடிய ஐந்து உறுதிமொழிகள் என்ன தெரியுமா? முதலாவதாக இறை நம்பிக்கையை வலுப்படுத்துவோம். இரண்டாவதாக தீய பழக்கங்களை கைவிடுவோம். மூன்றாவதாக குடும்ப உறவுகளை மேம்படுத்துவோம். நான்காவதாக சமூக சேவையில் அதிகமாக ஈடுபடுவோம். ஐந்தாவதாக நீதி மற்றும் உண்மைக்காக உறுதியாக நிற்போம். எனவே இந்த முஹர்ரம் மாதத்தை நாம் ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கமாக மாற்றுவோம், மாற்றத்தை உருவாக்குவோம், மறுமலர்ச்சியை ஆரம்பிப்போம். இறைவன் நம் அனைவருக்கும் முஹர்ரம் மாதத்தினுடைய அருள்களையும் பயன்களையும் வாரி வழங்குவானாக. எல்லா போடும் இறைவனுக்கே உரித்தாகட்டும்.
1: தியாகம், மாற்றம், மறுமலர்ச்சியின் தொடக்கம், முஹர்ரம் தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் ஆன்மீக சொற்பொழிவாளர் எஸ் என் சிக்கந்தர் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி வேலூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். வழங்குபவர் ஏ. மோகன் அவர்கள்.
1: வங்கிகள் மூலம் நிதியுதவி பெற்று தொழில் துவங்க முத்ரா வங்கி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வேலூர் மாவட்டத்தில் இந்த திட்டத்தில் விவசாயம் அல்லாத சிறு குறு தொழில் நிறுவனங்களை உருவாக்குதல், வர்த்தக நிறுவனங்கள் ஆகியவற்றை மேம்படுத்த முத்ரா வங்கி திட்டத்தில் ரூபாய் 10 லட்சம் வரை கடன் உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. 18 வயது முதல் 65 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த திட்டத்தில் வங்கி கடன் வழங்கப்பட்டு வருகிறது. முத்ரா வங்கி திட்டத்தில் 3 விதமான இனங்களில் வங்கி கடன் வழங்கப்பட்டு வருகிறது. 50,000 வரை சிசு திட்டத்திலும், 5 லட்சம் வரை கிஷோர் திட்டத்திலும், 10 லட்சம் வரை தருண் திட்டத்திலும் கடன் உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. மாவட்டத்தில் முத்ரா வங்கி கடன் திட்டத்தில் சுமார் 40,000 பேர் கடன் உதவி பெற்று பயனடைந்துள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கி பொது மேலாளர் லில்லிபாய் கூறினார்.
2: எங்கள் வங்கி மற்றும் அனைத்து வேலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வங்கிகளுக்கும்

0: முத்ரா லோன்ன்ற ஒரு ஸ்கீம் மூலயமாக எந்த ஒரு தொழிலும் புதியதாக தொடங்குவதற்கு எந்த பிணையமும் இல்லாமல் புதுசாக லோன் வாங்குறதுக்கு பேங்க்ல லோன் கொடுக்குறோம். அது கிட்டத்தட்ட நம்மளுடைய மாவட்டத்தில் இதுவரையிலும் பயன்பெற்ற பயனாளர்கள் வந்து 41,395 பேர் பெற்றிருக்காங்க. அவங்களோட மொத்த லோன் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 492.57 கோடி பணம் வந்து வங்கியின் மூலமாக கடன் பெற்று அவர்களோட தொழிலை ஆரம்பிச்சிருக்காங்க. புது தொழில் ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு எல்லா எந்த ஒரு பிணையமும் கொடுக்காம வெறும் அவங்களோட தொழிலை பேஸ் பண்ணியே லோன் கொடுத்துருக்காங்க. அதன் மூலயமா அவர்கள் மட்டும் பயனடையாம அவங்கள சார்ந்து இருக்கிறவங்க ஒரு சில எம்ப்ளாயிங்களை அவங்கள புதுசா எடுத்து அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்து வேலூர் மாவட்டத்தை மேன்மேலும் சிறப்பிக்க பல வகையிலும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்ன்ற ஆர்வம் இருக்கணும். ஆர்வம் இருக்கு, அதை தவிர்த்து அவங்க அதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அதுக்கு முதன்மையான இடம் நாங்க கொடுப்போம். இந்த முத்ரா லோன்ல கொலேட்ரல் ஃப்ரீல எந்த ஒரு பிணையமும் இல்லாம இப்போதைக்கு பேங்க்ல வந்து 1 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரலாம். அவங்களை வந்து எந்த பிணையமும் வைக்காம லோன் கொடுக்கலாம்.
1: மத்திய அரசின் முத்ரா வங்கி கடன் பெற்று தான் மட்டும் பயனடையாமல் பிறருக்கும் வேலை வாய்ப்பை வழங்கி வருவதாக பயனாளி ராஜேஷ் என்பவர் கூறினார்.
2: நான் வந்து இந்த டிஜிட்டல் பிரிண்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு கொஞ்சம் முதலீடு இல்லாதனால நான் வந்து இந்தியன் பேங்க்ல அப்ளை பண்ணி முத்ரா லோன் மூலயமா லோனு ஒரு 10 லட்சம் ரூபாய் அது சப்சிடியோடு பண்ணி அந்த லோனை பெற்று அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்ல முறையில் இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் முக்கிய திட்டங்களில் ஒன்று பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டமாகும். 18 வயது முதல் 50 வயது வரை உள்ள வங்கி கணக்கு வைத்துள்ள அனைவரும் இந்த திட்டத்தில் இணைந்து பயன்பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மிக குறைந்த பிரீமியத்தில் உயிர் காப்பீடு வழங்கும் இந்த திட்டத்தில் ஆண்டுக்கு ₹436 மட்டுமே பிரீமியமாக செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் இருந்து தானாகவே எடுத்துக்கொள்ளும் வகையில் எளிமையான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டம் ஏழை குடும்பங்களுக்கு ஒரு பெரும் பொருளாதார பாதுகாப்பாக திகழும் என இந்த திட்டத்தில் இணைந்துள்ள பிரியா என்பவர் தெரிவித்தார்.
3: ஜீவன் ஜோதி பீமா யோஜனா இந்த ஸ்கீம் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து 436 ரூபாய் குடிப்பாங்க. நானும் போட்டிருக்கேன் இந்த ஸ்கீம் வந்து வருஷத்துக்கே 436 ரூபாய் மட்டும் குடிப்பாங்க. இதோட பிரீமியம் தொகையை வந்து நம்ம 50 வயசு வரைக்கும் பே பண்ணணும். என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு எனக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு எஜுகேஷனுக்காகவோ ஹாஸ்பிட்டலுக்காகவோ வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்கீம் நான் போட்டிருக்கேன். இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு நான் நன்றி தெரிவித்துக்கிறேன்.
1: ஒவ்வொரு ஆண்டும் June 14 உலக குருதி கொடையாளர் தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் வேலூர் அடுக்கம்பாறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரத்த தானம் செய்தவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ் பங்கேற்று இரத்த கொடையாளர்களுக்கு நினைவு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இரத்த தான முகாமை துவக்கி வைத்து பேசிய ஆட்சியர், இன்றைய நவீன மருத்துவ வளர்ச்சிக்கு இணையாக இரத்த தானம் என்பது இன்றியமையாத ஒன்றாக அமைந்திருப்பதாக தெரிவித்தார்.
4: வேலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஏ மோகன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
5: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இயற்கை வேளாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற போதைப்பொருள் இல்லா இந்தியா விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற

தாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஹரித்வாரில் நடைபெற்ற பிரதான நிகழ்ச்சியில் மட்டும் 4000-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தியதாக சமூக நீதித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த இயக்கத்தில் அனைத்து தரப்பு மக்களும் ஆர்வத்துடன் பங்கேற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக இங்கிலாந்து சென்றுள்ள அவர் லண்டனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார். ஏற்றுமதியை அதிகரிப்பதற்காக மத்திய அரசு ஏற்படுத்தி தரும் வாய்ப்புகளை தொழில்துறையினர் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். இயற்கை வேளாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். உத்தரகண்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விவசாயிகள் தங்களது நிலத்தின் ஒரு பகுதியை இயற்கை வேளாண்மைக்கு ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதன் மூலம் மண்வளம் பாதுகாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பாரம்பரிய தானியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். மின்துறை செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதில் அதற்கான ஒழுங்குமுறை ஆணையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுதில்லியில் மாநில மின் ஒழுங்குமுறை ஆணையர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மின் நுகர்வோர்களின் குறைகளை குறித்த காலத்திற்குள் தீர்ப்பதிலும் ஒழுங்குமுறை ஆணையங்கள் இன்றியமையாத பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். பூட்டானுடன் கல்வித்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக பூட்டான் சென்றுள்ள அவர், அந்நாட்டு கல்வி அமைச்சர் திருமதி ஈசாங் டி தாப்பாவுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், திறன் மேம்பாடு, சுற்றுலா, பாரம்பரிய மருத்துவம் ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உலக அளவில் அனைத்து துறைகளிலும் பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டுவர உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். புதுதில்லியில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் நவீன தொழில்நுட்பமும் புதுமை கண்டுபிடிப்புகளும் முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். புதுச்சேரி பூரணாங்குப்பம் அரசு நடுநிலைப்பள்ளியில் அமைந்துள்ள புதுப்பிக்கப்பட்ட பழமையான முழியன் குளத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று திறந்து வைத்தார். 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த குளம் மறுசீரமைக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக ஆபரேஷன் அமெஸ்டர் நடவடிக்கையை இந்தியா தொடங்கியுள்ளதாக கூறியுள்ளார். இதன் கீழ் 2 விமானப்படை போர் விமானங்கள், 35 டன்னுக்கும் கூடுதலான நிவாரணப் பொருட்களுடன் வெனிசுலா புறப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 589 அதிகரித்துள்ளதாகவும் 3000 பேர் காயமடைந்துள்ளதாகவும் வெனிசுலா அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக திரு கே வெங்கட நாராயணா நியமிக்கப்பட்டுள்ளார். பொறுப்பேற்கும் நாளிலிருந்து ஓராண்டிற்கு அவர் இப்பதவியை வகிப்பார் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. அயோத்தி ராமர் கோயில் நன்கொடை முறைகேடு விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். தியோரியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவின் அறிக்கை பெறப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இந்த அறிக்கையின் அடிப்படையில் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். இதற்கிடையே இது தொடர்பான வழக்கில் 8 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அம்மாநில காவல்துறை கூறியுள்ளது.
மேற்குவங்கத்தில் பொது சிவில் சட்டம் உரிய சட்ட நெறிமுறைகளை பின்பற்றி செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், குஜராத் மற்றும் அசாம் மாநிலங்களில் பின்பற்றப்படும் நடைமுறைகள் மேற்குவங்க

0: மாநிலத்திலும் கடைபிடிக்கப்படும் என்றார். சத்தீஸ்கட்டிலும் பொது சிவில் சட்டம் செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் கூறியுள்ளார். ராய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென குழு ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இக்குழு சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களை கோரி வருவதாகவும் அவர் கூறினார். இந்த குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் பொது சிவில் சட்டம் செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் திரு விஷ்ணு தியோசாய் தெரிவித்தார். பஞ்சாபில் சிறை கைதிகளுக்கான சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதில் மாநில அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் பல்பீர் சிங் கூறியுள்ளார். இன்று லூதியானாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளிலும் அரசு தீவிர கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். போதைப்பொருளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மறுவாழ்வு மையங்களை மேம்படுத்தவும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக திரு பல்பீர் சிங் கூறினார். தெலங்கானா அரசின் தலைமைச் செயலராக திரு சஞ்சய் ஜாஜு நியமிக்கப்பட்டுள்ளார். இதுவரை இப்பதவியை வகித்து வரும் திரு ராமகிருஷ்ணா ராவ் வரும் 30ஆம் தேதி ஓய்வு பெறுவதை அடுத்து இந்த நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தெலங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஜார்க்கண்டில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர், ஒருவர் காயமடைந்தார். ராம்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த லாரி வேன் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி வெளியிட்டுள்ள அம்மாநில முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங், பங்களாதேஷ் பிரதமர் திரு தாரிக் ரஹ்மான் இடையேயான பேச்சுகள் இன்று பீஜிங்கில் நடைபெற்றன. அரசுமுறை பயணமாக பெய்ஜிங் சென்றுள்ள பங்களாதேஷ் பிரதமர் அந்நாட்டு அதிபருடன் நடத்திய பேச்சுகளின் போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பங்களாதேஷுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் சீனா வழங்கும் என்றும் திரு ஜி ஜின்பிங் இந்த பேச்சுகளின் போது உறுதியளித்தார். அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை களைவதற்கென ராணுவ பிரதிநிதிகளை கொண்ட குழுவை ஏற்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. இங்கிலாந்து செய்தி ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை உறுதி செய்த அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ், இதற்காக நியமிக்கப்படும் பிரதிநிதிகள் தோஹாவிலிருந்து செயல்படுவார்கள் என்று கூறினார். இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-18 என்ற செட்கணக்கில் துருக்கியின் ரவுசா போடூரை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பார்கவ் சோமசுந்தராவும் ஒரிஜித் சாலிஹாவும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி தற்போது பெல்ஃபாஸ்டில் நடைபெற்று வருகிறது. இதில் முதலில் பேட் செய்து வரும் அயர்லாந்து சற்றுமுன் வரை 14 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 111 ரன் எடுத்துள்ளது. புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இணையதளம் வாயிலாக நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 16-6 என்ற புள்ளி கணக்கில் அமெரிக்காவின் ஆண்ட்ரூ டேங்கை வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹேமர் த்ரோ பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் தம்னீத் சிங் மற்றும் பிரவீன்குமார் தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இயற்கை வேளாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.

0: 6:26. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கும் முன்,
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் வைத்து வருகிற ஜூலை 3 அதாவது வெள்ளிக்கிழமை அன்று முற்பகல் 10:30 மீனவர் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் மீனவர்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை நேரில் வழங்கிட கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இனி வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. எதிர்வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 29-32°C குறைந்தபட்ச வெப்பநிலை 21-24°C வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும். இனி வேளாண் அறிவுரை. மிளகு செடியை வளரும் கொடிகளை தாங்கும் மரங்களுடன் கட்டிவிட வேண்டும். மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் பழவகை மரங்கள் மற்றும் மரவாசனை பயிர்கள் ஆகிய அனைத்திற்கும் வட்ட பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்க வேண்டும். நெல் மற்றும் தோட்டப் பயிர்களான காய்கறிகள், தென்னை மற்றும் ரப்பர் பயிரிடுவதற்கான ஆரம்ப வேலைகளுக்கு ஏற்ற பருவம் இந்த நடவு பருவம். மழை இருப்பதால் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல், உரமிடுதல் ஆகியவற்றை தள்ளி போட வேண்டும். காற்றின் வேகம் 10-14 km வேகத்தில் இருப்பதால் புதிதாக நடவு செய்யப்பட்டுள்ள தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்றளிக்க வேண்டும். நெகிழி மழை தடப்பான்களை ரப்பர் மரத்தின் பால் வெடியும் பகுதிகளுக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். அறுவடை செய்யப்பட்ட பலாப்பழங்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்க வேண்டும். தென்னை, பழமரங்கள் மற்றும் மரவாசனை பயிர் மரங்களை சுற்றி வட்ட பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்க வேண்டும் என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய முதன்மை அலுவலர், பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டோம்.
2: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
3: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
4: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: குமரி பண்பலை 101.1 இனி கேட்கலாம்.

0: நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: உழவர் உலகம்
0: கண்மணி பொல்லெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று உழவருக்கு ஒரு சிந்தனை. வாழையில் ஊடுபயிராக மஞ்சள் சாகுபடி, கண்ணங்கோடு எஸ் ராஜசேகர் அவர்களுடன் நேர்முகம். கேத் பஜாவோ அபியான், விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்து திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள். அமுத சுரபி, சிறுபான்மையினருக்கான அரசின் நலத்திட்டங்கள் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். தோட்டக்கலை பயிர்கள் பராமரிப்பு. பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜே டி நிர்மலதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
1: இந்த நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
2: விவசாயத்தில் விஞ்ஞானத்தை புகுத்தி விவசாய யுத்திகளை கையாண்டு புதியதோர் சமுதாயம் படைப்போம்.

0: விவசாயத்தை காப்போம்.
1: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
0: வாழையில் ஊடுபயிராக மஞ்சள் சாகுபடி அனுபவங்கள் கண்ணங்கோடு எஸ் ராஜசேகர் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். குமரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா இப்ப குறிப்பா வாழை, தென்னை, அப்புறமா வந்து ரப்பர், கால சூழ்நிலைக்கும் அந்த இடத்தின் தன்மையை பொறுத்தும் ஒவ்வொரு மாதிரியான சாகுபடிகள் செய்யறது இயல்பா இருந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில, குமரி மாவட்டத்துல மார்த்தாண்டம் பகுதியில பாத்தீங்கன்னா கண்ணங்கோடு அப்படிங்கிற இடத்துல நிறைய இடங்கள்ல விவசாயம் நடக்குது. இருந்தாலும் அந்த பகுதியில கேட்கும்போது சொன்னாங்க, இயற்கை முறையில சாகுபடி பண்றாங்க, வாழை வச்சிருக்காங்க, வாழையில வந்து வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க, பழமரங்கள் இருக்கு, கூடவே வந்து அதுக்கு என்னென்ன பயிர்கள், இப்போ மஞ்சள், சீனி கிழங்கு, கிழங்குலயே நம்ம ஊர்களில் கிடைக்காத வெரைட்டிஸ் இயற்கை சார்ந்து எங்கெங்கெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் வாங்கி நீங்க நடவு பண்ணி

0: வெரைட்டிஸ் இயற்கை சார்ந்து எங்கெங்கெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் வாங்கி நீங்க நடவு பண்ணி, அதாவது செழிப்பா நீங்க சாப்பிடுற மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கும் கொடுத்து மகிழ்ச்சியான நிலையில வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. வணக்கம்.
1: வணக்கம். என் பேரு ராஜசேகர். மார்த்தாண்டம் கண்ணங்கோடு பகுதியில இயற்கை வேளாண்மை பண்ணிட்டு வர்றேன்.
0: மஞ்சள் சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். சாதாரணமா ஊடுபயிர் சாகுபடியா, நடவு பண்றதுக்கு முன்னாடி அந்த நிலத்தை எப்படி தயார்படுத்துறீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னு நம்ம வள்ளுவர் ஐயா சொல்றாங்க. உழவு அப்படிங்கறது நம்ம மனித வாழ்க்கைக்கு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு வந்து அப்படின்னா ஒரு மதிப்பு இல்லாத விஷயமா போய்கிட்டு இருக்கு. ஆனா அந்த நிலைமை மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்க கேள்விக்கு பதில் சொல்ல வந்துடுறேன். மஞ்சளை வந்து தனி பயிராவும் நம்ம சாகுபடி பண்ணிக்கலாம். அல்லாம வாழை நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல நிறைய பண்றதுனால அதுக்கு ஊடு பயிராவும் கூட பண்ணிக்கலாம். இப்ப தனி பயிரா பண்ண போறோம் அப்படின்னா அந்த நிலத்தை என்ன செய்யணும் அப்படின்னா பருவத்தே பயிர் செய்ய அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இந்த சித்திரை வெயில் தொடங்குது, அக்னி வெயிலுக்கு அப்புறம் இந்த வைகாசி ஒரு 15 மேல இந்த அக்னி நட்சத்திரம் முடிகிற காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம மஞ்சள் விதை எடுத்து வச்சிருக்கீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காவே முளைப்புக்கு வந்துடும். அந்த முளைப்பு தொடங்குற காலம் வந்து அதுக்கு நடவுக்கான சரியான காலம் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நீங்க வந்து அதுக்குள்ள நிலம் தயார்படுத்துதல் வேலை செஞ்சு வச்சிருக்கணும். தொடர்ந்து ஒரு 3 முறை 4 முறை நிலத்தை கிளறி ரெடி பண்ணி வச்சிருக்கணும். ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இந்த மஞ்சள் வந்து கிழங்குகை பயிர் அப்படிங்கறதுனால குவிமுறை நடவுக்காக தயார்படுத்தி இருக்கணும். அது ஊடு பயிர் பண்ணி பண்றது ரொம்ப சிறப்பா இருக்கும். தொடர்ந்து நீங்க மஞ்சள் பண்ண போறீங்கன்னா மஞ்சள் உருவித்திலை தாவரம். அப்ப நைட்ரஜன் பிக்சிட் வேணும் அப்படின்னா ஒரு 20 தாவரத்தை நம்ம இணைப்பயிரா பண்ணணும். அப்ப மஞ்சள் 2 வரி போட்டிருக்கீங்கன்னா 3வது வரியா வந்து அதுல நீங்க தட்டப்பயிர் போடலாம், உளுந்து போடலாம், துவரை போடலாம், சீனி அவரை போடலாம், அவரை போடலாம். இந்த மாதிரி பயிர் வகை பயிரில எதுனாலும் நீங்க பயிர் எடுக்கலாம். இல்ல நான் வாழையும் எனக்கு போயிருக்கு, வாழையில ஊடு பயிரா பண்ணிக்கலாம்னா பண்ணிக்கலாம். இப்ப 8 அடிக்கு 8 அடி வாழை பண்றீங்களா, அது ஒரு 10 அடியா மாத்திக்கலாம். மாத்திட்டு ஒரு 2 ஷால் வந்து உள்ள வந்து நம்ம வந்து வாழை இடையில போட்டுக்கலாம். மஞ்சள் வந்து ஒரு ஷேடோ பயிர், நிழல் இருந்தானாலும் பிரச்சனை இல்லாம வளர்ந்து வந்துருவாங்க. ஆனா தனி மஞ்சளா பண்ணும் போது இப்ப ஈரோடு பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தனி மஞ்சளா பண்றாங்க அப்படின்னா அவங்க அதுக்கு நிழல் கொடுக்கறதுக்காகவே வந்து தனியா துவரை போடணும். நீங்க வந்து நடவுக்கு 4 அடி இடையில கே போடுறோம் அப்படின்னா உடையில துவரை பண்ணிக்கலாம், கொத்தவரை பண்ணிக்கலாம். அவங்க வந்து அதிகபட்சமா வந்து சிற்றகத்தி அப்படின்னு சொல்ற ஒரு மூலிகை பயிர் சரிங்களா, அதுல உள்ள பூ எடுத்து ஏதோ எண்ணெய் காய்ச்சறதுக்கு பயன்படுத்துறாங்க. அந்த சிற்றகத்திய வந்து அவங்க ஃபுல்லாவே வந்து மஞ்சளுக்கு ஊடு பயிரா பண்றாங்க.
0: சரி, குமரி மாவட்டத்துல நீங்க இருக்கக்கூடிய பகுதி வந்து நீர் மட்டம் கொஞ்சம் உயரமான பகுதி, மஞ்சள் அப்படிங்கறது மண்ணுக்கு கீழ் பகுதியில வரக்கூடிய பயிர் அப்படின்னு பாக்கும்போது அதுல ஏதாவது சிரமங்கள் இருக்கா?
1: கட்டாயம். இப்ப என்னன்னா வந்து இப்ப நீங்க இப்ப ஒரு ஈரோடுல பகுதியில மஞ்சள் விவசாயம் அதிகமா நடக்கிற இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சிரமம் இருக்காது. ஆனா அவங்களும் குவி முறையில தான் நடவு பண்ணுவாங்க. ஆனா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல இன்னும் கொஞ்சம் கூட மண்ணை குவிச்சு வச்சுதான், ஏன்னா நமக்கு தொடர்ந்து 6 மாசம் மழை இருக்கும். இந்த குவி முறை நடையில தொடர்ந்து மழை பெய்யும் போது என்ன ஆகுதுன்னா கிழங்கு வெளியில தெரிய ஆரம்பிச்சிடும். அப்ப என்னன்னா நம்ம நிலமட்டத்தை விட ஒரு 1 அடிக்கு மண்ணை குமிச்சு வச்சு அதற்கு மேல பயிர் செய்வது ரொம்ப சிறப்பா இருக்கும். முதல்ல மஞ்சள் நடவு பண்ண போறோம் நாளைக்கு அப்படின்னா இன்னைக்கு ஒரு அதிகாலையில நம்ம ஒரு 6 மணிக்கு எந்திரிச்ச உடனே நீங்க வந்து என்ன பண்ணணும்னா அதை வந்து நீர்ல ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிடணும் முதல்ல. எதுக்கு அப்படின்னா நம்ம அந்த பயிர் வந்து உறக்கம் கலைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த உறக்கம் கலைச்சு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு விதமான கரைசல் தயார் பண்ணி வச்சிருக்கிறோம். பசுமாட்டோட சாணம் 1 கிலோ, யூரின் வந்து ஒரு 1 லிட்டரு, அது கூட வந்து சுண்ணாம்பு ஒரு 100 கிராம் நம்ம சேர்த்து ஒரு கலவை தயார் பண்ணி வைக்கணும். இது நீங்க ஒரு நாள் முன்னகுட்டியே ரெடி பண்ணி வச்சிருக்கணும் சரிங்களா. இந்த கலவையிலையும் நீங்க வந்து தண்ணியில இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் இந்த கலவைக்குள்ள ஒரு 5 நிமிஷம் அதை ஊற வச்சு வெளியில எடுத்து நட்டீங்க அப்படின்னா இந்த வேர்ல பிரச்சனையாகி வர்ற அடியில உள்ள கிழங்கு பிரச்சனை அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் வராது. அப்ப விதை நிவர்த்தி பண்ணி தான் நம்ம நடணும்.
0: சரி, இந்த மாதிரி நீங்க சாகுபடி பண்ணும் போது இடைவெளி எப்படி, எவ்வளவு ஆழம் தோண்டி நடுவீங்க, எவ்வளவு இடைவெளி?
1: இப்ப நம்ம வந்து 1 அடிக்கு 1 அடி வச்சாங்கன்னா கொஞ்சம் அடர் நடவா இருக்கும். இப்ப இந்த ஷால் அமைக்கிறது வந்து இந்த பார் அமைக்கிறோம் பாத்தீங்களா, குவி முறை இங்க வந்து 2 அடிக்கு 2 அடிக்கு 2 அடிக்கு ஒண்ணு போடலாம். அப்ப வந்து நம்ம வாழைக்குள்ள வைக்கிறோம் அப்படிங்கும் போது நமக்கு ஷேடோ தனியா பண்ணணும் தேவையில்லை. அல்லாம தனியாவே நம்ம வந்து 1 ஏக்கருக்கு மஞ்சளே பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து 2 அடிக்கு 2 அடிக்கு 2 பார் போட்டதுக்கு அப்புறம் 4 அடி இடைவெளி விடணும். இப்ப நம்ம துவர வைக்கிறோம்னா அப்பதான் அதுக்கு அந்த இடையில துவர வைக்க முடியும். அந்த இடத்துல உளுந்து வைக்கலாம், சிறு பயிர் வைக்கலாம், பெரும்பயிர் வைக்கலாம், எதுனாலும் சீனி அவரை பண்ணிக்கலாம், அவரைக்காவை பண்ணிக்கலாம். அப்படி இல்ல நான் நெருக்கி அப்படி நீங்க நடுறேன் அப்படிங்கிற மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா 1.5 அடி மினிமம், 1 அடி 1 அடிங்கிறது ரொம்ப நெருக்கி இருக்கும். 1.5 அடி 1.5 அடி ஒரு கிழங்குக்கும் 1 கிழங்குக்கும் 1.5 அடி. இந்த ஷால் அமைக்கிற அந்த பார் தொடர்ந்து மஞ்சள் பண்றோம்னா 2 அடி 2 அடி இடைவெளியில வைக்கணும். ஆனா தனியா பண்றீங்க அதுக்கு நிழல் கொடுக்கணும்னா 4 அடி பார் அமைச்சு அதுக்கு இடையில நீங்க வேற ஒரு பயிர் ஏதாவது துவரையோ இல்லைன்னா சீனிய வரையோ அந்த மாதிரி இல்லைன்னா அகத்தியோ இல்லைன்னா சிற்றகத்தியோ அந்த மாதிரி தான் பண்ணணும். அப்ப நெல் பாய்ச்சறதுக்கு உங்களுக்கு வந்து

0: நாலு அடியில தண்ணி பாயும் போதே இந்த ரெண்டு பக்கமும் இருக்கிறதுல நீரை எடுத்துக்கிடும். அப்படி அதுக்கு தனியா நீங்க மெனக்கிட்டு மஞ்சளுக்கு வந்து தண்ணி பாய்ச்சணும் தேவையில்லை. இதுல ஊடு பயிரா விளைஞ்சு உங்களுக்கு துவர கிடைச்சிக்கிடும், இல்லைன்னா சிற்ற கத்தி கிடைச்சிக்கிடும், இல்லைன்னா அகத்தி கிடைச்சிக்கிடும், இல்ல சீனிய வர கிடைச்சிக்கிடும். 10 மாச பயிர் வந்து அப்ப தொடர்ந்து நீங்க மற்றதை கவனிக்கிறதுல இவங்க விளைஞ்சு வந்துடுவாங்க.
1: நட்ட பிறகு நம்ம எப்படி எல்லாம் பராமரிக்க வேண்டியிருக்கும்?
0: மஞ்சள் வந்து வாழை மாதிரி தான், 10 மாசம் ஒரு பயிர், ஒரு வருடம் நீங்க காத்திருந்து தான் எடுக்க முடியும். பெரிய நீங்க இதுக்கு பின்னாடி நம்ம வாழை மாதிரி தான் நீங்க கதை எடுத்தல் இந்த பணி தான் செய்ய வேண்டியிருக்கும். அதிகப்படியா மழை பெஞ்சு அந்த கிழங்கு வெளியில திரும்பி மாதிரி இருந்தா திரும்ப ஒரு மண் நினைக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் நடவு இப்ப நம்ம வந்து விதை நிவர்த்தி எல்லாம் பண்ணியாச்சு, அப்ப அந்த சாலையெல்லாம் 4 தடவை கிளைச்சும் வச்சாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, முதல்ல வந்து கிழங்கு வகை பயிர்களுக்கு பொட்டாஷ் சாம்பல் சத்து ரொம்ப கொடுக்கணும் நம்ம, அப்பதான் அது இறுகி போகாம இருக்கும் மண். அப்ப சாம்பல் சத்து கிடைக்கிறதுக்கு வேண்டி நம்ம அது கூட வந்து சாம்பல் வேப்பம் புண்ணாக்கு மாட்டு சாணம் எல்லாம் வந்து 2 முறை கிளைத்தப்பவே 3வது முறையில நம்ம வந்து நம்ம மாட்டு சாணம் அடியுரமா கொடுத்துடணும். ஒரு நாட்டு மாட்டு சாணமா இருந்தா ரொம்ப நல்லது, சிறப்பு. இப்ப அடியுரமா நம்ம மாட்டு சாணம் போட்டாச்சு, 3வது முறையும் கிளைச்சாச்சு. இப்ப 4வது முறை நம்ம நடவுக்கு முன்னுக்கிட்டே ஒரு கிளையல் பண்ணிக்கிட்டே போவோம்ல, 1 அடி இல்லைன்னா 1.5 அடி இடைவெளியில நீங்க சாம்பல் வேப்பம் புண்ணாக்கு சாணம் இந்த கலந்த கலவையை கொடுத்துட்டு நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மேல் மட்டமா நம்ம களை எடுத்தல் இந்த மாதிரி பணி செய்தாலே போதும், தன்னால விளைஞ்சு வந்துட்டு இருப்பாங்க.
1: சரி, இந்த மாதிரி நீங்க பராமரிச்சுட்டு இருந்தாலும் இப்போ நமக்கு வந்து இது கிழங்கு வகை பயிர்கள் மாதிரி பட்டது, கிழங்கு வந்து கீழே தான் வரும். மஞ்சளை பொறுத்த வரைக்கும் கிருமி நாசினி அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட கிருமி நாசினியே தாக்குறதுக்கு ஏதாவது வாய்ப்பு உண்டா?
0: உண்டு, கட்டாயம். இப்ப எப்படின்னா இது ஒரு வாழையோட எண்ணம் தான், வாழைக்கு 10 மாசங்கிற மாதிரி இதுக்கும் 10 மாசம் இருக்கிறதுனால வாழையில தண்டு துளைப்பான் செயல்படுற மாதிரி இதுக்கும் தண்டு துளைப்பான் இருக்கு. இந்த பூஞ்சை நீங்க கேட்டீங்க, அதனால எதுவும் பாதிப்பு வருமானு கட்டாயம் இருக்கு. அதுக்காகத்தான் நம்ம வந்து விதை நிவர்த்தி பண்ணி நடுறோம். இது போகையும் பூஞ்சை தாக்குதல் இல்லாம இருக்கணும் அப்படின்னா நம்மளோட மஞ்சள் வயலுக்கு இடையில புல்லாவே செண்டு மல்லி பயிரிடணும். செண்டு மல்லி பயிரிடுறோம் அப்படின்னு சொன்னா 100 புழுக்கள் பிரச்சனை வராம அது ஊடு பயிரா பண்ணோம்னா அந்த பிரச்சனை வரவே வராது. ஆனா அந்த தண்டில பூச்சி தொலைக்கிற ஒரு வேலை கட்டாயம் இருக்கும். நீங்க வந்து இதற்கு நம்ம இயற்கை பூச்சி வெரைட்டி இருக்கு, 10 இலை கரைசல்னு சொல்லுவோம், கசக்கின்ற இலைகள், மணக்கின்ற இலைகள், ஒடித்தால் பால் வடிக்கிற இலைகள், ஆடு தின்னாத இலைகள், வகைக்கு 2 விதம் நம்ம எடுத்து மாட்டு யூரின்ல ஒரு 30 நாள் நொதுக்கி விட்டு அந்த கரைசல் நம்ம எப்பவுமே வச்சிருக்கணும். பயிர் வளர்ந்து வர்ற காலங்கள்ல எந்த இடத்துல பாதிப்பு தெரிஞ்சாலும் இந்த கரைசல் நம்ம தெளிச்சா போதும். பயிர் வளர்ச்சி ஊக்கியா நம்ம ஒண்ணு பண்றோம், இதுக்கு உயிர் அமித கரைசல்னு சொல்லுவோம், அதுக்கும் நாட்டு மாட்டோட ஒரு 5 லிட்டர் யூரின் அப்படின்னு சொன்னா 5 லிட்டர் சாணம் இதுல கரைச்சி, இதுல 1 கிலோ நாட்டு சக்கரை, 1 கிலோ பயறு மாவு, இதை கலக்கி ஒரு மினிமம் ஒரு 5 நாள் நொதிக்க விடணும். நொதிக்க விட்டதுக்கு அப்புறம் இந்த கரைசலை 15 நாளைக்குள்ள நீங்க என்னைக்குனாலும் பயன்படுத்திக்கலாம். ஒரு 2 தர 3 தர பண்ணீங்கன்னா நல்லா வளர்ச்சி ஊக்கியா இருக்கும், செடி நல்லா திறமையா வளர்ந்து வருவாங்க. எப்படி கரிச்சி அடிக்குதுன்னு நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல சொல்றோமோ அதே பிரச்சனை இதுக்கு உண்டு. அதற்குதான் நம்ம வந்து இயற்கை வழியில வந்து வேப்பம் புண்ணாக்க ஊற வச்சு தெளிக்கிறது, வேப்ப எண்ணெய கரைச்சி அது கூட சீவக்காய் தேய்ச்சி 1 லிட்டர் தண்ணியில ஒரு 100 மில்லி வேப்ப எண்ணெய்னா அதுக்கு அது கரையாது, என்ன மிதக்கும். அப்ப இந்த எண்ணெய்க்கு நம்ம சீவக்காவையும் கூட கரைச்சி அது மேல தெளிக்கிறது. இந்த மாதிரி பயிர் பாதுகாப்புக்கு நம்ம கிட்ட இயற்கை முறையில நிறைய இருக்கு, பண்ணிக்கலாம்.
1: மஞ்சளை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நல்ல வளர்ச்சி கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு இயற்கை ரீதியா நீங்க என்னென்ன செய்யறீங்க?
0: இப்ப நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நம்ம முதல்ல அடி உரமா மாட்டு சாணம் கொடுத்துடுறோம், அதுல வேப்ப முன்னாக்கும் நம்மளோட சாம்பலும் கலந்து கொடுத்துடுறோம். இந்த அடி உரம் நீங்க தயாரா உங்க நிலமும் 3 முறை 4 முறை கிளைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா தரமா நம்ம மண்ணை வளமா வச்சிருக்கோம்னு அர்த்தம். இப்ப நீங்க உங்களுக்கு இதுக்கு போக நம்ம சத்தை எடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து உயிர் அமுதம் அப்படின்னு சொல்ற அந்த கரைசல் நம்ம 2 டைம் 3 டைம் தெளிச்சிருக்கோம். இது போக இப்ப வந்து ஒரு 5 மாசம் கழிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல இருந்து பூ வரும். இப்ப பூ வர நேரம் தான் உள்ள வந்து கிழங்கு அதிகமா வைக்கிற ஒரு நிலை ஏற்படும் அப்படின்னு தானே, அந்த டைம்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தேங்காய்பால் மோர் கரைசல் அப்படின்னு நம்ம ஒண்ணு பண்றோம், அது தேமோர் கரைசல்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு 5 தேங்காய் எடுக்கிறீங்க அப்படின்னா 10 தேங்காய் வேணும், 10 தேங்காய் உடச்சு பால் எடுத்தீங்கன்னா 5 லிட்டர் பால் நமக்கு கிடைக்கும். நல்ல புளித்த மோர், ஒரு வாரம் புளிக்க வைக்கப்பட்ட மோரை ஒரு 5 லிட்டர் எடுத்து இந்த மோரோட ஆட் பண்ணி ஒரு வாரம் அதை ரெண்டையும் சேர்ந்து நொதுக்கி விடணும். இப்போ ஒரு நமக்கு ஒரு 10 லிட்டர்ல ஒரு தரமான கரைசல் கிடைக்கும், இந்த கரைசல 1 லிட்டர் எடுத்தோம்னா 10 லிட்டர் எடுத்துட்டு இந்த பூ பூக்குற பருவங்கள்ல அதன் மேல நம்ம தொளிக்கணும். அப்ப நம்ம தொளிச்சோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்ல கவனத்துல நம்ம அடி உரம் எல்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா மினிமம் 500 ல் இருந்து 1 கிலோ ல் இருந்து 1.5 கிலோ ஒரு தூருக்கே மஞ்சள் நமக்கு கிழங்கு கிடைக்கும்.
1: இப்போ இந்த மாதிரி சாகுபடி பண்ணும்போது தொடர்ச்சியா நம்ம சந்தைகள்ல எப்படி விற்க முடியுதா?
0: மஞ்சள் வந்து 1 வருட பயிர், 10 மாசங்கிறதுனால 1 டைம் மட்டும் தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் 2 மாசம் வந்து நம்ம நிலம் ஓய்வுக்காக தயார்படுத்துதல் பணிக்காக நம்ம அதை விட்டுருவோம் சரிங்களா. மஞ்சள் தொடர்ந்து வைகாசியில தொடங்கிட்டோம் அப்ப ஆடியில பண்ணலாமா ஆவணியில பண்ணலாமா அப்படின்னா அப்படி பண்ண முடியாது, பருவம் தான் இதுக்கு கரெக்ட். அதுக்கப்புறம் உள்ள சூழல்ல நீங்க செஞ்சீங்கன்னா சரியான ஒரு கிழங்குல இருந்து காய்ப்பு திறன் எல்லாமே குறைஞ்சிரும். அப்ப வந்து இப்ப ஒரு இஞ்சியை நம்ம வந்து அடுக்கு முறையில நீங்க கேட்கற மாதிரி பண்ணிக்க முடியும், சித்திரையிலயும் பண்ணலாம், வைகாசிலையும் பண்ணலாம், ஆணிலையும் பண்ணலாம், திரும்ப திரும்ப நம்ம அறுவடையை மாத்தி பண்ணிக்கலாம். மஞ்சள் அப்படி இல்லை, ஒரு

0: பருவ தாவரம் தான், வருஷத்துல ஒரு டைம் மட்டும் தான் நம்ம பண்ண முடியும். இதுல நம்ம வந்து நிறைய வேணா அதிகரிச்சு பண்ணிக்கலாம். நான் வந்து இப்ப 50 சென்ட்ல பண்ணேன், 1 ஏக்கர்ல பண்ணேன், 2 ஏக்கர் பண்ணலாம், அவன் அப்படி பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க வந்து விற்பனை தேவை அதிகமா என்கிட்ட இருக்குன்னா நம்ம அந்த மாதிரி தான் செஞ்சுக்க முடியும். இது அடுத்து வந்து அடுத்த மாசம் பண்ணலாமா அதுக்கடுத்த மாசம் பண்ணலாமா அப்படின்னா அப்படி பண்ண முடியாது.
1: பொதுவா மஞ்சள் பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான பயன்பாடுகளுக்கு எல்லாம் பயன்பட்டு இருக்கு?
0: நம்ம உணவுல வந்து தினசரி உப்பு எப்படி சேர்க்கிறோமோ அதே மாதிரி மஞ்சள் இல்லாத தமிழர் உணவே கிடையாது. தமிழர் வந்து மஞ்சள் பத்தி அவ்வளவு உணர்ந்திருக்கிறாங்க. மஞ்சள் முதல்ல மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. ஒரு கிழங்கு நீங்க அவிக்கிறீங்க, பனங்கிழங்கு அவிக்கிறீங்க, எந்த ஒரு மண்ணிலிருந்து எடுத்த கிழங்கு அவிக்கிறோம்னாலே நம்ம மஞ்சள் தடவி தான் அதை பயன்படுத்துறோம். அதனால சிறந்த ஒரு கிருமி நாசினி, ஆன்டிபயாட்டிக். இதுல உள்ள குர்குமின் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. நம்ம தோலை பாதுகாக்கிற பெரிய அரிய பணியை எது செய்யும்னா மஞ்சள் தான் செய்யும். தினசரி உணவுல மஞ்சள் சேர்த்தீங்கன்னா உங்க செரிமானம் நல்ல மேம்பாட்டில் இருக்கும். தினமும் மஞ்சள் தேய்த்து குளிப்பது தோலின் ஆரோக்கியத்துக்கு சிறந்தது. ஆனா இன்னைக்கு வந்து இந்த சமூகம் வந்து மஞ்சளை விட்டு விலகி போயிட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த நவீன உலகத்துல பெண்கள் மஞ்சளை தேய்ச்சி குளிக்கிறத தவிர்க்கிறது வந்து ஆரோக்கியத்திற்கு ஒரு தீங்கான செயல். இத்தனை நன்மைகளை அள்ளி வழங்குற மஞ்சளை நம் வாழ்வுல பயன்படுத்தி நோய்களின்றி மகத்துவமா அந்த மண்ணில நம்ம வாழணும் அப்படின்னு சொல்றேன்.
1: சரி, அதாவது இதுவரைக்கும் மஞ்சள் சாகுபடி எப்படி எல்லாம் பண்றேன், அது மட்டும் இல்லாம மஞ்சள் வந்து ஒரு நிழல்ல வளரக்கூடிய ஒரு பயிர், கிழங்கு வகை பயிர், 10 மாசத்திலிருந்து 12 மாதங்கள் வரைக்கும் ஆகக்கூடிய ஒரு பயிர். இது வந்து எப்படின்னா விதை நேர்த்தி செஞ்சுதான் நம்ம நடவு பண்ணணும். நடவு பண்ணும்போது எவ்வளவு இடைவெளி விடணும், எவ்வளவு ஆழம் விடணும், குவி முறையில நீங்க நடவு பண்றீங்க, நட்ட பிறகு அதை வந்து எப்படி எல்லாம் பராமரிக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம மஞ்சள் வந்து பலவிதமான கிருமி நாசினியா செயல்படுது, குறிப்பா பெண்களுக்கும் நிறைய விதங்கள்ல பயன்படுது. அதை வந்து பயன்படுத்துறத வந்து அதிகரிக்கணும், தவிர்ப்ப வந்து குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி மஞ்சள் சாகுபடி அனுபவங்களை நம்முடைய குமரி பண்பல நேயர்களுக்காக அருமையா அழகா பொறுமையா இவ்வளவு நேரமும் பகிர்ந்துகிட்டமைக்கு ரொம்ப நன்றி.
0: எனக்கு இந்த பேச வாய்ப்பு அளித்த இந்த குமரி அப்பம்புக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை வாழையில் ஊடுபயிராக மஞ்சள் சாகுபடி அனுபவங்கள் கண்ணங்கோடு எஸ் ராஜசேகர் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.
2: உடன் உரையாடியவர் எஸ் சிவகுமார்.
3: இனி கேட் பஜாவோ அபியான். விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள்.
4: வணக்கம்.
5: வணக்கம்.
4: கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவுல உர பயன்பாடு அப்படின்னு பார்க்கும்போது அது இயற்கை உரமா இருந்தாலும் சரி செயற்கை உரமா இருந்தாலும் சரி விவசாயிகளுடைய விழிப்புணர்வு எப்படி சார் இருக்கு?
5: அதாவது பொதுவாக வந்து விவசாயிகள் வந்து ரசாயன உரங்களை அதிகமாக பயிருக்கு போடணும் என்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்குதே தவிர இப்படி நம்ம வந்து இந்த உரத்தை வந்து லாபகரமாக பயிருக்கு கிடைக்கும் நிலையில நம்ம வந்து எப்படி வந்து பயிருக்கு போடணும்னு சொல்லி நிறைய வேளாண் பெருமக்களுக்கு தெரியவில்லை. தற்போது காலத்துல எல்லா பயிருக்கும் உரங்களை வீணாக்காம போடுற உரங்கள் வந்து சரியாக அளவுல போட்டு அந்த போடுற உரம் அனைத்தும் அந்த பயிருக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து பயிர் செய்யும் போது நல்ல ஒரு லாபத்தை எடுக்க முடியும். அதிக அளவுல வீணாகிறது தான் நம்ம ரசாயன உரங்கள்ல பார்க்க முடியுது. எனவே நம்ம ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் சமச்சீர் உர நிர்வாக முறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது மண் வளமும் பாதுகாக்கப்படும், சுற்றுச்சூழலும் எந்த பாதிப்பு இல்லாம இருக்கும், லாபகரமான ஒரு விவசாயம் வந்து நம்ம பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். எனவே விவசாயிகள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலமாக நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம்.
4: சார் பேசும்போது கூட சொல்றீங்க ரசாயன உரத்தை பொறுத்த அளவுல வந்து அவங்க அளவு கடந்த வகையில போடுறாங்க அப்படின்னு. அப்ப இதுக்கு வந்து நம்ம அவங்க பயன்படுத்துறதுக்கு ஒரு பரிந்துரை அப்படிங்கிற ரீதியில ஒவ்வொரு விவசாயிக்கும் மண் பரிசோதனை செய்யணும் அப்படிங்கிற பொறுப்பு வேணும் அப்படின்னு மறைமுகமா குறிப்பிடுற மாதிரி இருக்குது.
5: நிச்சயமாக மண் பரிசோதனை வந்து ரொம்ப முக்கியம். நம்ம காலங்காலமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், அந்த மண்ணுடைய தரம் அதாவது மண்ணுடைய ஹெல்த்னு சொல்லுவாங்க அந்த நிலை வந்து ரொம்ப கெட்டு போய்விட்டது மண்ணுடைய வளம். எனவே நம்ம வந்து அதை வந்து பழைய நிலைக்கு கொண்டு வரணும். தேவை இல்லாத உரங்களை வந்து நம்ம போடாம நம்ம வந்து ஆரோக்கியமாக வைக்கணும்னா நிச்சயமாக மண் பரிசோதனை அடிப்படையில சமச்சீர் உர நிர்வாக முறைகளையும் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாக முறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது நமக்கு உர தட்டுப்பாடும் வராது, தாராளமாக எல்லா வேளாண் பெருமக்களும் பயன்படுத்துற மாதிரி உரங்கள் வந்து போதுமான அளவில் நம்முடைய மாவட்டத்துல கிடைக்கிறதுக்கு ஒரு அடிப்படையாக அமையும்.
4: இப்ப கன்னிப்பு சாகுபடி அப்படிங்கிற நுட்பத்துல வந்து நெல் விவசாயிகள் ஈடுபாடு காட்டுறாங்க இல்லையா, கன்னிப்பு சாகுபடி உர நடைமுறைகள் என்ன சார்?
5: குறிப்பாக

0: மண் பரிசோதனையின் அடிப்படையில் எந்த ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கிறதோ அந்த ஊட்டச்சத்து உரங்களை மட்டும் நம்ம போட்டாவதும். பொதுவாக எந்த உரம் விலை குறைவா இருக்குதோ அதிக அளவில் போடுறாங்க. அப்படி போடுறதுனால நம்மளுக்கு பூச்சி நோய்கள் அதிக அளவு பாதிப்பு மட்டுமல்ல, நம்ம எடுக்க வேண்டிய மகசூல் வந்து இழப்பாகிறது. வீணாக ஒரு உரம் வந்து தட்டுப்பாடான ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படுவதற்கு வாய்ப்பை வந்து நம்மளே ஏற்படுத்திக்கிறோம். எனவே அப்படி இல்லாம மண் பரிசோதனை அடிப்படையில எந்த ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கிறதோ அந்த ஊட்டச்சத்து உரத்தை மட்டும் போட்டா போதும். குறிப்பாக துத்தநாகம் குறைபாடு இருக்குது, இல்லாவிட்டால் மணிச்சத்து குறைபாடாக இருக்குதுன்னு வைங்க, அந்த உரத்தை மட்டும் நம்ம போட்டா போதும். தேவையில்லாம அளவுக்கு அதிகமாக டிஏபி இல்லாவிட்ட காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி உரங்களை நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு நெற்பயிருக்கு ஒவ்வொரு பருவத்திலும் என்னென்ன உரம் அதுக்கு தேவை என்பதும் நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அந்த உரங்களை வந்து நம்ம வந்து போட்டா போதும். எந்த உரம் தேவைப்படுகிறதோ அதை மட்டும் நம்ம கொடுக்கும்போது அதுதான் சமச்சீர் உர நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. எனவே அதிகமா நம்ம போடுறதுனால ஒருவேளை நம்ம வேளாண் பெருமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பயிர் நல்லா பார்க்க அழகா இருக்கிறது, நல்ல பசுமையா இருக்கிறது, நம்ம யூரியா நிறைய போடும் இல்ல டிஏபி போடும் காம்ப்ளெக்ஸ் போடும் சொல்லி இப்படியே ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படி அல்ல. அதாவது ஆரோக்கியமா இருப்பதற்கும் பார்ப்பதற்கு வளமா இருப்பதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அதாவது நல்ல ஆரோக்கியமாக பயிர் இருக்குதுன்னா ஏதாவது ஒரு சத்து அதுல குறைபாடு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு இந்த வேளாண்மை அறிவியலின் மூலமாக அறிவியல் பூர்வமாக எப்படி நம்ம நவீன முறைகளை கையாண்டு மண் வளத்தையும் இந்த பயிர் வளத்தையும் இந்த மாதிரி உர தட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலையை நாமளே உருவாக்கி நல்ல ஒரு வளமான பயிர் மட்டுமல்ல அதிக உற்பத்தி அதிக வருமானம் எடுத்து நம்ம வந்து லாபகரமான நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து நம்ம வந்து ஒரு தன்னிறைவை அடைவதற்கு நிச்சயமாக இது ஒரு வாய்ப்பாக அமையும்.
1: இதுவரை கேட் பச்சாவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தந்தவர் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள்.
2: அமுத சுரபி.
3: இதில் சிறுபான்மையினருக்கான அரசின் நலத்திட்டங்கள் உரையாடல் கேட்கலாம்.
4: பாரு என் தம்பி, எப்பவுமே விழிப்பா சுறுசுறுப்பா திறம்பட செயல்படக்கூடியவன். சோர்ந்தால ஒரு நாள் இல்லாம இன்னைக்கு தோர்த்த தோல்ல போட்டுட்டு அதே திண்ணை பகுதியில அமைதியா போயிருக்கான். என்னன்னு தெரியலையே, போய் விசாரிப்போம்.
5: ஏ அண்ணன் வாராரு, நம்ம நேரம் நல்ல நேரம்னு நினைக்கேன். எப்படி அண்ணன் கிட்ட கேட்டா கண்டிப்பா இதுக்கு பதில் கிடைக்கும். நம்ம சிறுபான்மையின வகுப்பை சார்ந்த ஆளு. நமக்கு மத்திய அரசு மாநில அரசு தரப்பா நிறைய திட்டங்களை அறிவிக்கிறாங்க, நம்ம அதுல எதுவும் பயன்படல, நமக்கு தெரியவும் மாட்டேங்குது. அண்ணன் கிட்ட கேப்போம், கண்டிப்பா ஏதாவது சொல்லி தருவார். என்னே என்னே,
4: ஏ தம்பி உன்னை பத்தி தான்ப்பா சிந்தனை பண்ணிட்டே வரேன். என்ன காரணப்பா, பிளம்பிங் வேலை பார்த்த, வைக்கோல் கட்டுன, அங்க ஓட்டம் இங்க ஓட்டம், உன்னுடைய வருமானத்தை பார்த்து நான் பிரமிக்க கூடிய அளவுல வந்ததுக்கு பிறகும் திரும்ப இந்த திண்ணை பக்கம் வந்துட்டிய, என்ன காரணம்?
5: ஏ என் வீட்டுக்காரர் சொன்னா நமக்கும் கூட மாநில அரசு மத்திய அரசு சார்பா நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்காங்களே, அத ஒண்ணு அண்ணங்கிட்ட ஒண்ணு கேட்டுட்டு வாங்க, அந்த திட்டங்கள் மூலம் ஏதாவது கிடைச்சா நல்லதுதானே அப்படின்னு சொன்னானே.
4: ஏ தம்பி வா யோகம் அப்படின்னு நினைக்கேன். நூலகத்துல இருந்து சிறுபான்மையினருக்கான மத்திய அரசின் நலத்திட்டங்கள் அப்படிங்கிற ரீதியில நிறைய புஸ்தகங்களை பார்த்து அப்படியே குறிப்பெடுத்துட்டு வரக்கூடிய நெல்லில அதையே பிரதிபலிக்கிறிய, இதான் வா சந்தேகமா?
5: ஆமானே ஆமானே.
4: சும்மா சுறுசுறுப்பாயிடியப்பா, எந்தி எந்தி திண்ணைய விட்டு எந்தி எந்திப்பா நீ.
5: என்ன எதுக்குன்னு எந்திக்க சொல்றீங்க?
4: வா இந்த உணவகம் பக்கம் போ, அங்க ஒரு டீய குடிச்சு ஆளுக்கு ஒரு வடையும் சாப்பிட்டுட்டு அப்புறமான திட்டத்தை பத்தி சொல்றேன். ஒன்னும் பயப்படாத, தம்பிக்கு முகத்தை பார்த்தா காசே இல்லையே அண்ணனை எப்படி சமாளிக்க போறான் அப்படிங்கறதானே?
5: அப்படிதானே, அதே தானே யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அஞ்சு காசு கையில கிடையாதுன்னு வேலைக்கு போய் அஞ்சு ஆறு நாள் ஆச்சுன்னே.
4: ஒன்னும் பயப்படாத, இந்த ஒரு 500 ரூபாய் வச்சுக்கோ.
5: ஏய் பாரு மனுஷன, என்னைக்கு வாங்கி தின்னக்கூடிய மனுஷன் இன்னைக்கு 500 ரூபாய் தந்து வாங்கி சாப்பிடப்பான்ல சொல்றாரு. இவர்கிட்டயும் ஈரம் இருக்கப்பா.
4: ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா தம்பி, முதல்ல நீ என் கூட வா, உணவகத்துல வந்து வயிறார சாப்பிடு, சாப்பிட்டுட்டு டீய குடி, அப்படியே வந்து திருப்பி வண்ண அந்த பக்கம் வந்து இருக்கலாம். திண்ணையில இருக்கும் போது திண்ணையா நினைக்காம இது வந்து நம்ம உயர்வுக்கான ஒரு தளம் அப்படின்னு நினைச்சிட்டு திண்ணையில வந்து இருப்பியா? இப்படி ரெண்டாவது
5: ஏன் தம்பா

0: சாப்பிட்டாச்சுன்னா அப்படித்தானே இருப்பேன்.
1: வா வா ஹோட்டலுக்கு போவோம். தம்பி சாப்பாடு எப்படிப்பா இருந்து?
0: ஏனே நான் சாப்பிட்டதுக்கு பிறகு கனவுலகத்துல இருந்த மாதிரி இருக்குண்ணே.
1: அப்படி என்ன கனவுலகத்துல அப்படி என்ன கண்டா சொல்லு.
0: என் மனைவியும் என் பிள்ளைங்களும் இந்த சிறுபான்மையினர் திட்டத்தின் மூலமா பயனடைஞ்சு செழிப்பா இருக்கிற மாதிரி கனவு கண்டம்னே.
1: பாரு திட்டத்தை பத்தி சொல்லவே இல்ல தம்பி. அப்போ சாப்பாடு அப்படிங்கற தன்மை இல்லாம இருந்ததுனால இந்த சிறுபான்மையினர் திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்ததுனால வயிறு முட்டை சாப்பிட்டதுனால உனக்கு இந்த மாதிரியான கனவுலகம் ஏற்பட்டிருக்கா?
0: எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே, சொல்லுங்க திட்டத்தை பத்தி.
1: சிறுபான்மையின நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை வந்து செயல்படுத்தி வருதுப்பா.
0: சரி,
1: குறிப்பா பிரதம மந்திரியினுடைய மக்கள் ஆரோக்கிய திட்டம், பிரதமருடைய முத்ரா திட்டம், பிரதமரின் விவசாயிகள் சம்மான் நிதி திட்டம், பிரதமரின் உஜ்வாலா திட்டம், பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், பெண் குழந்தைகளின் கல்விக்கான திட்டம்.
0: இதெல்லாம் சாதாரண மக்கள் பயன்படுத்துறது இல்ல.
1: என்ன சாதாரண மக்கள், அதுல சிறுபான்மையினர் பலனடைய முடியாதா?
0: இனே அடிச்சலே பாருங்க ஒரு அடி. ஆமண்ணே நாங்களும் பலனடையலாம் அண்ணே, இது தெரியாம இருந்துட்டேனே இவ்வளவு நாளும். ஏனே அந்த இப்ராஹிம் இந்த சம்மான திட்டத்தின் மூலமா பலனடைஞ்சிட்டு இருக்காருனே.
1: புரியுதா? உனக்கு விவசாய விளைநிலம் இருக்கா?
0: இருக்குண்ணே.
1: இன்னும் பலனடையலாமா இப்படி?
0: ஆமாண்ணே.
1: தம்பி இதுல இருந்து நீ விஷயத்தை தெரிஞ்சுக்கோ. மத்திய அரசு வந்து சாதாரணமா செயல்படுத்தக்கூடிய திட்டத்துல சிறுபான்மையினர் பலனடையக்கூடிய வாய்ப்பு வாயிற்கதவு திறந்தே இருக்கு. புரியுதா?
0: புரியுதுண்ணே, புரியுதுண்ணே. வேற என்னன்னு?
1: மெட்ரிக் கல்விக்கு முந்தைய மற்றும் பிந்தைய உதவித்தொகை திட்டங்கள், மௌலானா ஆசாத் தேசிய கல்வி உதவித்தொகை திட்டம், நயா சவேரா எனும் இலவச பயிற்சி திட்டம், படோ பர்தேஸ் எனும் வெளிநாட்டில் பயில்வதற்கான கல்வி கடன்களுக்கான வட்டி கழிவு திட்டம், UPSC, மாநில பணியாளர் தேர்வாணையம், SSC ஆகியவற்றில் அடிப்படை தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கான ஆதரவு திட்டமான நயி உதான், பெண்களுக்கான நயி ரோசனி, பிரதமரின் ஜன்விகாஸ் திட்டம், தேசிய சிறுபான்மையினர் மேம்பாடு மற்றும் நிதி நிறுவனத்துக்கான நிதி உள்ளிட்டவை மத்திய அரசால வழங்கப்படுக.
0: இவ்வளவு திட்டம் இருக்கானே. ஏனே நீங்க சொன்னது தொடர்ச்சியா சொன்னீங்க பாத்தீங்களா?
1: ஆமாப்பா, மத்திய அரசு திட்டம் அப்படிங்கும் போது அடுக்கடுக்கு 1008 திட்டங்கள் இருக்கும் போது தம்பிக்கு புரிய வைக்கணுமா வைக்க கூடாதா? அதுக்காக அந்த திட்டத்தினுடைய பேரை சொன்னேன். பெண்களுக்கான கல்வி திட்டத்தை சொன்னனா?
0: ஆமா.
1: பயிற்சி கொடுப்பாங்கன்னு சொன்னனா?
0: சொன்னீங்களே. நீங்க அடுக்கடுக்கா சொன்னனால என்னால புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கறதுனால போன்லயே பதிவு பண்ணிட்டோம்னே.
1: பாரு எவ்வளவு திண்ணையில இருந்தாலும் கூட இப்ப நான் வெளிப்பாயிட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் இருக்கு. அலைபேசியில பதிவு பண்ணிட்டியாப்பா?
0: ஆமாண்ணே, தேவைப்படும் போது கேட்டுக்கலாம் இல்லையா. நீங்க கூட நை உதான், நை ரோசினி, வாயில நுழையாத ரெண்டு மூணு பேர் எல்லாம் சொன்னீங்களே, அதெல்லாம் கேட்டு புரிஞ்சுக்கிட்டே.
1: ஓ, அதுக்காக பதிவு பண்ணிட்டியாப்பா?
0: ஆமாண்ணே.
1: அப்ப தம்பி வந்து இந்த திட்டத்தை பத்தி தெரிஞ்சுகிட்டு தான் மட்டும் பலன் அடையாம உன்னமாய் இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு புரிய வைக்க போறியா?
0: அதுக்காக தானே இந்த வேலையை செய்யறேன். ஏனே பரப்புரைக்கு உங்களுக்கு ஒத்தாசைக்கு ஆள் இல்லனா யாங்கிட்ட சொல்லுங்க, நான் வரம்னே. இதே சிறுபான்மையினர் திட்டத்தை பத்தி நான் துருவி துருவி கேட்க ஆரம்பிச்சிருவோம்ல.
1: பரவாயில்லையே தம்பி, இதே சிறுபான்மையினர் நலத்திட்டங்களை பத்தி நீங்க எங்கயா பரப்புரை பண்றீங்கன்னா என்னையும் கூப்பிடுங்க, உங்களுக்கு ஒத்தாசை பண்றேங்கறியா?
0: அதேதானே. அமுத சுரபியில் இதுவரை சிறுபான்மையினருக்கான அரசின் நலத்திட்டங்கள் உரையாடல் கேட்டீர்கள். உரையாடலில் பங்கேற்றோர் எஸ் சிவகுமார், தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.
2: அமுத சுரபி நிகழ்ச்சி கேட்டீர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள்.
0: தோட்டக்கலை பயிர்கள் பராமரிப்பு தகவல்களை தருகிறார் பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜே டி நிர்மலதா அவர்கள்.
3: கடல் மட்டத்திலிருந்து அது அந்த மலையளவு 1200 இருக்கணும். அப்புறம் மண் வந்து கண்டிப்பா செம்மண்ணாக இருக்கணும், வடிகால் வசதி உள்ள மண்ணா இருக்கணும். கண்டிப்பா நன்றாக வந்து உழவு செய்யணும், அப்புறம் அதை வந்து லெவல் பண்ணணும். அப்புறம் அடி உரம் தொழுவோம், கண்டிப்பா நிறைய அள்ளி போடணும். எவ்வளவு நம்ம அங்க உரங்கள் எவ்வளவு நம்ம போடுறோமோ அவ்வளவு வந்து மண்ணுக்கு நல்லது. என்னெல்லாம் கறி வேணும்னா மாட்டுச்சாணி, மண்புழு உரம் இருக்கணும், அப்புறம் நம்ம தென்னை நாறு, வேப்பம் மண்ணாக்கு எவ்வளவு தூரம் போடுறோமோ அது வந்து மண் வந்து இம்ப்ரூவ் ஆகும்.
2: அமைப்பில் உதவி எஸ் சிவகுமார்,
4: அமைப்பு DL ஜேக்கப்.

0: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு நாளைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து கிசான் வாணி கேட்கலாம். முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை இடம்பெறும். தொடர்ந்து தோட்டக்கலை பயிர்களில் நோய் மற்றும் பூச்சி மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மேற்புறம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் முனைவர் ஜே ஆஸ்லின் ஜோசி அவர்கள். தொடர்ந்து கேக் பச்சாபோ அபியான் விளை நிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்து தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். தொடர்ந்து அமுத சுரபி, இதில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தினம் உரையாடல் கேட்கலாம். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள் பசு சினைக்கால பராமரிப்பு தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் பணி நிறைவு பெற்ற கால்நடை மருத்துவர் ஜி கிறிஸ்டோ பால்ராய் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. படப்படக்கும் பட்டாம் பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சிட்டுக்களின் குரல்கள்
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம் பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்னும் சற்று நேரத்தில் செய்தி அறிக்கை கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதுதொடர்பாக மத்திய இணையமைச்சர் திரு பி எல் வர்மா எழுதியுள்ள கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக உருவெடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். மின்துறை செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதில் அதற்கான ஒழுங்குமுறை ஆணையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுதில்லியில் மாநில மின் ஒழுங்குமுறை ஆணையர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மின் நுகர்வோர்களின் குறைகளை குறித்த காலத்திற்குள் தீர்ப்பதிலும் ஒழுங்குமுறை ஆணையங்கள் இன்றியமையாத பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உலக அளவில் அனைத்து துறைகளிலும் பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டுவர உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். புதுதில்லியில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் நவீன தொழில்நுட்பமும் புதுமை கண்டுபிடிப்புகளும் முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் ஹெச் வி அண்டேயை இன்று சென்னையில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் மற்றும் நாட்டின் வளர்ச்சிப் பயணம் குறித்த சிறப்பு நூலை மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஹண்டேயிடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தினத்தந்தி குழுமத்தின் தலைவர் திரு பாலசுப்பிரமணியனையும் டாக்டர் எல் முருகன் சந்தித்து பேசினார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் நிதி நெருக்கடி உள்ளது என்பதை வெள்ளை அறிக்கை எடுத்துரைப்பதாக

0: தெரிவித்தார். தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக திரு கே வெங்கட நாராயணா நியமிக்கப்பட்டுள்ளார். பொறுப்பேற்கும் நாளில் இருந்து ஒராண்டிற்கு அவர் இப்பதவியை வகிப்பார் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தவேக அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வாக்குறுதியை நிறைவேற்றுவது போல் ஏமாற்று அறிவிப்பு வெளியிடப்படுவதாக குற்றஞ்சாட்டியுள்ளது. இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதை தவிர்த்து வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திமுக கோரியுள்ளது. தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த சில நாட்களாக நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை சுட்டிக்காட்டியுள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க உரிய நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. காவிரி கோதாவரி இணைப்பு பணிகளை மத்திய அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்காக தென் மாநில முதலமைச்சர்களின் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகளில் தூய்மைப் பணிகளை தனியார் பங்களிப்புடன் மேற்கொள்வதற்காக ஆலோசகர்களை நியமிக்க கோரப்பட்ட ஒப்பந்த புள்ளிகளை மாநில அரசு ரத்து செய்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தூய்மைப் பணியாளர்களின் ஊதியத்தையும் நிரந்தர பணி வாய்ப்பையும் பறிப்பதற்கான எந்த நடவடிக்கையும் அரசு மேற்கொள்ளக்கூடாது என்று கூறியுள்ளார். தூய்மைப் பணியாளர்களை தமிழக அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் மாநில அரசின் இந்த முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். அயர்லாந்துக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 183 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பெல்ஃபாஸ்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த அயர்லாந்து நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக லார்கன் புக்கர் 50 ரன் எடுத்தார். ஹர்ஷித் ராணா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பளுத்தூக்கும் பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீராபாய் சானு தலைமையிலான இந்த அணியில் பிந்தியா ராணி தேவி, ஹர்ஜிந்தர் கவுர் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி அடுத்த மாதம் 23 தேதி கிளாஸ்கோவில் தொடங்குகிறது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகன் கடம் மற்றும் நவீன் சிவக்குமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ரித்தின் பிரணவ் செந்தில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹேமர் த்ரோ பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் தம்னீத் சிங் மற்றும் பிரவீன்குமார் தகுதி பெற்றுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:05. அழகான மணலை செல்வங்களே, துள்ளி திரியும் பட்டாம்பூச்சிகளே, உங்கள் பேச்சிலே உள்ளத்தை மகிழ வைத்து கள்ளமில்லாத சிரிப்பில் நெஞ்சத்தை நெகிழ வைக்கும் அழகான மணலை செல்வங்களே, உங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி. குமரி பண்பலை 101 பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சியில கலந்து கொள்ள ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602420290722. இணைப்பு எண் 04652. அலைபேசி எண் 8903257039. குமரி பண்பலை 101 ஆரம்பமாயாச்சு பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி.

0: நம்ம நிகழ்ச்சியில முதல்ல உங்களுக்காகவே ஒரு பாடல் வந்துட்டு இருக்குது. என்ன பாடல் அப்படின்னா, யுவன் சங்கர் ராஜா இசையில, நான் முத்துக்குமார் பாடல் வரிகள்ல, ஸ்ரீராம் பார்த்தசாரதி குரல்ல, தங்க மீன்கள் திரைப்பட பாடல்.
1: மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, டிஸ்டோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 8:10 ஆயாச்சு. அழகான மணல செல்வங்களே, துள்ளி தெரியும் பட்டாம்பூச்சிகளே, உங்கள் பேச்சிலே உள்ளத்தை மகிழ வைத்து கள்ளமில்லாத சிரிப்பில் நெஞ்சத்தை நெகிழ வைக்கும் அழகான மழலை செல்வங்களே, உங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில ஒரு பட்டாம்பூச்சி வந்திருக்காங்க, யாருன்னு பாக்கலாமா? வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? தனுஸ்ரீ பேசுறீங்களா? என்ன சொல்ல போறீங்க தனுஸ்ரீ?
2: பாட்டு பாட போறேன்.
1: என்ன பாட்டு?
2: Touch your hand, tap your hand, jump on your leg, tap your feet, tap your finger.
1: யார் சொல்லி கொடுத்தாங்க? பிள்ளைக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? சூப்பரா பாடுனீங்க, வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
1: நன்றிமா, நன்றி. நேயர்களே, நீங்க கேட்டுட்டே இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101.

0: இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில நீங்க கலந்து கொள்ள ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602420 2902 7222, இணைப்பு எண் 04652, அலைபேசி எண் 8903325739. நம்ம இணைப்புல அடுத்த ஒரு பட்டாம்பூச்சி வந்திருக்காங்க. என்ன சொல்ற போறாங்க கேக்கலாமா? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க? சூப்பரா பாடுனீங்க, நன்றிமா.
1: நன்றி.
0: குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பட்டாம்பூச்சி யாரு பாக்கலாமா? வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: மித்ரா.
0: எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க மித்ரா? எந்த ஊர்மா? என்ன சொல்ல போறீங்க?
2: பாட்டு
0: பாட போறீங்களா? பாடுங்க பாக்கலாம். சூப்பரா பாடுனீங்க, வாழ்த்துக்கள்.
2: தம்பி பேசுறான்.
0: தம்பி பேசுறாங்களா? குடுங்க பாக்கலாம். தம்பி பேர் சொல்லுங்க. என்ன சொல்ல போறீங்க? தம்பியும் பாட்டு பாடுறீங்களா? பாடுங்க பாக்கலாம். சூப்பர், வெரி குட். வாழ்த்துக்கள், நன்றிமா.
3: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
4: கிம்ஸ்க்கு போ. ஹெரனியா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
0: நேரம் 8:16. பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்குது. என்ன பாடல் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இளையராஜா இசையில் மு மேத்தா பாடல் வரிகள்ல பவதாரணி பாடிய பாரதி திரைப்பட பாடல் தான் வந்துட்டு இருக்குது. பாடல் கேட்கலாம்.

0: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
1: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லேண்ட் ராஜி தியேட்டர் அருகில்
0: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
3: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
4: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
3: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
5: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
3: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
4: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
5: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
6: Pondicherry Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours.

0: அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு பொன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:22. அழகான மழலை செல்வங்களே, துள்ளி திரியும் பட்டாம்பூச்சிகளே, உங்கள் பேச்சிலே உள்ளத்தை மகிழ வைத்து கள்ளமில்லாத சிரிப்பில் நெஞ்சத்தை நிகழ வைக்கும் அழகான மழலை செல்வங்களே, உங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில நீங்க கலந்து கொள்ள ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602-240-290-722, இணைப்பு எண் 04-652, அலைபேசி எண் 8903-25-70-39. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி.

பூஜிகள் நிகழ்ச்சியில இனி உங்களுக்காகவே ஒரு அழகான பாடல் வந்துட்டு இருக்குது. என்ன பாடல் அப்படின்னா, ஜேம்ஸ் வசந்தன் இசையில் யுவ பாரதி வரிகள்ல பாலமுரளி கிருஷ்ணா சிவாங்கி குரல்கள்ல பசங்க திரைப்பட பாடல். இப்ப உங்களுக்காகவே வரப்போகுது பாடல், கேட்கலாம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:30. குமரி பண்பலை 101 ஆரம்பமாயாச்சு திரை களஞ்சியம். இன்றைக்கு நேரம் என்னும் தலைப்பில் மீனாட்சிபுரம் பாலசுப்ரமணியம் அவர்கள் தொகுத்து அனுப்பிய பாடல்களை தான் நாம இப்போ கேட்க போறோம். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு வெற்றியும் சரியான நேர நிர்வாகத்தின் அடிப்படையில தான் அமையுது. மனித வாழ்க்கையின் பருவ வயது நிலைகளோ இயற்கையின் பருவகால நிலைகளோ நேரங்களை கொண்டுதான் கணக்கிடப்படுது. நாள், வாரம், மாதம், ஆண்டு என நாள் கணக்கில் கணக்கிடப்பட்டு இருந்தாலும் நாளின் பகுதிகள் மணி, மணித்துளி, வினாடி என நேரங்களாலதான் அளவிடவே படுது. நம்மளோட தமிழ் இலக்கியத்துல நேரம் என்பது வெறும் கடிகார முட்களாக இல்லாம இயற்கையின் சுழற்சி, மனித உணர்வுகள், திணை சார்ந்த வாழ்வியலோடு இணைந்து இருக்குது. நம்ம முன்னோர்கள் ஒரு நாளின் 24 மணி நேரத்தை 6 சிறுபொழுதாகவும் ஒரு வருடத்தை 6 பெரும்பொழுதாகவும் பிரித்து திறமையான நேர மேலாண்மை வாழ்க்கைய வாழ்ந்தாங்க. நம்ம நிகழ்ச்சியில முதல்ல உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது TM சவுந்தரராஜன், பி சுஷீலா குரலில் ரிஷி மூலம் திரைப்பட பாடல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 8:37. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரைக்களஞ்சியம். இன்றைக்கு திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில நேரம் என்னும் தலைப்பில் மீனாட்சிபுரம் பாலசுப்ரமணியம் அவர்கள் தொகுத்து அனுப்பிய பாடல்களை தான் நாம இப்போ கேட்டுட்டே இருக்கோம். நேரத்தின் பெருமையை உணர்ந்ததாலதான் வாழ்க்கையிலே வெற்றி பெறவே முடியும். கடிகாரத்தின் நொடிமுள்ளை போல யாரு ஒருத்தங்க ஓடிட்டே இருக்கிறாங்களோ அவங்கதான் சாதனையாளர் ஆகுறாங்க. அதோ அந்த கடிகாரத்தின் டிக் டிக் அப்படின்னு ஓசை கேக்குது இல்ல, அது என்ன தெரியுமா? அதுதான் நம்ம ஆயுள் மரத்தை வெட்டி கொண்டிருக்கக்கூடிய கோடாரி சத்தமா. வாழ்க்கை மரம் வீழ்வதற்குள்ள வெற்றி கனிகளை நாம இந்த உலகத்திற்கு வழங்கிடணும். நீங்கள் வாழ்க்கையில் வெற்றியை அறுவடை செய்ய விரும்புறீங்களா? அப்படின்னா ஒரு சிறிய நொடியையும் வீணாக்கிறாதுங்க. ஏன் அப்படின்னா, வாழ்க்கை என்பதே நேரம் என்னும் இழையால நெய்யப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க சுவாமி விவேகானந்தர். திரைக்களஞ்சியத்துல இனி உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் கபிலன் பாடல் வரிகள்ல விஜய் பிரகாஷ் ஸ்வேதா மோகன் குரல்கள்ல மரியான் திரைப்பட பாடல்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0442494685. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:45. இனிமையான இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரைக்களஞ்சியம். இன்றைய திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில நேரம் என்னும் தலைப்பில் மீனாட்சிபுரம் பாலசுப்ரமணியம் அவர்கள் தொகுத்து அனுப்பிய பாடல்களை தான் நாம இப்போ கேட்டுட்டே இருக்கோம். காலம் என்பதே இயற்கை நமக்கு அளித்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மூலதன கருவூலம். அதில் இருக்கக்கூடிய விலை மதிப்பில்லாத வைரங்கள் தான் மணித்துளிகள். அந்த ஒவ்வொரு மணித்துளியையும் யார் ஒருத்தங்க முழுமையா பயன்படுத்துறாங்களோ அவங்க தான் வெற்றிய பெறாங்க. நேரத்தை நாளடியார் அழகா பதிவு பண்ணிருக்கு. எப்படி அப்படின்னா, நின்றன நின்றன நில்லா என உணர்ந்து ஒன்றின ஒன்றின வல்லே செய்யின் செய்க, சென்றன சென்றன வாழ்நாள் செருத்துடன், வந்தது வந்தது கூற்று அப்படின்னு சொல்லி நாலடியார் பாடல் நேரத்தை பத்தி அழகா பதிவு பண்ணிருக்குது. வாழ்க்கை அப்படிங்கிற வீட்டை சிறப்புடன் கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ நேரத்தை வீணடிக்க கூடாது. மணித்துளிகள் என்னும் செங்கற்களால் கட்டப்படுவதுதான் நம்ம வாழ்க்கை என்னும் வீடு. திரைக்களஞ்சியத்துல இனி உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது இளையராஜா இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோர் குரல்கள்ல முந்தானை முடிச்சு திரைப்பட பாடல்.

0: வீக்கெண்ட்ல ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
1: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
0: என்னதான்
1: இருக்கு
0: சனிக்கிழமை
1: தோறும் காலை 10:02
0: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.

ஒன்றிலிருந்து நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரைக்களஞ்சியம். இன்றைய திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில நேரம் என்னும் தலைப்பில் மீனாட்சிபுரம் பாலசுப்ரமணியம் அவர்கள் தொகுத்து அனுப்பிய பாடல்களை தான் நாம இப்போ கேட்டுட்டே இருக்கோம். நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நேரம் மிகவும் மதிப்பு வாய்ந்த ஒன்னா இருக்குது. நேரத்தை மதித்து அதை சரியாக பயன்படுத்தினாதான் மகிழ்ச்சியான, ஆரோக்கியமான மற்றும் செல்வாக்கான வாழ்க்கையை நம்ம அடையலாம். நேரத்தின் பெருமைய கபிலர் அகவல்லையும் கபிலர் அழகா பதிவு பண்றாங்க. எப்படின்னா, நாளை நாளை என் பீராகில் நமனுடைய முறைநாள் ஆவதும் அறியீர், நம்முடைய முறைநாள் ஆவதும் அறியீர் அப்படின்னு சொல்லி நேரத்தின் பெருமைய அழகா பதிவு பண்ணிருக்காங்க. திரைக்களஞ்சியத்துல இனி உங்களுக்காகவே வந்துட்டு இளையராஜா இசையில் வைரமுத்து பாடல் வரிகள்ல எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்கள்ல சலங்கை ஒலி திரைப்பட பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:58. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரைக்களஞ்சியம். இன்றைய திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில நேரம் என்னும் தலைப்பில் மீனாட்சிபுரம் பாலசுப்ரமணியம் அவர்கள் தொகுத்து அனுப்பிய பாடல்களை தான் நாம இப்போ கேட்டுட்டே இருக்கோம். இந்த உலகத்திலேயே நேரம் தான் மிகவும் மதிப்பு மிக்க மற்றும் விலை மதிப்பற்ற ஒன்றாகவே இருக்குது. ஒரு நிமிடம் கடந்தாலும் அது மீண்டும் நம்ம கிட்ட திரும்ப வரவே வராது. நேற்று என்பது கடந்து போன மாயம், நாளை என்பது கையில் அகப்படாத ஜாலம், இன்று மட்டுமே கண்களுக்கு தெரியக்கூடிய நிஜம். அதனால கடந்து போன நேரங்களை எண்ணி கவலையே படாம, வருங்காலம் குறித்த கனவு காணாம, இன்றைய பொழுதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நேர நிர்வாகத்தை நாம ஒவ்வொருத்தருமே கற்றுக்கொள்ளணும். பிரசன்ட் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு பரிசு என்றும் இன்று என்றும் பொருள் உண்டு. அதனால இன்றைய நேரத்தை பரிசாக ஏற்றுக்கொண்டு செயல்பட்டா நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் வெற்றி அடையும். நேயர்கள் இதுவரை குமரி பண்பலை 101 திரைக்களஞ்சியம் கேட்டோம். இன்றைய திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சிக்காக நேரம் அப்படிங்கிற தலைப்புல பாடல்களை தொகுத்து தந்த மீனாட்சிபுரம் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு குமரி பண்பலை 101 சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்னும் சற்று நேரத்தில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம்.

0: Association with the local people, ex-servicemen, police personnel searched the entire area. The team also helped to remove the debris from the flood-affected Neepko colony. The district administration said 30 houses completely washed away in the flash flood and another 52 houses damaged in the colony. On to sports. Indian shooters have ended their campaign at the IISSF Junior World Championship in Germany as table toppers with 24 medals, including 7 gold. They performed brilliantly in the pistol and rifle events, bagging 7 gold, 8 silver and 9 bronze, leaving behind the individual neutral athletes who claimed 14 medals and Italy at third position with 10 medals. In badminton, India's Ronak Chahan created the biggest upset of the US Open tournament in Fullerton today when he bagged off world number 6 and men's singles top seed Shou Tian Chen of Chinese Taipei in straight games 21-17, 26-24 to reach quarters. In another men's singles, Kidambi Srikanth registered a 21-14, 21-13 win over Lee Zijia of Malaysia to enter quarterfinals. In women's singles, Tanvi Sharma, Rakshita Shri and Devika Sehag also advanced to the last 8 stage, winning their respective matches. In men's hockey, India will face arch-rivals Pakistan in its penultimate FIH Pro League match at the Lee Valley Hockey and Tennis Centre in London this evening. The match is scheduled to begin at 10:30 p.m. In men's cricket, hosts Ireland have set a target of 183 runs for India in the first T20 international match of the two-match series in Belfast. Put into bat, Ireland scored 182 for 9 wickets in stipulated 20 overs. In reply, India were 129 for 6 in 15 overs when reports last came in. And now, before we end the bulletin, the headlines once again. Home Minister Amit Shah launches 3-year vision document for narcotics control, calls for better coordination and use of technology to strengthen anti-drug campaign. Centre to deploy 1,000 advisory personnel across the country and upgrade trade portal to maximise benefits of India-UK trade agreement. Death toll in Venezuela earthquakes rises to 589. India sends 2 Air Force planes with emergency relief material. US and Iran agree to establish direct military communication channel to reduce risk of further conflict, says US Vice President J.D. Vance. And in US Open badminton, India's Ronak Chahan stuns top seed Shou Tian Chen of Chinese Taipei to enter quarterfinals of men's singles. Kidambi Srikanth and 3 women shuttlers also reach the quarters. That is all in the news at 9. Good night.
1: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது ஸ்கோலியாசிஸ் அப்படிங்கிற, அதாவது முதுகுத்தண்டு வளைந்து காணப்படக்கூடிய நெளி முதுகு நோய் குறித்த நேர்காணல். இதுகுறித்து நம்மிடம் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் தமிழ்நாடு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை விழுதுகள் சென்னை சாந்தோம் ஒருங்கிணைந்த சேவை மையத்தைச் சேர்ந்த இயன்முறை மருத்துவர் டாக்டர் புண்ணியக்கோட்டி. வணக்கம் சார்.
3: வணக்கம் மேம்.
2: ஸ்கோலியாசிஸ் விழிப்புணர்வு தினம் நாளை கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி நம்ம பல்வேறு தகவல்களை மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கறது நம்ம கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். ஸ்கோலியாசிஸ் அப்படிங்கிற நெளி முதுகு நோய் அப்படின்னா என்ன, இது குறித்து விளக்கமா சொல்லுங்க டாக்டர்.
3: நெளி முதுகு நோய், அதாவது ஸ்கோலியோசிஸ் அப்படின்னாக்க முதுகு எலும்பு பத்தின ஒரு பிரச்சனை. இந்த நெளி முதுகு நோய் அப்படின்னாக்கா நம்மளதுல வந்து முதுகு தண்டு உடமை சர்வைக்கல், தொராசிக், லம்பார், சாக்ரல் அண்ட் காக்ஸிஜியல் அப்படின்ற ஒரு பிரிவுகள்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் நம்மளோடது முதுகு தண்டு வடம், அதாவது வெர்டிப்ரே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். இதில் இந்த நெளி முதுகு அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னாக்கா நேராக நம்ம உட்கார்ந்து நிற்கிறதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய முதுகு தண்டு நேராக இருந்தால் தான் நம்ம வந்து எல்லா வேலைகளுமே செய்ய முடியும், நடக்கிறது உட்கார்றது எல்லாமே. இதில் இந்த ஸ்கோலியோசிஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த தண்டு வடம் நேராக இல்லாமல் இந்த முதுகு தண்டு வந்து வளைந்து வெளிப்புறமாக வளைந்து, ஆங்கிலத்தில் லேட்ரல் கர்வேச்சர் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதாவது ரைட் சைடு ஸ்கோலியோசிஸ் அப்படின்னாக்கா அந்த வலது புறம் வந்து வளைந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து நெளி முதுகு அப்படின்ற மாதிரி நம்ம இது சொல்லுவோம். ஸோ இது வந்து ஆண்டுதோறும் June 27 வந்து நெளி முதுகு குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக உலகெங்கிலும் June 27 வந்து உலக நெளி முதுகு நோய் குறித்த விழிப்புணர்வு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது.
2: ஓகே டாக்டர், ஸ்கோலியோசிஸ் விழிப்புணர்வு தினம் கடைபிடிக்கப்படுவது குறித்து சொன்னீங்க. இந்த நோய் பாதிப்புல எத்தனை வகையான பிரிவுகள் இருக்கு, இந்த நோய் காரணமா முக்கியமா யாரெல்லாம் பாதிக்கப்படுகின்றனர், எந்த வயதினர் பாதிக்கப்படுகின்றனர்?
3: இதுல வந்து 5 வகையான ஸ்கோலியோசிஸ் அப்படின்றத டைப் நம்ம சொல்றோம். மோஸ்ட்லி 80%

0: இதம் வந்து அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வளரிளம் பருவத்தில் இருக்கிற குழந்தைகள் இதில் வந்து அதிகப்படியாக இந்த நெலிமுதுகு நோயினால் பாதிப்படைகிறாங்க. அதாவது இடியோபதிக் அப்படின்ட்டு ஆங்கிலத்தில் சொன்னோம் அப்படின்னாக்கா ஒரு பர்டிகுலர் காரணம், இதனால தான் இது வருது அப்படின்ட்டு சொல்ல முடியாத காரணத்தினால 80% மக்கள் தொகையில் இதை வந்து பாதிப்படைகிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கனாக்கா நம்ம 25 நபர்களில் வந்து ஒருத்தர் வந்து இந்த நெலிமுதுகு நோயினால் பாதிப்படைகிற சென்சஸும் நமக்கு இருக்குது. அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது வகை வந்து நியூரோ மஸ்குலர் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ இந்த நேம்லே இருக்கு நியூரோ மஸ்குலர், நியூரோனாவே நரம்பு அதாவது மூளை சம்பந்தப்பட்டதும், மஸ்குலர் அப்படின்றனாக்கா தசை சம்பந்தப்பட்டதும். அதாவது இந்த பெருமூளை முடக்குவாத நோய் எனப்படுகின்ற செரிப்ரல் பால்சி, அதுக்கடுத்து தசை சிதைவு நோய் எனப்படுகின்ற மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி, இந்த ரெண்டு நோயும் வந்து மூளையும் தசையும் சம்பந்தப்பட்டது. இந்த நோய் வந்திருந்தாலும் இந்த நெலிமுதுகு நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கஞ்சனிட்டல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். கஞ்சனிட்டல் அப்படின்னு சொன்னாக்க பிறக்கும் போதே, அதாவது குழந்தை வந்து கருவில் இருக்கும்பொழுது இந்த முதுகு வந்து இந்த மாதிரி வளைந்தே காணப்படும். ஸோ அது வந்து நம்ம கஞ்சனிட்டல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். அதுக்கடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீஜெனரேட்டிவ் ஸ்கோலியோசிஸ். இந்த டீஜெனரேட்டிவ் ஸ்கோலியோசிஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம வயதாக ஆக நம்மளுடைய மூட்டுக்கள் வந்து எப்படி தேய்மானம் அடைந்து முட்டு வலி கை கால் வலி எப்படி வருகிறதோ அது மாதிரி நம்மளுடைய முதுகு தண்டு வடமும் வந்து வலியினால வந்து நம்ம இதுவாகிறதுனால முதுகு தண்டு வடத்தை சுற்றி இருக்கிற மசில்ஸ் வந்து நம்ம வந்து பலகீனம் அடையிறதுனால வருகின்ற டீஜெனரேட்டிவ் ஸ்கோலியோசிஸ். அடுத்து ஃபங்க்ஷனல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒருத்தரோட பர்சனாலிட்டியே வந்து அவங்க எப்படி நடக்கிறாங்க எப்படி உட்காராங்க அப்படின்றத நம்ம தீர்மானிக்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி இதில் வந்து ஃபங்க்ஷனல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சில பேர் வந்து நம்ம வீட்டிலேயே கூட வந்து நம்ம வந்து நிமிந்து உட்காரு, ஏன் அந்த மாதிரி கீழே தலையை ரொம்ப பார்க்குற, குனிஞ்சு பார்க்குற, ஏன் கூன் போட்டு உட்கார அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா. அதாவது இந்த ஸ்கோலியோசிஸ் வந்து இது நிஜமாகவே இது பழக்கத்தினால வரக்கூடிய ஒரு ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஃபங்க்ஷனல் ஸ்கோலியோசிஸ், அதாவது நம்ம சரியாக உட்காரதுனால நெளிஞ்சு உட்காரோம் இல்லை கூன் போட்டு உட்காரோம் அப்படி இதை நாள்பட்ட போக்கில் போகும்போது இதுவே வந்து நெலிமுதுகு ஏற்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. ஸோ இதை வந்து நம்ம ஃபங்க்ஷனல் ஸ்கோலியோசிஸ்ன்றோம். ஸோ இந்த நெலிமுதுகே வந்து 5 வகையாக நம்ம பிரிக்கும்போது இந்த அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் எனப்படுகின்ற வளரிளம் பிள்ளைகளுக்கு ஏற்படுகின்ற இந்த நெலிமுதுகு நோய் தான் அதிகமாக உள்ளது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 10-18 வயதுடைய குழந்தைகள் வந்து இந்த அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் நோயினால் அதிகமாக பாதிப்படைகிற சென்சஸும் நமக்கு பார்க்க முடியுது.
1: ஓகே டாக்டர், முக்கியமா 10-18 வயதுடைய குழந்தைகள் இந்த நோய் காரணமா பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆரம்ப நிலையிலேயே இந்த நோயை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது குறித்து சொல்லுங்க டாக்டர்.
0: அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் தான் 80% வந்து இந்த நோயில் வந்து அதிகப்படியான ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஸோ இவங்களை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ஒருத்தர் நடக்கும்போதோ நிற்கும்போதோ வந்து அவங்களோட ஷோல்டர் அதாவது தோள்பட்டையும் இடுப்பும் வந்து சமநிலையில் சமதளத்தில் இருக்கணும். இந்த அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ்னால் பாதிப்படைந்தவர்களோட தோள்பட்டை வந்து ஒரு தோள்பட்டை வந்து கீழாகும், ஒரு தோள்பட்டை வந்து மேலாகவும் இருக்கும். அதே மாதிரி இடுப்பு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு இடுப்பு வந்து கீழும் ஒரு இடுப்பு வந்து மேலும் இருக்கும். ஸோ அவங்க நிற்கும் போதோ நடக்கும் போதோ உட்காரும் போதோ நமக்கு தெரியும் ஒரு பக்கம் வந்து உயரம் குறைந்து ஒரு பக்கம் வந்து மேலே தூக்கி இருக்கிறது அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போதே நமக்கு ஒரு விஷயம் வந்து இவங்களோட உடல் அமைப்பில் வந்து ஏதோ ஒரு அசௌகரியம் காணப்படுகிறது அப்படின்ட்டு. ஸோ இந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாவே அதிலிருந்தே வந்து ஒவ்வொரு விஷயங்களா நம்ம பார்க்கலாம். உண்மையாகவே இவங்களுக்கு வந்து ஸ்கோலியோசிஸ் இருக்கா இல்லை இவங்க வந்து அந்த நேரத்தில் வந்து அந்த மாதிரி நின்னாங்களா நடந்தாங்களா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த மாதிரியே பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இவங்களோட முதுகு வந்து ரொம்ப ஒரு பக்கமாகவும் துருத்தி இருக்கும். அதே மாதிரி நடக்கும்போது ஒரு கால் வந்து கொஞ்சம் இழுத்து நடக்கிறது, அதே மாதிரி ஒரு பக்கமாக வளைஞ்சு உட்கார்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போதே நம்ம வந்து இந்த நெலிமுதுகுக்கான அறிகுறிகளாக இருக்கும் அப்படின்றத ஒரு தீப்பொறியாக எடுத்து நம்ம அதை ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்ம பார்க்கும்போது குறிப்பிட்ட இந்த நபர் வந்து இந்த அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ்னால பாதிப்படைந்திருக்கிறாரா இல்லை வேற ஏதேனும் விஷயங்கள் இருக்கிறதா அப்படின்றத நம்ம ரூல் அவுட் பண்ணிடலாம்.
1: ஓகே டாக்டர், பெற்றோர்களுக்கு அடுத்தபடியா அவங்க கூட அதிகமாக பழகக்கூடிய வாய்ப்பு ஆசிரியர்களுக்கு இருக்கு, இவங்க எப்படி இந்த நோய் குறித்து கண்டுபிடிக்கிறது டாக்டர்?
0: அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸை விட அவங்க ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் சொல்கிறாங்க இல்லை பிடி டீச்சர்ஸ் சொன்னாங்க இந்த பையன் வந்து விளையாடும் போது வந்து ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குன்றத பேரண்ட் கிட்ட சொல்லி நம்மக்கிட்ட அழைச்சிட்டு வரும்போது தான் அவங்களுக்கு வந்து அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி பேரண்ட்ஸும் வந்து இந்த குழந்தைங்க வந்து கரெக்டாக வீட்டில் எப்படி நடக்கிறாங்க எப்படி உட்கார்றாங்க அவங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அவங்க ஹோம்ஒர்க் பண்ணும்போது எந்த விதமாக டேபிளில் உட்காந்து எழுதுறாங்க இல்லை அந்த குழந்தைங்க வந்து நம்ம வீட்டில் இருக்கும்போது ட்ரெஸ் மாற்றும் போதே நமக்கு தெரியும் அவங்களோட முதுகு வந்து நார்மலாக நீட்டாக இருக்கா இல்லை ஏதேனும் வளைந்து இருக்கா இதில் இந்த ஸ்கேப்புலா அப்படின்ற எலும்பு வந்து கொஞ்சம் ஒரு பக்கம் துருத்தி இருக்கா அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து குழந்தைங்களை வந்து பேர் பாடியாக நம்ம பார்க்கும்போதே நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இல்லை குழந்தைங்க அந்த விஷயத்தையும் நம்ம

0: கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, அந்த குழந்தைங்க வந்து எப்படி உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை உட்காந்து எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து பெற்றோர்கள் காணக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கடுத்து நீங்கள் நல்லா கேள்வி கேட்டது போல், பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாக ஆசிரியர்கள் தான் அவங்களோட அதிகப்படியான நேரம் வந்து செலவிடுறாங்க. ஸோ இந்த குழந்தைகள் வந்து வகுப்பறையில் ஒரு டீச்சர் வந்து இந்த குழந்தைங்களை பார்க்கும்போதே, ஒரு குழந்தை வந்து கிளம்சியாக உட்காந்துருக்கு, ஏதோ ஒரு நார்மலாக இல்லாமல் கூன் போட்டு ஒரு பக்கம் சைடாக ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க. நம்ம வகுப்புலேயே கூட இருக்கும்போது ஆசிரியர்கள்லாம் நேராக உட்காருங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அதை சொல்லியும் வந்து நம்ம நேராக உட்காருவோம். நம்மளை அறியாமல் ஒரு ரிலாக்ஸ்டு பொசிஷனில் போகும்போது டீச்சர்ஸ் வந்து ஒரு வார்னிங் கால் கொடுப்பாங்க. இப்படி சொல்லியும் வந்து அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ்னால் பாதிக்கப்பட்ட குழந்தை வந்து அந்த வார்னிங் கால் கொடுத்து கூட வந்து அந்த குழந்தை வந்து அப்படியே உட்காந்துருக்கு அப்படின்னாக்கா, ஆசிரியர்கள் வந்து அதை ஒரு காலை எடுத்துகிட்டு சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். இது வந்து வகுப்பு ஆசிரியர். பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குழந்தைகள் வந்து நடக்கும்போது, ஓடும்போது, இல்லை விளையாட்டில் பங்கு பெறும்போது இந்த குழந்தைங்களோட உடல் உறுப்புகள் எவ்வாறு இயங்குகிறது, இவங்க தோள்பட்டையெல்லாம் எந்த கரெக்டாக இருக்காங்களா, சிமெட்ரிக்கல் பாடி அலைன்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த குழந்தைங்களோட உடல் வந்து கரெக்டாக நேராக இருக்கா, இல்லை வந்து விளையாட்டும் போது இவங்களோட கை கால்கள் எந்த விதமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து அது விதமாகவும் ஆசிரியர்கள் வந்து இதை கவனித்து பெற்றோர்கள்கிட்ட சொல்லும்போது, பெற்றோர்கள் வந்து நம்மளை மாதிரியான மருத்துவர்களிடம் வரும்போது நம்ம இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு அதுக்கான தீர்வை நம்ம கொடுக்கலாம்.
1: ஓகே டாக்டர், இந்த நோய்க்கான அறிகுறிகளை பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் எவ்வாறு கண்டறிவது அப்படிங்கிறது குறித்து சொன்னீங்க. இப்போ பிறக்கும் பொழுதே இந்த ஸ்கோலியோசிஸ் நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அப்படி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு ஏதாவது சிகிச்சை முறைகள் இருக்கு?
0: நிச்சயமாக. இந்த குழந்தை வந்து அதாவது கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு ஒரு வகைன்னு சொன்ன இல்லைங்களா, குழந்தை வந்து பிறக்கும் போதே இந்த முதுகு தண்டுவாடத்தில் முதுகில் வந்து பிரச்சனையாவோட பிறக்கிறது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த குழந்தை வந்து டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு குழந்தையும் வந்து பிறந்த உடனே மூன்றாவது மாதத்தில் வந்து கழுத்து நிற்கணும், ஆறாவது மாதத்தில் குழந்தை வந்து ஒரு கழிச்சு படுத்து எழுந்து உட்காரணும், ஒரு வயதுக்குள்ளவே அந்த குழந்தை வந்து நடக்கணும். இதெல்லாம் வந்து நார்மல் ஒரு குழந்தை செய்யக்கூடிய விஷயங்கள். ஆனால் இந்த கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ், அதாவது பிறக்கும்பொழுதே ஒரு நெலி முதுகு கண்டிஷனோடு பிறக்கிற குழந்தைகள் வந்து இது எல்லாத்தையுமே செய்ய முடியாது. சிலது வந்து ரொம்ப லேட்டாக செய்வாங்க, சிலது வந்து நடக்க கூட செய்ய மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்ம மருத்துவரை அணுகி மெடிக்கல் டயக்னோசிஸ்லாம் நம்ம பண்ணும்போது இந்த கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா, இந்த டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜர் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அந்த ஒரு எக்ஸ்ரே எடுத்து ஒரு காப்ஸ் ஆங்கிள் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதாவது இந்த குழந்தைக்கு வந்து அந்த முதுகு எலும்பு வந்து எந்த லெவலுக்கு வந்து வளைந்து காணப்படுது அப்படின்ட்டு அந்த வளைவு எக்ஸ்ரேயில் நம்ம பார்த்தோம்னாக்கா, ஒரு 20 degreeக்குள்ளே இருக்குது அப்படின்னாக்கா அது நார்மல் அப்படின்னு சொல்லுவோம். 20-40 போகுது அப்படின்னாக்கா அது ஒரு மாடரேட் அப்படின்னு சொல்லுவோம். 40 degreeக்கு மேலும் அதாவது முதுகு எலும்பு வந்து நெளிவு காணப்படுகிறது, அந்த ஸ்கோலியாட்டிக் கர்வ் இருக்குது அப்படின்னாக்கா அந்த குழந்தைக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்து அதற்கப்புறமும் அந்த குழந்தைக்கு வந்து ஃபிசியோதெரப்பி மருத்துவம் மற்றது எல்லாமே நம்ம கேரி அவுட் பண்ணும்போது இந்த கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸை நம்ம வந்து சரிப்படுத்தலாம்.
1: நிரந்தரமாக சரியாக்கலாம்,
0: அதாவது கண்டிஷன்ஸ் பொறுத்து, இந்த சிவியாரிட்டி அப்படின்ற கண்டிஷன்ஸ் பொறுத்து. நான் சொன்ன மாதிரி அந்த 0-20 degree percentage அப்படின்ட்டு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நெலி முதுகு இருக்குனாக்கா அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுத்தே எக்ஸசைஸ் கொடுத்தே வந்து நீங்கள் சரி பண்ணலாம். அதாவது அவங்களுக்கு வந்து ஆர்த்தோட்டிக் டிவைசஸ் எனப்படுகின்ற மில்வாக்கி பிரேசஸ் இல்லை பாஸ்டன் பிரேசஸ் அந்த மாதிரி பிரேசஸ்லாம் நம்ம போட்டு அந்த குழந்தை வந்து சரி பண்ணலாம். இல்லை 20-40 அப்படின்னு போகும்போது நம்ம வந்து ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவரை பார்த்து இந்த குழந்தைக்கு வந்து இந்த வயதுக்கு அறுவை சிகிச்சை செய்யலாமா அப்படின்றத ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுபடி மேற்கொள்ளலாம். இல்லை 40 degreeக்கு மேலே போகும்போது அது ரொம்ப வெரி சிவியரான கண்டிஷன், அதுக்கு நிச்சயமாக அறுவை சிகிச்சை செய்தே ஆகணும். அது செஞ்சிட்ட பிறகு நீங்கள் வந்து ஆர்த்தோட்டிக் டிவைசஸ் எனப்படுகின்ற இந்த மில்வாக்கி பிரேசஸோ இல்லை பாஸ்டன் பிரேசஸோ அந்த குழந்தைக்கு போட்டு முதுகு வந்து மேலும் வளையாமல் நெளியாமல் இருக்கிறதுக்கு நம்ம வழி பண்ணணும்.
1: ஓகே டாக்டர், இந்த நோய் பாதிப்பின் அளவை பொறுத்து இதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. முதல்ல நீங்க சொன்ன மாதிரி வளரிளம் பருவத்தினரை தாக்கக்கூடிய இந்த ஸ்கோலியோசிஸ் நோய்க்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன?
0: நெளிமுதுகு குழந்தைகள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்றது நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி, ஒரு பக்கம் தோள்பட்டை வந்து கீழிறங்கி காணப்படும், ஒரு பக்கம் இடுப்பு வந்து மேலும் கீழமாக இருக்கும், சமதளத்தில் இருக்காது அப்படின்ட்டு சொல்லுவோம். இதை வந்து நம்ம வந்து ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டில் அவங்களுக்கு எல்லா ஜாயின்ஸ்க்கான மூமெண்ட்ஸை வந்து நம்ம கொடுத்து முதல்ல வந்து ஃப்ரீ ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். எல்லா உடல் முட்டுகள்லையும் வந்து எல்லா விதமான அசைவுகளையும் நம்ம கொண்டு வந்துக்கான மருத்துவ பயிற்சிகள் செஞ்சு கொடுப்போம். அதுக்கப்புறம் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த நெளிமுதுகு குழந்தைகளுக்கு வந்து அவங்க வந்து முட்டிக்கால் போட்டு அந்த முட்டிக்காலிலேயே நடக்கிற மாதிரியான ட்ரீட்மெண்ட் உண்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 4 கால் பாய்ச்சலில், அதாவது குழந்தை வந்து 2 கைகளையும் 2 கால்களையும் தரையில் வந்து பதிந்து அதில் வந்து நகர்ந்து போகிற மாதிரியான விஷயம். இந்த மாதிரி போகும்போது 2 முட்டியும் 2 கையும் வந்து கரெக்டாக தரையில் ஊனி போகும்போது இந்த நெளி முதுகு அப்படின்றத வந்து நம்ம வந்து முதுகை வந்து நேராக கொண்டு வரும். இதெல்லாமே வந்து

0: இருக்க அந்த சிவியாரிட்டிக்கு பொறுத்து தான். இந்த 0 20 வரைக்கும் இருக்கும்போது இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா இந்த குழந்தை வந்து சரி பண்ணிடலாம். இந்த 20 to 40 மேலும் போகும்போது நம்ம நிச்சயமாக அறுவை சிகிச்சை செய்து இந்த ஆர்த்தோட்டிக் டிவைசஸ் போடும்போது தான் இதை வந்து கரெக்ஷன் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இந்த குழந்தைங்களுக்கு வந்து பீரியாடிக்காக இந்த நெளி முதுகுனால மட்டும் முதுகு மட்டும் பாதிப்படையிறது இல்லை, அதை சுற்றி இருக்கிற தசைகள் அதுவும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே இருக்கிற அவயங்களான நுரையீரலும் வந்து பாதிப்படையும். முழுமையான பாத்திரத்தில் வந்து தண்ணீர் நிரப்பினா நார்மலான பாத்திரத்தில் முழு கொள்ளளவு பிடிக்கும். 5 liter பிடிக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் நசிங்க இருந்ததுனாக்கா அதில் தண்ணீர் கொள்ளளவு வந்து குறையும் இல்லைங்களா. அதே மாதிரி இந்த நெளி முதுகு ஸ்கோலியோசிஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நுரையீரல் வந்து முழுமையாக வந்து விரிவடையாது. இந்த விரிவடையாததுனால வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து சுவாசிக்கிற ஆக்சிஜன் லெவலும் குறையிறதுனால இந்த குழந்தைகள் வந்து நம்மள மாதிரி நார்மலாக பேச முடியாது. 10 words பேசுவாங்க, மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கும். இல்லை இவங்க நார்மலாக இருக்காங்க, 0 to 20 degrees இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க விளையாட்டில் வந்து பிரச்சனையாக இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த நுரையீரலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான பயிற்சிகளும் நம்ம ஃபிசியோதெரப்பியில் பண்ணணும். மேற்கொண்டு வேறு ஏதேனும் ஜாயிண்டில் பெயின் ரிலேட்டட் இஷ்யூ இருக்குது அப்படின்னாக்கா அந்த பெயின் அலிவியேட் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டும் ஃபிசியோதெரப்பியில் பண்ணுறோம்.
1: நெளிமுதுகு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வேற என்னென்ன மாதிரியான உடல் உபாதைகள் ஏற்படலாம் அப்படின்னு சொன்னீங்க. இதற்கான சிகிச்சை முறைகள் குறித்தும் சொன்னீங்க டாக்டர். இயன்முறை மருத்துவத்தால் சரி செய்ய முடியல அப்படின்னா அறுவை சிகிச்சை பண்ணணுமா?
0: நிச்சயமா. இந்த சிவியாரிட்டி அப்படின்ட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த நெளிமுதுகு காப்ஸ் ஆங்கிள் வந்து 0 to 20, 20 to 40, மோர் தென் 40 அப்படின்ட்டு சொல்கிறோம். இந்த 0 to 20 அப்படின்னும் போதே நீங்கள் வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணிங்கனாக்கா உங்களால் கம்ப்ளீட்டாக வந்து இது நார்மலுக்கு கொண்டு வந்துட்டு அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை கேரி அவுட் பண்ண முடியும். ஃபர்தராக நம்ம வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அவங்கள வந்து பீரியாடிக்காக நம்ம வந்து சரி பண்ணிடலாம். அந்த 20 to 40 போகும்போது அவங்களோட உடல், அதாவது அவங்களோட வயது, அவங்க செய்யக்கூடிய வேலை இதெல்லாம் பொறுத்து வந்து அவங்களுக்கு மருத்துவ அறுவை சிகிச்சை செய்யணுமா இல்லையா அப்படின்றது ஒரு மருத்துவ அறுவை சிகிச்சை நிபுணர் தான் வந்து அதை ரூல் அவுட் பண்ணணும். ஆனால் 40 degrees மேலே போகும்போது நிச்சயமாக அறுவை சிகிச்சை செய்து அதற்கு பின்பான ஃபிசியோதெரப்பி மருத்துவமும் செய்து அந்த அவங்கள வந்து நார்மலுக்கு கொண்டு வரதுக்கான ட்ரீட்மெண்ட் உண்டு.
1: சர்வதேச ஸ்கோலியோசிஸ் விழிப்புணர்வு தினம் குறித்த இந்த நேர்காணலின் 2வது பகுதியை வரும் திங்கட்கிழமை ஒலிபரப்பாகும் இதே நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கலாம்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:30. குமரி பண்பலை 101 திரை இசை கேட்கலாம். திரை இசையில் முதலில் உங்களுக்காகவே வரப்பகுதி எஸ்ஏ ராஜ்குமார் இசையில் பழனி பாரதி வரிகள்ல உன்னிகிருஷ்ணன் குரல்ல பூவே உனக்காக திரைப்பட பாடல்.

0: சிந்திக்கணுமா சிரிக்கணுமா? ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே.
1: எதுக்கு கன்ஃபியூஷன்? ஒரே நேரத்துல சிந்திக்கலாம் சிரிக்கலாங்க.
0: என்னங்க சொல்றீங்க? அதுக்கு நான் இப்போ என்ன செய்யணும்?
1: இன்றைய குறிச்செய்தி கேட்கணும்.
0: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய குறிஞ்செய்தி.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:36. இனிமையான இரவு பொழுதியில் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டு இருக்கோம். திரை இசையில் இனி உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது இளையராஜா இசையில் பழனி பாரதி வரிகள்ல, மலேசியா வாசுதேவன் சுரேந்தர் குரல்கள்ல காதலுக்கு மரியாதை திரைப்பட பாடல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:43. உறங்காத விழிகளை உற்சாகப்படுத்தும் நட்சத்திர வானமாய் இரவு நேர தாளாட்டாய் உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது குமரி பண்பலை 101 திரை இசை. திரை இசையில் இனி உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் பாவிசை பாடல் வரிகள்ல நாம் முத்துக்குமார், எஸ் பி பாலசுப்ரமணியம், சுஜாதா, அருள்மொழி குரல்கள்ல வாரத்தை போலே திரைப்பட பாடல்.

நேயர்களே, உங்கள் நினைவிற்கு நாளை காலை 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். அதனை தொடர்ந்து நல்வாழ்வில் யோகா, யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரசாத் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:48. உறங்காத விழிகளை உற்சாகப்படுத்தும் நட்சத்திர வானமாய் இரவு நேர தாலாட்டாய் உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது குமரி பண்பலை 101 திர இசை. திரை இசையில் இனி உங்களுக்காகவே வந்துட்டே இருக்குது பரத்வாஜ் இசையில் ஸ்னேகன் பாடல் வரிகள்ல பரத்வாஜ் குரல்ல பாண்டவர் பூமி திரைப்பட பாடல். பாடல் கேட்கலாமா?
1: எங்க குடும்பத்தோடு வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்சல்ல ஆடி தெரிந்த எங்களுக்கு காத்தடிச்சு அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயல் அடிச்சா ஏத்து நிற்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

நேயர்களே, உங்கள் நினைவிற்கு நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் மூட்டு ஆரோக்கியத்திற்கு தேவைப்படும் யோகா குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் எல் பீனா தெரஸ் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:55. இனிமையான இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டு இருக்கோம். திரை இசையில் நிறைவாக கேட்கலாம் வித்யாசாகர் இசையில் பா விஜய் பாடல் வரிகள்ல எஸ் பி பாலசுப்ரமணியம் சாதனா சர்க்கம் குரல்ல ஆதி திரைப்பட பாடலை கேட்கலாம்.

நேயர்கள், இதுவரை குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டோம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்னும் சற்று நேரத்தில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:01. சில்லென்று காற்று வீசும் இனிமையான இரவு பொழுதில் உங்கள் உள்ளம் கவர்ந்த திரைப்பட பாடல்களால் இரவு பொழுதினை இனிமையாக்க வருகிறது நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சியில நீங்க விரும்பக்கூடிய பாடலை கேட்டு ரசிக்க தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602402 இணைப்பு எண் 04652. நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சியில முதல் நேயரை நாம இப்போ சந்திக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? சரி சார், உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க. உங்களுக்கு பிடித்த பாடல் வரப்பகுதி கேட்கலாம் ஐயா. நன்றி.

0: சுஜா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:07. இனிமையான இரவு பொழுதில் உங்கள் உள்ளம் கவர்ந்த திரைப்பட பாடல்களால் இரவு பொழுதினை இனிமையாக்கிக் கொண்டிருக்கிறது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யாரு பார்க்கலாமா? வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நான்
2: நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கும் சார். உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க. உங்களுக்கு பிடித்த பாடல் வரப்பகுதி கேக்கலாமா? நன்றி.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம்

0: 11:13. இனிமையான இரவு பொழுதில் உங்கள் உள்ளம் கவர்ந்த திரைப்பட பாடல்களால் இரவு பொழுதினை இனிமையாக்கிக் கொண்டிருக்கிறது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யாரு பாக்கலாமா? வணக்கம்.
1: பாடல் ஒரு

0: தே சுகம் உறவாட செய்தே ஓ நெஞ்சமே ஓராயிரம் சுகம் இது.
1: அருமையா பாடுனீங்க, உங்களுக்கு பிடித்த பாடல் வரப்போகுது கேட்கலாம். நன்றி
0: மேடம்.

0: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு நாளை மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்களை தொடர்ந்து நாளும் யோகா நலமுடன் வாழ்வு தகவல்களை தருகிறார் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே.வி. ரேகா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:19. சில்லென்ற காற்று வீசும் இனிமையான இரவு பொழுதில் உங்கள் உள்ளம் கவர்ந்த திரைப்பட பாடலால் இரவு பொழுதினை இனிமையாக்கிக் கொண்டிருக்கிறது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யாரு பார்க்கலாமா? வணக்கம்.
1: பாராட்டுக்குரிய எங்கள் உற்சாகமான இரவு அறிவிப்பாளருக்கு வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா, யாருங்க வந்து பேசுறீங்க?
1: நம்ம ஒரு விறுவிறுப்பான பாடலை சுறுசுறுப்போடு கேட்க அன்பு நேயர் பக்கத்தானவளையில இருந்து ஆனந்தராஜன்.
0: ஆஹா, என்ன பாடலையா?
1: ஆமா, இந்த எங்கள் தங்கம் திரைப்படம், அதுல இருந்து தங்க பதக்கத்தின் மேலே, தங்க பதக்கமே அழகா இருக்கும், அதுக்கு மேல முத்து பதிச்சா அதை விட அழகா இருக்கும்.
0: உங்களுக்கு பிடித்த பாடல் இப்ப வரப்போகுது, கேட்கலாம். நன்றி.
1: வாழ்கம்மா, வாழ்க்கை.

0: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு நாளை இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து கிசான் வாணி கேட்கலாம். முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை இடம்பெறும். தொடர்ந்து தோட்டக்கலை பயிர்களில் நோய் மற்றும் பூச்சி மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மேல்புறம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் முனைவர் ஜே ஆஸ்லின் ஜோஷி அவர்கள். தொடர்ந்து கேத் பச்சாபோ அபியான் விளை நிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். தொடர்ந்து அமுத சுரபி, இதில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தினம் உரையாடல் கேட்கலாம். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், பசு சினைக்கால பராமரிப்பு தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் பணி நிறைவு பெற்ற கால்நடை மருத்துவர் ஜி கிறிஸ்டோ பால்ராய் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:24. இனிமையான இரவு பொழுதில் உங்கள் உள்ளம் கவர்ந்த திரைப்பட பாடல்களால் இரவு பொழுதினை இனிமையாக்கிக் கொண்டிருக்கிறது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யாரு பாக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில் புதுகுடியிருப்பு கலில் ரஹ்மான்மா.
0: வணக்கம் ஐயா, உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்கய்யா.
1: ஆமா, அதே கண்கள் இந்த திரைப்படத்துல இருந்து அருகில் வாழ்ந்து தோங்குற ஒரு இனிமையான பாடல் அந்த இரவு நேரத்தில் நேரிலுக்காகட்டும் எனக்காகட்டும் தாங்கம்மா.
0: உங்களுக்கு பிடித்த பாடல் வரப்போகுது, கேட்கலாம். நன்றி ஐயா.
1: வாய்ப்புக்கு நன்றி அம்மா.

0: இப்போது ஆகாஷ் வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0442494684458. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:30. சில்லென்ற காற்று வீசும் இனிமையான இரவு பொழுதில் உங்கள் உள்ளம் கவர்ந்த திரைப்பட பாடல்களால் இரவு பொழுதினை இனிமையாக்கிக் கொண்டிருக்கிறது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யாரு பார்க்கலாமா? வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம். அன்பு அறிவிப்பவர்களுக்கு உற்சாகமான இது இரவு வணக்கம். நான் தர்மபுரி நோக்கத்திலிருந்து வாசிக்கப்பட்டு பேசுகிறேன்.
1: வணக்கம் ஐயா, உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க ஐயா.
2: படம் ஆங்கிலிருந்து அறிவுறவர்கள் பாடல் வந்து தன்மை காதல் என்பது தன்மையிலோ தாவியமோ என்ற பாடல் அனைத்து.
1: உங்களுக்கு பிடித்த பாடல் வரப்பகுதியா கேட்கலாம். நன்றி.
2: நன்றி மேடம்.

0: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு நாளை இரவு 8:30 இலக்கிய சோலையில் முதலில் இலக்கிய சுடர் உரை கேட்கலாம். வழங்குகிறார் பி. விஜிலா ஜாஸ்மின் அவர்கள். தொடர்ந்து தேனமுது தொடரில் படைப்பாளர் டி. வி. ஷகானா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:36. இனிமையான இரவு பொழுதில் உங்கள் உள்ளம் கவர்ந்த திரைப்பட பாடல்களால் இரவு பொழுதினை இனிமையாக்கிக் கொண்டிருக்கிறது குமரி பண்பலை 101 நிலா முற்றம் நேரலை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யாரு பார்க்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: மேடம்,
0: ஓகே சார், உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
1: படம் நினைச்சாலே எனக்கும் அந்த பாரதி கண்ணமான தொடர்ந்து பாடல்.
0: உங்களுக்கு பிடித்த பாடல் வர பகுதி கேட்கலாம். நன்றி ஐயா.
1: நன்றி மேடம்.

0: வீக்கெண்ட்ல ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
1: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
0: என்னதான்
1: இருக்கு
0: சனிக்கிழமை
1: தோறும் காலை 10:02
0: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:42. இனிமையான இரவு பொழுதியில் குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? ஓகே, உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
1: மௌன
0: கீத கவிதை பாடல் வரப்போகுது கேக்கலாம். நன்றி.
1: நன்றி.

0: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் மூட்டு ஆரோக்கியத்திற்கு தேவைப்படும் யோகா குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் எல் பீனாதரஸ் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:48. இனிமையான இரவு பொழுதில் உங்கள் உள்ளம் கவர்ந்த திரைப்பட பாடல்களால் இரவு பொழுதினை இனிமையாக்கிக் கொண்டிருக்கிறது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யாரு பார்க்கலாமா? வணக்கம்.
1: நேசு உள்ளங்களுக்கு, நேசு உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள்.
0: வணக்கம் ஐயா, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: மதுரையில இருந்து ஆண்டனி.
0: உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க ஐயா.
1: அழகியவனை ஆராதிக்கிறேன் திரைப்படத்தில் வயசுலயே மாணிஜனம் வயசுலயே அந்த குறிஞ்சி மலையின் அந்த பாடலுக்கு நன்றி சொல்லி.
0: உங்களுக்கு பிடித்த பாடல் வரப்போகுது கேட்கலாம் ஐயா. நன்றி.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:53. சில்லென்று காற்று வீசும் இனிமையான இரவு பொழுதில் உங்கள் உள்ளம் கவர்ந்த திரைப்பட பாடல்களால் இரவு பொழுதினை இனிமையாக்கிக் கொண்டிருக்கிறது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சியோட நிறைவான நேயர் யாருன்னு பாக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் குளச்சல்ல இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: ஆஹா, உங்களுக்கு பிடித்த படம் சொல்லுங்க.
1: படம் சித்தி.
0: ஆஹா.

நேயர்கள் இதுவரை குமரி பண்பலை 101 நிலா முற்றம் நேரலை நிகழ்ச்சி கேட்டோம். இதுவரை உங்களோடு ராதிகா சிவகுமார். இன்னும் சற்று நேரத்தில் மனசு மயங்கும் திரை இசை கேட்கலாம்.

அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களோடு இந்த வேளையில் பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் இதோ. இந்த பாட்டை கேட்டால் உங்களுக்கும் பாட தோன்றுமோ என்னவோ.

ஏஆர் ரகுமான் இசையமைப்பில் வைரமுத்து இயற்றிய பாடலை பாடியிருந்தார்கள் உன்னிகிருஷ்ணன், பாம்பே ஜெயஸ்ரீ. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஆஹா படத்திலிருந்து அரியரன் குரலில் ஒலிக்கின்றது. வாசன் ஏற்றி தேவாவின் இசையமைப்பில் இதோ உங்கள்

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுமணியம் ஷோபனா பாடியுள்ள பாடல். பழனி பாரதி இயற்றிய இந்த பாடல் இசையமைத்திருக்கிறார் யுவன் சங்கர் ராஜா. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் அரவிந்தன்.

அடுத்து வரும் பாடல் அரியரன் குரலில் ஒலிக்கின்றது. தேவாவின் இசையமைப்பில் ரெட்டி ஜடை வயசு படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக.

2.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாய். அன்பு நேயர்களே, இந்த இரவு வேளையிலும் இசையை ரசித்து கொண்டே முகநூல் பக்கமாக நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம்.

நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் அரியரன் சுஜாதா பாடியுள்ளது. வைரமுத்து ஏற்றி ஏ ஆர் ரகுமான் இசையமைப்பில் ரட்சகன் படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. உங்களுக்காக, எனக்காக.

இனிய இசையை தந்து கொண்டிருக்கின்றது விவேத் பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். நேரம் 11:31, நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் ஏஆர் ரகுமான் இசையமைப்பில் வாலி ஏற்றிய பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், ஓ எஸ் அருண். ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் காதல் தேசம்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் காதல் கோட்டை படத்திலிருந்து தேவாவின் இசையமைப்பில் வாலி ஏற்றி எஸ்பி பாசுமணியம் பாடியுள்ள பாடல்.

நிகழ்ச்சியில் இனி எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வைரமுத்து ஏற்றி சிவாசி இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கின்றது லவ் டுடே படத்திலிருந்து இந்த பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 11:43.

இசையை ரசித்துக் கொண்டே முகநூலில் ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவிட்டிருக்கிறார்கள். அவைகள் என்னவென்று பார்ப்போமா? திருச்சி குமரன் நகர் லட்சுமி அவர்கள் மனசமயம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் பீட்டர் சார், அவர்களுக்கு வணக்கம். மென்மையான அழகான பாடல்களின் பவனி என சொல்லியிருக்கின்றார், நன்றி. அடுத்து தியாகராய நகர் ரங்கராஜன் அவர்களும் வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை, நன்றி என சொல்லியிருக்கின்றார். பிரகாஷ் அவர்கள் இனிய இரவு வணக்கம் என்று சொல்லியிருக்கின்றார். வழக்கம்போல காட்டுப்பாக்கம் அந்தோன் ராஜா என்ற அன்பு நேயர் மிஸ்ஸியால் இணைய மனசம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் என்ற அன்பு நேயரும் மனசு மயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கிறார்கள். அள்ளிநகரம் எஸ் மகாதேவன் அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வணக்கம் என சொல்லியும் இருக்கின்றார். அடுத்து மாதவரம் வீரராகவன் என்ற அன்பு நேயர்

வான்வழி வந்த சப்தம், செவி வழி புகுந்த நிசப்தம், தேனொலியாக தந்த சொற்பபதம் சொற்பதம், பண்பலை பாடல்கள் அற்புதம், முதன் முதலில் மனதில் உறைந்த அமிர்தம், இன்று மனசு மயங்கும் நேரம் மறையாமல் நிற்கும் மோரம் என சொல்லியிருக்கின்றார் நன்றி நண்பரே. அவரை தொடர்ந்து ஏமலாத அவர்களும் ஏஆரின் புகைப்படத்தை பரிசாகி கொடுத்திருக்கிறார் நன்றி. சாந்தி ரமேஷ் அவர்கள் இரவு வணக்கம் என சொல்லியிருக்கிறார்கள். அம்பத்தூர் முத்துலட்சுமி அன்பு நேரும் இனி இரு வணக்கம் மனசம்மன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். ஏழு கிணறு அபுதாயிர் என்ற அன்பு நேயரும் பூங்கொத்தை பரிசாக கொடுத்திருக்கின்றார். அம்பத்தூர் முத்துலட்சுமி என்ற அன்பு தொடர்ந்து ஒவ்வொரு பாடல்கள் இனிமையான பாடல்கள் என சொல்லி கோடான கோடிகள் நன்றிகள் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து தர்மபுரியிலிருந்து முனிராஜ் என்ற அன்பு நேயர் மனசம்மன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். உடன் ஸ்ரீதேவி என்ற அன்பு நேயரும் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்து கனகரத்தினம் கன்னியாம்பூண்டியிலிருந்து அன்புக்குரிய அறிவிப்பாளர் பீட்டர் சகோவிற்கு இனி இரவு வணக்கம் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து முத்துலட்சுமி என்ற அன்பினேயரும் ஒவ்வொரு பாடலின் முதல்வரை பதிவிட்டு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் கோடான கோடிகள் நன்றிகள் என சொல்லியிருக்கின்றார். சரிநேயர்கள், நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் ஆசை படத்திலிருந்து உங்களுக்காக. தேவாவின் இசையமைப்பில் வாலி ஏற்றிய பாடலை பாடியிருக்கிறார்கள் உன்னிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் குழுவினர். கேட்கலாமா?

0: நிகழ்ச்சி நிறைவாக மின்சார கனவு படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல் வைரமுத்து இயற்றிய ரகுவன் இசையமைப்பில் கேட்கலாமா? நிறைவான பாடல் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில்.
1: மனசு மயங்கும்

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்.
0: நேரம் 12:10. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழ்எஃப்எம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேயர்கள் தொடர்ந்து இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்திருக்கின்றன, கேட்கலாமா? காற்றின் மொழியாகவும், நீங்காத ரீங்காரமாகவும், தூங்காத விழிகளாகவும், இன்னிசை இரவாகவும் தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் அணிவகுத்து நிற்கின்றன.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். காற்றின் மொழி.

காரு வச்சு அழைக்கணும்

பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். முத்தமிட்டு மடியிலே கொஞ்சணும், பால் கொடுப்பேன் தேன் கொடுப்பேன், நான் பாட்டு பாடி தூங்க வைப்பேன். ஆறா

0: சந்தோஷம் பக்தியின் வடிவம் சந்நியாசம் புண்ணியவான்கள் சகவாசம் அதுவே சந்தோஷம்
1: பக்தியின் வடிவம் சம்சாரம் அவளே அன்பின் அவதாரம் வேண்டாம் பெரிவேஷம் சக்தியின் வடிவம் சம்சாரம் அவளே அன்பின் அவதாரம் வேண்டாம் பெரிவேஷம்
0: காசிநாதனே என் தெய்வம்
1: கட்டிய மனைவி குலதெய்வம்
0: காசிநாதனே என் தெய்வம்
1: கட்டிய மனைவி குலதெய்வம்
0: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை
1: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை
0: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை
1: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை
0: சரியோ இனி அவளுடன் இருப்பது சரியோ
1: அவள் துணையினை பிரிவது உறையோ
0: பகைதான் வளரும்
1: பகையே அன்பாய் மலரும்
0: பிரிந்தவர் இணைந்திடப்படுமா
1: கலந்தவர் பிரிந்திட தகுமோ

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

லூசு பெண்ணு லூசு பெண்ணு லூசு பெண்ணு லூசு பையன் மேலதான் லூசா சுத்துறான். லூசு பெண்ணு லூசு பெண்ணு லூசு பெண்ணு லூசு பையன் மேலதான் லூசா சுத்துறான்.

இன்னிசை இரவு. நேரம் 4:10. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 103.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் திரையசையில் பக்தி பாடல்கள். தெய்வமகன் படத்திலிருந்தும் அனுமான் பாக்கிய விஜயம் படத்திலிருந்தும் பாடல்கள் ஒலிபரப்பாகின்றன. தொடர்ந்து 4:10 பொங்கும் மங்கலம்.

பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் இன்று பாடியநல்லூர் இ பழனி அவர்களின் நாகஸ்வரிசை கேட்கலாம். சாத்தாம்பாடி எஸ் நாகராஜன் அவர்கள் தவில். முதலில் நிரவதி சுகதா தியாகராஜர் கீர்த்தனை, ரவிச்சந்திரிகா ராகம் ஆதிதாளம்.

அடுத்து சாமோதம் சிந்தயாமி. சுத்த தன்யாசி ராகத்தில் அமைந்த சுவாதி திருநாள் சாகித்யம். மிஸ்டர் சாப்பு தாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பாடியநல்லூர் இ பழனி அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சாத்தாம்பாடி எஸ் நாகராஜன் அவர்கள் தவில். தொடர்ந்து சரஸ்வதி ராகத்தில் அமைந்த கலைமகளே என்று தொடங்கும் எம் எம் தண்டபாணி தேசிகர் பாடல் ஆதிதாளம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பாடியநல்லூர் இ பழனி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். சாத்தாம்பாடி எஸ் நாகராஜன் அவர்கள் தவில்.

0: நேரம் 5 மணி. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய வித் பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 102.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: அருள்மணி மாலை.
0: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் இறையருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதம், அதனைத் தொடர்ந்து விஷ்ணு சகஸ்ரநாமம். பாடியவர் எம் எஸ் சுப்புலட்சுமி.

லோக சர்வஜ்ஞ சக்த நத வத்சல சர்வசேஷின் ஸ்வாமிம் சுஷீல சுலபாஸ்ருத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமன் கிருபாஜல நிதே கிருத சர்வ லோக சர்வஜ்ஞ சக்த நத வத்சல.

ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே பார்த்தாய ததஸ்ய சாரதினா த்வயைவ யௌ தர்ஷிதௌ ஸ்வசரணௌ சரணம் வ்ரஜேதி பூயோபி மஹ்யமிஹதௌ.

வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே. ராய ப்ரபன்ன ஜனதா ப்ரதமாவதாஹ்யௌ மாது ஸ்தனாவிவ சிசோர மிருதாய மானௌ ப்ராப்தௌ பரஸ்பர துலாம துலாந்தரௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்திரு முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்திரு முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம்.